0: நிமிடங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள். இணைந்திருக்கும் சோதரி அழைப்பு உட்கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.

ராஜா, நன்றி ராஜா. நல்லவரே உமக்கு நன்றி. போதுமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அவற்றையும் செய்து முடித்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். மூன்றில் ஒன்றானவரே உம்மை துதிக்கிறோம். திருத்துவ தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்க வாழ்ந்து ஆண்டவரே அனுபவிக்க எங்களை நீங்க ஜீவனை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீங்களே. எங்களுடைய பாவம் சாபம் வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி ஐயா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணின்மணி போல எங்களை காக்கிறவரே, எங்களோடு இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ராபா உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆலோசனை தருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நம்புகிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீண்டும் மீண்டும் நம்புகிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் தருகிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நீதியே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நியாயமே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேளையில உங்களுடைய நாமத்தை உயர்த்தி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது சுவாமி ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள்ளப்பா இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் ஆண்டவரே அது நூறத்தனையான பலன் கொடுக்கட்டும் அப்பா. 30, 60, 90 என்கிற நாட்கள் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே நூறத்தனையான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாட்களை எங்களுக்கு தந்தருளுவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தை என்ற விதை எங்களுடைய ஆத்மாவுக்குள்ளப்பா இதோ அது விதைக்கப்பட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையினால வருகிற சந்தோஷம் சமாதானம் விடுதலை ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே இருக்கும்படியா இந்த வார்த்தையில நாங்க உண்டு கட்டும்படியா ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இதோ கேட்கிற யாவரையும் உடைய ரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய ஆத்மாவை உடைய ரத்தத்தினாலே மூடுகிறேன் சுவாமி. இந்த வார்த்தை அப்பா இதோ அவர்களுக்கு பெனட்ரேட் பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி உங்களுடைய ஆண்டவரே இதோ நீங்க வைத்திருக்கிற நன்மையை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய பல அனுபவங்கள் ஆண்டவருக்குள்ளே அவரிடமிருந்து நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டாலும் அவருடைய சுகம் அளிக்கிற வல்லமை குறித்தே நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய அவருடைய பண்புகள் நம்மளை விடுதலை செய்கிறார், நம்முடைய ஆத்மாவுடைய காயம் கட்டுகிறார், நம்மளுக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிறார், நம்மளுக்கு சமாதானத்தை தருகிறார். நம்முடைய தேவைக்கு ஏற்ப அவர் எல்லாவாகவும் மாறி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய ஒரு பண்பு நம்மளை சுகமாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். நாம் வியாதியிலிருந்து நீக்க வேண்டும், நம் வியாதி குணப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. சித்தம் உண்டு குணமாக என்று சொல்லி நம்மளை குணமாக்குவது தேவனுடைய முழு பரிபூரண சித்தம் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல ஆண்டவருடைய அவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு தந்து அவருடைய தழும்புகளினாலே நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கார். அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம் என்று 2 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயாவிலே நாம் 53 பார்க்கிறோம். அதே போல பேதுருவிலேயும் நாம் அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம், குணமானோம் என்று 2 நம்மளுக்கு ஏற்கனவே நடந்ததை போலவும் குணமாகிறோம் என்று இருக்கிறதாகவும் நம்முடைய வசனங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம ஏன் வியாதியோடு இருக்கணும்? ஆண்டவருடைய சித்தம் நம் வியாதி இல்லாம நம்ம சுகமா ஆரோக்கியமா அவருடைய செட்டகளிலிருந்து வழிந்து ஓடுகிற ஆரோக்கியத்தினாலே நாம் கொழுத்த கன்றுகளைப் போல இருக்க வேண்டும். நாம் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம். ஆனால் நம்முடைய சரீரத்திலே ஏன் வியாதிகள் வருகிறது? அப்பொழுது இந்த வியாதிகள் வந்தாலும் இந்த வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெறுவது எப்படி? இதைத்தான் நான்
எனக்கு ஆண்டவர் இந்த எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தால்

0: கூட இந்த காரியத்துல எனக்கு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஆர்வம், இதை எப்படி இந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்க நம்முடைய சரீரத்துல பெற்றுக்கொள்வது இலகுவான காரியம் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுது. அப்ப ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல, அப்ப நம்ம என்ன தப்பு பண்றோம்? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை போய் சொல்லாது, அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகி விட்டோம். அப்ப நான் குணமாகலையே, இன்னும் ஏன் நான் வியாதியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நான் கடந்து வருகிற பாதைகள்ல இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கிற பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறதும் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களையும் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், நம்ம வந்து மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்முடைய இருதயம் கடினமா வச்சுக்க கூடாது. நம்முடைய இருதயத்துல கடினத்தன்னு மொத்தம் என்ன செய்யறாரு, ஆண்டவரே நம்மளால குணமாக்க முடியாம அவரை நம்மளை குணப்படுத்தாதபடிக்கு அவரை நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸ் பண்றோம். இப்ப சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகள் வந்து திருப்ப திருப்ப நம்மளிடத்துல ஒன்றை கேட்கும் பொழுது, அதுவும் இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு அவர்களுக்கு ஒரு சாப்பாட்டு சாமானமாக இருக்கலாம், அந்த வந்து அவர்களுக்கு ஒரு சாப்பிடுற நேரத்துல அது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம கொடுத்தா அந்த பிள்ளை சாப்பிடாது என்று சொல்லி நம்ம அதை கொடுக்காம நம்ம என்ன செய்வோம், ஒதுக்கி வச்சிருப்போம். அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கணும், ஹெல்த்தியா சாப்பிடணும் என்று சொல்லி ஒரு சிப்ஸோ வேற ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டை கேட்கும் பொழுது இல்லை இப்ப வேண்டாம் அப்படி சொல்லி நம்ம வைத்திருப்போம். ஆனா அந்த பிள்ளைய சரி நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்காம வச்சிருக்கலாம்னு சொல்லிதான் நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சா நம்ம அந்த ஜங்க் ஃபுட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்மளே கூட ஒரு இந்த நேரத்துக்கு வேண்டான்ற சொல்லி நாம் சில காரியங்களை தடுத்து வைத்திருப்போம். ஆனா அந்த திருப்பி திருப்பி நம்மளை வந்து நம்மள்கிட்ட வந்து அந்த பிள்ளைகள் வந்து கேட்கிற பொழுது என்ன செய்வோம், இன்னைக்கு முழுக்க உனக்கு இது கிடையாது, இன்னைக்கு நீ வந்து திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிற, இன்னைக்கு இது கிடையாது, இன்னைக்கு நீ சாப்பிட்டு முடி, சாப்பிட்டு முடிச்சாதான் அதுவும் கொடுக்கலாமா கொடுக்கலையான்னு சொன்னா நானு யோசிப்பேன், திங்க் பண்ணுவேன். இப்படி எத்தனை பேர் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ சொல்லியிருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்லியிருக்கேன், என்னோட இருக்கிறவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சோ அதே போலதான் ஆண்டவரும் என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒரு நல்ல காரியங்களை நம்மளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி அதை கொடுப்பதற்காக சில காரியங்கள் நம்மளுக்கு இப்பதான் வேணும், உடனடியா வேணும் என்று சொல்லி நம்ம அடம் பிடிக்கிற பொழுது அங்க என்ன நடக்குது, அதை நம்மளால நம்மளுக்கு வந்து அது இல்லையோ என்று சொல்லி நம்மளே அதை கொடுக்க முடியாத கட்டத்துக்கு எப்படி நம்ம சிலதை தள்ளுறோமோ அதே போல நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு நல்லதான் செய்யறாரு, எனக்கு தேவைன்னா அது கொடுப்பாரு, எனக்கு நினைப்பதற்கும் அதிகமா அவர் கொடுக்கிறவர் என்ற வேதம் எனக்கு சொல்லுகிறது. சோ அந்த வேதத்தின்படி நான் என் தேவனை நான் நம்புகிறேன். அப்போ நம்முடைய தேவனை நம்ம அந்த அளவுக்கு இந்த வேதத்துல சொல்லப்படுகிறதின்படியே நம்ம தேவனை நம்புகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்ம இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே நம் தேவனை பார்க்கிறோமான்னு கேட்டா நிச்சயமா இல்லவே இல்லை, நிச்சயமா 100% இல்லை. நம்ம ஏதோ ஒரு காரியத்துல பாக்குறோம், ஆனா மற்றொரு காரியத்துல தேவனை அந்த அளவுக்கு இந்த காரியத்தை தேவன் செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது கிடையாது. சோ இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம எங்கே விடுகிற புலிகள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தை ருசி பார்க்காம இருக்குதுங்கிறதத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கிற பொழுது அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வார்த்தைகளை நீங்க அலைன் பண்ணுகிற பொழுது, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்கிற பொழுது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் தேவன் நம்முடைய சரீரத்துல வரப்பண்ணார், வரப்பண்ணவே பண்ணார். இத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். இப்ப நம்ம இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டாலே நம்ம வந்து அது இப்படி வியாதியே இல்லாம எப்படி இருக்க முடியும், பவுலுக்கு வியாதி இருந்துச்சு, வேதத்துல வியாதி இருக்கு, எல்லாருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு. ஆனா நீங்க இந்த உள்ள தேவ மனிதர்களை பார்க்க போறீங்களா, நீங்க அங்க இயேசுவை பார்க்க போறீங்களா, இயேசு எந்த இடத்துலயாவது கால் வலின்னு உட்கார்ந்தாரா, இல்ல எனக்கு ஒரு எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு இருந்தாரா, இல்ல உடம்புல கட்டி இருந்துச்சுன்னு இருந்தாரா இயேசு? இன்றைக்கு நீங்க யாரை பார்க்க போறீங்க? அதுல இருக்கிற பரிசுத்தவான்களாகிய குறிப்பிடப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல பார்க்க போறீங்களா, இல்ல அங்க குறிக்கப்பட்டு இருக்கிற தேவ மனிதர்களை பார்க்க போறீங்களா, இல்ல அதுல இருக்கிற விசுவாசிகளை குறித்து இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்களா? எல்லாருக்கும் வியாதி வருகிறது, ஆனால் இந்த வியாதியிலிருந்து மீட்ட இயேசுவைத்தானே நானும் நீங்களும் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்கிறது என்பதற்காக தேவன் எனக்கு வியாதியை அனுமதித்தார் என்று சொல்லிக்கொண்டு அந்த தேவன் எதை அனுமதித்தாரோ அதே அனுமதித்தவர்கிட்டயே போயிட்டு ஆண்டவரே இதை எடுத்து விடுங்க, ஆண்டவரே எடுத்து விடுங்கன்னு சொல்லுவது எவ்வளவு மாய்மாலமான ஒரு விண்ணப்ப ஜபமாக இருக்கிறது தேவஜனமே. இன்றைக்கு நாம் தேவன் நம்மளை சகிப்பதற்கு, நம்மளை மேலும் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு, நம்முடைய கேரக்டரை ஆண்டவர் மெருகு ஏற்றுவதற்காக வியாதியை உங்கள் சரீரத்திலே கொடுத்தார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னா உங்களுடைய நம்பிக்கை எதுவோ அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனா அது வார்த்தை உண்மை அல்ல. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ இயேசுக்குவாகிய கர்த்தரையே நம்ம என்ன செய்யறோம், மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம் என்று சொல்லுகிறோம். சிலர் வியாதிகள் வருகிற பொழுது என்னுடைய கேரக்டர் மாறுது, நான் இந்த பாடுகளுக்குள்ளதான் நான் தேவனை நான் இன்னும் அதிகமாய் நான் என்ன செஞ்சேன், தேவனிடத்துல நெருங்கினேன், நான் இன்னும் அதிகமாய் நான் தேவனை நான் கண்டுகொண்டேன், நான் இன்னுமாய் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சில போதனைகளை நீங்கள் கேட்கலாம். அப்ப கேட்கிற பொழுது உங்களுக்கு ஒரு வியாதி வருதுன்னு உடனே நீங்க என்ன பண்ணலாம், ஓ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், என்னை மாற்றுகிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், இது எல்லாமே உண்மைதான். சிலர் வியாதிகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், உண்மைதான், இந்த வியாதியினாலதான் நான் இன்னைக்கு அடங்கி போயிருக்கேன் என்று சிலர் சொல்லலாம், உண்மைதான். ஆனா அது உண்மை கிடையாது. ஆனால் இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது உங்களுக்குள்ள என்ன சிந்தனை வர வேண்டும், ஆண்டவர் நம்மளுக்கு வியாதியிலிருந்து நீக்குகிறவர், அவர் எனக்கு வியாதியிலிருந்து எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல, இந்த வியாதியின் மூலமாக கற்றுக் கொடுப்பார், ஒரு மற்ற சாத்தானுடைய முள்ளாக இருக்குது என்றுதான் சொல்கிறார். தேவன் அனுப்பிய முள்ளாக அல்ல, சாத்தான் எனக்கு கொட்டுகிற முள் என்றுதான் சொல்கிறார். அப்போ தேவனுக்கு ஒரு ஹெல்ப், சாத்தான்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணுமா? தன்னுடைய தேவ பிள்ளையாக உங்களை மாற்றுவதற்கு தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்த தன் பிள்ளையை கொடுத்து மூன்றில் ஒன்றாக உங்களுக்கு சமாதானத்தின் தேவனாக ஆவியானவராக உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுத்து விட்டு அவர் நம்மளை விட்டு அந்த சரீர பிரகாரமாக போனாலும் ஆவியோடு கூட நம்மோடு வாழ்ந்திருக்கிற தேவனுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்கிற தேவனுக்கு, இல்லாததுல இருந்து உருவாக்குகிற தேவனுக்கு உங்களை மாற்றுவதற்கு ஒரு பிசாசின் முள்ளு உங்களுக்கு தேவையா? அப்படிப்பட்ட நீங்க ஒரு அடங்காத ஜனமாகவா நீங்க இருக்கீங்க? அப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனமாகவா நீங்க இருக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லையே. இப்ப இன்னைக்கு எத்தனையோ பேரு போய் தேவாலயத்துல இருந்தும் மீட்டிங்கா அட்டன் பண்ணியும் கூட தேவனை தேடுகிறவர்கள் வியாதியோடு கூட இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நாம் தேடுகிறத நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய வெளித்தோற்றத்தை நாம் பார்க்கிறோம், ஐயோ கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், ஆனா அங்க உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள என்ன நடக்குது, அவங்க எவ்வளவு தூரம் அவர்கள் வாயினாலே தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்களா, முழுமையாக தேவனை கஷ்டம் வருகிற பொழுது முழுமையாக தேவனை நம்புகிறார்களா, இது எல்லாவற்றையும் பார்த்துதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலைய நம்மளுக்கு அதிசீக்கிரத்துல நம்மளுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேங்கிறதற்காக நான் மற்றவர்களை சாடியோ மற்றவர்களை குற்றப்படுத்தியோ பேசல. இன்னைக்கு என்னோட வாழ்க்கை ஒரு இடத்துல தேவனுடைய பிரசன்ஸ் எனக்கு தேவையா இருக்கு. நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் தேவனுக்கு முழுமையை கொடுக்காம நான் என்னுடைய சுயத்துல நான் ஆடிக்கொண்டு இருக்கிறேன். அந்த சுயம் உடைக்கப்பட வேண்டும். அந்த சுயம் உடைக்கப்பட்டு என் தேவன் அங்கே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற பொழுது என்னுடைய செயல்ல, என்னுடைய பேச்சுல, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய எண்ணத்துல, எல்லாத்துலயும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய லைஃப் அப்படியே, நம்முடைய சுவாச குழாய்கள், நம்முடைய செல்ஸ் எல்லாமே தேவனை என்ன செய்யும், ஆர்ப்பரித்து கொண்டு தேவனை துதித்து கொண்டு என் தேவன் கர்த்தர் நல்லவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் எனக்காக நன்மை செய்கிறவராய் வெற்றி சிறந்திருக்கிறார், என் வாழ்க்கையில அவர் நன்மைதான் செய்வார், என் காதுகளுக்கு உள்ளே அது துர்ச்செய்தியாய் இருந்தாலும் கூட, நான் பார்க்கிற காரியம் எனக்கு துர்ச்செய்தியா இருந்தாலும் கூட அது எனக்கு துர்ச்செய்தியே அல்ல, என் தேவன் எனக்கு நன்மை நன்மையான செய்தியை தான் தருவார். இதை நம்ம என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும் தேவச்சனமே. இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள்ல இன்றைக்கு நடக்கிற அதே சிச்சுவேஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது, ஏன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது என்னுடைய மனநிலைமை அழுது கொண்டோ, புலம்பிக் கொண்டோ, குறை சொல்லி கொண்டோ, முறுமுறுத்து கொண்டோ, என்ன வாழ்க்கை, எப்படி இந்த வாழ்க்கை மாறப்பொழுது, நம்ம கடவுளை தானே நினைக்கிறோம் அப்படி என்று சொல்லி என்னுடைய சூழ்நிலை இருக்கும். ஆனா இப்ப வரும்பொழுது நாட் இவன் சிங்கிள் பர்சன்ட் நான் அசையவே இல்லை. ஏன்னா அது எவ்வளவு நான் எனக்கு அதை பார்த்தா சிரிப்பா இருக்கு. அடக்கடவுளே, இதே காரியத்துக்கா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அழுதேன், நான் இதே காரியத்துக்கா நான் தேம்பி தேம்பி அழுதேன், எனக்கு நான் யாரும் இல்லையா என்று நான் புலம்பிக் கொண்டு இருந்தேன். ஆனா இதுல மாறப்பட்டது என்ன, நான் அதே சரீரத்தோடு தான் இருக்கிறேன், அதே மாமிசத்தோடு தான் இருக்கிறேன், அதே பிரச்சனையை தான் என் காதுகள் கேட்குது, அதே பிரச்சனையை தான் என் கண்கள் காணுது, ஆனா அது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஒரு துளி கண்ணீர் வரல, ஒரு துளி வேதனை இல்லை. ஏன் ஆண்டவரே இப்படி இப்படி நடக்குது, ஏன் நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் என்று சொல்லி சுய பச்சாதாபம் என் மேல இல்லை. எனக்கு நான் எனக்கு இன்னும் ஒரு அதை சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், நான் அந்த அதுல இருந்து அந்த ஒரு ஓவர் கம் பண்ணும் பொழுது அவ்வளவு ஜாய்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ தேவன் இல்லைன்னா, அப்ப தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்ற சொன்னா நம்மளுக்கு கேட்கிற காரியங்கள் நம்மளை வந்து என்ன செய்யாது, நம்மளை அசைக்காது, நம்மளை வேதனைப்படுத்தாது. அப்போ இந்த வியாதிக்குள்ளே நம்ம மீண்டுமா இந்த வியாதியின் காரியங்களுக்குள்ளே வருவோம், பலவீனத்துக்குள்ளே வருவோம். அப்போ நம்ம இருதயத்துக்குள்ளே நம்மளுக்குள்ளே இருக்கிற கடினங்கள், தேவனை முழுமையாக நம்பாத தன்மை. இப்பொழுதும் கூட நாம் அப்போ சில 12:16-16 வாசித்து விட்டு நான் மீண்டுமா இதற்குள்ளே நான் போகிறேன். அப்போஸ்தலர் 12:6 ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஹலேலூயா. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காணுகிறதாக நினைத்தான். அவன் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு 1 வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதே என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன் நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. இதோ இந்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம், அங்கே அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அங்கே விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொன்னால். நாம் இந்த முதல் பகுதியை நாம் மற்ற நாள் நம்ம இன்னும் அதை ஆழமாய் பார்க்கலாம். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச நினைத்த காரியம் என்னன்னு சொன்னாக்க, இந்த ஜனங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு நமக்காக, நம்மோடு இருந்த ஒரு மனுஷன் பேதுரு அங்க சிறைச்சாலையில இருக்கிறார், நம்ம அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு நல்லவங்களாய், எவ்வளவு பரிதபித்து, எவ்வளவு அன்புடையவர்களாய் அங்கே அவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. பேதுரு வெளியே வரணும்னு சொல்லி அங்க ஜெபிக்கிறார்கள். அங்கே அநேகர் கூடி அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனா அங்க பதில் வந்து விட்டது. பதில் வந்து கதவை தட்டுது. அங்க ஆளே தட்டுறது மாத்திரமல்ல, ஒரு ஆளு போய் வந்து, அம்மா பேதுருவே கதவை தட்டுறாரு. அந்த சந்தோஷத்துல அந்த அம்மா கதவை திறக்கல. அந்த ஜெபத்துக்கு ஜெபம் வந்த உடனே அந்த ஜெபத்துக்கு வந்த பதிலுக்கு திறந்து அந்த ஜெபத்துக்கு தானே பதில் வந்தது இல்லையா, அந்த சந்தோஷத்தை விட இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜெபத்துக்கு வந்ததனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்காம போய் ஷேர் பண்றாங்க. அங்க ஷேர் பண்ணும்பொழுது என்ன நடக்குது, அவர்கள் என்ன சொல்றாங்க, பிதற்றுகிறாய் என்று சொல்லுகிறாங்க. அவ சொல்ற இல்ல, அவதான் அவன் வந்து திரும்பியும் சொல்ற அவதான் என்று சொல்லி அப்பவும் சொல்றாங்க, நீங்க அவங்க வந்து தூதனாய் இருக்கலாம் என்று சொல்லி. அதுக்கப்புறமும் பேதுரு என்ன செய்கிறார், அங்கே தட்டி கொண்டு இருக்கிறது, அங்கே திரும்பவும் பின்னும் தட்டி கொண்டே இருக்கிறார். அவர்கள் திறந்த பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவனுடைய கிருபை, பேதுரு எப்படியாய் தட்டி கொண்டு இருக்கிறாரோ அதே போல இன்றைக்கு உங்களுக்கான பதில் தட்டி கொண்டேதான் இருக்கு. உங்களுக்கான பதில் வந்தாகி கதவண்டே தட்டி கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அந்த கதவை திறந்து பார்த்து உங்கள் ஜெபத்திற்கு வந்த பதிலை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க போய் மற்றவங்கள்கிட்ட சொல்றது இருக்கட்டும், அந்த ஜெபத்துக்கு வந்த பதில போய் நீங்க மற்றவர்களிடத்துல, ஓ இன்னைக்கு நம்ம ஜெபிச்சதுக்கு பதில் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷம். இன்றைக்கு இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஆவியானவர் இன்றும் உதவி செய்வாராக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நீங்க ஜெபித்து அதுக்கு பதில் வந்திருக்கும். ஆனா அந்த பதில் வந்து சந்தோஷத்தை விட நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவோம். அதை வாங்கி ஒரு சும்மா ஒரு ஒரு சாப்பாட்டு சாமானா இருந்தா கூட, இன்னைக்கு இது வந்துருச்சு, நான் நினைச்சேன் வந்துருச்சு, அதை சாப்பிடுங்க முதல்ல, அது எவ்வளவு நல்ல ஸ்வீட்டா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க, எவ்வளவு சவரா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க, நீங்க விரும்பினது வந்துச்சு, அதை ஆண்டவர் கொடுத்தாரு, சோதரித்து அந்த வந்த பதிலை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு எனக்கு நான் நினைச்சேன் வந்துருச்சு, இதை நீங்க சொன்னீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க பிதற்றுகிறாய் என்று சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவங்க ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஏதோ தப்பா ஆர்டர் வந்துருச்சு, இப்படி ஏதாவது உங்களை சொல்லி குழப்பி விடுவாங்க. இந்த குழப்பத்துல நீங்க தேவன் வைத்திருக்கிற நன்மைய, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜெபத்துக்கான பதில நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. தேவச்சனமே நீங்க நம்ப வேண்டியது, என் தேவனிடத்துல நான் ஜெபிக்கிற பொழுது அவர் எனக்கு ஜெபத்திற்கு பதில் தருவார். இதை விட இன்னொரு காரியம், நான் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் என் தேவன் எனக்கு நன்மையானதை, எனக்கு நிச்சயமாக என் தேவன் எனக்க செய்வார் என்று நீங்கள் நம்புகிற பொழுது நம்மளுக்கு அதிகமாகவே நம்மளுக்கு ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம எபிசியர் 3:20 நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த பைபிள்ல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையும் இப்போதைக்கு நீங்க விட்டுருங்க. இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்க திருப்பி திருப்பி படிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை, ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னா நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் ஆண்டவர் தர வேண்டும் சொன்னா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு என்ன என்ன இங்க சொல்லி தராங்கன்னா, நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே. உங்களுக்குள்ள இருக்கிற பேட்டரி எவ்வளவு சார்ஜா இருக்கு, 100% உங்க இதுல சார்ஜ் ஆயிருந்துச்சுன்னா தான் அந்த வெளிச்சம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது உங்க கையில 10% இருந்துச்சுன்னா அதுக்குரிய அந்த லோ காட்டிட்டு தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு டிவைஸ்ல எல்லாம் பேட்டரிய போட்டீங்கன்னா சார்ஜா இருந்துச்சுன்னா அந்த பேட்டரி ரிமோட்டும் வேலை செய்யும். அது கொஞ்சம் லோவா இருந்தா உங்களுக்கு அது லோவா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அது சொல்லும். சிலது வேலையே செய்யாது, லோக்கு கீழே போச்சுன்னா வேலையே செய்யாது, அந்த ரிமோட்டு சும்மா ரிமோட்டுன்ற பேர்ல தான் இருக்கும். இன்றைக்கு அதே போலதான், உங்களுக்குள்ள நீங்க எவ்வளவு வல்லமை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு அந்த ஆண்டவருக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை எவ்வளவு இருக்கு, அந்த வல்லமையின்படிதான் நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு கிரியை செய்வார். அப்ப இந்த வல்லமை சக்தி எனக்குள்ள, அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா? ஒரு ஒருவரிடத்துல அதிகமான வல்லமையும் ஒருவருக்கு கொஞ்சமான வல்லமையும் கொடுப்பதற்கு இல்ல. போன வாரம் பார்த்தோம், தேவனிடத்தில் பட்சபாதம் அல்ல, தேவன் எல்லாருக்கும் சமமா ஒரே வல்லமையை தான் கொடுத்திருக்கிறார், ஒரே வல்லமையை தான் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமைய நாம் இப்போ நம்ம அந்த வேதத்தை படித்து இந்த வார்த்தைகளை நம்பி இந்த சத்தியத்தை கேட்டு நான் குணமாகி இருக்கிறேன், நான் அவருடைய தழும்புகளினால் நான் குணமாகி இருக்கிறேன், என் சரீரத்துல நான் வந்து பலவீனம் இருக்க முடியாது, என் சரீரத்துல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அவருடைய அவருடைய சட்டையிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினால் நான் புதுபலன் அடைந்திருக்கிறேன், அவருக்காக கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைந்து கழுகிலை போல சட்டைகள் அடித்து உயர பறப்பார்கள், அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள், நான் புதுபலன் அடைகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு சோர்வா இருக்கு, என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல, அப்ப நான் வந்து எப்படி சிஸ்டர் போய் சொல்றதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எது போய்? நீங்க வியாதியா இருக்கிறது போய், நீங்க பலவீனமா இருக்கிறது போய். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உண்மைன்னு சொல்றீங்கல்ல, தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப தேவனுடைய அவருடைய வார்த்தை சொல்லுகிறதைய தழும்புகளினாலே நீங்க குணமானவர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு வியாதியோடு இருக்கிற நானும் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரையே தியானிக்கணும். நம்மளுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை உள்ள, நமக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமையை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த வல்லமையை நீங்க என்ன பண்ணணும், இன்னும் அதை ஆக்டிவேட் பண்ணணும், நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ நம்ம சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய. அப்போ நமக்கு எப்படி செய்வாரு? உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வல்லமை நீங்க பட்சபாதங்கள்ல அல்லப்பா, நாங்க எத்தனையோ டெஸ்டிமோனிஸ் கேட்கிறோம், அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரலா நீங்க கேன்சரை ஹீல் பண்ணிருக்கிறீங்க, அவங்களுக்கு கட்டிய நீங்க ஒரே நேரத்துல நீங்க எடுத்து போட்டிருக்கிறீங்க, அவங்க ஒரு ஒரு சிலருக்கு நீங்க லிவரை ஹீல் பண்ணிருக்கிறீங்க, ஒரு சிலரை மறித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, ஒரு சிலருக்கு கிட்னியை கொடுத்துருக்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு கண்ணு பார்வை கொடுத்துருக்கிறீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு காதை வந்து கேட்க பண்ணிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க இவ்வளவு அற்புதங்களை செய்தீங்கன்னு நாங்க கேட்கிறோம், நாங்க வேதத்திலையும் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பிறவி குருடனை நீங்க பார்க்க வச்சிருக்கிறீங்க, பிறவி செவடனுடைய கண்களை நீங்க திறக்க பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க எல்லா வியாதியும் நீங்க தீர்த்திருக்கிறீங்க. நான் வியாதியோடு இருப்பது உங்களுடைய சித்தம் அல்ல, நான் நீங்க சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லித்தான் நீங்க குணப்படுத்தி இருக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய கேரக்டர் ஆண்டவரே, இதத்தான் நீங்க தான் என்னுடைய பரிகாரி ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய ரண வைத்தியன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தீர்க்க தரிசிகள் இடத்துல போய் என் வியாதிக்கு எப்ப எனக்கு ஒரு தீர்வு வரும், தேவனுடைய சித்தம் என்று கேட்ட நாட்களை மன்னியும் ஆண்டவரே, அது எல்லாம் என்னுடைய அறியாமையின் நாட்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா, என் தேவனுடைய சித்தத்தை ஆராய மாட்டேனா என்று சொல்லி நான் ஊழியர்களை தேடி தேடி போன நாட்களை மன்னியுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீங்க இன்னைக்கு மெச்சூர்டு பிள்ளையா ஆண்டவரே, சில்ட்ரனா என்னை நீங்க மாத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பால் குடிக்கிற பிள்ளையா, மூல உபதேசத்திலிருந்து என்னை தூக்கி எடுந்து சமாதானம் பண்ணுகிறவனாய், உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிற பிள்ளையா என்னை நீங்க மாற்றி எடுக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த எபிசியன் 3:20 நான் ஆண்டவரே நான் இன்றைக்கு என்னுடைய இருதயத்துல நான் பிடித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நீங்க செய்வீங்கன்னு தான் எனக்கு தெரியும், நான் நம்பினேன் ஆண்டவரே, ஆனா எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் நீங்க வேலை செய்வீங்கிறது இன்னைக்கு என் அறிவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கொடுத்த வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் இந்த இந்த ஆக்சிஜனுக்குள்ள ஆண்டவரே, இதோ அந்த அலபா ஷபா லபக்கர பரா லபா எடுத்துக்கொண்டு இருக்கலாம், ஆனாலும் நீங்க சிறு பிள்ளைய போல இதோ இந்த வார்த்தையை கேட்டு அதோ நீங்க தேவனிடத்துல ஒப்புரவானபடினாலே இதோ தேவன் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் கொடுக்க போறாரு என் மகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா லபா ஷக்கென்னே மெக கெனே மனா ஹலபா ஷக்கென்னே மெக கெனே மனா தேங்க்யூ லார்ட். இதோ அப்பா அந்த சதத்தை கேட்ட ஆண்டவரே அந்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ அந்த ஆக்சிஜன் டேங்க்ல இருந்து யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே இந்த வீடியோ அப்பா என்னைக்கு வரைக்கும் இந்த யூடியூப்ல இருந்து கொண்டு இருக்குதோ இந்த சத்தத்தை என்றைக்கு யார் யார் கேட்கிறார்களோ ஆண்டவரே விசேடமாய் இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தம் ஒழிக்கிற பொழுதெல்லாம் உங்களுடைய விடுதலை உண்டாவதாக, உங்களுடைய அற்புதம் கடந்து வருவதாக, உங்களுடைய அதிசயம் கடந்து வருவதாக ஆண்டவரே. இதோ யார் யார் ஒப்பு கொடுத்து உங்களுடைய வார்த்தையின்படி அலைன் பண்ணி கொண்டார்களோ இதோ தங்களுடைய கழுத்துக்கள் இருக்கிற கட்டுக்களை அவிழ்த்து போட்டு தேவனுடைய சத்தத்தோடு கூட தங்களை இணைத்து கொண்டார்களோ இதோ வியாதி எங்களிடத்துல இருக்க முடியாது அவ்வளவுதான். அது எப்படி வந்தது? அது சாபத்தினால வந்ததா, முற்பிதாக்களுடைய கிரியைகள்னாலே வந்ததா, என்னுடைய பாவத்தினாலே வந்ததோ, இதெல்லாம் நான் அலசி ஆராய மாட்டேன். ஐ ஹாவ் த சொல்யூஷன். எனக்கு என் தேவன் எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்கிறாரு. என்ன வியாதியா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட அந்த டாக்டர்ஸ்கள் பேரு வைத்திருந்தாலும் அது எல்லா வியாதியும் என் தேவன் ஆல் டிசீஸ் ஹி க்யூர்ட் ஆல் டிசீஸ் அப்பா. இதோ அவர் சகல நோய்களையும் எங்களை விட்டு நீக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இதோ நாங்க இன்றைக்கு இந்த எபிசியன்ஸ் 3:20 ஒப்பு கொடுத்தபடினாலே இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யார் யார் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்களோ இதோ இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையின் படியே நீர் கிரியை செய்வீராக. இதோ அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை ஆண்டவர இதோ நூறத்தனையா பெனட்ரேட் பண்ணட்டும். இதோ அவர்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ண போறட்டும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. டாடி காட், இந்த அறியாமையை நீங்க மன்னித்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுடைய கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர. இதோ இத்தனை நாள் நீங்க கிரியை செய்யாம இருக்கிறதற்கு எங்களுடைய வல்லமை தான் மிஸ்டேக்குங்கிறத நாங்க புரிஞ்சுக்கொண்டோம் ஆண்டவர. வி சரண்டர் அப்பா. இதோ நாங்க இன்றைக்கு எங்களை முற்று முழுவதுமாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு யார் யார் இதை கேட்டு ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் உண்டாகட்டும் ஆண்டவரே. டாக்டர்ஸ்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், டாக்டர்ஸ்கள் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் இதோ ஒரே நொடி பொழுதுல மாற்றி போடுகிறேன் தேவனுடைய வல்லமையின் படியே. இதோ பரிபூர்ண சுகத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய செட்டையிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினாலே இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் கொளுத்தகன்றை போல வந்து சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சாட்சியை சொல்லட்டும், என் தேவனனை சுகப்படுத்தினாருங்கிற செய்தி எங்கள் காதுகளிலே வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
1: நன்றி சிஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிப்பாடுகளோடு எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பட்டார். ஆவியானவர் கற்றுக் கொடுத்தீர்கள் சுகமளிக்கும் வல்லமை, குணமாக்கும் வரங்கள், ஆவியின் வரங்கள் ஒன்று குணமாக்கும் வரங்கள். அந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக அதை நாங்கள் அனல் முட்டும் பொழுது அங்கே ஊக்கமான எச்சபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ரட்சிப்பு உண்டாகும். எங்களை விசுவாசத்தை தட்டி எழுப்பியிருக்கீங்க, ஜபித்திருக்கிறீங்க, வழிபாடுகளை கற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை பெற்று கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்த நிறைவாசிர்வதிப்பதாக தேவ சமாதத்தை கூறுகிறோம். கத்த ரிசித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்குமே. தேவ சமாதத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர்.
0: ஆமென் ஆமென். தேங்க் யூ சிஸ்டர்.
1: ஆமென் ஆமென். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம், சுகமாக்கும் வல்லமை, இதைக்கு அந்த குணமாக்கும் வரங்கள் எங்களுக்குள்ள செயல்பட கத்தர் அந்த வரங்களை தந்து எங்களை அனல் மூட்டி நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கும் போது விடுதலையை பெற்றுக்கொள்ள கேட்கிறேன். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் கேட்கும் பொழுது ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும், குணமாக்கும் வரங்கள் செயல்பட ஒரு தாகத்தோடு வாஞ்சியுடன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் நெருங்கட்டும் கத்தர் அபிஷேகத்துல. மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற 8:35 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களோடு அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் வெங்கட்டவர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளையும் கதைகளையும் கற்றுக் கொடுக்க சத்தியத்துடனான கதைகள் எங்களை இன்னும் சத்தியத்துக்குள் வளர்கிறது. மறக்கவே விடுகிறதில்லை கதைகள் கூட. ஆமென். அப்படியா கற்றுக்கொடு.
2: நன்றியம்மா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி. ஒரு சின்ன ஜபத்தோட ஆரம்பிப்போம்.
1: வரவேற்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்க.
2: நன்றி. Father, we come to you this wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, our Lord and Savior. We ask you, Father, to teach us your word through the power of your Holy Spirit. In Jesus' name we pray. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதி தரணும். அன்பரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எபேசியர் 6:16 வசனம், ஒரு 3-4 வசனம் பார்க்க போறோம். எபேசியன் 6 இருந்து பக்க எண் 269, 269, எபேசியன் 6:11 நான் படிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அடுத்த வசனம் வந்து எந்த சமயம், 18 வசனம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இப்ப நம்ம வந்து 16 வசனத்தை பார்ப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக தேவனுடைய சர்வாதிகார வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப சர்வாதிகார வர்த்தம் ஆர்மர் ஆஃப் காட்ம்பாங்க இங்கிலீஷ்ல. சர்வாயுத வர்க்கத்து வர்க்கம்னா என்னன்னு கேள்வி வருது. இந்த சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்ட்டு அடுத்த வரிகள்ல பவுல் சொல்றாரு. இப்ப நம்ம இந்த 12 வசனத்தை பார்க்க போனாக்க, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கு வந்து போராட்டம் வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை. அவர் பேட்டில் இஸ் நாட் அகேன்ஸ்ட் ஃபிளஷ் அண்ட் பிளட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இது எப்படின்னாக்க, இப்ப ஸ்பெயின்ங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த ஸ்பெயின்ல வந்து புல் ஃபைட்டிங் சொல்லுவாங்க, காளையை அடக்கிறது. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாதிரி காளையை அடக்கிற போட்டி வைப்பாங்க. அந்த போட்டியில அந்த காளை வந்து சீரும். அப்ப மேட்டடோர் அப்படின்னு காளை அடைக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாரு. அவர் நல்லா நல்லா அலங்காரமா எல்லாத்தையும் போட்டுட்டு தொப்பி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னாக்க, காளை அந்த அந்த பந்தயம் ஆரம்பிச்ச உடனே காளை சீறி அவர்கிட்ட வரும். வரும்போது அவர் என்ன பண்ணுவாருனாக்க, ஒரு சிகப்பு கலர் துணியை காமிப்பாரு. உடனே காளை நினைச்சுக்கோ, அந்த சிகப்பு கலர் துணி தான் நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு அந்த சிகப்பு கலர் துணியை திருப்பி திருப்பி குத்தும். இப்படி ஒரு 10-15 முட்டி முட்டி முட்டி முட்டி அதோட செயல் இழந்து போன பிறகு உடனே மேட்டடோர் வந்து அந்த காளைய அடிச்சு தோக்கடிச்சிருவாரு. காளை நினைக்குது அந்த சிகப்பு கலர் துண்டு தான் நமக்கு எதிரி அப்படின்ட்டு. அந்த துண்டு எதிரி கிடையாது, அந்த மேட்டடோர் இருக்கிற பத்தியா, அவர் தான் அந்த காளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதை தான் அந்த காளைக்கு எதிரி. அந்த மாதிரி காளை எப்படி அந்த சிகப்பு துணிய எதிரின்னு நினைக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மனுஷங்களை எதிரின்னு நினைச்சாக்க. நம்ம பந்தயம் வந்து மாமிசத்தோட ரத்தத்தோடும் இல்லை. நமக்கு வந்து போராட்டம் வந்து ஆவி உலக மண்டலத்துல தான் இருக்கு. இப்போ வந்து நான் சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். சில வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கும், சில சமயம் பிள்ளைங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சமயங்கள்ல நான் அந்த ரியல் டெஸ்ட்மெண்ட் எல்லாம் கேட்டிருக்கேன். சில பிள்ளைங்க வந்து ரொம்ப கீழ்ப்படியாம இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படி இருக்க என்ன காரணம்னாக்க, நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகள் மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியோட ஜெபம் பண்ணி அந்த கீழ்ப்படியாமின் ஆவிய ஸ்பிரிட் ஆஃப் ரெபலியன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதெல்லாம் ஓட்டணும். தினப்படி வாரக்கணக்கில் வாரம் இவரு வீக்கோ மாசத்துக்கு வரதையோ வாரத்துக்கு வரதையோ ஒரு உபவாச ஜெபம் பண்ணி அந்த மாதிரி ஆவி உலகத்துல இருக்க பிரச்சனைகளை கட்டினாலே, அந்த காணாத வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காணாத உலகத்துல அதை கட்டினாலே மாம்ச உலகத்துல நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அதனால நம்முடைய போராட்டம் வந்து ஆவி உலக மண்டலத்துல இருக்கு. அதை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். மனுஷங்க நமக்கு எதிரி கிடையாது. எனக்கு இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார். எல்லா ஆல் ஹியூமனிட்டி இஸ் இன் கிறிஸ்ட் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, உலகத்துல இருக்க எல்லா மக்களும் கிறிஸ்துக்குள்ள இருக்காங்க. எல்லாருக்காக செத்துட்டாரு, எல்லாருக்காக அவர் இறந்துட்டாரு, இறந்து உயிர்த்து எழுந்துட்டாரு அவர் எல்லாருக்காகவும். யோவான் 3:14 பாத்தீங்கன்னாக்கா, காட் சோ லவ் த வேர்ல்ட் ஹி கேவ் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் போட்டிருக்கோம். ஆண்டவர் உலகத்தை வெகுவாக ரசித்தார்னா உலகத்துல இருக்க எல்லா மக்களும் நேசிச்சாரு. அதனால ஆண்டவருக்கு பிரியமானவைகள் நமக்கு பிரியமானவைகள். ஆண்டவருக்கு மனுஷங்களை பிடிக்கும், அதனால நமக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் தெரியும், ஆண்ட்ரின் அவருக்கு பேரு. அவர் வந்து அமெரிக்கன். அவர் கலிபோர்னியாவில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு போனாராம். அந்த சர்ச்சு வந்து கலிபோர்னியா சர்ச் வந்து என்ன ஆகுதுனாக்க, அது வந்து பைபிளுக்கு புறம்பாக உறவுகளை கொண்ட சர்ச், ஆல்டர்னேட்டிவ் லைஃப்ஸ் இருக்க சர்ச். அந்த சர்ச்சில் போய் அவர் வந்து ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அவர் நினைச்சாரா, இந்த மாதிரி ஒரு சபைக்கு வந்திருக்கமே, சபையில் இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரியான வாழ்க்கை வாழ்றவங்களாம் இருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தானா. அப்போ டப்புனு யாரோ தலையில் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சான். அண்ணாந்து பார்த்தாலும் திரும்பி பார்த்தாலும் பக்கத்தில் யாருமே இல்லை, அவர் கடைசி ரோல் இருக்காரு. அப்போ தான் தெரிஞ்சா ஆண்டவரே நம்மளை தட்டு தட்டுறாரு நினச்சிட்டாரா. அவர் நினச்சிட்டு அவர் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான், இந்த மாதிரி உம்முடைய கிரியேஷன் நீங்கள் இவங்களுக்காக மறிச்சிருக்கீங்க, அவங்கள பற்றி நான் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் யோசிக்கிற தப்பு அப்படின்னு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். அதனால் நமக்கு வந்து போராட்டம் மாமசத்தோடும் ரத்தத்தோட மாமிசத்தோடும் கிடையாது. நம்முடைய போராட்டம் ஆவி உலகத்தில் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த உலகம் முழுக்க வந்து பிரச்சனைக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. பார்த்தாக்க ஈரானில் வாருங்கிறாங்க, அங்கே அதுங்கிறாங்க, இங்கே இதுங்கிறாங்க, பெட்ரோல் விலை ஏறுதுங்கிறாங்க, உலகம் கனடாவில் டீன் பெட்ரோல் எல்லாம் $1 ஏறிடுச்சான். அது பெரிய நியூஸாக இருந்துச்சு போன வாரம். அதனால கனடா ரெசிஷனுங்கிறாங்க. பலவிதமான பிரச்சனைகள் உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு கேள்வி வருது, அந்த பிரச்சனைகள் நம்ம தாக்காதபடி நம்ம எப்படி வெற்றிகரமாக வாழ்க்கை வாழ்றது அப்படின்னாக்க, இந்த சர்வாயுதகர் வர்க்கத்தை தரித்துக் கொள்வதன் மூலமாக, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நம்ம வந்து காணாத உலகம் இருக்கு பார்த்தீங்களா, அன்சீன் வேர்ல்டு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போராட்டங்கள் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தாக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து தயாராக இருக்கணும் எப்பவுமே. அதுக்கு ஒரு கதை கடைசியாக சொல்ல போகிறேன். எப்பவுமே தயாராக இருக்கணும் எப்படின்னாக்க, எப்பொழுதும் நம்ம வந்து ஆண்டவரோட உறவாடி அந்த வசனத்திலையும் ஆவியிலையும் நிலைத்து நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆறாவது இந்த எபேசியர் ஆறில் பார்த்தீங்கன்னாக்க 11-18 வரைக்கும் பலவிதமான இப்போ சொல்கிறாரு பவுல் எப்படி இருக்கு, தலைச்சிரா போட்டுக்குங்க, அதை போட்டுங்க, இதை போட்டுங்கன்னு. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நான் நினைப்பேன், ஆஹா இப்படி ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கே, இதை நம்ம போட்டுக்கிட்டாக்க நமக்கு எந்த விதமான ஆபத்தும் நடக்காது, எப்படி இதை போட்டுக்கிறேன்னு நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன். எனக்கு அப்போ வந்து ஒரு அம்மா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க சர்ச்சில், அவங்க வீட்டெலாம் கேட்டு பார்த்தேன். அவங்க சொல்லுவாங்க, ரத்தத்தை நினச்சிக்கோங்க, அவர் சிலுவையில் மறைச்ச ரத்தத்தை நினச்சிக்கோங்க, நினச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, அது சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறது அப்படின்னா. அவங்களும் சரிதான், அவங்க சொன்னது சரிதான். அந்த மாதிரி நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன், இப்படி ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்குது, இந்த ஃபுல் ஆர்மர் ஆஃப் கார்டை நாங்கள் போட்டுக்கிட்டாக்க எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது, வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கலாம் எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் நிறைய டிக்ளரேஷன் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணதை கேட்டேன், அவர் என்ன சொன்னார்னாக்க, இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அது வந்து ராபர்ட் யங்னு ஒரு பிரசித்தவான் எழுதுனது. யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனாக்க ஹீப்ரூவில் எப்படி இருக்கோ, கிரீக்கில் எப்படி இருக்கோ, அப்படியே இங்கிலீஷில் முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் அதில் என்ன போட்டிருக்கிறாருனாக்க, அந்த YLT டிரான்ஸ்லேஷன் நீங்கள் எபேசியன் 6 படிச்சிங்கனாக்க எல்லாத்தையும் போடுவார், போட்டுட்டு கடைசியில் போடுவார். அது இங்கிலீஷில் நான் படிக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும் அது. எப்படின்னாக்க இருங்க, இங்கிலீஷ் பேப்பர் எடுத்துக்கிறாங்க, ஐஃபோன்ல இருக்கு. ஆ, எபிஷியன் 6:11 அதில் என்ன போட்டிருக்குனாக்க, நான் 10-17 படிக்கிறேன், 17-18 படிக்கிறேன். தி ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அண்ட் ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட் விச் இஸ் த சேயிங் ஆஃப் காட் த்ரூ ஆல் ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் அப்படின்னாக்க, அவர் என்ன சொல்றாருனாக்க, இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி போட்டுக்கிறதுனாக்க, நம்ம வந்து வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜபம் செய்வதன் மூலமாக, ஆவியில ஜெபிப்பதன் மூலமாக இதை போட்டுக்கிறோம், அப்படி சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கொள்ள முடியும்னு சொல்றாரு அவரு. அப்படின்னா என்ன, இப்ப பிலிப்பியன்ஸ் 6 பாக்கலாம்ல, வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு, பிலிப்பியன்ஸ் 4:6 நினைக்கிறேன் ஏதோ இடத்துல இருக்குது. ஆனாக்க அந்த மாதிரி நம்ம வந்து எப்ப நம்ம வேர்டிலையும் வார்த்தையிலும் அபிஷேகத்திலையும் நிலைத்திருந்து ஆவியில பேசுறோமோ அப்ப நம்ம சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, சர்வாயுத வர்க்கம் ஒரு நிமிஷங்க, கரெக்டா ப்ரொனன்சியேஷன் கத்துக்கிறேன்னா, சர்வாயுத வர்க்கம், சர்வாயுத வர்க்கம்னாக்க ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட் எப்படி போட்டுக்கிறதுனாக்க, வார்த்தை அபிஷேகம் அந்நிய பாஷையில ஜபிக்கிறது, அதன் மூலமாக நம்ம வந்து சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறோமா, அதை தான் யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ல ராபர்ட் யங் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து ஆண்டவரிடம் உறவாடி ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அந்த அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட அந்த எண்ணத்தோட நம்ம வந்து எப்போ ஆண்டவரை ஒட்டுறவாடி வார்த்தையிலும் ஆவியிலும் நிலைத்திருந்து நம்ம வந்து ஆராதனை செஞ்சு பரிசுத்த ஆவியால் நம்ம ஜெபிக்கிறோமோ, டங்ஸ்ல பேசி ஜெபிக்கிறோமோ, அப்போ வந்து அப்போ வந்து நம்ம சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறோமா. இப்போ நமக்குள்ள வந்து அந்த காட் கான்சியஸ்னஸ், ஆவி, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இருந்தாக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூணு பேர் இருக்காங்க. எனக்கு தியாலஜி 101 வந்து ட்ரினிட்டி கேன் நாட் பி செப்பரேட்டட், திருத்துவத்தை பிரிக்கவே முடியாது. பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல பிதா வெளிப்பட்டாரு, குமாரனும் பரிசுத்தாவே ஒழிஞ்சிருந்தாங்க. புதிய ஏற்பாட்டுல குமாரன் வெளிப்பட்டாரு, பிதாவும் பரிசுத்தாவே ஒழிஞ்சிருந்தாங்க. ரெவலேஷன்ஸ்ல சூன் கமிங் கிங் வராரு, அங்கேயும் பிதாவும் பரிசுத்தாவும் இருப்பாங்க. பைபிள் முழுக்க எங்க பார்த்தாலும் நீங்க வந்து அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவைய பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்தவ மக்கள் இருக்காரு அப்படிங்கிற அந்த ஐடியா, அந்த நினைப்போட நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு தெரியும், நம் கண்கள் பார்ப்பதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, கைகள் செய்வதை இயேசு கிறிஸ்து செய்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து அந்த அவரோட ஒன்றா இருப்பதை உணர்வோம். அந்த மாதிரி இருந்து நம்ம வந்து வார்த்தை அபிஷேகத்தில் இருந்து அந்நிய பாஷையில் பேசும்பொழுது நம்ம வந்து சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறோம் அப்படின்னு யங்ஸ் லிட்டர் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. பாருங்களேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடபிள்யூ கென்யன் ஒருத்தர் இருந்தார், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து ஒரு வீல் சேர்ல இருக்க ஆளை பார்ப்பாராம், கண்ணை வச்சு பார்ப்பாராம், அந்த ஆளுக்கு குணமாயிருமா, உடனே எழுந்து நடப்பானா. ஒருத்தர் கேன்சர்னாக்க அவர் கண்ணை வச்சு பார்ப்பாராம், ஏன்னா அவருக்கு தெரியும் என்னுடைய கண்கள் இயேசுவின் கண்கள் அப்படின்ட்டு. அதில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பல விதமான அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. நம்ம திருப்பி இன்னைக்கு வசனத்தை பார்ப்போம், திருப்பி இன்னொரு தடவை. அப்போ கேள்வி வருது, இந்த உலகத்தில் நம்ம வெற்றிகரமாக வாழணுனாக்க சர்வாயுத வர்க்கத்தை தெரித்து கொள்ளணும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை ஜபத்தோடும் வசனத்தோடும் அந்நிய பாஷை பேசுறதுனாலும் நம்ம தடுத்து கொள்கிறோம். அதை வந்து நம்ம எப்பொழுதும் வந்து நம்ம வந்து எப்போவுமே தடுத்துருக்கணும். நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தடுத்துக்கொண்டு, புதன்களை மட்டும் தடுத்துக்கொண்டு, மற்ற நாள்லாம் வந்து சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தாக்க நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்துடும், நம்ம வாழ்க்கையில் தோல்வி விற்று போய்விடும். அந்த மாதிரி தோல்விகள் இருக்கக்கூடாது அப்படின்னாக்க நம்ம வந்து எப்பொழுதும் எப்போவுமே நம்ம வந்து ஒரு யுத்தத்தில் இருக்கோம். அந்த யுத்தத்தில் இருக்கிறதுனால இதே எபேசியர் ஆறுலேயே போட்டிருக்காரு, 12வது வசனத்தில் யாரு கூட சண்டை போடுறோம்னு போட்டிருக்காரு. அந்த யுத்தத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து யுத்தத்தில் இருக்கோம். இப்போ இந்த ரெவலேஷன்ஸ் 20:10 நடக்கிற வரைக்கும், அந்த 1000 வருஷம் இதில் சாத்தானை போடுற வரைக்கும், நம்ம வந்து ஆண்டவர் திருப்பி வர்ற வரைக்கும் நம்ம யுத்தத்தில் இருக்கோம். அந்த யுத்தத்தில் இருக்கும்போது நம்ம வந்து தூங்கக்கூடாது, தூங்காமல் நம்ம வந்து ஷார்ப்பாக நம்ம வந்து ஜபத்தில் தரித்திருக்கணும். இதை நான் ஒரு வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை, அதோட என்னன்னாக்கா இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். ஜபத்தில் தரித்திருக்கணும், வசனத்தில் நிலைத்திருக்கணும். ரோமன்ஸ் 12:2 அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, பி நாட் கன்ஃபார்ம் டு த வேர்ல்ட் பட் பி டிரான்ஸ்ஃபார்ம் பை தி ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். நம்ம வந்து ரோமர் 12:2 படி வசனத்தை படித்து படித்து நம்முடைய சிந்தனையை வந்து வார்த்தைகள் மூலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம உலகத்தை பார்த்து உலகத்தின் மூலமாக இருந்தா, உலகத்தில் டிவியில் பார்த்துட்டு உலகத்தையே நினச்சிக்கிட்டு உலகத்தில் இருக்க நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு நியூஸை கேட்டுட்டு இருந்தாக்க நம்முடைய சிந்தனைகள் உலகத்து சிந்தனையாக இருக்கும். இப்படி உலகத்து சிந்தனையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உலகத்துக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம வசனத்தை படித்து வசனத்தை சிந்திச்சு கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வந்து வசனத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதான் நமக்கு நடக்கும். வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நிறைய ப்ராமிசஸ் இருக்கு, நிறைய சத்தியம், நிறைய வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. ஒரு வாக்குத்தம் எனக்கு ஞாபகம் வருது, என்னன்னாக்க உபாகம் 5:29 போட்டிருக்கோம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருப்பதே எனக்கு ஆசைன்னு போட்டிருக்கோம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, Deuteronomy 5:21, ஐ வாண்ட் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் டு டூ வெல். அதான் ஆண்டவரோட எண்ணம், நோக்கம். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, வசனத்துல இருந்து வசனத்தை ஞானிக்கும் பொழுது. இது ஒரு வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். அது எப்போ நடந்துச்சுனாக்க, கெட்டிஸ்பர்க்னு ஒரு இடம் இங்கே அமெரிக்காவில், அதில் ஒரு பயங்கரமான யுத்தம் ஒன்று நடந்துச்சு. அப்போ வந்து இங்கிலாந்து படைக்கும் அமெரிக்க படைக்கும் பயங்கரமான யுத்தம். அது கிட்டத்தட்ட இந்த பேட்டில் ஆஃப் கெட்டிஸ்பர்க்னாக்க அது எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவில் அமெரிக்க ஹிஸ்ட்ரி படித்த எல்லாருக்குமே தெரியும், பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட பல பேர் செத்து போயிட்டாங்க, 70,000 பேர் அந்த படையில். பயங்கர சண்டை 1863 நடந்துச்சு. அந்த சண்டையில் வந்து மேஜர் மீடுக்கும் மேஜர் லீக்கும் பயங்கரமான சண்டை பல நாள் நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 23,000 பேர் செத்து போயிட்டாங்களாம். அது என்ன முக்கியமான விஷயம்னாக்க, அந்த பேட்டில் போது அந்த யுத்த வீரர்கள் கத்துக்கிட்டாங்களாம். ஒரு சின்ன கேப் இருந்தா கூட அவங்க யுத்தத்துல செத்து போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சோம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கேர்ஃபுல்லா அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்குவாங்க, தலைக்கு ஹெல்மெட்டு, காலுக்கு இது எல்லாத்தையும் போட்டு, ஆர்மர் போட்டு, ஒரு சின்ன கேப்பு கூட இல்லாம போட்டுக்குவாங்க. அப்பதான் யுத்தத்துக்குள்ள போக முடியும், அப்பதான் அவங்க வந்து உயிரோடு திரும்ப முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்க அவங்க காலி. ஏன்னா எந்த ஒரு வீக்னஸ், எந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அந்த எனிமியோட படை வந்து அடிச்சிடும் அப்படிங்கிற பயத்துல அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கிட்டாங்களாம். இதை பேஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு நான் கதை ஒன்று படித்தேன், கோரி டென் பூம்னு சொல்லிட்டு ஹாங்காங்கில் பெருசாக ஊழியம் பண்ணவங்க அவங்க அவங்க அந்த புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னாக்க, எல்லா கிறிஸ்தவர்களும் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கணும், நிறைய பேர் யுத்தத்துக்கு ரெடியாக இல்லை, அதனால தான் சாத்தான் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சாத்தான் வந்து டிஃபீட்டட் ஃபோர்ஸ், சாத்தான் வந்து முறியடிக்கப்பட்ட எதிரி. ஆனாக்க நம்ம வந்து அதிகாரத்தை காமிச்சிட்டே இருக்கணும். எப்படி அதிகாரத்தை காமிக்கிறது? அபிஷேகத்தில் வளரணும். எப்படி வளர்றது? ஜபம், வேதம் வாசிக்கிறது, விசுவாசம், கீழ்ப்படிதல். அப்படி பண்ணும்பொழுது நம்ம வந்து வெற்றிகரமாக இருப்போம் அப்படின்னு அவங்க புக்கில் எழுதியிருக்காங்க. கோரிட்டன் பூம் பெரிய ஊழியக்காரங்க, அவங்க புக்கில் எழுதியிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து யுத்தத்துக்கு போகும்போது முழு வர்க்க, நம்ம யுத்தத்துக்கு போகும்போது முழு சர்வாயுத வர்க்கத்தோடு போகணும். இப்போ பாருங்களேன், ஒரு தீயணைப்பு வீரர் போகிறாரு ஒரு தீக்குள்ள, அவர் வந்து ஹெல்மெட்டை போனால் என்ன ஆகும்? அவர் தலை எரிஞ்சு போயிடும், இல்லை ஆக்சிஜன் டேங்க் எடுக்க போனால் சுவாசிக்க முடியாது. அதனால நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து முழு ஆயுதத்தை தெரிச்சுக்கிட்டு இருக்கணும். எப்படி தெரிச்சுட்டு இருக்கணும்? டெய்லி நம்ம வந்து காலை எழுந்ததும் முழங்கால் படியிட்டு ஜபத்தை ஆரம்பிக்கிறதுனால ஆண்டவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், புது கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம வந்து வெளியில் போகணும். அப்போ நம்ம கவனமாக இருக்க முடியும், நம்ம வெற்றிகரமாக வாழ முடியும், நம்ம வந்து வல்லமையில தினமும் வளர வேண்டும். அதான் நம்ம நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை ஒன்று வைப்போம். ஃபாதர், வி தேங்க் யூ ஃபார் யுவர் வேர்ட். ஐ ஆஸ்க் யூ ஃபாதர் பை த பவர் ஆஃப் யுவர் ஹோலி ஸ்பிரிட் டு எனேபிள் அஸ் டு புட் ஆன் த ஆர்மர் ஆஃப் காட், ஹெல்ப் அஸ் டு டுவெல் இன் யுவர் பிரசன்ஸ், ஹெல்ப் அஸ் டு நோ தட் கிரைஸ்ட் இஸ் இன் அஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி, ஹெல்ப் அஸ் டு க்ரோ இன் த பவர் ஆஃப் காட், த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த அனாயிண்டிங் ஆஃப் காட் அலோன். மேக் அஸ் அ பிளஸிங் டு திஸ் வேர்ல்ட். ஆண்டவரே, உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. அனுதினமும் ஜபத்திலும் வார்த்தையிலும் அபிஷேகத்திலும் நிலைத்திருக்க கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பரேசுவன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். இந்த நாட்கள் யுத்த நாட்கள், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, உலகத்தின் லோகாதிபதிகளோடும் பிரபஞ்சத்தின் அதிபரோடும் எங்களோடு யுத்தம் உண்டு. அந்த ஆவியோடு, அசுத்த ஆவியல் பொல்லாத வானமண்டல சேனையின் ஆவியோடு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டுலாம் நாங்கள் யுத்தத்தை ஜெயிக்கணும் என்றார் கர்த்தர். எசப்பா யுத்தத்தை ஜெயித்தார், சாத்தான சிலுவையில மிதித்தார், பேச்சை தந்தா. இந்த சர்வாயுத வர்க்கத்தை என்ன என்றால் என்ன என்றது மிக அருமையான சத்தியத்தை நம்ம கொடுத்தீர்கள், சொல்லி கற்றுக் கொடுத்தீர்கள். வார்த்தையை கேள்படியோடும் விசுவாசிக்கணும், ஜெபிக்க வேணும், அவையோடு வல்லமையோடும் ஜெபிக்கணும். அப்போது சர்வாயுத வர்க்கம் கிடைக்கும். அருமையான வார்த்தையும் வெளிச்சம், அருமையான கதை எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை அது வெளிப்படுத்துகிறது. கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கத்த நிற, சபை ஊழியங்களையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்தனை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் தேவசமாகத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையும் வெளிச்சமை பேசிய 6:16-18 வசனங்களின் அடிப்படையில அப்படியாக நாங்கள் சர்வாத வைக்கத்தை தரித்தவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக நிற்கும் பொழுது நிச்சயமா சத்துருவான் ஒப்புதலும் குடியோடி போல் இல்லை, நாங்கள் சத்துருவை மிதிப்போம் ஜெயிப்போம் என்றார். சத்துருக்கு சவால் விடுகிற கூட்டம் நாங்க. அருமையான வார்த்தையும் வெளிச்சம் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். உங்களும் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமீன். நாங்கள் ஒரு பாடலோடு கடந்து வார்த்தை விளைச்சது கூட கடை செல்வோம். சரியாச்சு 1:08:55. ஆமீன். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடுவோம். உங்க அழகான உள்ளத்து அசைக்குது, உங்க அழகான குரல்

நிறைந்து தோற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், உயிரென்ன தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலக

இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன

0: அமீர், நாங்கள் இன்னும் நம்புவோம் எங்கள் தகப்பனை வார்த்தையானவர் என்று நம்மளுக்கு வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்தில் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையும் வெளிச்சத்தில் வெளிச்சத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அமீர், கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. டொண்டோ நேரம் 8:59. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர்கள் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம்.
1: நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மெய்யான தேவனை பற்றி பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்களான் புத்தகப்பனே, உன்றானமை தேவனாகிய உண்மையும் இரப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தை பொருட்படுத்தி நீர் உம்முடைய ஒத்தாசையோடு ஒவ்வொரு மனிதர்களுள்ள இதயங்களில பேசும்படியாக, உண்மை அறிந்து கொள்ளுகிற உணர்வு உள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, அவர்களுடைய மறைக்கப்பட்ட மன கண்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்துல திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள, உம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று அந்த பரலோக வாழ்க்கை வாழ்வை பெற்றுக் கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, பொறுப்படும் வழி நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட இரும் வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில அந்த வார்த்தைகளை சேர்த்து வைக்க, அந்த சோலிலே அவர்கள் அந்த உணவாக இதொரு இருதயத்திலேயும் சோலிலேயும் அவர்கள் சேர்த்து வைத்து நீர் அவர்களுடைய துன்பத்தில பிரமிசை கொடுக்கும்படியாக, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியாக, கண்ணீரை களிப்பாக மாற்றும்படியாக, அழுகையின் பள்ளத்தாக்கில இருந்து அவர்களை சந்தோஷத்தின் பள்ளத்தாக்கு அழைத்து செல்லும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக, உம்முடத்துல அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இழுத்துக் கொள்ளும்படியாக, இந்த கடைசி காலத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மை அறிகிற அறிவை கொடுத்து ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதல்கள் வர, ஒவ்வொரு தேசங்களும் ஒரே நேரத்தில் இந்த ரேடியோ கூடாக இங்கு மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி, ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில முழங்காலில இருந்த அந்த மெய்யான தேவனை தேடி பரிசுத்த ஆவியானவரை பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரையும் முழித்துக் கொள்ளும் துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் சொல்லப்பட்ட தேவன் தான் மெய்யான தேவன், எங்களை உருவாக்கின தேவன்,

அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். பாருங்க, எங்களுக்கு தேவையான எல்லா உணவுகள், மச்சங்கள், மரக்கதிகள், பழங்கள் எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி 5 நாளிலே 6வது நாளிலே மனிதனை படைத்து இவற்றை ஆண்டு கொண்டு கணவன் மனைவியாக, குடும்பமாக, ஒற்றுமையாக, சந்தோஷமாக, அன்பில வாழுங்கள் என்று கட்டளையிட்ட தேவன் தான் வேதாகமத்தின் தேவன். அந்த ஒன்றானமை தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது, நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவுகளை படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கும்படியாக, எப்படி இயேசு ஓய்ந்திருந்தாரோ, எங்களை உருவாக்குன கிரியேட் பண்ணின தேவனுடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். பாருங்களுடைய மனித கைவேலைகள்னால தெய்வங்களில நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது பாருங்கள், அது ஒரு தீமையை கொடுக்கிறது, உங்களை நரகத்துகளுக்கு செல்கிறதாக இருக்கிறது. இப்படித்தான் ஆபிரகாமையும் இந்த இந்து மத கலாச்சாரத்தில இருந்து இழுத்து பாருங்க கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். எங்களையும் இந்த மெய்யான கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல வருகிறார். மீண்டுமாக இந்த உலகத்திலே 1000 வருடம் ஆட்சியில வாழ முடியும், பின்பு நித்திய நித்தியமாக வாழ முடியும். இந்த வாழ்வை யாரும் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், இந்த உலகத்தில் 80லிருந்து 100 வயது வரைக்கும் மட்டும்தான் வாழ முடியும், அதோடு வாழ்வு முடிந்து விடுகிறது. இது நித்திய காலத்தில, நித்திய வாழ்வில 10 ஜெனரேஷன் இந்த உலகத்திலேயும் இயேசுடைய ராஜ்யத்தில வாழ முடியும். பாருங்கள், அவர் ஜெபத்தில பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அறிந்துணவை எங்களுக்கு அளித்தாலும், எங்களை தீவு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், நாங்கள் தீவு செய்கிறவர்களை மன்னித்தால் தான் எங்களுடைய, நாங்களும் தவறு செய்தவர்கள் எங்களுடைய பாவங்களையும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்களுடைய பாவங்களையும் அவர் எங்களுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். இப்படி ஒரு இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தருகிற தேவனை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்களை உருவாக்கின தேவன் பாருங்கள், எந்த மதத்திலையும் படைப்பின் திட்டவட்டமான படைப்புகள் இல்லை. ஒரு ஒரு மூடத்தனமான கொள்கைகளை கூட ஒவ்வொரு மதங்களிலேயும் ஒரு மூடத்தனமான கருத்துக்கள், பொய்யான கருத்துக்கள், தவறான மிருகங்கள், பறவைகளை, கடவுள் படைத்தவர்களை கும்பிடுவது இப்படி தவறாக இந்த கடைசி காலத்துல அறிவு பெருத்திருக்கும். நீங்கள் இந்த எந்த நாட்டில இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த இன்டர்நெட் கூடாக எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால நீங்கள் இந்த காலத்துல உலக காரியங்களை விட்டு அந்த மெய்யான தேவனை நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் கூடாக, உங்களுடைய ஆராய்ச்சிகளின் மூலமாக இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், நீங்கள் ஆராய்ச்சி செய்ய பார்க்க வேண்டும். இயேசு இந்த உலகத்துல பிறந்ததுண்மை, மறித்ததுண்மை, உயிர்த்தெழுந்ததுண்மை, மீண்டுமாக வருகிறது உண்மை. பாருங்கள், அவர் தான் மெய்யான தெய்வம், அவருடைய ராஜ்யத்துலதான் நாங்கள் வாழப் போகிறோம் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், அவர் இப்படியாக நாங்கள் தேவ நாங்கள் ஆவியாகமம் 1:26 பார்க்கும் பொழுது, தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர் உண்டாக்குவோமா, இப்படியாக எங்களை உண்டாக்கி எங்களுக்கு எல்லா தேவைகள் அனைத்தையும் சந்தித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். நீங்கள் நீதிமொழிகள் 8:28 பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரத்துல சொல்லப்பட்ட கிரியேஷன் இது. நீதிமொழிகள் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உயரத்தில் மிருகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்கள், இந்த ஆதியாகமம் 1:26 லெட் அஸ் மேக் அவ இமேஜ்,
ஒன்றுக்குமே

எங்களுடைய ஒன்றான மெய்த்தவரும் ரெண்டு பேரும் ஒன்றாக ரெண்டு பேர் இருந்துதான் இந்த உலகத்தை படைத்தவர்கள். இதே போல நீதிமொழிகளையும் படைப்பில சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 8:30 வசனத்தில் நான் அவரருகே, அந்த மெய்யான தேவனுக்கு அருகே இயேசு இருந்திருக்கிறார். படைப்பில இவர்கள் இதை பல பலர் அறிந்து கொள்வதில்லை. பாருங்கள், வேதாகமத்தில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்கள், இயேசு பிதாவும் ஒன்றாக இருந்து இந்த படைப்பை உருவாக்கினவர்கள். அதே நேரத்தில் தேவன் படைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார். ஆதியாகமம் 2:2 வசனத்திலேயும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இந்த உலகம் இப்படியான ஒரு வெறுமையான இருளான ஒரு உலகமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்கள், ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடும் ஆவியானவராக அந்த படைக்கும் பொழுது அந்த ஆவியின் மேல தண்ணீரின் மேல ஆவியானவர் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் 10:30 வசனத்தில் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், எப்பொழுதும் இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், படைப்பின் பொழுது இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்துல 100% மனிதனாக இருக்கும் பொழுது அவர் ரா முழுவதையும் முழுவதையும் ஜபிப்பார். அந்த நேரத்தில அவர் மனிதனாக இந்த உலகத்துல வந்து தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக வந்தார். அப்பொழுது ரா முழுவதும் அவரோடு தேவனோடு ஜபித்து ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். நாங்கள் ஜபிக்கும் பொழுது இயேசு நாமத்தில நாங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த நாமத்தில எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார். பாருங்கள், தேவனங்களை பார்க்கும் பொழுது எங்களை நீதிமானாக பார்க்கிறார். நாங்கள் பாவிகள் அல்ல. தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களாக தேவன் எங்களை பார்க்கிறார். எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் பாவம் இல்லாத இயேசு சாபம் இல்லாத இயேசு அந்த சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இதுதான் எங்களுக்கு கிட்ட இயேசுவை நம்புகிற மெய்யான தேவனை நம்புகிற எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய பெயர்களை அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். நாங்கள் பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறார். நாங்கள் தான் அம்பாசிடர் ஆஃப் த ஒன்றான மெய்த்தேவனுடைய சிட்டிசன் ஆஃப் ஹெவன் என்ற அம்பாசிடராக இருக்கிறோம். பாருங்கள், 1 பீட்டர் 1:12 எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் பரலோகத்தோடு தொடர்பாக நாங்கள் அந்த ஒன்றான எங்களுடைய தேவன் அங்கிருக்கிறார். எங்களுடைய ராஜா அங்கிருக்கிறார். நாங்கள் அவரை வேஷி பண்ணும் பொழுது துதிக்கும் பொழுது பாடும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி இந்த பரலோக சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அதற்காக தான் அவருக்கு புது பாடல்களை பாட வேண்டும். கைகளை உயர்த்தி நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுதான் ஒளி. பாருங்கள், நாங்கள் இருளில பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். தாயின் வயிற்றில ஆதாம் அவ்வாளின் சந்ததியாகிய நாங்கள் எல்லோருமே இருளின் பிள்ளைகளாக பாவ உணர்வோடு பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக இயேசுடைய ஒளி எங்களுக்குள்ள வருகிறது. அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக இயேசு எப்படி உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோரோ அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் நாங்கள் பின்பக்கமாக இந்த பாவ பாவ ஊழையான பாவ சேற்றிலே எங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவ உணர்வுள்ள மனிதனை பரிசுத்த மனிதனாக எங்களை மாற்றி இருக்கிறார். ஜீவ ஒளியை எங்களுக்கு தந்திருக்கிறார்.
இதற்காகத்தான் நாங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியமாக இருக்கிறது, பைபிள் தான் சத்தியமாக இருக்கிறது. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனையும் கட்டாயமாக தியானித்து தியானித்து ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் பைபிள். தியானிக்க வேண்டும், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அது தேவன், தேவன் தான் எழுதி வச்சிருக்கிறார் எல்லாருக்கும். அந்த காலத்திலே நீங்கள் நன்மை செய்து இயேசுக்கு பிரியமான காரியங்களை செய்து சத்தியத்தை அறிந்து விடுதலை ஆகி வாழுகிற வாழ்வு. 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் என்று அங்கு விடுதலை உண்டு. இந்த விடுதலை தான் பரலோகத்தை கழட்டி செல்கிறது. இந்த நாடுகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுகிறதில்ல, ஒன்றுமே எல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிற யுத்தங்களினாலே கொலை செய்யாதிருப்பாயாக என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. தேவனுடைய சர்வாயுதவர்க்கதினுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துக்கான அத்தனை அத்தனை போர் ஆயுதங்களையும் இயேசு எங்களுக்கு தந்திருக்கிறார். நீதி என்னும் சத்தியம் என்னும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கச்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும், ஆவியின் பட்டயத்தையும் நாங்கள் பாவித்து அவருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில எங்களுடைய சோலில எங்களுடைய இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த ஆவிகளோடு, ஆவிகளின் தோட்ஸ் வரும்பொழுது தீமைகள் எங்களுக்கு உணரக்கூடியதா இருக்கும். தேவன் எங்களுக்கு அந்த ஆவிகளை பிரித்தறியும் வரத்தை தந்திருக்கிறார். சில இடங்களில் போகும் பொழுது எங்களுக்கு அந்த உணர்வு அடைய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபைகளுக்கு போகும் பொழுது நாங்கள் அந்த அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இதற்காகத்தான் பிசாசை எதிர்த்து நிற்க உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை, ஆவியின் பட்டியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்கள் இயேசு இந்த உலகத்திலே 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது பிசாசினால சோதிக்கப்பட்டார். பார்கள் இயேசு ஒப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். பார்கள் இன்றைக்கு மனிதர்கள், இன்னைக்கு மதங்களிலே உலகத்தை நோக்கி போகிற மனிதர்கள் எல்லாரும் உணவை தேடி அதிகமாக பண ஆசையில ஓடி ஓடி உழைப்பார்கள். பாருங்கள், புத்தலான பைகளில போட்டுக் கொள்வார்கள். சகல விதமான பாவ பழக்கங்களும் இருக்கும் பொழுது நாங்கள் கூட ரட்சிக்கப்பட முன்பாக இப்படியாக பாவ வாழ்வில வாழும் பொழுது எங்களுடைய பணங்கள் லஸ்ட் ஆகும், குடும்பத்துல சமாதானமின்மை காணப்படும். பாருங்கள், இயேசு இடத்துல வந்த பின்பு சமாதானம் இருக்கும். அந்த மெய்யான சமாதானம், பரலோக சமாதானம், பரலோக சந்தோஷம், அதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட மட்டும்தான் நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்களின் இதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. அவருடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், விசாரித்து தருகிற ஆவி பயமுள்ள ஆவி, ஒரு அடிமைப்படுத்துற ஆவி, சிலைவரை ஆவி. பாருங்கள், பார்வோரின் அடிமை தினத்துல வாழ்கிற ஆவி, துரைத்தின் ஆவி, அதிகாரத்தின் ஆவி, இப்படியான தீமையான மனிதர்களுக்கு தீமை செய்கிற ஆவிகள் தான் இந்த துரைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள். நீ மதங்களில பல விதமான பாவம் செய்கிற மக்களிடத்துல காணப்படும். இவற்றை நாங்கள் மேற்கொள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 46:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாருங்கள், இந்த பிசாசானவன் பலவிதமான மதங்களை உருவாக்கி அந்த மதங்களில மூடத்தனமான கொள்கைகளுக்கு கூடாக, பாருங்கள், தவறான
உபதேசங்களுக்கு ஊடாக அவன் நரகத்துக்கு செல்கிறவர்களாக இருக்கிறான். நரகம் பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடமே. கிறிஸ்துவனுக்கு விரோதமாக காரியம் விரோதமாக எழும்பி பாருங்கள், அவர்கள் விழுந்து போன ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு பிசாசுகளாக மனுக்குலத்துக்கு விரோதமாக செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யாத்திராகமம் 3:14 வசனத்திலே, தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இருக்கிறவராக இருக்கிறேன். சங்கீதம் 93:1 கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், இந்த பூமியை தாங்குகிற தேவன், வசனத்தினால தாங்குகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 93:2 உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அனாதியாகி இருக்கிறீர். பாருங்கள், ஆதியும் அனாதி தேவன், உறங்குவதும் இல்லை. எங்களுடைய தேவன் உயிர் உள்ளவர், தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. இப்படியான தேவன் தான், ராஜதீகம் பண்ணுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 93:2 உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, அனாதியாக இருக்கிறீர். இப்படியான சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். பாருங்கள், தாவீது ஒரு ஆடு மேய்ப்பவனாக இருந்தவன், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததை நிமித்தம் ஆடு மேய்ப்பவன் அரசனாகி நான் பாருங்கள், கோலியாத்தை வெல்வதற்கு தாவீதை பயன்படுத்தினார். தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், சகோதரரால் பாதிக்கப்பட்டவன், அவன் பல வருடங்களாக ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கடைசியாக தேவன் கொடுத்த தரிசனத்தை பாருங்கள், அந்த தேசம் எகிப்து தேசத்திலே உள்ள அத்தனை மக்களுக்கும் தேவனுடைய ஞானத்தின் மூலமாக, தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தின் மூலமாக அந்த அந்த பஞ்ச காலங்களிலே அந்த உணவுகளை சேமித்து வைத்து அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் உணவு கொடுத்து ஒரு தேவன் உயர்த்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படி வணக்கும் பொழுது எங்களை வாழாக்காமல் தலையாக்குற தேவனாக இருக்கிறார், கீழாக்காமல் மேலாக்குற தேவனாக இருக்கிறார். அவர் எங்களை கைவிடுவதில்லை. பாருங்கள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்கள், சிங்கம் ஒரு காட்டின் ராஜாவினுடைய பிள்ளையே பட்டினியிலே இருக்கும், ஆனால் கர்த்தரை, அந்த மெய்யான தேவனாகிய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தாங்கள் ஏசாயா 46:9 நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானமும் இல்லை. பாருங்கள், இன்னைக்கு விக்கிரகங்களை உருவாக்கி தேவனுக்கு பிரியமில்லாத உருவங்களாக மாற்றி இதுதான் தெய்வம் என்று மூதாதையர்கள் செய்த தவறுகளை இன்றைக்கும் பாருங்கள், இந்த அறிவு பெருத்த காலம் தானியேல் 12 சொல்லப்படுது, இந்த கடைசி காலம் அறிவு பெருத்த காலம். இந்த காலத்திலே இந்த மூட கொள்கைகளை நீங்கள் விட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இம்மைக்கு பின்பு மறுமையில எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவர் யார் என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து அந்த மெய்யமான உயிர் உள்ள தேவனை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உள்ளான இருதயத்திலிருந்து நீங்கள் தேட வேண்டும். இந்த சரீர பிரகாரமாக செய்கிற காரியங்கள் மூலமாக சில பேர் கோயில்களுக்கு பணம் கொடுப்பார்கள், சிலர் மிளகு தடியை எரிப்பார்கள், அது மூலமாக தேட முடியாது. உங்களுடைய தொட்டு தொட்டு கும்பிடுவதன் போல தேட முடியாது. ஆவியினால உள்ளான மனிதனில் ஆவியும் ஆத்மாவும்
உற்சாகமாக இருக்கிறவன், அவர் உங்களை வெளிப்படுவார். பக்தி உள்ளவனை அவர் பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சுத்த இதயம் உள்ளவர்கள், இதயத்திலேயும் உள்ளத்திலேயும் உங்களுடைய உதட்டிலேயும் ஒரே வார்த்தையை பேச வேண்டும். அப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அந்த மெய்யான தேவனிடத்தில தேவனை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த மெய்யான தேவனை நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, எங்களுடைய தேவன் ஆவியானவர். அப்ப எங்களுடைய ஆவி எங்களுடைய மெய்யான தேவன் தந்த ஆவியாக இருக்கிறது. எங்களுக்குள்ள இருக்கிறது இது ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்திலே வந்தது. இந்த சரீரம் பாவத்தின் பின்பாக, ஆதாம் ஏவாளின் பாவத்துக்கு பின்பாக இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரம் கலட்டப்பட்டு போகும். இயேசு மீண்டுமாக எங்களை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இந்த சரீரம் அகற்றப்பட்டு அவரோடு வாழுகிற அந்த பரலோக சரீரத்தோடு வாழுகிற வாழ்வை தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 96:1 கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். ஏசாயா 45:22 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அந்த மெய்யான தேவனை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பாருங்கள், இயேசு உங்களோடு இடைப்படுவார், அவர் தான் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 45:23 முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 56:5 ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்த உள்ளவருமாயிருக்கிறார். கிருபையும் இதற்கும் உள்ளவர் தான் இயேசு. அவர் மன்னிக்கிற தேவன், அவரிடத்துல மன்னிப்பு இருக்கிறது. தவறு செய்தால் அவரிடத்துல நீங்கள் இதய பூர்வமாக மன்னிப்பை கேட்க வேண்டும். பர்பஸாக தொடர்ந்து பாவத்தை விரும்பக்கூடாது, சாபத்தை விரும்பக்கூடாது, ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தேடுகிறது. தவறான வியாபாரங்கள், தவறான காரியங்களை செய்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தேவனை நீ தேவனிடப்பட மாட்டார். நீங்கள் உங்களுடைய இதயத்தை நிலைப்பெறப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பாவங்களை பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரிடத்தில் வரும் பொழுது அவர் எங்களுக்கு தராமலே இருக்க முடியாது. ஏனென்றால் இங்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்து அப்பாக்களை தங்கள் தகப்பன் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கொடுக்கிறது போல எங்களுடைய பரம ஆவிக்குரிய அப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், இரக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், எங்களை காண்கிற தேவன். அல்லேலூயா! எங்களோடு வருகிற தேவன் தான் அவர். இப்படியான தேவனை நீங்கள் விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா! தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மையே நம்புவேன்.

மோமானே என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மையே நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மையே நம்புவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நம்மை மிகுந்திருக்கும், குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன்,

0: ஐயா மண்ணிலை திருப்பேன் ஆகாமியத்தின் கொடுங்கோடன் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். நாம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பை நாங்கள் நம்புகிறோம். உம்மது சாயலாக படைப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் அன்பால நேசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளின் படி வாழ, உம்முடைய வசனத்திற்கு கட்படிந்து வாழ, ஒவ்வொருவரோடு நெருடப்படுவீராக. எந்தெந்த தேசங்கள்ல வாழ்கிறார்களோ அந்த ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களை நெருழுத்துக் கொள்வீராக. மதம் விடுதலையை தராது. இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டாண்டவரே. இந்த நேரத்துல கேளுங்கள், கொடுக்கப்படும் தட்டுங்கள், திறக்கப்படும் தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொல்கிறே. இந்த நேரத்துல ஒவ்வொருவன் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேக மழையை ஊற்றுவீராக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒருவரும் விடுபட்டுவிடக் கூடாது. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளாத இயேசு அல்லவா நீர். ஒருவரை நீர் தள்ளாத தேவன். உம்மை தேடுகிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுகிறது. அவர் உண்மையாக உள்ளான இருதயத்திலிருந்து தேடுகிற, சுத்த இருதயத்தோடு தேடுகிற ஒவ்வொரு மக்களை நீர் இழுத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து என்று கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒன்றான மெய்த்தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம். அப்போஸ்தலர் 4:12 இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு இல்லை. ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் இயேசு நாமத்தில நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னீரே. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவர் மேலும் உடைய அன்பை பொழியும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு நுகங்களும் துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக. கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் சந்தோஷமாக உயர்வாக ஆசீர்வாதமாக மாறுவதாக. தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுள்ளவர்களவா நீர். மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயம் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வறுமையில வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவை தேடும் பொழுது சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஒவ்வொரு வறுமையில் உள்ள மக்களும் இயேசுவை தேடி இந்த வறுமை இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. கஷ்டங்கள் துன்பங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஒவ்வொரு மக்களும் மத்திய 6:31 படி பரலோக ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க போவதற்காக நன்றி. ஒவ்வொரு ஏழைகளும் ஒவ்வொரு நறுங்குண்ட மக்களும் இயேசுவை அறிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை உண்டான அமைத்தவனாகிய மக்கள் செலுத்தி ஆண்டவரின் கட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே,
1: நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்தில அருமையான சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். இயேசுவானவர் கர்த்தரா, இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை, மறுபடியுமாக வரப்போறதும் உண்மை. அந்த சத்தியத்தை நாங்கள் அறிகிற அறிவை அடைவது என்று ஒன்றான மெய்த்தேவன், அந்த உண்மைத்தவனுடைய ஆசீர்வாதம், கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தின் அதனோட வேதனையை கூட்டார் என்று சொல்லித்தீர்கள். நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுகந்தரிக்கிற பிள்ளைகள். ஆசீர்வாதத்தோடு வாழ்வது எங்களை இஷ்டவே. ஆசீர்வாதத்துக்கு பிரியம் அந்த பிரியமான தேவனிடத்திலே முதலாவது ராஜ்யத்தின் நீதியை நாங்கள் தேடும் பொழுது எல்லாம் கூட பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்து உங்களை உங்கள் ஊழியத்தையும் கத்த சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமானால் நாங்கள் இன்னொரு இணைப்பில் சந்திக்கும் தேவ சமாதத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you, sister Subhalango. God bless you, Neergale. Amen.
1: Amen. God bless you too, Pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சம், இந்த வெளிச்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் அறிந்திருக்க நான் விசுவாசிக்கிறேன். பெற்றோர்களுக்கு இந்த வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு உழந்த அடிமையாயிருக்கிறது. ஆமேன். என்னாலும் ஆவியானவர்களோடு பேசினார். முதலாவது குணமாக்கும் வரங்களை குறித்து பேசினார். இரண்டாவது சத்திய வர்க்கத்தை, சத்திய ஆயுத வர்க்கத்தை தயாரித்துக் கொள்ளுங்கள். அந்த வர்க்கத்தின் ஆயுதத்தை நாங்கள் தயாரித்துக் கொள்ளும் போது நிச்சயமாகவே, நிச்சயமாக சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளும் போது யுத்தங்களை நாங்கள் ஜெயிக்கலாம், சாத்தை ஜெயிக்கலாம். சாத்தானை ஜெயித்தவர்கள் தகப்ப அப்படியாக அந்த சத்திய வர்க்க அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எப்படியாக தரிக்க வேண்டும் என்பதை ஆழமான சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல இந்த நாட்கள் நாங்கள் ஒன்றான மெய்த்தவனை அறிய வேண்டும். அவரை ராஜ்யத்தினை தேடும் போது எல்லாமே கூட கொடுக்கப்படும். விசுவாசத்தோடு நாங்கள் அவருடைய ராஜ்யத்தினை தேடுவோம். தேவையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியம் அடங்கியது எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்க நான் விசுவாசிக்கிறேன். அத்தனுக்கு சோஸ்திரம். இந்த நாள் உலவாயாக இந்த மாலை பொழுதை இனிமையான பொழுதாக அப்பனோடு கழிக்க, அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள, துதிக்க, ஜபிக்க எங்களை உருவப்படுத்தி ஒருமனப்படுத்தினார். அல்லது வாய்தவனுக்கு நான் சோஸ்திரம் செலுத்துகிறேன். நாங்கள் முடிவாக நன்றி ஜபத்தை எடுப்போம். நன்றி சொல்லுவோம். 7 மணி தொடக்கையும் மற்ற நேரம் நடத்தின எபினேசருக்கு நன்றி சொல்லி நாங்கள் நன்றி ஜபத்தை எடுப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரை உதவி செய்த எபினேசரை அப்பா நீ பரண கிருபை கொஞ்சமல்ல கத்தார். அப்பா சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவசனமே சத்தியம் வந்திருக்கிறது. இதனால சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள கத்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அப்பா இந்த நித்திய வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துறோம் கத்தா. இந்த மாலை நேர்த்தங்களை தந்தீரே அப்பா. நீ சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் நீரே தகப்பனா இருக்கிறீர். அந்த இவர்களை முன்குறித்து ஒரு அழைத்து வந்து நாமத்தை மையப்படுத்த பாத்திரங்களா நீங்க ஐயா மகிமைப்பட்டீங்கள். அதுக்காக நன்றி. நீங்க வழிபட்டீங்கள். அதுக்காக நன்றி சப்பா. நன்றியோடு சோசரிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே ஆரம்ப ஜெபம் பாடல் கூடாக வழிநடத்த அடியாள கிருபை செய்வீங்களே அப்பா. அதுக்காக நன்றி. அந்தவரை கொடி கோடு சோசம் பகப்பனே சிந்தனையா வார்த்தை கூட பேசினீங்களே கத்தா. அதுக்காக நன்றி. தொடர்ந்து குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியம் தொகுத்து வழங்குதின் சத்துவத்தின் தந்தைங்களை அதுக்காக நன்றி தொகுப்பேனே. உடல்நல கருத்துக்குள்ளாய் நன்றி செலுத்தி ஒப்பு கொடு செவிக்கிறன். அதே போல துதி பாடல் பாடிய சகோதரி கிரேசுக்காக நன்றி செலுத்தும். அப்பா அருமையான பாடலை அழகாக பாடினார்கள். நாமத்தை உயர்த்தி துதித்த சகோதரியின் குடும்பத்தை ஊழியத்தை ஆசிரியம் நிலைகளை விசாலப்படுத்தும். அப்பா அந்த நாள் இணைத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி செவிக்கிறான். அதே போல ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுத்து துதித்த சகோதரி டோலிக்கா நன்றி செலுத்துறோம் கத்தாள். ஊழியர்களை சாலப்படுத்த குடும்பத்தை ஊழியத்தை ஆசிர்வது இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி கூட செபிக்கிறான். அதே போல ரஞ்சனி சிஸ்டருக்கா நன்றி செலுத்துறோம். அகப்பனே கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூடாக அப்பா ஜபங்களை பிறருக்காக ஏறெடுத்தார்களே. இதற்காக அந்த அதிகாரப்பூர்வமான ஜபத்தை நீ கேட்டு ஆமென்றும் ஆமேனு பதிலப்புற கிருபைக்கா நன்றி செலுத்துறோம். சகோதரியின் குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிங்க கத்தா. ஜோபு பிறருக்கா சிநேகருக்கா ஜபித்தவள் நீரோட முகத்தை பார்த்து ரெட்டந்தனையாக ஆசீர்வித்த போல் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடு ஜபிக்கிற நன்றி செலுத்தின. இவ்வளவு நேர உணைப்பில் இருக்கிறார்களே அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவர் அகப்பனே கண்களை ஏறெடுப்போம். தாசுரம் பருவத்துக்கு நேரான்ற பகுதி கூட வழி நடத்துறீங்களே. பிறருக்கா ஜபிக்க வைத்தீங்களே அப்பா. சௌரி டோலிக்காக ரஞ்சனி சிசுக்கு அடியாளுக்கா நன்றி செலுத்துறோம். பிறருக்காக ஜபித்த எங்களை குடும்பத்தை நீர் கண் நோக்கி பார். எங்கள் தேவையை கண்ணீர் பெரியவரா இருக்கு. வேண்டிக் கொள்ளோட நினைப்போட மிகவும் அதிகமா செய்து முடிக்கிறேன். இந்த கிருபைக்காக நன்றி வல்ல கருத்துக்கு ஒப்பு கொடு செபிக்கிற நன்றி செலுத்துறேன் கத்தா. அதே போல கத்தாவே இந்த நாளிலும் வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரியர் தந்தீரே நன்றி. முதலாவது செய்தி எடுத்து வந்த பிருந்தாக்கா நன்றி செலுத்துற முடியும். ஆக்கும் வரங்களை குறித்தும் அப்பா அந்த வரங்களால் நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படியாக விசுவாசத்தோடு நாங்கள் செய்யம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தார்களே கத்தாவே. இந்த சத்தியத்தினாலத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இப்படி அந்த பேதுரு சிறையிருப்பை மாற்றி, எங்கள் சிறையிருப்பை மாற்றி, இந்த வியாதி என்ற சிறையிருப்பு, பலவீனம் என்ற சிறையிருப்பு, அப்பாகரம் பிரச்சனை என்ற சிறையிருப்பு, வேலை இல்லாத சிறையிருப்பு, இப்படி பல்வேறுபட்ட சிறையிருப்புகள் கத்தா எல்லாவற்றையும் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீர். வரங்களால நீர் ஆசீர்வதி குணமாக்கும் வரங்கள் செயல்பட கிரிய செய்ய கட்டுக் கொடுத்த சத்தியத்தினாலத்துக்கு அன்பு செலுத்துறோம். என் குடும்பத்தின் ஊழியர்களை ஆசீர்வதி நல்ல சாட்சியை நிறுத்தணும். அதே போல நாமத்தில் ஒப்புக்கொடிச்சு வீக்கிரமா. அதே போல நன்றி செலுத்துறோம் தகப்பனே, நன்றி அப்பா. அதே போல இணைந்த இந்த நாள் இரண்டாவது தேவ செய்தி எடுத்து வந்த பாஸ்டர் வெங்கட்டுக்கா நன்றி செலுத்துறோம் அப்பா. தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எங்களுக்கு சொன்னார்களே, அந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்னன்னு சொல்லி கற்றுக்கொண்டோமே ஆண்டவர் அப்பா. ஜபத்தோடு, வார்த்தையோடு, சுவாசத்தோடு, ஆவியானவரோடு நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, நீயோடு கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த சர்வாயுத வர்க்கத்தை தடுத்து கொள்ள முடியும். யுத்தத்துக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ள வீரர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தின் ஆழத்தை இன்னும் அழகுபடுத்த அருமையான கதைக்கூடாக வெளிப்படுத்தினார்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தார்களே. எபேசியர் 6:16-18 வசனங்கள் அடிப்படையில் அப்பா அப்படியா நாங்கள் கற்றுக்கொள்ள கிருப செய்யும். சோதரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை நாங்கள் தெரியப்படுத்தும் பொழுது நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே அந்த வரங்களை தந்து அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு யுத்தத்தில் ஜெயம் எடுக்க வைக்கிறீர்கள் என்பது அழமான சத்தியம். அந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்தோம். கற்றுக்கொடுத்த ஊழியக்காரன் குடும்பத்தின் ஊழியங்களை சபை ஊழியர்கள் ஆசிரியர் அன்று செலுத்தி ஒப்புக்கொடிச்சு கிராமத்தினால். அதே போல 3வது வார்த்தையும் வெளிச்சத்துக்கு செய்தி எடுத்து வந்த பாசன் தாசனத்துக்கு நன்றி செலுத்துறோம். ஒன்றான மெய்த்தவன் அறிகிற அறிவே அறிவு கத்தால் நீர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தீரோ, பிறந்தீரோ கத்தாவே, அப்ப வாழ்ந்தீரோ, சாட்சியாய் நீர் மறுத்தீரோ, மீண்டுமா உயிர்த்தெழுந்து அப்பா நீர் தகப்பெரு மீண்டும் வரப்போறீதையா. இந்த சத்தியத்தை அறிய ஜனங்களோட செவியில துறவுங்க. இன்னும் உடைய ராஜ்யத்தின் நீதி ஜனங்கள் தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையது கத்தா. அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அறியவும் சத்தியத்தை அறியவும் துரப்பிடா, கண்களை துரப்பிடா. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் அழகாக நமக்கு வெளிப்படுத்து. அதனுடைய கருணியத்தையும் கனப்படுத்து. முதுவதும் கனிந்த புஷ்டியும் பசுமையுமாக இருக்க வைக்கிறா. அடுத்த சபை ஊழியங்கள் ஆசிரியர் கைகிட்டு சென்ற காரியங்கள் ஆசிரியர் எல்லா காவலோடும் பாதுகாத்து நாமத்தை நன்றி செலுத்தி உங்களை கரத்தில் ஒப்பி செவ்விக்காண்டு தகப்பனே வெற்றி எல்லாம் மறைமுகமா இருந்து மறு ஒழிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தாவே பாரத்தோடு ஆத்தும பாரத்தோடு யாத்தோடு செய்கிற கத்தாவே அந்த ஒழிப்பதை ஊழியத்தை ஆசீர்வதிப்பீர்கள். அப்பால நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். அந்த ஆண்டவரே அந்த மறைமான ஊழியத்தை ஆசீர்வதியும் கனப்படுத்தும் ஐயா. அந்த ஒளிப்பதிவு செய்த யாவும் ஒளிபரப்பாகும் போது தடைகளை உடைத்து அப்பா அந்த கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்வீரா. வல்லமை கிரிய நட்டப்பிப்பதா, தடைகள் உடைவுதான். என் தகப்பன் அந்த ஒளிபரப்பை ஆசீர்வதித்தான். நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒளிபரப்பு செய்ய ஒளிப்பதிவுகளை செய்து கொண்டிருக்கிற அவருடைய குடும்ப ஊழியத்தை ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்படுத்தும் வழிகளாம் பாதுகாத்திருங்க. இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு தகப்பனே வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா. இன்னும் புதிய தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. இன்னும் புதிய ஊழியர்களை எழுப்பி கொடுங்க. தாளந்திர பிள்ளைகளுக்குரிய நாமத்தை மையப்படுத்தும் பாத்திரங்களை விளங்க செய்யுங்க. அப்படியாக நீங்க செய்யப்புற கிருபைக்கா நன்றி செலுத்தி ஒப்புக்கொடி செபிக்கிறோம். நாளிலும் கத்தாவே நாளை ஒளிபரப்பு யாவும் இடத்திற்கு தருகிறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதித்தாங்க. ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதித்தாங்க. மாலை நேரடி வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆசீர்வதித்தாங்க. உங்களால் எல்லாம் கூடும் கத்தா. இது மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடும். அந்த வார்த்தைக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள செவிக்கிறோம். நாளும் கத்தாவே முதலாண்ட சோர் இணைந்தார்கள் கத்தாவே. ஆனால் சரியான முறையில ஐயா அந்த ஒளிய படிவு வராததுனால அவர்கள் இணைப்பை துண்டி தூத்தார்கள். அப்பா நீங்க அறிவீங்க கத்தாவே அந்த சோதரி என்ன வாஞ்சியோடு இந்த இடத்துல இணைந்தார்களோ, நீரே அந்த சோதரி ஆசிரியோட ஊழியங்களை ஆசிரியம் குடும்பத்தை ஆசிரியம் மீண்டுமாக நாளை தினத்தில் உங்களுக்கு சித்தமானால் இணைப்பில் இணையத்தை இருவை பாராட்டும் வழிகளை சுவைப்படுத்தும். ஐயா இயேசுவின் நாமத்தில் அந்த சதத்தை ஒப்பு கொடுக்கும். இம்மட்டு நேரத்தை வினேஸ்வரே உமக்கு நன்றி. விசேஷமாக கேடா தேசத்துக்கு அடிச்சிருக்கிறோம். இந்த தேசத்துல இருக்கிற எல்லா வளர்ச்சிகள் அப்பா காலை சூழ்நிலை மாற்றங்கள் கொள்ளணும் தாக்கங்கள் வன்முறைகள் அப்பா விபத்துகள் நாசமோ சத்தியங்களுக்கு விளக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். பாடசாலை போற பிள்ளைகள், விடுமுறை இருக்கிற பிள்ளைகள், விடுமுறையை கழிக்க செல்ற பிள்ளைகள், போக்க செய்யற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய பலத்த கர ஓங்கிய புயாவும் தாங்கி நடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். எல்லா நாசமோச பட்டையும் விளக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். என் தகப்பனே, இந்த தோஷங்கள் வந்து விடாதபடி, எனக்கு ஜன விரோதமா இல்லம்பி விடாதபடி நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். விசேஷமாக கத்தாவே இந்த வேர்ல்ட் கப் அப்பா அந்த விளையாட்டுக்காக செவிக்கிறோம் கத்தா. ஐயா இதுல வந்து நாட்கள் நடக்க போற அந்த விளையாட்டை பொருட்படுத்தீராக அப்பா. பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருப்பீராக. அந்த சோழத்து நீர் வேலி போடுவீராக. எல்லா நாச மோசப்பட்டையும் விலகி காப்பீராக. சந்தியும் எல்லாமே பார்த்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் அன்று சில ஜெபங்களை செவிக்கிற தேசத்தரத்தால மூடி பாதுகாத்துலுங்க. உங்களுடைய சிலுவைக்குள்ள மறைங்க. சீரான காலங்களை தாங்க காலங்களை சமயம் அறிந்தவர் நீங்கப்பா. வெள்ள கருத்து தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி செவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால செவிக்கிறோம். சுயரை காக்க நீர்வங்களை தூங்கலே. சுயரை பாதுகாத்தலும் சுயருக்கு விரோதம் எழுப்புற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வைக்காதே போவதான் தருகிறோமா. தொடர்ந்து மீதி ஆடவழியை பொருட்படும் அனைத்து மாசுகள் சமாதத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற செய்தி இவரி நீர் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொன்ன கேள்விக்கு அன்பு செலுத்தல் தகப்பன. ஜபித்த ஜபிக்க மறந்த ஜபங்களுக்கு நிராமன்றும் ஆமேன் என்றும் பலதரப்புற கிருபைகளுக்கு நன்றி ஆன. தொடர்ந்து உங்களை வழி நடத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள். ஜபங்களுக்கு ஜபத்தைகளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒருமனப்பட்டவராய் சொல்லுவோம்.
2: gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: குறிப்பிட்ட நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை, இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படிய நிலம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன் என்கிற பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிரு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.

தேவஜனமே, வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்.

வாக்குத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி ஆராதனை வால்யூம் 16 என்ற இந்த சீடிக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்டர் டெர்லி தங்கையா, பாஸ்டர் ஜோனத்தான், பாஸ்டர் ரேச்சல் ஜான் அவர்கள் அருமையான பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களும் உடைய மகன் சாமி தங்கையா அவர்களும் இந்த பாடல்களை அபிஷேகத்தோடு பாடியிருக்கிறார்கள். பிரதர் வின்சென்ட் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட் அவர்கள் இந்த சீடியை ப்ரொடியூஸ் பண்ணி அநேகருக்கு இவைகளை விநியோகம் பண்ண ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து இந்தியாவை குறித்த ஒரு திட்டத்தையும் பாரத்தையும் இந்த அடியானுக்கு கட்டளையிட்டு பெங்களூர் பட்டணத்தில் சிறிய அளவில் ஒரு சபையை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கவும் அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து வரவும் அதன் மூலமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும் சபைகளின் கட்டிடங்களை கட்டவும் ஏராளமான பணத்தை தாராளமாக அருளி செய்து தேவ கிருபை நிமித்தமாக இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எழுப்புதலின் ஆவியோடு இந்த பாடல்களை பாடியிருக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் இந்த அடியானை கொண்டு அநேக உள்ளங்களை ஆறுதல் படுத்தி இந்த பாடல் வரத்தை கட்டளையிட்டு ஏராளமான வாலிபர்கள் அவருடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஓடி வருகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அபிஷேகத்தோடு கூட ஒவ்வொரு ஊழியத்தையும் முழு இதயத்தோடு செய்ய ஆண்டவர் தடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பல இடங்களுக்கு போகவும் போகிற இடமெல்லாம் ஒரு அபிஷேகத்தின் ஆவி மக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உத்தமத்தோடு நிறைவேற்றி வருகிற இந்த அடியானுக்கு ஆண்டவர் இன்னும் பல கிருபைகளை கொடுத்து பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அருளி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அக்கினி ஆராதனை என்ற இந்த பாடல் சீடிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். அபிஷேகத்தோடு பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக உள்ளத்தை தொடும்படியாகும், அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும், பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களை இந்த பாடல் கேட்டவுடனே அந்த பிசாசுகள் ஓடவும், ஆராதனைகளில் பாடும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகும். கர்த்தாவே, அநேகர் சுகமடையவும் ஆறுதலடையவும் பலனடையவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியர்கள். இதற்காக உதவி செய்தவர்கள், இசை அமைத்தவர்கள், இதை ஆண்டவரே அநேகர் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீர்கள். விசேஷமாக உம்முடைய கரம் இதோடு கூட இருந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கொலோசெயர் 1:28.

0: இந்த சிடிக்காக பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்கின்ற இந்த ஒளிப்பேழைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த பாடல்களை ஏற்றி ராகம் அமைத்த எங்கள் அன்பு சகோதரர் பால் மதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இதில் பாடிய அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களில் காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகள், சாபங்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினை எடுத்து போட்டு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆளுகை செய்யும், இரத்தத்திலே மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மீதான நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான இந்த நாட்களிலே இவ்விதமாக தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இவ்விதமாக நம்ம ஆராதிப்பது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு காரியத்தில் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையிலே என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொடப்போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆராதனையுடைய முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான மகிமையான காரியங்களை இயேசு இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள் பல நிலைகளில் உங்களை மறந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? அவர்கள் என் ஜனமா இருக்கிறாங்க. என் ஜனத்தை என் உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரியே, ஆனால் உன் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலே நீ என் ஜனம், உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் நினைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த நாளில உங்களை பார்த்து அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார்.

அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யாரு உண்டு? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக நிற்கும்படி, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி அவர் நம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாரையும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஒவ்வொருவரும் பாடு

ஆத்துமார் சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஓ தேங்க் யூ ஜீசஸ்.

உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்திர ஆண்டவரே, என் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென்.

தங்கிலா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் நீங்க என்னை ஆசீர்வதித்து மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தங்கிலா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பலர் என்னை சபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்.

அவருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு மட்டுமே உன்னை தேற்றி கொண்டே இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல, நீ எதிர்பார்க்கிற பாசம் இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் உண்மையில அன்பா இருக்கிறார். வாழ்க்கையில பல நிலைகளில சோர்ந்து போன சகோதரிய, உலக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிற நிலையில இன்னைக்கு நீ வந்திருக்கிறாய் அல்லவா. உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உன் மேல, உன் குடும்பத்தின் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்புக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் இந்த ஆண்டவருக்கு, அப்படியே சொல்லுங்க பார்க்க.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கமம் .ca@gmail.com.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சுவிசேஷம் புலோகமெங்கமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆராதிப்போம் வாருங்கள் என்கின்ற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்முடைய மத்தியில் எபிரோன் திருச்சபைகளின் தலைவரும் மூத்த போதகருமான பாஸ்டர் கே பி எடிசன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் தேவதாவையும் கர்த்தர் கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த அருமையான பாடல்களை ராகத்துடன் ஏற்றிய டிஆர் கிங்ஸ்லி அவர்களையும், இந்நிகழ்ச்சிக்கு இசை அமைத்த அருமையான தேவதாசன் சாம் சுதாகர் அவர்களையும், தயாரிப்பாளர் டி பிரான்சிஸ் அவர்களையும் தேவன் தாமே உன்னதத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நிகழ்ச்சி உலகத்தின் எல்லா பகுதியிலும் பாடும்படியாக நாம் ஜெபிப்போமா? சங்கீதத்தின் புத்தகம் 89:1 கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்ன அருமையான வசனம் பாருங்கள். தேவனுடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பாடும் பொழுது அது அநேகருடைய உள்ளங்களில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். மாத்திரமல்ல, அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நம்மை ரட்சித்து அவருடைய உன்னத அனுபவத்திலே நம்மை கொண்டு போவது மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாக அவரோடு வாழ தேவன் இரக்கம் பாராட்டுவார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உச்சரிக்கும் பொழுது, பாடும் பொழுது கர்த்தரமை ஆசுவதிப்பார். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த அருமையான பாடல் கேசட்டையும் நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள். ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

தென்றல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசை தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள் கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: ஆமீன் ஆமீன். இன்று 11 6 11 ஜூன் மாதம் 11 பங்குனி மாதம் 2000 அன்னைக்கு வேண்டும் ஆனி மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். 11 11 ஆனி மாதம் 11 ஜூன் மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:28. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையில் இணைந்து சங்கமம் தமிழ் கஸ்பல் radio.com ஊடாக இணைந்திருக்கிற உங்களில் ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் கத்திரதாமி ஆசீர்வித்து தருவாராக. கத்திரை கரத்தில் இந்த நாட்களையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். நீதிமொழிகள் 15:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஆமேன். நீதிமொழிகள் 15:13 கூறப்பட்ட அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோம். கத்தர்தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. நாங்கள் துக்கப்படுகிறதுனால் நாங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அதனாலே மன மகிழ்ச்சியாக இருக்க கத்தர் வாஞ்சிக்கிறார். நாங்களும் அதே காரியத்துக்கூடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 9, ஏசாயா 35, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1:1 இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரை கருத்தில் ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே வாக்கு தத்தங்கள், நச்சிந்தனைகள், ஜீவ மன்னாக்கள், ஜீவ வார்த்தை இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் வரவேற்று கொண்டு பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு ஆரம்பிப்போம். 10:00 தொடரும். அந்த வேளை கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் எங்களுடன் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக வந்திருக்கிற பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களையும், அதே வேளையிலே சௌரி டோலி அவர்களையும், அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்றுக் கொண்டும் மீதியான ஊழியர்கள் நின்ற பொழுதும் அவர்களையும் இணைத்து கத்தரண்டை ஜபங்களை அபிஷேக ஆராதனையை வழிநடத்துவோம். ஆமேன். இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்துவார். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதப்பா. நீரே எங்களுக்கு ஆதாரம், நீரே எங்களுக்கு எல்லாம் அப்பா ராஜா. நீர் எங்களுக்கு அப்பா தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை பிள்ளைகளாக்கி ஆண்டவரே நீர் தகப்பனா இருந்து எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, தகப்பனே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினு மேல வந்தது. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஐயா. எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் உம்முடைய தழும்புகளால் குணமாகிறதப்பா ராஜா. தேவனே, அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, சூத்திரம் ஐயா. நீர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினால் ஆண்டவரே, சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார் ஆண்டவரே. நீர் இரக்கமும் ஆண்டவரே தேவனே, உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறபடியாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா ராஜா. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.

இந்த அகிலத்தை ஆழ்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை பாடுவோம். இந்த அகிலத்தை ஆழ்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆழ்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே வெற்றி.

வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இந்த வேளையில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா ராஜா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, மோசேனுடைய காலத்தில ஐயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் ஆண்டவரை யுத்தம் செய்ய வந்திருந்த வேளையிலே ஆண்டவரே தேவனே, அப்பா மோசே கரங்களை உயர்த்தின வேளையிலெல்லாம் அமலேக்கியர் ஆண்டவரே தோல்வி அடைந்தார்கள் அப்பா ராஜா. ஆண்டவராய தகப்பனே, ஆண்டவரே அந்த யுத்தத்தில் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடைந்த வேளையிலே யெகோவா நிசி என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தேவனை துதித்தார்கள் அப்பா ராஜா. நிறையங்களுடைய வெற்றி கொடிய அப்பா ராஜா. ஆண்டவராய கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆண்டவரே தேவனை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் அப்பா ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. இரக்கத்தின் தேவனே, நிறங்களுக்கு ஆதாரமாயிருக்கிறீரையா, நிறங்களை பிள்ளைகளாக உருவாக்கி இருக்கிறீரையா. ஆண்டவராய தேவனே, திக்கெட்டிருந்தோம் ஐயா, அனாதரவாய் அலைந்து திரிந்தோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா, தனிமைப்பட்டிருந்தோம் அப்பா, வேதனைகளில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம் தகப்பனே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி ஐயா, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக்கி ஆண்டவரே அப்பா, இம்மட்டும் எங்களை பெருக வைத்திருக்கிறதற்காக சோத்திரம். இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆயிரம் மடங்கு பெருகிறோம் ஐயா. தகப்பனாகிய தேவனே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, நீரங்களை ஆண்டவரே இம்மட்டும் கொண்டு வந்ததுக்கு நாங்களும் மாத்திரம் அப்பா ராஜா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பாக வருவோம் ஆண்டவரே. அப்பா பெரிதும் அனுகூலமான கதவுகள் ஆண்டவரே எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறபடியா நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷத்தை ஆண்டவரே அறிவிக்க எங்களுக்கு கிருபை அருள வேண்டுமா செவிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் ஐயா. பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே.

வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹலேலூயா. ஆண்டவரே, இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே ஐயா ஆண்டவரே, 10 குஷ்ட நோய்கள் உம்மிடத்தில் வந்து சுகம் பெற்றார்கள் ஐயா ஆண்டவரே. தேவனே அப்பா, பர்திமே என்கிற குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமென்னு சொல்லி கேட்ட வேளையிலே ஆண்டவரே, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லி அவனை சுகப்படுத்தினீரையா. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரே, அநேக வைத்தியர்களினால் ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா ஆண்டவரே தேவனே, தன்னுடைய பணத்தை செலவழித்தும் அப்பா ராஜா அவளுக்கு சுகம் இல்லாத வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன்னு சொல்லி எண்ணி ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தை தொட்டாள் ஐயா ஆண்டவரே, உம்முடைய வல்லமை புறப்பட்டு ஆண்டவரே அவளை முற்றிலும் சுகமாக்கினதப்பா. யெகோவா ராபா ஆண்டவராகிய தகப்பனே, முக்கு சூத்திரம் ஆண்டவரே, சின்ன மகளுக்கு ஆண்டவரே தகப்பனே, அப்பா 4 மாசம் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே தகப்பனே, மரண தருவாயில் இருந்த வேளையிலே அவளை உயிர்ப்பித்த தகப்பனப்பா, என் மகனுடைய ஆண்டவரே ஹார்ட் பிரச்சனையிலே ஆண்டவரே தேவனே, அவனுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து இம்மட்டும் வழி நடத்தின தெய்வம் அப்பா ஆண்டவரே, முக்கு சூத்திரமையா ராஜா தேவனே, நாங்கள் தள்ளப்பட்டோம் ஆனாலும் முறிந்து போகவில்லை அப்பா ராஜா ஆண்டவரே, நீர் முறிந்த நாணலி ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே, முறிக்காத தேவனப்பா ஆண்டவரே, மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் இருக்கிற தேவனையா ராஜா, எத்தனையோ பாடுகள் கூடாய் கடந்து சென்றாலும் யெகோவா ராபாக இருந்து ஆண்டவரே எங்களுக்கு சுகம் தந்த தெய்வம் அப்பா ராஜா ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே ஆராதிக்கிறோமே ஆராதிக்கிறோமே ஆராதிக்கிறோமே ஐயா ராஜா, என் தகப்பனே தகப்பனே ராஜா, என்னுடைய கணவருக்கு ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே, அப்பா ராஜா அந்த ஆக்சிடென்ட்ல ஆண்டவரே தேவனே அப்பா, அந்த ஆண்டவரே லங்ஸ நீர் குணமாக்கின தேவன் அப்பா ராஜா, நீர் அற்புதத்தை செய்த தேவன் ஆண்டவரே, உமக்கு சோத்திரமையா சோத்திரமையா ராஜா, என் கணவருடைய சகோதரனுக்கு ஆண்டவராகி தகப்பன், இந்த மூளையில போகின்ற அந்த நரம்பு ஆண்டவரே தேவனை வெடித்து டாக்டர்ஸ் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் சொன்னாலும் கூட ஆண்டவரே அதை சுகமாக்கி குணமாக்கி ஆண்டவரே எத்தனையோ வருஷங்களாக ஆண்டவரே அவருக்கு திருமணத்தை பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பெற்று ஆண்டவரே தேவனை உதவி செய்திருக்கிறீர், அதற்காக சோத்திரமையா. பிலமுள்ளவனுக்காயிலும் பிலவீனனுக்காயிலும் உதவி செய்கிறவனுடைய பார்வையில் லேசான காரியம் யெகோவா ராப்பா யெகோவா ராப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே அப்பா பிதாவே ராஜா ஆண்டவரே, வியாதியோடு வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலுடைய கரத்தை வையுமையா ஆண்டவரே, உடைய கரத்தை இந்த வேளையில வையும் ஆண்டவரே, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் அப்பா ராஜா ஆண்டவரே, நீர் அற்புதங்கள் செய்கிற தேவனையா ராஜா ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், ஆராதிப்பது ஒன்றுதான் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே வேலை அப்பா, எங்களுடைய கடமை அப்பா ராஜா, ஆராதிப்பது தான் எங்களுடைய நோக்கம் அப்பா ராஜா ஆண்டவரே, மக்கள் சோத்திரம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா, ஆண்டவராய் தேவனே உண்மை ஆராதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, me aradhikrom. Paraloga devane, parakramam ullavare, inda agilathai aalpavare, ummal aagathathu eduvum illai. Hallelujah, irudhayathile viswasithu vaayinal arikka vannapadumen solli romarukkalathin 10:10 sollappadugirathu, irudhayathile viswasingal வாயிலே அறிக்கையிடுங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. நம்ப முடியாமல் போனாலும் கூட இருதயத்திலே விசுவாசியுங்கள். ஹலேலூயா. இதை செய்ய கர்த்தருக்கு சித்தம் உண்டு. ஹலேலூயா. இந்த காரியத்தை செய்ய ஆண்டவருக்கு அங்கே சித்தம் உண்டு. நான் பிள்ளை எனக்கு ஹலேலூயா, அப்பம் எனக்குரியது ஹலேலூயா, அந்த சுகம் எனக்குரியது ஹலேலூயா, நான் பிள்ளையா இருக்கிறேன், என் அப்பா இடத்துல கேட்கிறேன், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரு, பொல்லாதவர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவாகிய என் தகப்பன் சுகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அற்புதமான சுகத்தை இந்த வேளையிலே கொடுக்கிறதுக்காக சூத்திரம் ஆண்டவராகிய தேவனே, தடைகளை நீக்குகிறீர் ஐயா ஆண்டவரே, டயபெட்டிக் வருத்தத்தினால் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே அப்பா, இன்ஜெக்ஷன் போடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலுடைய கரத்தை வையும் ஐயா, இயேசுவின் நாமத்தினால் ஐயா ஆண்டவர் தேவனே அப்பா, அந்த இன்ஜெக்ஷன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் போடாதபடி அற்புதமான சுகத்தை கொடுக்கிறதற்காக சோத்திரம் ஐயா ராஜா, அற்புதமான ஆண்டவரே
அதிசயமான ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவனே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருக்கிறவரா இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவரும் ஆகிய ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. பரலோக தேவனே, பரக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்ரோயீம், எல்ரோயீம், என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயீம், எல்ரோயீம், என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயீம், எல்ரோயீம், என்னை கண்ட தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவராகிய தேவனே, ஒரு ஆகார ஆண்டவரே, தன் புருஷனால ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா மறக்கப்பட்டு ஆண்டவரே தன் பிள்ளைக்காக பரிதவித்த ஆகார ஆண்டவரே, வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் அப்பா ராஜா, ஆண்டவரே பிள்ளையினுடைய மரணத்தை நான் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது என்று சொல்லி அங்கலாய்த்த ஆண்டவரே, அந்த சகோதரியுடைய கண்களை திறந்து ஒரு நீரூற்றை காண்பித்தீரே ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஐயா, தன் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிற தாய்மாரனை காண்கிற தேவனையா, தகப்பன்மார்களை காண்கிற தேவனையா ராஜா, என் ஆண்டவரே, அப்பாவிதாவே ராஜா, நீ உம்முடைய இருதயம் கடினமான இருதயம் அல்ல ராஜா, ஆண்டவரே மரத்து போற இருதயம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய காதுகள் கேட்க கூடாதபடி மந்தமாக இல்லையா ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி குறுகியும் இருக்கவில்லையா அப்பா ஆண்டவரே தேவனே, நீ இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்பா ராஜா. என் தகப்பனாய தேவனே, என் ஆண்டவராய் கர்த்தாவே, ஆண்டவரே பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வையும், பிள்ளைகள் மேல் கரத்தை வையும் ஐயா. அன்றைக்கு யவீர் சொன்னான் ஐயா, ஆண்டவரே நீர் என் மகள் மேல் கைகளை கையை வையும், அப்பொழுது அவள் சொஸ்தமாவாள் என்று. ஹாலேலூயா. கடினப்பட்டு இருக்கின்ற பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா, பெருவினப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் மேல் கரத்தை வையும் ஐயா, ட்ரக்ஸிலும் அல்கஹோலிலும் ஆண்டவரே தவறான உறவுகளிலும் இருக்கிற பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா, அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா பிதாவே, தங்கள் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கின்ற தாய் தகப்பன்மார் மேல் கைகளை வையும் தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஐயா. நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே அவர்களை அழைத்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே துன்பப்பட்டால், பிள்ளைகள் வேதனைப்பட்டால் தாய் தகப்பன் ஆண்டவரே சும்மா இருப்பார்களோ ஆண்டவரே? தாய் தகப்பன்மார் ஆண்டவரே பேசாம இருப்பார்களோ ஐயா? தாய் தகப்பன்மார் பரிதவிக்காமல் இருப்பார்களோ ஐயா? நீர் ஆண்டவர் அப்பா ராஜா, நீர் எங்களுக்கு தகப்பன், தகப்பனே, தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில ஆராதிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளிலும் சமாதானம், சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா கட்டவிக்கிறோம் ஐயா. கூட்டப்பட்ட அறையிலே சீடர்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா தகப்பனே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பூட்டப்பட்ட வீடுகளிலும் ஆண்டவராகிய தேவனே வேதனைப்படுகிற வேளைகளிலும் ஆண்டவரே, வேதனைப்படுகிற இடங்களிலும் ஆண்டவரே, கண்ணீரோடு நிற்கிற குடும்பங்களின் மேலும் ஆண்டவரே நீர் போய் அவர்களுக்கு சமாதானம், சமாதானம் சொல்லி கட்டளிடுகிறதற்காக சூத்திரம். என் அப்பாவே துதிக்கிறோம், என் தகப்பனே துதிக்கிறோம், என் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் அல்லாமல் வேறு ஒரு ஆதரவு இல்லையப்பா, நீர் அல்லாமல் வேறு துணை இல்லையப்பா, நீர் அல்லாமல் வேற ஒரு உதவி இல்லையப்பா ராஜா. என் தகப்பனையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன் நீரப்பா, தனிமையானவர்களுக்கு வீடுவாசல்கள் ஏற்படுத்துகிற தேவன் நீங்க தானப்பா, குருடர்களுடைய கண்களை திறந்துகிறவர் நீங்கள் தான் ஐயா, மடங்கடிக்கப்படுகிறவர்களை ஆண்டவரை தூக்கி விடுகிற தேவன் நீங்க தான் ஐயா ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரலோக தேவனே,

இந்த அகிலத்தை யாழ்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. எல்லாமே பார்த்து கொள்வீர், எகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வீர், உம்மையும்

வணங்குகிறோம் ஆண்டவராகிய தேவனே, யெகோவாயீரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா ஆண்டவரே. தேவனே, தகப்பனே, கோலியாத்த போல பயமுறுத்துகின்ற ஆண்டவரே, கடன் தொல்லைகளப்பா, பில்லுகள் ஆண்டவரே, மோர்கேஜ் கடன்கள் ஆண்டவரே தேவனே, அப்பா தேவனே, எல்லா வித பில்லுகளிலிருந்தும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே விடுவித்து காத்து கொள்ளுகிற தேவன் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனப்பா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே ஆண்டவரே தேவனே. தகப்பனே, ஈசாக்கு கேட்டான் ஐயா, அப்பா தகப்பனே, நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, எங்கேயப்பா ஆட்டுக்குட்டியன்னு சொல்லி கேட்ட வேளையிலே ஆண்டவராகிய தேவனே ஆபிரகாம் சொன்னானப்பா கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருன்னு சொல்லி ஆண்டவரே அப்படி சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவரே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்படுத்தி வைத்திரே அப்பா. அப்பாவிதாவே ராஜா, கடந்த எல்லையிலே மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. இக்கட்டிலே ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா அப்பா ராஜா. ஆண்டவரே சில ரதங்களை கொடுத்தும் ஆண்டவரே குதிரைகளை கொடுத்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தரே ஆண்டவரையுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் அப்பா, நாங்கள் எழுந்து நிமிந்து நிற்கிறோம் அப்பா. என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் பிதாவே ராஜா, ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா தேவனே, சமுத்திரத்திலே வழிகளை உண்டாக்குறவர் நீரல்லவோ ஆண்டவரே, வலிய தண்ணீர்லே பாதைகளை உண்டாக்குறவர் நீரல்லவோ, செங்கடலே ஆண்டவரை தகர்த்த ஆண்டவரை பிளந்தவர் நீங்கள் அல்லவோ, எரிகோ கோட்டையை தகர்த்தவர் நீங்கள் அல்லவோ ஐயா, நீங்கள் பாதைகளை உண்டாக்குற தேவன், வழிகளை உண்டாக்குற தேவன் ஐயா. என் தகப்பனாய தேவனே உமக்கு சோத்திரம். அப்பா சிறுகின்ற அலைகளையும் ஆண்டவரே கடலின் இறைச்சலையும் அடக்கின தெய்வம் அல்லவோ ராஜா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பூதாகாரமா எழும்பி நிற்கின்ற ஆண்டவரே அப்பா, இந்த கடன்கள், பில்லுகள், மொர்கேஜ்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலேயே அடங்கி போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. பாதைகளை உருவாக்கும் அப்பா. என் தகப்பனியுமக்கு சோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய தோளை சுமைக்கும் அவருடைய கழங்களை கூடைக்கு நீங்களாக்குற கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் யெகோவா ஈரே, பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிற தேவன் யெகோவா ஈரே, ஆண்டவரே சிறந்த பார்த்து கொள்ளுகிற தேவன் யெகோவா ஈரே, ஆண்டவரே கடன்களை ஆண்டவரே தொல்லைகளை பார்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே சர்வ சுகத்தை பார்த்து கொள்ளுகிற தேவன். ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஜெபம் கேட்டீரையா.

தாங்கிய நடத்தினே புகழ் நின்றேன் பாட்டு பாடி புயல் இங்கு ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா பிள்ளைகளின் கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடு

புகழ்கின்றோம், பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீர் தானையா, இதுவரை உதவி நீரே. எபினே

என்னையும் கண்டீர் ஐயா, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய்ப்ப

0: உள்ளேன் வாயை திறந்து பாடுங்கள். உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா, இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நாங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலன் ஆகிய இயேசுவை நாங்கள் நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, அவர் இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். ஹாலேலூயா, பிரதான ஆசாரியன் வருடந்தோறும் ஒரே வித பலியினாலே எப்பொழுதும் அவன் பலிகளை செலுத்துவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஹாலேலூயா நம்முடைய பாடுகளை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியராயிராமல் ஹாலேலூயா எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் ஹாலேலூயா அங்கே பாடுபட்டும் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். ஹாலேலூயா, உறுதியாய் பற்றி கொண்டோம் உம்மையே நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டேன் உம்மையே நம்பி உள்ளேன். உறுதியாய் பற்றி கொண்டேன் உம்மையே நம்பி உள்ளேன். பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹாலேலூயா, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அற்புதங்களை காண செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஐயா ராஜா, தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவனே அற்புதங்களை செய்து அவர்களை வழி நடத்துகிறதற்காக சோத்திரம் ஐயா. மீண்டுமா இலங்கை தேசத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. இலங்கையில் நடக்கின்ற பாடுகள் பிரச்சனைகளை நீ காண்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா, பொருளாதார காரியங்களில் ஒரு மீழ்ச்சி வர வேணும். விவசாயங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை தலை தோங்க வேணும் ஐயா. யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே அப்பா, தரிசு நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவனே தகப்பனே பயிரிடப்படதா படுகிறதாய் மாறும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே விருட்சங்கள் ஆண்டவரே காய்களை காய்க்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே விவசாயிகள் ஆண்டவரே நல்ல விளைச்சலை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே மகு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வெயில் கொடுமையில இருந்த ஆண்டவரே அப்பா, யாழ்ப்பாண பிரதேசங்களை நீர் ஆண்டவரே காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே அப்பா, எல்லா பகுதிகளிலும் தமிழ் பகுதிகளின் சிங்கள பகுதிகளில் ரட்சிப்பை கட்டளடவிடமா செவிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் சோத்திரம் விக்கிரகங்களை குறித்து ஒரு சலிப்பை உண்டு பண்ண விடமா செவிக்கிறோம் ஆண்டவரே. தேவ தூதர்களை இயேசுவின் நாமத்தின இலங்கை முழுவதும் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே தீமை செய்கிறவர்களை ஆண்டவரே அவர்கள் வாய்கள் மூடும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்க சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, நீ நீதியை முடப்பிக்கிற தேவன், நியாயத்தை செய்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, அந்த மடுக்கள் ஆண்டவரே தேவனே, அந்த வேதனைகளிலே ஆண்டவரே சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வேதனைகளை மாற்றி கொடுக்கும்படி செவிக்கிறோம். ஏதோ வாழ்கிறோம் என்று சொல்லி வாழ்ந்து விடாதபடி தகப்பனாகிய தேவனே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி செவிக்கிறோம். இனி ஒருபோதும் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. அப்பாவிதாவே ஜனங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே மக்க சூத்திரம், இந்த கனடா தேசத்தையும் பொறுப்படும் ஐயா ராஜா. அப்பா கனடா தேசத்து அதிபதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஐயா. ஆண்டவரே டாக்ஸ் பணங்களை வீணாம ஆண்டவரே காரியங்களை செலவிடாதபடி ஆண்டவரே அப்பா, இந்த தேசத்தின் அதிபதிகள் ஆண்டவரே சரியான விதத்திலே மக்களுக்கு ஆண்டவரே முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காரியங்களில் செயல்பட உதவி செய்யும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. இந்த சமர் காலங்களிலே ஐயா ராஜா, தகப்பனாகிய தேவனே இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ரொம்பப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே தேவனே அப்பா ராஜ, விலைவாசிகளிலே ஆண்டவரே மாற்றங்கள் வருவதாக, கேஸ் விலைகளிலே மாற்றங்கள் வருவதாக ஆண்டவரே, வீடுகளின் விலைகளிலே மாற்றங்கள் வருவதாக, தடைகள் ஆண்டவரே மாறுவதாக ராஜா. ஆண்டவரே மக்கள் சோத்திரமையா,
1: எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி செபிக்கிறோம். விசேஷமாக திருச்சபைகள் ஐயா, திருச்சபைகள் பெருக வேணுமா செபிக்கிறோம். வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனந்தரமும் திருச்சபையிலே நீர் சேர்த்துக் கொண்டு வருகிறதற்காக சூத்திரம். ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதப்பா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, அபியூஸ் பண்ணப்பட்ட ஜனங்கள், பாவத்திலே இருக்கிற ஜனங்கள், வியாதியிலே இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே வேதனையில இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலும் இடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவி. ஆண்டவரே, உடைய கரத்திலே சங்கம் ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நடக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களிலும் ஆண்டவரே உடைய கிருபை கூட இருப்பதாக. எங்கள் திருச்சபைகளையும் ஆண்டவரே உடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் திருச்சபைகள் வளரட்டும், பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு தருவோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக கத்தருடைய நாமத்தை உயர்த்தி வழி நடத்திய உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும், பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. அந்த வகையிலே கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எல்லாவற்றுக்குமாக நன்றி கூறி இந்த வேளை நிறைவேற்றிக் கொண்டு கத்திரி சித்தமான நாளை நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless.
1: ஆமேன்.
2: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்திய வேத திருச்சபையிலிருந்து இணைந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்தினார். ஜெபங்களோடு துதிகளோடு கத்தரண்டை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர் தாமே அவருக்கூடாக எடுத்து வந்த ஜெபங்களுக்காக, துதிகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
3: Recording stopped.
2: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்
3: Recording in progress.
2: காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்று 11 தேதி 6 மாதம், 11 தேதி ஜூன் மாதம், 11 தேதி ஆனி மாதம், 2026 வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நாளை விசேடமாக வாலிபர்களுக்காக ஜபிக்கின்ற நாள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. நாளுக்கான வசனம், மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோதுக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். நீதிமொழிகள் 15:13 கூறப்பட்ட இந்த வசனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். துக்கப்படுகிறதுனால் நாங்கள் ஒரு மூலம் கூட்டப்போவதில்லை. அந்த வகையிலே நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது முகமும் மலர்ச்சியாக இருக்கும். சந்தோஷம் சமாதானத்தையும் கத்தர் தருவார். அதே வேளையிலே சுகபலன் ஜீவனையும் தருவார். ஆமேன். இந்த மன மகிழ்ச்சி உதவி செய்யும். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 9:35 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 1 பேதுரு 1 அதிகாரங்களை வெற்றி நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். பரிசுத்த வேதாம்பத்தத்தை 364 வாசந்து முடிக்கிறதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரம். ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 92 ரேடியோக்களிலே கேட்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்தந்த நாடுகளிலிருந்து கேட்கிறார்களோ அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி, காலை வேளையில் இணைந்திருக்கிற பாஸ்டர் அன்றன் ராசநாயகம், மாலை வேளையில் இணைந்திருக்கிற சௌரி செசிலியாம்மா அவர்கள் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். எல்லா ஜெபங்களோடும் வார்த்தைகளோடும் கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் தொகுத்து வழங்குவார். ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா.
1: வெள்ளிக்கிழமை
2: காலையில பொப்பா பண்ணினது, அதனால நான் அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டேன். ஆமே.
4: ஓகே. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லா வெற்றியும் ஆசீர்வதித்து தருவாராக. என்று என்னாலே நாங்கள் தேவனுடைய திருநாமம் எங்கே எங்கே எல்லாம் எழுதப்பட்டிருக்குது, கடைசி கால மகிமை அதனால என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்து விட்டு ஜபத்துக்கா கடந்து செல்வோம். வெளிப்படுத்தல் 14:1 அங்கு எங்களுடைய நேத்திகளிலே அங்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அங்கு அதை நான் வாசிக்கிறேன். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நேத்திகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிக்க கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. நாங்க காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தல் 12 துவங்குகிற காரியம் என்னென்றால் முத்திரைகள், காலங்கள் மற்றும் கலசங்கள், இப்படிப்பட்ட கோப கலசங்கள் ஊற்றப்படுவதற்கு முன் இறுதி காலத்தை பற்றி அதிகம் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்க இசைக்கும் சொல்லுகிறார், அங்க அவர் மனதுருகி செபிக்கிறோள் மத்தியிலே நெத்தியிலே அங்கு அடையாளம் போடு சொல்லி. ஆகவே எங்களுக்கு இன்றைக்கு சியோன் வேலையிலே ஆட்டுக்குட்டியானவர் விசேஷமாக அவர் தன்னுடைய சொத்துக்களை, அதாவது தன்னுடைய பிள்ளைகளாகி அந்த சொத்துக்கள் மேல அவர் நெற்றியிலே அடையாளம் போட்டு வைத்திருக்கிறார். அது அவருக்கும் எங்களுக்கும் உரியது. ஆகவே ஒவ்வொரு நெற்றியிலும் ஒரு அடையாளம் இருக்கத்தான் செய்யும். அது ஆண்டவர் சொன்னார் அதை செய்வார். ஏனென்றால் அந்த சுபாவ அன்பு, தேவனுடைய சுபாவ அன்பு, மனதுருக்க அன்பு இந்த நேத்தியிலே அங்கு காணப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட முத்திரை இடப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும் என்பதை இந்த நேத்திகளிலே நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு வெளிப்படுத்தல் 19:16 வஸ்திரத்திலே அங்கு அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். வெளிப்படுத்தல் 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமம் அவருடைய வஸ்திரங்கள் மேலும் அவருடைய தொடைகள் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ராஜாதி ராஜா அங்கு கர்த்தாதி கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மிகவும் மிகவும் பெரியவர்கள் தானே, அங்கு அதிகாரம் உள்ளவர்கள், எல்லாருக்கும் மேலானவர்கள். இப்படிப்பட்டவர் தான் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றால் இயேசு கிறிஸ்துவானவருடைய தோளின் மேல் தான் அந்த கர்த்தத்துவத்தை எங்கள் பிதா வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் அங்கு மேன்மையானது என்று சொல்லி அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் எனக்காகவும் உங்களுக்காகவும் செயல்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வருகையிலே இந்த பெயர் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் இது மாட்சிமை பொருந்தின தோற்றமாய் மாற்றப்படும். நாங்கள் மறுரூபப்படுவோம் அல்லவா, அந்த மறுரூபப்படுவும் போது இந்த வஸ்திரம் எங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வஸ்திரம் ஒரு மகிமை பொருந்தின வஸ்திரமாய் எங்கள் மத்தியிலே எங்களுக்கு இருக்கும். அது கிறிஸ்துவினால் எங்களுக்கு, அவருடைய நாமத்தினால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம். அங்கு ஒரு ஜூதனுக்குள்ளே 10 புறஜாதியர் அங்கு மறைவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே அந்த யூதர்களுக்கு முதல் உரிமை கொடுத்து எங்களுக்கு அந்த அவர்களுடைய அந்த வஸ்திரத்தினால் நாங்கள் மூடப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 3 காரியம், புஸ்தகத்திலே தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருடைய பேரும் அங்கு தேவனுடைய சமூகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் இது நியாய தீர்ப்பின் காலத்திலே வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளவன் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவனாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அங்கு மோசே ஜெபிக்கும் போது அங்கு இஸ்ரவேல் மக்களை நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறார், இல்லாவிட்டால் என் பேரை அந்த புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி அந்தளத்துக்கு எங்கள் மோசியாகிய அவர் அங்கு அப்படி ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறதை, அந்த பாரமுள்ள ஜெபத்தை ஜெபிக்கிறதை, மனதுருக்கமுள்ள ஜெபத்தை ஜெபிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் வாழ்கிற பூமி பாவத்தினால் அழிந்தது. இன்றைக்கும் அந்த பாவத்தை அழிக்க முடியாமல் இருக்கிறோம், இருக்கிறார்கள் எல்லாரும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனிதன் பிறந்து செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து அவர் எங்களை நித்திய தூய்மைக்கும் மற்றும் கரை திரையற்ற பரிசுத்தவானாய் பரிசுத்த வாட்டியாய் நிற்கும்படி அவர் இத்தனை காரியங்களையும் செய்தார். அதுதான் அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் இருக்கிற எல்லாரும் அவருடைய நாமத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய நாமத்திலே ஜெயம் கொள்ளுகிறோம். அவருடைய நாமத்திலே தான் விசுவாசிகளை நாங்கள் ஜெயிக்கிறோம். அந்த நாமம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அது நியாய தீர்ப்பு நாளிலே அதுக்கு மறுமலி வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் எது எதெல்லாம் செய்து போட்டு போகலாம், ஆனா நியாய தீர்ப்பு நாளிலே அங்கு பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா புத்தகம் திறக்கப்படும் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே பூமியிலே நாங்கள் எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு

0: சொல்றேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பு, அவனுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனும் குமாரத்தியும் என்று சொல்லி ரெண்டு இடத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறதை, புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டையும் வெளிப்படுத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய நாமம் மூன்று இடத்திலே எங்களுக்கு அவசியமாயிருக்கு, ஒன்று நெத்தியிலே, ஒன்று வஸ்திரத்திலே, ஒன்று புத்தகத்திலே. ஆகவே இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பூமியிலே வாழ்வதற்கு ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாங்கள் பாரப்படும் போது எங்கள் நெத்திகளிலே அவர் அடையாளம் இடுகிறார். நாங்கள் மாட்சிமை பொறிந்தவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது அவர் எங்களுக்கு அங்கு அஸ்திரத்திலே எங்களுக்கு அங்கு அடையாளம் போடுகிறார். நாங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே அவர்தான் எங்களுக்கு அடையாளம் போட்டு நித்திய ஜீவனுக்கு உரியவள் என்று உரியவன் என்று சொல்லி அவர்தான் அடையாளம் போட போகிறார். ஆகவே அவருடைய நாமம் எங்கே எங்கே எல்லாம் எழுதியிருக்கோ நாங்களும் அந்தந்த இடங்களிலே நாங்கள் கவனமா ஞானமா செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமே. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த நெத்திகளிலே அடையாளம் போடுண்டு அங்கே எசேக்கியேலுக்கு சொல்லப்பட்டபடி இந்த நாட்களிலே எல்லா தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய ஊழியங்களை செய்கிறவர்கள் நெற்றிகளிலே இந்த நாட்களிலே அங்கு அடையாளம் போட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அப்படி நாங்களும் அதுக்கு அந்த அடையாளத்துக்கு அடையாளமாய் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யணும். அதுதான் சாட்சி வாழ்வென்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த அடையாளத்துக்கு அடையாளமாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். எங்களை ஜீவ புஸ்தகத்தில பேர் எழுதி வைத்திருக்கிறவரே, பரலோக பிரஜைகளாக எங்களை மாட்டி இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். எங்களுடைய பேர்களை எழுதி வைத்திருக்கிறது போல ஒவ்வொருவருடைய பேர்களையும் இந்த காலங்களில நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதர்களையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களையும் நீர் இந்த நெற்றிகளில பெயர்களை எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு பாதுகாப்பாக அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உமக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வாழ்ந்து உம்மை போல வாழ்ந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அதற்கு பாத்திரமாக நாங்கள் வாழ, பல மக்கள் ரட்சிக்கப்பட எப்படி நீர் இறுதி காலங்களில் இயேசு இந்த உலகத்தில இருந்த பொழுது வாழ்ந்து காட்டினீரோ, அதே போல நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக உம்மை போல அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து ஒரு எழுப்புதலை காண செய்கிற மக்களாக நெற்றியில அடையாளம் போட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் செயற்பட, உம்மை போல செயற்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு வாழுகிற வாழ்வுக்கை நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் நெற்றியில அடையாளங்கள் இடப்பட்டு இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட்டு பல மக்கள் உம்மை நோக்கி பார்க்க அவர்களுடைய வஸ்திரங்களை மாற்றும்படியாக பாவ சாப உணர்வுகளை எடுத்து போட்டு உம்முடைய வஸ்திரத்தை பெற தகுதியுள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எல்லாம் சிலுவையில ரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களை உம்முடைய பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீரே. எங்களுக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறீரே. அந்த வாழ்வு நித்திய நித்தியமாக உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்திலேயும் ஆயிரம் வருடம் வாழ்வில் வாழ்ற வாழ்வு, அதன் பின்பு நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை இழந்து போகாதபடி அற்ப பாவ சாபங்களுக்காக, பிசாசின் வஞ்சக எண்ணங்களுக்காக, இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடங்கூடாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உம்முடைய ஊழியத்தை உத்தமமாக செய்ய இந்த காலத்தில உதவி செய்வீராக. கடைசி நாட்கள், கொடிய நாட்கள் வந்தாலும் உம்முடைய நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரியாமல் வழிநடத்த கிருபைக்காக

0: நன்றி. உடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு தந்த தைரியத்திற்காக நன்றி. எங்களோடு ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் கூட இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உத்தமமாக உண்மையுமாக நடந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரெடியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம் இந்த நாடுகளை கேட்கிறார்களோ அந்த நாடுகளில் உள்ள வாழுகிற மக்களுடைய இருதயம் கடின இருதயங்கள் சதியான இருதயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று இவ புஸ்தகத்தில பேரெழுதப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜபிக்கிறோம், கொடுத்த ஞானத்திற்காக, இந்த கடைசி கால வழிபாடுகளுக்காக, அந்த மகளோடு தொடர்ந்து கூட இருந்து நம்முடைய வார்த்தை கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அந்த குடும்பம் பட்டணத்தின் மேல் உள்ள ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக உலகத்துக்கு ஒளியாக இருக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன், கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களை நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறவராக, தேவைகளை சந்திக்கிறவராக, உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ நீர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூடேறும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சபையோடும் மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமென். God bless you sister, God bless you everybody.
1: ஆமென், ஆமென். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: மாட்சிமை விளங்கும்படி வஸ்திரங்கள் கரைபடாதபடி பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், தேவ திருச்சபைகள், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கரைபடாதபடி, அசுத்தங்களுக்குள்ளே தீட்டுகளுக்குள்ளே போகாதபடி கர்த்தர் இந்த நாட்கள்லே காத்து கொள்ளோடும். ஏனென்றால் தேவ மாட்சிமையை காத்து கொள்ள அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரங்களுக்கு ஒரு புதிதான கிருபையை கொடுத்து வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் எங்களை வழிநடத்தின மகா பிரிதான கரத்துக்கு உங்கள் கரங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த கால நேரம் இந்த மக்களுக்காண்டி ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்காண்டவரே, அவர்கள் உங்களை பற்றி கொண்டு ஆண்டவரே உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கு அப்பா அவங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே அவர்களோட ஜீவன் அவங்க அவர்களோட பேர்கள் உங்களோட ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்க தக்கதாக ஆண்டவரே. அன்னையர் ஆண்டவரே, வழி தப்பி போகும் நேரங்கள் ஆண்டவரே, நீங்களே உயிருள்ள தேவன் அப்பா. எங்களை இரட்சிக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. இயேசுவே, உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருப்பவர் பெரியவர் ஆண்டவரே. நீங்க எங்களுக்குள்ள உலாவி செய்து உங்களோட பரிசுத்தமான அனுப்பி எங்களுக்கு ஜீவிக்கிற தகப்பனே, உலகத்தில் உள்ளவரும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் என்று அவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துற தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று சொன்னீங்க அப்பா. அந்த வாக்கு தத்தத்தின் படியாண்டவரே, மனுஷருக்குள் இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவியையும் எடுத்து ஆண்டவரே அப்பா அவங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்கான சிந்தினீங்க ஐயா அப்பா. அந்த இரத்தத்தின் மூலமாக இந்த உள்ளங்களை கழுவி உங்களுக்குரியவர்களாக மாற்றி அப்பா ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு எல்லா இடங்களிலும் உலகம் அங்கும் இருக்கிற மக்களுக்குள்ளானவரே ஒரு புரிதான கிருபையை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறியபடியானவரே, உங்கள் ஜெபத்தினால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு ஆண்டவரே அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்களுக்குள்ள ஒரு புதிதான பேரை தரிசிப்பதற்காண்டவரே, அந்த நெற்றில் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான அந்த பேரை தரிப்பிப்பதற்காண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து அவர்கள் அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா அவர்களுக்குள்ள அது ஒன்றும் தீங்காக பேரிடாமல் இருக்கீங்க ஆண்டவரே. அவனுக்குள்ள உங்களுடைய அன்பையும் சமாதானத்தையும் கட்டளையும் இப்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அன்பின் மூலமாக எங்களை ரட்சித்த தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே உங்களை அறிந்து அறியாமல் இருக்கிறவர்கள் மக்களுக்குள்ள உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை கொடுத்து ஒரு இரத்தத்தினால கழுவி அவர்களை மீட்டு கொண்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா சமாதானம் இல்லாதவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு பசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை உலகத்துக்குள்ள ஆண்டவரே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திருடன்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன வாக்கு தத்தன்படி இவர்களுக்குள்ள உங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவர்கள் உங்களை அறியத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு எங்களை அழைத்த அன்பான தகப்பனே, எங்களுக்குள்ளும் ஆண்டவரே குறை குற்றங்கள் இருந்தால் எங்களை மன்னித்து எங்களை அதிகமாக உங்கண்டையில இழுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெப ஆவியின் மூலமாக யாவரையும் அப்பா ஜெப ஆவியை கொடுத்து அனைவரே ஆத்மா பாரங்களை கொடுத்து அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான கிருபையினால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்தர் அப்பா, நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஆண்டவரே எங்களை நடையிலும் எங்களுடைய உடுப்புலையிலும் எங்களுடைய கிரிகையிலும் அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுடைய பேச்சிலும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மக்கள் உங்களை அறிந்து மரியாதை உள்ளவர்களே, நீங்க மீட்டு கொள்வதற்கு இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஐயா. அந்த பிரியமிலியரை பெற்ற ரத்தத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களுடைய ரத்தம் இல்லாவிட்டால் நாங்க இப்பொழுது இந்த இடத்துல வந்திருக்க மாட்டோம். ஆனப்படியா எல்லா பரிசுத்தமான ஆட்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஊற்றின அதிகமாக உங்களுக்கு என்று வாழ்வர்களா வாழ்வதற்கு அவர்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தின் அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அந்த காலை நேரம் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையின் வெளிச்சம், நித்திய வெளிச்சம் அப்பா, காலையில நடக்கிற ஜப கூட்டங்கள், எல்லா விதமான ஊழியக்கத்தை நீங்க தான் கட்டி எழுப்புற தாப்பனா இருக்கிறபடியா நன்றி. நீங்க தான் மூலக்கல்லாக இருந்தப்பா வழி நடத்தி வந்த அந்த மக்கா பிரதியான வல்லமை நிறைந்த வல்லமைக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க, எந்த தீங்கும் அவங்களை அணுகாத வண்ணமாக அப்பா புட்ட வால ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தேம் அப்பா. அப்பா வேலி அடைத்து உங்களுடைய இரத்தத்தினாலும் அவர்களை கழுவி அங்க நீங்க அவங்களுக்கு நிழலாக இருந்து இன்று மற்றும் காத்தவரை இனிமேல் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு புதிதான ஆத்மாக்கள் புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டர் ஜெனட்டுக்கான வருடன் தினமும் எங்களுக்கு உங்களோட ஆகாரத்தை கொடுத்து உங்களோட வசனத்தின் மூலம் எங்களை உயிர்ப்பித்து எங்களை நடத்துற கிருபைகளுக்காக நன்றி. அவர்களுடைய கணவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களை போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அப்பா அவங்களோட ஏஞ்சல்ஸ் அனுப்பி அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஆசீர்வைங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டம் ஜெனட் நோயமி லோகன் பாஸ்டருக்கான வருகிறேன். அவர்கள் அப்பா ஆராதனை செய்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் வரப்புற பாஸ்டர் சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அப்பா அவங்களோட கருத்துல புதிதான வாழ்க்கை இன்னும் அதிகமா உங்களுக்கு நெருங்கி வாழ்வதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிற எங்களை சிறு சிறு குற்றங்களை மன்னித்து எங்களையும் அதிகமாக அவர்களையும் இரத்த கோட்டைக்குள்ள வைத்து அவர்களை கழுவி இன்னும் அதிகமாக அவர்களையும் பரிசுத்தமாக்கி உங்களுக்கென்று வாழுகிறவர்களாக நீங்க அழைத்த அன்பை நாங்க அப்பா மறந்து போகாத வண்ணமாகி நீங்க அழைத்த அன்புக்கு ஆண்டவரே நாங்க தகுதியற்ற இல்லாம இருந்தவர்களை நாங்க எங்களை பரிசுத்தமாக்கின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி அப்பா. முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியின் தேடும் பொழுது நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக உங்களுடைய அக்கினியின் நெருப்பினால மோசேக்கு நீங்க எப்படி கொடுத்தீர்களோ அந்த வல்லமையின் மூலமாக நாங்களும் உங்களை அதிகமாக தரிசிப்பதற்கு எங்களை நீங்க பரிசுத்தமா இருக்க போல உங்களை போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிற யாவரும் உங்களுடைய காரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். இன்றைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தோட யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்
1: ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கடலிடுவார்கள். ஆமேன்
2: ஆமேன் ஆமேன் காட்
1: பிளஸ் ஆமேன். நாங்க சிசிலியம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலியம்மா.
3: பிரைஸ் லார்ட்.
1: நீங்க இந்த நாட்கள்ல இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். அதனால் இயேசு நாமம் எல்லா இடங்களிலும் பிரசித்தியாக வேணும் என்று சொல்லி, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தி.
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுவோம் தகப்பனே, தகப்பனே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா நிறங்களில் ஓரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, உமை இறந்து கேட்கிறோம் தகப்பனே, நீரங்கள் எல்லோரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா உலகத்திலே உள்ள அத்தனை சனத்தையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எல்லோரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, உமது நாமத்தை அங்கு சென்றாலும் ஜொலிக்க செய்யும் தகப்பனே. அப்பா பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எல்லோரும் உமது நாமத்தை ஒலிக்க பண்ணும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ஒவ்வொருவரும் உமது ஜொலியை ஜொலிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கு சென்றாலும் உமது நாமம் நாமந்தான் ஜொலிக்க பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுவோம் தகப்பனே. நாங்கள் உம்மிடம் வரும்போது ஒரு பாவமும் அறியாதவர்களாக, அப்பா பரிசுத்தர் உள்ளவர்களாக எங்களை பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. உலகத்தில் உள்ள அத்தனை சனத்தையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. ஒவ்வொருவரும் உங்களை நாடி ஓடி வர நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, பரிசுத்தமா இருக்க எல்லோரையும் வழி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் அப்பா பாவம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்க வல்லவராய் நீ இருக்கிறீரே தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை மன்னித்து அவர்களை உமது அண்டையில் கூட்டிக்க நீர் வல்லவராயிருந்த தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. உலகத்துல நடக்கிற அக்குருமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அப்பா தகப்பனே, எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. எல்லோரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் கேட்கும் போது அவ்வளவு போசனம் ஓங்கி உமது உமது நாமத்தை உச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் கேட்கும் போதெல்லாம் உமது நாமத்தை தான் தகப்பனே உச்சரிக்கிறார்கள் தகப்பனே. அதே போல எல்லா நாடுகளையும் எல்லா இடத்திலும் உமது நாமம் ஜொலிக்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காகத்தான் நாங்கள் இந்த ஜபத்தை ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் ஓங்கி வளர செய்யும் தகப்பனே. அப்பா அவர்கள் ஓங்கி வளர செய்யும் தகப்பனே. உமது நாமத்தை உச்சரித்து எல்லா இடமும் பரப்ப செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவேகனா சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அவரின் பிள்ளைகளை இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அப்பா அவர்கள் என்னென்ன தேள்விகளை நோக்கி பயணம் செய்கிறார்களோ அவரெல்லாம் உமக்கு சரியான பயணமாக இருக்க செய்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வரதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கர்த்தாமே உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். உங்களோடு இருப்பாராக.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்,
4: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் இந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு எல்லாரும் தப்பக்கூடியதா, எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் தப்பக்கூடியதாய் கத்ததாமே அவர்களை இருதயங்கள்ல பேச வேணும், ரட்சிப்பு பரிபூர்ணப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பும் கிருபையும் பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன். ஒருவரும் கெட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதே உம்முடைய சித்தம் என் தேவனே. அப்பா நீங்க சொன்னீங்களப்பா, நீங்கள் புறப்பட்டு போய் அனைவருக்கும் சத்திய வார்த்தையை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்றப்பா பிதா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தையே தேவனே, இந்த கடைசி நாட்களிலே அனைவரும் அப்பா சென்று உம்முடைய வார்த்தைய தேவனே, சுவிசேஷ வார்த்தைய தேவனே, அனைத்து மக்களுக்கும் அறிவிக்க தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே. ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேலும் விழுந்த கடமையின் தேவனே பிதாவே, ஒருவராது பாதாளம் செல்லாதபடி அப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தையை அன்னிப்பி தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த மக்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா என் தேவனே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன் தேவனே. தேவனே உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமித்தமான அல்லப்பா. தேவனே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, உம்முடைய சாயலாய் படைத்த ஒவ்வொரு மக்களையும் மூற்று ரட்சியுங்களப்பா பிதா. எல்லா பிரிவினையின் ஆவிகள் தேவனே, வஞ்சிக்கிற ஆவிகள் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக தேவனே. கல்வாரி அன்பினால் இவள் இருதயங்கள் என்ற பொங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா அவர் இருதயங்களை. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்ரமப்பா. தேவனே கிருப செய்யுங்கப்பா, மனக்கண்களை ஆவியானவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி மனக்கண்களை திறவுங்கப்பா என் தேவனே. உம்மை அறிகின்ற அறிவை தேவனே ஒரு மக்களுக்கும் கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. உம்முடைய வேத வார்த்தை அறியாமல் இருக்கிற மக்களுக்கு தேவனே உம்முடைய சுவிசேஷம் கடந்து செல்ல தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சொன்ன தேவனே பிதாவே, ஒரு வார்த்தை சொல்லி தேவனே இந்த மக்களை முற்றச்சியுங்கள் அப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்ரம் ஐயா, என் தேவனே சோஸ்ரம் அப்பா. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அப்படியா இந்த கடைசி நாட்களிலே சர்வ சிருஷ்டிக்கும் அப்பா உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் சொன்ன தேவனே அப்பா, பூமியுள்ள சர்வ சிருஷ்டிக்கும் உம்முடைய சுவிசேஷம் கடந்து செல்லேன் தேவனே. நீங்கள் கிருப செய்யுங்கப்பா பிதா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் தேவனே, நீங்க சொல்லாகும், நீங்கள் கட்டளைக்கும் என் தேவனே பிதா. உம்முடைய ஆளுகை இந்த தேசம் அங்கும் வருவதாக, உம்முடைய சித்தம் தேவனே ஒவ்வொரு மக்களே வாழ்க்கையிலே வாழ்வில் நிறைவேற கிருப செய்யுங்கப்பா என் தேவனே. உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக, உம்முடைய ஆளுகை இந்த பூமியிலே வருவதாக இயேசு ராஜாவே. என்று புலங்கால்கள் யாவும் தேவனே நாமத்துக்கு முன்பாக முடங்க செய்யுங்கப்பா, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்து கர்த்தரை அறிக்கை பண்ண செய்யுங்க தேவனே பிதா. ஓ நன்றி அப்பா, உம்முடைய வேத அறிவில்லாமல் இந்த மக்கள் சங்காரமாகாதபடி தேவனே, உம்முடைய வேத வார்த்தை இந்த பூமியுள்ள அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கப்பட என் தேவனே கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஆத்ம பாரத்தாலே உம்முடைய பிள்ளைகள் என்றப்பங்கப்பா பிதா, சத்திய வார்த்தை சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சோசமப்பா. அப்படியாக தேவனே இந்த கடைசி நாட்களிலே அப்பா இந்த மக்களை நீங்கள் முழுக்க போவதுக்காய் நன்றி அப்பா. ஒருவராது கட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி என் தேவனே அப்பா. கிருப செய்யுங்கப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே, உம்முடைய ஆவியானவர் உந்தி தேவனே அவளை அனுப்பதவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவி. ஆத்ம பாலத்தினாலே நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி நன்றி ராஜாவே. தேசங்களை ரட்சியும் ஐயா, தேசத்து மக்கள் ரட்சியும் தேவனே, தேசத்தில் உள்ள அதிகாரிகளை ரட்சியுங்கப்பா பிதாவி. ஓ அனைத்து மக்களையும் ரட்சியுங்கள் ஆவியானவரே தேவனே. தேசங்கள் உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்கப்பா. குடும்பங்கள் உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி ராஜாபே, நன்றி என் தேவனே சோசம் அப்பா. உமது கரத்திலே இந்த வேண்டுகோளை ஒப்படைக்கிறேன் அப்பா, பொறுப்படுங்க வழி நடத்துங்க அப்பா என் தேவனே. தேவனே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, லேசி பிரதரை ஆசீர்வதியுங்க அப்பா, செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா பிதாவே, கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. உம்முடைய கனியினாலும் உம்முடைய வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா என் தேவனே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்களப்பா, கணவனை பொறுப்படுங்க, பிள்ளைகளை பொறுப்படுங்க, இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படும் அப்பா, வேலைகளை ஆசீர்வதியும் அப்பா பிதாவே. உம்முடைய சமூகம் இந்த பிள்ளைகளுக்கு முன் செல்வதாக, தடைகளை நீக்குங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி அப்பா, எதிர்காலத்தை பொறுப்படுங்க, ஏற்றத்துடையே கொடுங்கப்பா பிதாவே. ஜெனசிஸ் புறப்படுங்க, கணவனை புறப்படும் செய் மூலியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவி. ஓ வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா, வரப்போற காரியங்களை அறிவியுங்கள் ஆவியானவரே. ஓ நீங்கள் வழிநடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. அதே போல் தேவலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் புறப்படும் அப்பா பிதாவி. ஒவ்வொரு வீட்டிலே உடைய பரிசுத்தனத்தை பூசுகிறேன், இந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவருடைய சுகம் அப்பா, ரட்சிப்பு, ஆசீர்வாதம் உண்டாவதாக.
5: இந்த குடும்பங்களுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இந்த குடும்பங்களே அப்பா பிதாவி. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவி. உடைய கிருபை உள்ள கரம் ஒவ்வொரு மேலும் அமர்ந்திருப்பதாக என் தேவனே. இந்த வேண்டுகோளை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்
5: ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன்.
1: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இலங்கை தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் படைப்பின் மகத்துவத்தை, தேவனுடைய படைப்பின் மகத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள, அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள வர, தேவ நீதி என்னதென்று அவர்கள் அறியக்கூடியதாய், அங்கே நடக்கிற காரியங்கள்ல ஒரு மாற்றங்கள் வர வேணுமானால் இவர்கள் இந்த தேவனுடைய படைப்பே, மகத்துவத்தையும் நீதியையும் அறிய வேண்டும். ஆகவே எங்கள் தேசத்துக்காக எல்லாருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி
6: நடத்துவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே நீர் தீர்மானம் பண்ணினபடி ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் சிருஷ்டித்து அவர்கள் எங்கெங்க குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணினபடி எங்களை ஆண்டவரே நீர் பிறப்பிக்க பண்ணின இந்த இலங்கை தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்துல நாங்க பிறந்து கர்த்தாவே உம்முடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி ஒவ்வொரு நாடுகளுக்கு நாங்கள் நடப்பிக்கப்பட்டோம். இப்பொழுதும் அந்த தேசத்தை நினைவு கூர்ந்து அங்கே இருக்கிற மக்களை நினைவு கூர்ந்து அந்த தேசத்தின் வாழ்வு முறைகள், வாழ்வியல் முறைவுகள், ஆண்டவரே அங்கத்தை ஆண்டவரே அதிகார முறைகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபை தொடர்ந்து காணப்படுவதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்லோரா இருந்தாலும் தீயோரா இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன், இதோ எல்லாம் உம்முடைய ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணின தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் அந்த தேசத்துல இருக்கிறதான கொடுமைகள் நீங்கி போவதாக, அநீதியான காரியங்கள் அகன்று போவதாக, தீமையான காரியங்கள் அகன்று போவதாக, ஜனங்களுக்குள்ளே கர்த்தாவே ஆண்டவரே நல்ல எண்ணங்கள் காணப்பட உதவி செய்வீராக, உருக்கமான மனதுகள் காணப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் பகைக்காத படிக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஆண்டவரே அந்த நேரங்கள் காணப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒருவரை ஒருவர் தாங்கத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் தப்புவிக்கத்தக்கதாக ஆண்டவரே, வேற்று வேறுபாடுகள் இல்லாதபடிக்கு, ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு அந்த தேசத்துல சமாதானமான ஒரு வாழ்க்கை காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்துல இருக்கிற அதிகாரங்கள், அந்த தேசத்தின் சட்ட திட்டங்கள் கர்த்தாவே ஜனங்களுக்கு ஏற்றதாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அதிகாரத்துல இருக்கிறவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்த ஜனங்களை நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்களுடைய வாழ்க்கை முறைகள், வாழ்வியல்கள் ஆண்டவரே, அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய பொருளாதார ஆண்டவரே சீரழிவுகள், இவைகளை எல்லாம் பார்த்து அந்த மக்கள் சரியான வழியில நடக்கத்தக்கதான ஒரு நல்ல முயற்சிகளை, ஒருங்கிணைப்புகளை எடுத்து அந்த தேசத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு கர்த்தாவே நீர் பூமியை ஆயத்தப்படுத்தி, ஈதோன் தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல ஆதாமை கொண்டு வந்து அந்த தேசத்தை பண்படுத்த வைத்தது போல, இதோ நீர் கொடுத்திருக்கிற இந்த தேசத்தை அவர்கள் பண்படுத்தி அந்த தேசத்துல செய்யக்கூடியதான விளைச்சல்களை செய்து அந்த தேசத்தை கர்த்தாவே முன்னேறத்தக்கதான நல்ல ஞானங்களை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவரே எத்தனையோ அருமையான தேசம் ஐயா, எத்தனையோ செழிப்பு நிறைந்த தேசம் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அந்த தேசத்தை சரியான வழியில பயன்படுத்தி அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க, ஒவ்வொரு சனங்களையும் போஷிக்கத்தக்கதா இருக்க, அநேக தேசங்களை ஆண்டவரே அநேக தேசங்களுக்கு கொடுத்து உதவத்தக்க தேசமாக அந்த தேசம் ஆசீர்வாதம் பெற அங்கிருக்கிறவர்கள் முயற்சி எடுத்து அதை பயன்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய படைப்பை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக, உம்முடைய சிருஷ்டிப்பை அறிந்து கொள்வார்களாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேவனை குறித்து அறியப்படுகிறது, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் வேதத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி, கர்த்தர் ஒருவர் இருக்கிறீர், கர்த்தர் ஒருவர் ராஜரீகம் பண்ணுகிறீர், கர்த்தர் ஒருவர் சகலத்தையும் ஆளுக செய்கிறீர் என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே பெருமை பாராட்டாத படிக்கு ஆண்டவரே நாங்கள் மற்ற மதத்தவர்கள் பெருமை பாராட்டாத படிக்கு, விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் பெருமை பாராட்டாத படிக்கு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஆண்டவரே அந்த கண்கள் திறக்கப்படுவதாக, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உமை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின் யார் யாரெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி, தேவனுடைய சபைக்கு விரோதமாய் எழும்பி, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதெல்லாம் உமக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் என்பதை கர்த்தாவே அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. அன்னைக்கு கர்த்தாவே சவுல் உம்முடைய ஜனங்களை கொடுமைப்படுத்தி ஆண்டவரே தமஸ்குல போய் அங்கேயும் ஆண்டவரே உமை ஏற்றுக்கொண்டவர்களை கட்டி கொண்டு வருவதற்காக போன பொழுது நீர் இடைப்பட்டு கர்த்தாவே சவுலே சவுலே முள்ளின் மேல் உரசுவது உமக்கு கடினமாய் இருக்கிறதாண்டு கேட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தேவனுடைய சனங்களை நெருக்குகிற பொழுது உண்மை நெருக்குகிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே இதோ அவர்கள் மனம் திரும்ப கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். விசேஷமாக தேவனை அறிந்த மக்கள், தேவனுக்காக ஊழியம் செய்கிற மக்கள், தேவனுடைய சபையை நடத்துகிற மக்கள் கத்தாவே பாதுகாக்கப்படுவார்களாக செவிக்கிறோம். அவர்கள் சுகபல ஆரோக்கியங்களோடு இருக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. தேவ பிள்ளைகள் இன்னும் பலம் பெறுவார்களாக, தேவ பிள்ளைகள் ஆவியானவருடைய ஆளுகையினால் நடத்தப்பட்டு ஆண்டவரே அங்கே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தில் இன்னும் தேவனுடைய நாமம் மகிமைப்படு அநேகர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, மத பாகுபாடுகள் இன்றி மனம் திரும்புதல் காணப்படுவதாக, உம்முடைய வருகைக்கு கர்த்தாவே உம்முடைய அழிவு உம்முடைய ஆண்டவரே வருகைக்கு முன்பாக நிக்கத்தக்கதாக அந்த தேசம் தப்பி கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே, நல்ல சூழல்கள் பெறட்டும் என்று செவிக்கிறோம். அங்கு யாரும் பட்டினிகள் பஞ்சங்களினால் கொள்ள நோய்களினால் பாதிக்கப்படாதபடிக்கும் எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல் காணப்பட்டு அந்த தேசத்துல கர்த்தாவே ஒருவர் போகிற பொழுது தைரியமாய் அந்த தேசத்துல வாழலாம் நடக்கலாம் என்கிற அந்த உணர்வோடு கூட நடக்கத்தக்கதாக எல்லா இடத்திலும் நல்ல சூழல்கள் அமையட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. கொடுமையானவைகள் அகன்று போகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிறோம். மனுஷனை மனுஷன் அழிக்கிறதான அந்த இரணிய குணங்கள் அகன்று போகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒருவரை ஒருவர் கர்த்தாவை இழுத்து வெளுத்துவதற்காக திட்டம் பண்ணுகிற அந்த குணங்கள் அழிந்து போகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நன்மைகள் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தேசத்தை ஆசீர்வதித்து நல்ல காலநிலைகளை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு எண்ணம் அநேக இடங்களுக்குள்ளே அது கடந்து செல்வதாக, எண்ணம் அநேகர் இணைந்து தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனை மகிமைப்படுத்துவார்களாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலும் லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே லெஸ்லி தொடர்ந்து தேவனுடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்ய உதவி செய்வீராக. அவர்களுடைய இதயத்தின் வேண்டுதல்களை கத்தர் வழி ஆசிர்வதிப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் மூலம் சொல்லப்படுகிறதான செய்யப்படுகிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இதோ சிஸ்டர் ஜேனட்டிற்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கத்தருடைய ஆவியானவரே, கத்தருடைய ஆவியானவரே உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நானே என்னை தவிர வேறே தேவனில்லை என்று சொல்லுகிறவரே, இதோ அவர்கள் உம்மோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம். என் விசுவாசத்துல பலப்பட உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை கண்டு பயந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே இந்த உலகத்தின் வறுமைகளையும் கொடுமைகளையும் கண்டு பயந்து விடாதபடிக்கு, இதோ வேதத்துல நீர் எழுதி வைத்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய விசுவாசங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பாடுகளை அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பாடுகளுக்கு பின்பாக உம்முடைய கரம் இருந்து அவர்களை உயர்த்தினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ இவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளும் கத்தாவே அவர்களை பயப்படுத்தாத படிக்க, இதோ அவர்கள் தொடர்ந்து நடந்து உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகளினால் அவர்கள் தொடர்ந்து காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல தெளிவுகளையும் ஞானங்களையும் கொடுத்து அநேகரை தட்டி எழுப்பி கர்த்தருக்காக ஓடத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்வியல் தேவைகள் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம். ஏற்ற வேளையில கர்த்தர் தாமே அந்த வீடுகளில நன்மையானவிகளை செய்து வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இணைந்து கொண்டிருக்கிறதான டொனால்ட் பிரதருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களையும் எண்ணம் விசுவாசத்துல பலப்படுத்தி காத்துக் கொள்வீராக செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவர்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய தேவைகளும் மாம்சத்துக்குரிய தேவைகளும் சந்திக்கப்பட்டு அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரர்கள் தேவ குடும்பங்கள் தேவ தாசர்கள் மீதும் உம்முடைய கரம் கூட இருந்து பாதுகாப்பதாக செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரை குறித்த அறிவு எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட்டு அவருடைய சத்தத்தை நாங்கள் யாவரும் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்புகளையும் ஒவ்வொருவருடைய கர்த்தாவே பரிசுத்த வாழ்க்கைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே எண்ணம் தைரியமாக நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் இந்த இணைப்பில் இணைந்து உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்
6: ஆமென் அக்கா. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. காட் பிளஸ்யூ.
1: நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஒருவர் வரவில்லை, வந்தால் கொடுப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாட்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐந்து கண்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்கள் தரமாக்குங்க. கடல் பிராணிகள், தேசத்தின் குடிகள், உலகத் தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே, நாட்டு தலைவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே, இயேசப்பா ஆண்டவரே, யுத்த நாட்டு தலைவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. எல்லாருக்குள்ள நல்ல இருதயம் பிறக்கட்டும் ஐயா, சிந்த பிறக்கட்டும் ஐயா, மக்கேற்றவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. இவர்கள் உண்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே நடத்தும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட்.
7: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஜெனட்.
1: இந்த நாட்கள்ல இருக்கிற அந்த துன்மாக்கங்கள், அநேக காரியங்கள், துன்மாக்கங்கள், தேவனை தூசிக்கிற காரியங்கள், சபைகளை துன்பப்படுத்துற காரியங்கள், ஊழியர்களை மரணத்துக்கு உட்படுத்துற காரியங்கள், இப்படியான காரியங்கள்ல இருந்து மக்கள் விடுதலையாக அந்த நாடுகள் சீர்பட கத்தர் உதவி செய்ய வேணும். நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ராஜா உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதுமானதா இருக்கிறபடியினால் நன்றி கூறுகிறோம் ராஜா. தகப்பனே, இயேசு ராஜாவே, தேவனே, இந்த நேரங்களிலே ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களை ஒவ்வொருவருடைய ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்கிற ராஜாதி ராஜாவே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ரெண்டு பேரோ மூன்று பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே அப்பா, ஒரு மனதோடு இந்த விண்ணப்ப ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஐயா. நீர் சொல்லப்பட்டபடியே ஒரு மனத்தியாலும் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும், ஜபிக்க கூடாதா, ஜபிக்க இயலாதா என்று கேட்கிறது போல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாட்களில நாங்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தேவனே, நீர் எங்களுக்கு தருகிற மகா கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வமே ஏசப்பா, இந்த நாட்களிலே ராஜா சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மாலே சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு ஆண்டவரே உருவாக்கப்பட்ட சபைகள், விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள் அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளிலும் கத்தாவே கண்டங்களிலும் இருக்கிறதான சபைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே அப்பா வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்குள்ளே இருக்கிறதான பலவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தில் நாளே நீங்குவதாக ராஜா. சத்துவத்தை கொடுக்கிற தெய்வமே, சத்துவத்தினால் நிரப்புகிற தெய்வமே, தேவாவியானவரே, உம்முடைய மகா பரிசுத்த ரத்தம் இந்த சபைகளை கழுவி சுத்திகரிப்பதாக ராஜா. சபைகளிலே சத்தியத்தை சத்தியமாக பேச ஆண்டவரே அப்பா, சத்தியத்தினாலே ஆண்டவரே ஒருவர் மேல் ஒருவிலே ஆண்டவரே ஒருவர் மேல் ஒருவரிலே அன்பு காட்ட, அன்பிலே கட்டப்பட தேவனே நீர் கர்த்தாவே உதவி செய்ய வேண்டுமாக ஜபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் சொல்லப்படுகிறதின் படி ஆண்டவரே ஒருமனப்பட்டு தங்களுடைய ஆஸ்திகளை வந்து பங்கிட்டு ஆண்டவரே ஒருமனதோடு அந்த இடத்துல இருந்த பொழுது உம்முடைய தேவ ஆவியானவர் இறங்கினதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை விசுவாசித்து கர்த்தாவே இன்றைய நாட்களிலே எந்த சபையாயிருந்தாலும் எந்த ஜாதியாயிருந்தாலும் அந்த இடங்களிலே உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் ஆண்டவரே நீங்க ஊற்றி பாதுகாத்து ஆண்டவரே அவர்களை வல்லமையினாலும் தேவ ஆவியினாலும் நிரப்பி வழி நடத்துங்க ஆண்டவரே. அதிலே அற்புதங்கள் அடையாளங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிப்புகள் சத்திய தேவ ஆவியானவருடைய வார்த்தைகள் பலகி பெருகட்டும் அப்பா. வார்த்தைக்கு நடுங்குகிற இருதயங்களை கொடுக்கிற தெய்வம் நீங்கள் அப்பா. காலூன்றி நிற்கிற விசுவாச பிள்ளைகளை சபைகளிலே சேர்த்து கொள்ளுகிற தெய்வம் ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர். அனுதினமும் ஆண்டவரே சபைகளிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று ராஜா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை கொடுத்து ராஜா சபைகள் பலகி பெருகி பட்டணங்கள் கிராமங்கள் நாடுகள் ஆசீர்வதித்து பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தேவாதி தேவனே உலகம் எங்கும் உம்முடைய சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக பின்மாறி ஊற்றப்படத்தக்கதாக ஆண்டவரே வல்லமை ஊற்றப்படத்தக்கதாக சத்தியம் பரவும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே எந்தெந்த இட நாடுகளிலே எந்தெந்த இடங்களிலே என்னென்ன பாசைகளிலே சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ நடக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவரே சத்தியம் வல்லமை அற்புதம் அளவில்லாமல் நிரப்பப்பட ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தம் அடைந்து தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனே என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய ஆண்டவரே அப்பா வல்லமையிலே அவர்கள் பலப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் சத்தியமும் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலே பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், ராஜா ராணி குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேச தலைவர்கள் ஆண்டவரே பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேசத்தை பாதுகாக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே.
8: யுத்தங்களையோ பண்ணுகிறவரே, இஸ்ரவேல் தேசத்தின் காரியங்கள் அனைத்திலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக ராஜா. ஆண்டவரே, இம்மட்டுமா அந்த தேசத்தையும் மக்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து அந்த நாமத்தை உச்சரிக்க வைக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. தாவப்பனே கர்த்தாவே, அந்த தேசத்தை நாங்கள் ஒரு மனதோடு மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவப்பனே, இந்த நாட்களிலே கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வம் நீங்க ஒருவரே தானப்பா. ஏசப்பா, இந்த கர்த்தாவேத்து சபைகளை பாழாக்குகிற ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புற சத்துருவான காரியங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே பரிசுத்தாவியானவருடைய நிறைவோடு ஊழியக்காரர்கள் வல்லமையாக சபைகளை நடத்த புற ஜாதிகளை நடத்தி ரட்சிக்க வைக்க தேவனே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மோசைகளாக யோசிவாக்களாக நீங்க எழுப்பி நடத்துங்க ஆண்டவரே. அன்னைக்கு தாவீதோடு கூட இருந்து எத்தனை ஆவிகளை முறியடித்த தெய்வம் எங்கள் கர்த்தாதி கர்த்தரப்பா, இன்றைக்கும் அப்படிப்பட்ட தாவீதுகள் எழும்பி ஆண்டவரே தானியலை போல மூன்று வேளை ஜபித்து உடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே பிள்ளை வளர சபைகள் ஓங்கி வளர உதவி செய்யும்படியாக இந்த விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக,
8: ஆமேன்.
1: அல்லேலூயாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்ற நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்துக்காக, இந்தியா தேசங்களுக்காக, இலங்கை தேசங்களுக்காக, எங்கள் தமிழ் இனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலே கர்த்தாவே அவர்கள் கடந்து வர கர்த்தாவே நீர் உதவி செய்யும், தடைகளை நீக்கி விடும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் முன் செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை மக்களையும் எங்கள் இனங்களையும் ஆண்டவரே காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே நீ பொறுப்பேறுங்க தாவே, இந்த யுத்த நாடுகளை பொறுப்பேறுங்க தாவே. உக்ரைன், ரஷ்யா ஆண்டவரே கத்தாவே, இஸ்ரவேல் தேசங்கள், லெபனான் தேசங்கள் ஆண்டவரே, ஈரான் தேசங்களை பொறுப்பேறுங்க தாவே. ஆண்டவரே இந்த ஆயுத முனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக கத்தாவே. அந்த ஆயுத முனையினால் வெளிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியமும் கத்தாவே, மனுஷனையோ நாட்டையோ பூமியோ சேதப்படுத்தாதபடி கத்தாவே நீ காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறா, நீர் உள்ளாந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற தகப்பனப்பா, உமை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் கத்தாவே. சங்க பவானொலிக்காய், தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. நீர் அந்த தரிசனத்தை ஆண்டவரே சரியாக நேர்த்தியாக நடத்தி கொண்டு போக கத்தாவே, பரிசுத்தாவியானவரே நீர் வழி நடத்துறதுக்காய் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஐயா. அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேர்த்தியாய் நடத்துற தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளும் எங்கள் ஜெபங்களை கேட்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினவரே ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட கத்தாவே ஆண்டவரே வர முடியாமல் கத்தாவே ஆண்டவரே தங்கள் வேலைகளுக்கு இருக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எண்ணங்கள் சிந்தைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளே நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. இனி வரும் நேரத்தையும் ஆண்டவரே, இனி வரும் ஆண்டவரே புரோக்ராம்களையும் நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. சகல துதிகன மகிமே உமக்குரியது கத்தாவே, உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே
9: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய உங்களை கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக இன்னும் 1:30 நேரத்திலே வீதாக மக்கள் இவர் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். அதிகால வேளையிலே இணைந்த சௌரி டாலி, காலை வேளையில் இணைந்த பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் அவர்கள், காலை வேளையில் இணைந்த சௌரி சௌரன் குணா அவர்களையும், மாலை வேளையில் இணைந்த சௌரி கலாசீலன், சௌரன் டொனால், சௌரி சிசிலியா அம்மா அவர்களையும் வாழ்த்தி கொண்டு மீதியாக இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்குவோம். இந்த நாளில் இணைய முடியாதவர்களையும் கர்த்தர் தாமே நாளைய நாளில் இணைத்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக்கொண்டு நாங்கள் திரும்பமாக வேதாக மக்கள் இவர் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சவரன் குணா, சௌரி கலாசீலன் அவர்களையும் கத்தர் வழிநடத்துவாராக. இந்த வாரத்திலே சனிக்கிழமை எங்களுடன் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைகிறார். அபிஷேக ஆராதனையிலே சனிக்கிழமை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. அதே வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற ஆராதனையிலே தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைகிறார்கள். அந்த வேளையிலும் இணையுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இணைந்து கேட்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வார்கள். சனிக்கிழமை பாஸ்டர் மதிபாலன், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைகிறார்கள். அந்த வகையிலே இணையுங்கள். அதே வேளையிலே ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு இணைகின்ற உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். கத்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வேதா மக்கள் இவர் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொகுத்து வழங்கி சௌரி ஜெனட், இணைந்து ஜபித்த சௌரன் குணசி குணா, சௌரி கலாசில் அவர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதடை கரத்திலே
10: ஒப்புவித்துக்
9: நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்களை கூட கடந்து செல்வோம். வேதாகமத்திலே இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரம்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகள் 9 அதிகாரம். யெருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரீத்தின் கோவிலிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் யெருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் யெருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசீம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழப்பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையினின்று ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரனான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமெலேக்கு உங்கள் சகோதரனானபடியினால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமுமான செய்கையாயிருக்குமானால் நீங்கள் யெருபாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமுமாயிருக்குமானால் அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். இல்லாவிட்டால் அபிமெலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும் சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமெலேக்கு பயந்து தப்பியோடி பேயேருக்கு போய் அங்கே குடியிருந்தான். அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 அரசாண்ட பின்பு அபிமெலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். யெருபாகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவர்களுடைய இரத்த பழி அவர்களை கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய அபிமெலேக்கின் மேலும் தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும்
சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமலேக்குக்கு இரண்டகம் பண்ணினார்கள். சீகேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதியிருக்கிறவர்களை வைத்தார்கள். அவர்கள் தங்கள் அருகே வழிநடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள். அது அபிமலேக்குக்கு அறிவிக்கப்பட்டது. ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சகோதரருடைய சீகமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமலேக்கை சபித்தார்கள். அப்பொழுது ஏபேதின் குமாரனாகிய காகால், அபிமலேக்கு யார், சீகேம் யார், நாம் அவனை சேவிக்க வேண்டியதென்ன, அவன் யெருபாகாலின் மகன் அல்லவா, சேபூல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா, சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள், அவனை நாங்கள் சேவிப்பானேன், இந்த

0: குமாரனாகிய காகாலும் அவனுடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள். பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோட கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கையுக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே அபிமலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக 4 படையாக பதிவிருந்தார்கள். ஏபேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றான். அப்பொழுது பதிவிருந்த அபிமலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோட கூட எழும்பி வந்தான். காகால் அந்த ஜனங்களை கண்டு, இதோ மலைகளின் உச்சிகளில் இருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோடே சொன்னான். அதற்கு சேபூல், நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான். காகாலோ திரும்பவும், இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மெயோனே நீமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான். அதற்கு சேபூல் அபிமலேக்கை, நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா? இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோட யுத்தம் பண்ணு என்றான். அப்பொழுது காகால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமலேக்கோட யுத்தம் பண்ணினான். அபிமலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அபிமலேக்கு அருமாவில் இருந்து விட்டான். சேபூல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிராதபடிக்கு துரத்தி விட்டான். மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள். அது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களை 3 படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான். அபிமலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றார்கள். மற்ற 2 படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள். அபிமலேக்கு அந்நாள் முழுதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான். அதை சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் பேரித் தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள். சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அபிமலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களோ நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றான். அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமலேக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 1000 பேராகிய சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள். பின்பு அபிமலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டி கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்துப்போனான். அபிமலேக்கு செத்துப்போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். யெருபாகாலின் குமாரன் யோதாம்.
1: ஏசாயா

0: 35 அதிகாரம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எண்ணப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
1: அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்த மாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க.
1: Recording in progress.
2: Amen. Amen. இந்த 11-ஆம் தேதி, 6-ஆம் மாதம், 11-ஆம் தேதி ஆனி மாதம், 11-ஆம் தேதி ஜூன் மாதம், 2026-ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. டொரண்டோ நேரம் காலை 9:24. இந்த வேளையிலும் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடைய ஊழியர் சகோதரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேதாகமத்தில் உள்ள பாடல் வரிகள் மூலம், வேதாகமத்தில் உள்ள வேத வசன வரிகள் மூலம் இயற்றப்பட்ட அந்த பாடல்களுக்கூடாக வழிநடத்த இணைந்திருக்கிறார். வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம், அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும் கத்தரதாமையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராண்டு வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் ஊழியர் மாக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோ பிரதர்.
3: ஆமீன்.
2: உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
3: காட் பிளஸ் டூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படியே தகப்பனே சங்கமம் பாடியை எடுத்து நடத்துகின்ற நமது அன்பான சகோதரர் குடும்பத்தையும், வேளோடு உடன் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள், மற்றும் உடலால் ரீதியில் சங்கமம் பானுடைய சேவையும் அடக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி அவருடைய நாமத்தில் ஜெபங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, பிரியான மார்க்கமா ராஜா, உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் அப்பா அவனுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. தூதரன் தகப்பனே, உலக ரீதியில் தகப்பனே நிரந்தர சமானத்தை கொண்டோனி சபிக்கிறேன் ராஜா. எந்தெந்த நாடுகளில் ராஜா போர் நடக்குதோ ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களோடும் நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசி நிரந்தர சமான் கொண்டு வாங்க ராஜா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மனம் வருந்தி நீ வருவாயா மனிதா, நீ மனம் திருந்தி நீ வருவாயா. கல்வாரி நோக்கி கால்களை கடிந்து கருணை தேவனை பின்தொடர, மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி மனிதா நீ வருவாயா. மனம் வருந்தி நீ வருவாயா மனிதா, நீ மனம் திருந்தி நீ வருவாயா. கல்வாரி நோக்கி கால்களை கடிந்து கருணை தேவனை பின்தொடர, மனம் வருந்தி நீ வருவாயா மனிதா, நீ மனம் திருந்தி நீ வருவாயா. மனம் திருந்தி நீ வருவாயா. பழிகளை சுமத்தினரே பாவிகள் ஒன்று சேர்ந்து, சிலுவை சாவினையே சுமத்தி இகழ்த்தினரே. பழிகளை சுமத்தினரே பாவிகள் ஒன்று சேர்ந்து, சிலுவை சாவினையே சுமத்தி இகழ்த்தினரே. அங்கு சுமத்தி இகழ்ந்தனரே, அங்கு சுமத்தி இகழ்ந்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா மனிதா, நீ மனம் திருந்தி நீ வருவாயா. மனிதா, மனம் வருந்தி நீ வருவாயா மனம் திருந்தி நீ வருவாயா. மனம் திருந்தி நீ வருவாயா மனிதா. கொடிய சிலுவையினை தோள்மேல் வைத்தனரே, கல்வாரி மலையினுக்கு இழுத்து சென்றனரே. கொடிய சிலுவையினை தோள்மேல் வைத்தனரே, கல்வாரி மலையினுக்கு இழுத்து சென்றனரே. அங்கு இயேசுவை இழுத்து சென்றனரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனிதா நீ மனம் திருந்தி நீ வருவாயா. மனம் வருந்தி நீ வருவாயா, மனிதா நீ மனம் திருந்தி நீ வருவாயா. சிலுவையின் பாரத்தாலே விழுந்தார் இயேசு தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே. சிலுவையின் பழுவாலே இயேசு விழுந்தார் தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே. சிலுவையின் பழுவாலே இயேசு விழுந்தார் தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே. இயேசு தொடர்ந்தார் பயணத்தையே. உன் உள்ளம் நொந்தாரே, இரட்சித்தம் உணர்ந்தாரே, அன்று இரட்சித்தம் உணர்ந்தாரே. உன் உள்ளம் நொந்தாரே, இரட்சித்தம் உணர்ந்தாரே, அன்று இரட்சித்தம் உணர்ந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா மகனே, மனம் திருந்தி நீ வருவாயா. கல்வாரி நோக்கி கால்களை கடிந்து கருணை தேவனை பின்தொடர, மனிதா நீ மனம் வருந்தி வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. கொடிய சிலுவையினை தோள்மேல் வைத்தனரே, கல்வாரி மலையினுக்கு இழுத்து சென்றனரே. கொடிய சிலுவையினை தோள்மேல் வைத்தனரே, கல்வாரி மலையினுக்கு இழுத்து சென்றனரே. சிலுவையின் பாரத்தால் விழுந்தார் இயேசு தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று இயேசு தொடர்ந்தார் பயணத்தையே. துணிவாய் எழுந்து நின்று இயேசு தொடர்ந்தார் பயணத்தையே. கோட்டேஷ் பிரதர்.
2: ஆமேன் ஆமேன். அருமையான கவிதை கூடாக வழிநடத்தினீர் கத்தர்தாமே. உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஜபங்களுக்கு கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக கத்தரை சிந்தமான நாளை நாளை சந்திப்போம் பிரதர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பிரதர்.
4: ஆமேன். உங்கள் குடும்பத்தையும் குடும்பங்கள் பற்றி உணவு எல்லா உறவுகளையும்
2: வழிநடத்துவாராக. சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் மனைவியை ஜீவாவையும் பிள்ளைகளையும் பிற பிள்ளைகளையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ்.
1: Recording stopped.
2: அருமையான ஒளி, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து.

0: நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை இன்றும் நம்மை தாங்கும், வருகிற காலங்களிலும் நம்மை நிச்சயமாய் தாங்கும்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து சிவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீத 65:6 வாசிக்கலாமா? வல்லமை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளின் அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீராமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இடை கட்டி கொண்டு இல்லை, எதை இடை கட்டி கொண்டு? அவர் ஒன்று இடை கட்டி கொண்டு தான் அதை செய்ய முடியுது. அது என்ன? வல்லமை. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நமக்கு என்ன வேணுமோ வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஒரு திட்ட வல்லம் இருந்துருச்சு அப்படின்னா எதை வேணால் அதட்டி ஆளுகை செய்ய முடியும், எதை வேணால் அமர்த்த முடியும். அந்த ஆமாம் தானே. இப்போ சமுத்திரத்தில் போயிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா கப்பல், அவங்க போகிற ஷிப், அவங்க போகிற அந்த படகு வந்து அமிழற மாதிரி இருக்குது, பயங்கரமாக காற்றடிக்குது, என்னென்னவோ செய்து இவரும் அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பேசிக்கலாக எல்லா மனுஷனுக்கும் ஒரு அந்த அலை அடிக்கும் பொழுது என்ன தெரியுங்க, ஒரு மாதிரி அலையிறது தெரியும், அப்போ தூங்க முடியாதுல்ல. ஆனால் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் போயிட்டு எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். அற்ப விசுவாசிகளேன்னு கூப்பிட்டார், சீஷர்களேன்னு கூப்பிட்டவர், நண்பர்களேன்னு கூப்பிட்டவர், மணவாளன், நான் மணவாளன், இவங்களாம் என் பிள்ளைங்கன்னு மணவாட்டின்னு சொன்னவர், இப்போ என்னவா மாற்றிட்டாருங்க, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு கூப்பிட்டுட்டார். இன்னுமா ஏன் பயப்படுறேன் நீங்கள் அப்படின்னு காற்றை பார்த்து அதட்டினார், கடலை பார்த்து பேசுகிறார். பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய அழகான விஷயம். அதுக்கு என்ன வேணுங்க? வல்லமை. அவர் வல்லமையை நாளுக்கு நாள் அவருடைய வல்லமை அவருக்குள்ளே பெருகி கொண்டே இருந்தது. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி வஸ்திரத்தின் ஓரம் அப்படின்னா அந்த அந்த நூல் தொங்குகிற அந்த தோரா அப்படின்னு 5 முடித்துள்ள அந்த அவங்க துணி, அந்த துணிக்கு பேர் வந்து தள்ளித்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஓரமெல்லாம் முடிச்சு அது ஒரு லாங்காக இருந்து அதில் முடித்து தொங்கும். அந்த அதை தான் தொட்டுட்டாங்க. அந்த தோராவை தொட்ட மாத்திரத்தான் சுகம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அவங்க அவர் கேட்குறாரு, பாருங்க என்னை யார் தொட்டது? எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளோ க்ளோஸாக நெருக்கிட்டு போகிறாங்க, யார் தொட்டதுன்னா அப்படின்னா, இல்லை என்கிட்ட அந்த ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. அல்லேலூயா. இதான் அந்த வல்லமை என்ன செய்யுமா? அது பர்வதங்களை உறுதிப்படுத்துமா? பர்வதங்களை என்ன செய்யுமா? உறுதிப்படுத்தும். சமுத்திரத்தின் மும்முரத்தை இறைச்சலையும் அமளியும் அமர்த்துங்கிறார். அப்போ இது சங்கீதக்காரன் அவர் வந்து வேர்டாக எழுதியிருக்கிறார், வார்த்தையாக எழுதியிருக்கிறார். ஆனால் இதை வார்த்தையை வாழ்ந்து காட்டினார் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நடைமுறைப்படுத்தி அதை அப்படி செய்து காட்டினார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்ககிட்டையும் அந்த வல்லமை, எங்கிட்டையும் அந்த வல்லமை இருக்குது. அப்போ இன்றைக்கு இறைச்சலாக இருக்கிற ஒரு பிரச்சனையை, இறைச்சலாய் பேசுகிற ஒரு காரியத்தை, அதை அலை போல உங்களை நோக்கி அடித்து கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தில் நீங்கள் பேசினாலே போதும் அது ஓய்ந்து போகும். நீங்கள் வல்லமையை தரித்து கொண்டு ஜபம் பண்ணால் போதும் அது அப்படியே நின்று போகும். அதை தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரில்ல, வல்லமை இடை கட்டி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை பார்ப்பீங்க. இந்த காரியம் பிரயோஜனமாக இருந்திருக்கோம். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் எங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வார்த்தைக்காய் நன்றி. உங்கள் வல்லமையை தாங்கப்பா, அதை இடை கட்டி கொண்டு நாங்கள் அநேகங்களை செய்ய ஆசைப்படுகிறோம். அதற்காய் நன்றி. உமை போல வாழ்ந்து காட்ட நாங்கள் பிரியப்படுகிறோம், அதற்காய் நன்றி. இந்த காரியத்தை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். God bless you all.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் தடைகளை நீக்கி உங்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் எந்த காரியங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை நீக்கி போடுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. போராட்டத்தில் தடைகள் இழப்புகளை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டும், வேண்டாத பகைகள் கசப்புகள் பிரிவினைகள் என்றும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் தினம் தினம் ஏதோ ஒன்றுக்காய் போராடி பெற்றுக்கொள்ள நினைத்து ஓடிக்கொண்டும், அவைகளினால் பயனேதும் இல்லாது சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களே, உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சுயத்தை நம்பியோ மனிதர்களை நம்பியோ இல்லாமல் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்ற கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து நம்புவீர்களானால் அவரே விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். அற்புதங்களை காண்பீர்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே யோசுவா கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் வழி நடத்தி செல்லுகிற வேளையில் அவர்கள் கடக்க கூடாதபடிக்கு பெரிய ஆறாகிய யோர்தான் நடுவிலே தடையாக காணப்படுகிறது. கரை புரண்டு ஓடுகிறதான வெள்ளத்தின் ஆரவார சத்தத்தின் மத்தியில் என்ன செய்வதென்று தடுமாறி நிற்கின்றனர். இயற்கையாகவே யோர்தானில் அறுப்பு காலம் தொடங்குகிறது என்றாலே வெள்ளத்தின் சீற்றம் அதிகமாக இருப்பது வழக்கமான ஒன்றாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யோசுவா கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். உலகத்தாரின் பேச்சுக்களான சாத்தியமே இல்லை என்ற வார்த்தையை விசுவாசியாமல் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்று கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நம்பினான். கர்த்தர் யோசுவாவின் விசுவாசத்தை நம்பிக்கையை கண்டார். தம் ஜனங்களுக்காக மனம் இறங்கினார். சொன்னதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தம் ஜனங்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணும் பொருட்டு சீறிப்பாய்ந்து வருகின்ற வெள்ளத்தை தம் வல்லமையினால் தடுத்து நிறுத்தினார். இரண்டு பக்கமும் தண்ணீரை குவியலாக நிற்கும்படி செய்தார். இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்து தீரும் மட்டும் யோர்தான் வழிவிட்டது என்று நாம் வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை, ஆசிர்வாதங்களை, நன்மைகளை உங்களின் வாழ்க்கையில் வாக்கு பண்ணி வைத்திருந்தாலும் அதனுள் பிரவேசிக்க முடியாமல் அநேக தடைகள் யோர்தானின் வெள்ளத்தை போன்றும் சீறிப்பாய்ந்து வரும் தண்ணீரின் வேகத்தை போன்றும் அடுத்தடுத்து பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், விரக்திகள், மனக்காயங்கள் என்று கடந்து செல்ல வழி தெரியாமல் இருப்பீர்களானால் யோசுவாவை போல அசைக்க முடியாத விசுவாசத்துடன், நம்பிக்கையுடன் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். இன்றைக்கு உங்களின் தடையான சூழ்நிலைகளை வழிவிலகி போகும்படி செய்வார். எவைகள் உங்களை விழுங்க பார்த்ததோ அவைகளை வெற்றிக்கான பாதைகளாக மாற்றுவார். ஆகவே இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலக்கமடையாமல் சோர்ந்து போகாமல் கர்த்தரையே சார்ந்து இருங்கள். அவர் படைத்த சத்துவங்களை எல்லாம் தன் நிலையில் அப்படியே நிற்கச் செய்தவர். காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்தவர். தாம் படைத்த பறவைகள், விலங்குகளுக்கும் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படி செய்தவர். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற கடினமான சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியும். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் தடைகளை நீக்கி உங்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஆதியாகமம் 6:5. பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் எவற்றை ஆகாரமாக உட்கொள்கிறோமோ அவை செரிமானம் அடைந்து போய்விடுகின்றன. ஆனால் எம்முடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒன்றை நிகழப்பண்ண கூடியவையாக இருக்கின்றன. சாப வார்த்தைகளை பேசினால் சாபங்களையும், ஆசீர்வாத வார்த்தைகளை பேசினால் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். எமது இருதயமாகிய உள்ளான மனுஷன் குணமாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். நோவாவின் காலத்து ஜனங்கள் பாவம் பெருகினவர்களாக இருந்தார்கள். தேவன் நோவாவை நோக்கி, ஜனங்களின் அக்கிரமம் என் முன்னே வந்துள்ளது, நான் அவர்களை பூமியில் இராதபடி அழிக்கப் போகிறேன், நீ ஒரு பேலையை செய்து அதற்குள் உன் குடும்பத்தினரையும் சிருஷ்டிகளில் ஜோடி ஜோடியாக உள்ளவற்றையும் அதற்குள் கொண்டு போவதற்கு அனுமதி என்று சொன்னார். பூமியிலே ஜலப்பிரளயத்தை தேவன் கட்டளையிட்டார். பூமியில் இருந்த அனைத்தும் தேவனால் அழிக்கப்பட்டது, ஆனால் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பயமோ அவிஸ்வாசமோ ஆபத்துக்களோ பட்டினியோ அல்லது கவலையோ மேற்கொள்ள தேவன் அனுமதிப்பதில்லை. அதற்காக நாம் எம்முடைய இருதயத்தை தேவனுக்கு பிரியமாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் எம்முடைய வார்த்தைகள் விசுவாசமும் ஆசீர்வாதமும் நிறைந்தவளாக இருக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
4: இன்றைய வசனம் இன்றைய நாளிலும் 11 தேதி 6 மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 4 அதிகாரம் 10 வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக தாழ்மையை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே பேசுகிறார். அருமை பிள்ளைகளே, தாழ்மையா இருப்பவனைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே உயர்த்துகிறவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே பார்க்கலாயிருந்தால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம், ஆனால் தாழ்மைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே உயர்வை கொடுக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய தாசனாகிய மோசியை எடுத்து பாருங்கள். அவருடைய தாழ்மைக்கும் அவருடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். பூமியிலே மோசையை போல் சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மோசை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களை வனாந்திரத்திலே அழைத்து வருகிற வேளையிலே அநேக நெருக்கங்கள் அநேக துன்பங்கள் மோசேக்கு இந்த நாட்களிலே அங்கே வந்ததே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆகாரங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்கள் மோசேயை இடத்திலே கேட்டார்கள், எங்களை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்து நீர் கொல்லவா கொண்டு வந்தீர், ஏனென்றால் எகிப்திலே அங்கே புதைக்கிறதற்கு இடமில்லையா என்று சொல்லி மோசேயோடு இந்த நாட்களிலே வாதாடினார்கள். இப்படியான நெருக்கங்கள் மத்தியிலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மோசே அந்த காரியத்தை அந்த ஜனங்களை நடத்தி வந்தார். ஆனாலும் பாருங்கள், ஒரு சமயத்திலே ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார், இந்த ஜனங்களுடைய நெருக்கங்கள் துன்பங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்த வேளையிலும் அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், மோசே விட்டுவிடப்பா, இவர்களை நான் அழித்து விடுகிறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்ரா புஸ்தகத்திலே அப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆனாலும் மோசே அந்த ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக இந்த நாட்களிலே தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களிலே மோசையுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்படியே இந்த நாட்களில் அந்த காரியத்தில் அமைதலாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், ஒரு 10 பேர் 5 பேர் அல்ல அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள், 7000 பேருக்கு மேற்பட்ட காலாட்கள் என்று சொல்லி அதிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை ஒரு பெரிய ஜனத்தை இந்த நாட்களிலே ஒரு தனி மனுஷனாக நின்று அழைத்து வந்த மோசையினுடைய தாழ்மையையும் மோசையினுடைய அர்ப்பணிப்பையும் அந்த வேத பகுதியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய பாதையிலும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் முற்றுமுழுதாய் நம்மை அர்ப்பணிப்போமா இருந்தால் கர்த்தர் ஊழிய பாதையிலே நம்மை உயர்த்தி இந்த நாட்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆவியானவருடைய வழிநடத்தல்களே நம்மை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே அப்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த நாட்களை நாங்கள் நடப்போமாயிருந்தால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மைப்பட்டு ஆண்டவருடைய இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஏதோ ஒரு சாதாரண காரியம் அல்ல. பாடுகள் மத்தியிலே ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாய பவுலடிகளை எடுத்து பாருங்கள். தன்னை தாழ்த்தி இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியத்தை செய்தார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், எனக்காக அங்கே கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய ஊழியத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் ஓடுவோமாயிருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே உயர்த்துவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தினார். ஆனால் பிதாவுடைய வலது பார்சத்திலே உயர்த்தப்பட்டு நமக்காக அந்த நாட்களை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல் நம்மை தாழ்த்துவோமாயிருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் உயர்ந்த இடத்திலே இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை கேட்டு அதன்படி உங்களை தாழ்த்தி நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.
5: Recording stopped. Recording in progress.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகள் 10 அதிகாரம். அபிமெலேக்குக்கு பின்பு தோபாவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோபா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்ராயிம் மலை தேசத்து ஊராகிய சாமேரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமேரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு கீலேயாத்தியனான யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30 கழுதைக்குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயாத் தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது. யாவீர் மறித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் எப்ராயின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகாணியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். அவர்கள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்போது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிரும்.
1: நியாயாதிபதிகள் 11 அதிகாரம். கீலேயாத்தியனான எப்த பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடு கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்துக்கு போனார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள்? இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீழையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும், இதற்காக இப்போது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீழையாத்தின் மூப்பரை கேட்டான். கீழையாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது எப்தா கீழையாத்தி மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வாக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மோன் புத்திரரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்து வர வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். எப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது, எப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தை ஆகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆகிலும் கட்டி கொண்டதில்லையே, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்தரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள், அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்தர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்துக்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாறாம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆறுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாறாம் இறங்கி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறிய அடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் வனாந்திரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையை எல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டி கொள்ள தகுமா? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டி கொள்ளுகிறோம். மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலோடே எப்போதாகிலும் வாக்காடினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதியருகான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்ன? நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செய்வராகவே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீ அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுக்கவே ஒப்புக் கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன வழியாக செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேத்துவைக்கு நின்னித்துக்கு போகும் மட்டும் திராட்ச தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்போது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இதன் நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீழே யாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது. ஏசாயா 36 எசேக்கியா ராஜா அரசாண்ட 14 அசீரிய ராஜாவாகிய சனஹெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவர்களை பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அசீரியா ராஜா லாகீசில் இருந்து ராப்சாகேயை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவின் இடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாலகத்தண்டையிலே நின்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கியை அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சையே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோளாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். நீ என்னிடத்தில், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய வழிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதம் கூறு. கூறாரே போனால், நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான். அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ராப்சாகேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கி இருக்கிற புருஷரண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அன்றைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். ஏசேக்கியா உங்களை அஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஏசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். ஏசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகுமாவும். அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவன் அவன் தன் தன் கிணத்தின் தண்ணீரை குடியுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர் வாயினின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு

0: ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவின் இடத்தில் வந்து.
1: 1 பேதுரு 2 அதிகாரம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையாற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையாற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையாற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனமுள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமான

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோக மங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

வேத ஆராய்ச்சி அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் தெளிவாக கேட்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகமாயிரம் போன் வெள்ளியை காட்டிலும் மிகுந்து போற்றப்படத்தக்க வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம்.

0: இயேசு பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து வசனங்களை கற்று வருகிறோம். இன்று நாம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் 16 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால் அலையோடு திரிதல் என்பதாகும். இங்கேயும் அங்கேயும் சுற்றி திரிதல். இயேசு கிறிஸ்து கூறிய உண்மையிலே காலையில் போன ஆட்டை போன்ற ஒரு நிலை. அந்த ஆட்டை தேடி மேய்ப்பன் போனதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யாக்கோபு இங்கே சொல்லுகிறது இதுதான், அலைந்து திரையாதிருங்கள். பாவத்தினாலே ஏதாவது நன்மையை பெற்றுவிட முடியும் என்று எண்ணம் கொள்ளாதிருங்கள் என்று சொல்கிறார். ஒரு பொறுமையான மனுஷன், தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்கிற மனிதன் தேவனுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதிருப்பான். அவன் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெறாதவனாயிருக்கிறான். நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து அதில் நிகழ்ச்சி கொண்டிருக்கிற ஜனக்கூட்டமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு நிகழ்ச்சி நமக்கு இதை தெளிவுபடுத்தும். இரண்டு மனிதர்களுக்கிடையே வாக்குவாதம் நடைபெற்றது. ஒருவர், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவை ஒவ்வொரு இழந்து போக மாட்டோம் என்று நம்பிக்கை உடையவர். மற்றவர், நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகும் வாய்ப்பு உண்டு என்று நம்புகிறவர். இந்த இரண்டாவது நபர் மூன்றாவது நபரை பார்த்து, நான் உங்களுடைய கோட்பாட்டை பின்பற்றினேன், ஆனால் நான் பாவத்தை மூழ்கி வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொன்னார். அதற்கு முதலாவது நபர், ஒரு உண்மையான தேவ பிள்ளையை எவ்வளவு பாவங்கள் உள்ளே வந்தால் நிரப்ப முடியும், அதை திருப்திப்படுத்த முடியும் என்று கேட்டார். இது ஒரு சிறந்த கேள்வி இல்லையா? நீங்கள் பாவத்தை திருப்தி அடைந்திருந்தால் நீங்கள் விசுவாச வாழ்க்கையில்தான் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆம், தேவ பிள்ளையான உங்களால் ஒரு பாவத்தை கூட செய்துவிட்டு திருப்தியாக இருக்க முடியாது. மனதிலே ஏதோ ஒரு வெறுமை வந்துவிட்டதை உடனடியாக நீங்கள் உணர முடியும். ஒரு ஊழியர் இவ்வாறு விளக்கம் கூறினார். ஒருவர் பாவத்திலே விழுந்துவிட்டால் அதற்காக வரவரி துக்கப்படுவாரானால் அவர் ஒரு பரிசுத்தவான். ஆனால் அந்த பாவத்திற்காக மேன்மை பாராட்டுகிறவன் பிசாசாயிருக்கிறான், தீமையானவனாயிருக்கிறான் என்று சொல்கிறார். அதனாலே நம்ம எல்லாருக்குமே சோதனை வரத்தான் செய்யும். ஆனால் அதில் பாவம் பிறக்காதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் சோதனைக்கு இறங்கி போவீர்கள் என்றால் அங்கே கரைச்சிதைவு என்பது கிடையாது. பாவமானது கப்பல் தரித்து பாவமான பிள்ளையை பெற்றெடுத்து விடும். பாவமும் மரணமும் அதன் முடிவான விளைவாயிருக்கும். யாக்கோபு முதலாம் அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். நன்மையான எந்த ஏனும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிலையும் இல்லை. நிலவின் ஒரு பகுதி வெளிச்சமாயிருக்கும் போது மறுபகுதி இருளாயிருக்கிறது. ஆனால் தேவனில் இருளான பக்கம் என்பதே கிடையாது. நாம் வெளியிலே செல்லும் பொழுது நமக்கு ஒரு நிழல் ஏற்படுவதை பார்த்திருக்கலாம். நீங்களும் நாமும் நிழலை உடையவர்களாயிருக்கிறோம். ஒருவரை அலெக்சாண்டர் தன்னுடைய ஆசிரியரான அரிஸ்டாட்டிலை பார்த்து தான் சாதித்த செயல்களை பற்றி சொல்வதற்காக போயிருந்தார். அவர் பார்க்க போன வேளையிலே அரிஸ்டாட்டில் குளித்துக் கொண்டிருந்தார். ஆகவே அலெக்சாண்டர் வீட்டின் வாசலின் குறுக்காக நின்று கொண்டிருந்தார். அவ்வாறு நின்று கொண்டு தன்னுடைய உலக படையெடுப்பிலே நடந்தவற்றை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அவர் கூறிவிட்டு, ஆகவே நீங்கள் உலகில் எதை விரும்பினாலும் அதை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன், தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அரிஸ்டாட்டில், நீ எனக்கு வெளிச்சத்தை விட்டு தள்ளி நின்றால் போதும் என்றாராம். அலெக்சாண்டர் வாசலில் நின்று வெளிச்சம் வருவதை அடைத்துக் கொண்டு நின்றபடியினாலே அவ்வாறு கூறினார். ஆம், நம் எல்லாருமே அவ்விதமாகவே நிலைமை உடையவர்களாயிருக்கிறோம். ஆனால் தேவனிடத்திலே எந்த ஒரு நிலையும் இல்லை, அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் இல்லை என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய படைப்புகளின் நியமங்கள் வெளிப்படுத்துவதைப் போல தேவன் மாறுபடுகிறவர் அல்ல, அவர் வித்தியாசப்படுகிறவரும் அல்ல. இன்னும் சில தேவ பிள்ளைகள் நினைப்பது போல திடீரென்று உற்சாகமாக ஆவியிலே எழுப்புதலாகவும் திடீரென்று மந்தமானவர்களாகவும் இங்கே அங்கே போகிறவர்களாகவும் இருப்பது போல தேவன் இருப்பதில்லை. நன்மையான எந்த ஏனும் ഉണ്ടായ എന്റെ വരണം പുറത്തുനിന്ന് ഉണ്ടായി എന്ന് ഇന്ന് അവസാനത്തിൽ തോക്കത്തിൽ വാസിത്തോം. മേലിലെ ഒരു ഊരിലും അവരുടെ നണ്ടും ഇവ്വാറു പേശിക്കൊണ്ടിരുന്നാൽ ഒരു എൽഐസി മുഖവർ അവരിടത്തിലെ ഊഴിയർ എന്റെ വീട്ടിൽ കുറിച്ച് എൽഐസി പോളിസിയിലെ ചില കാര്യങ്ങൾ ഉൾപ്പെടാൻ എന്ന് ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നതേ അത് എന്ന് കുറിപ്പാക ദേവനുടേ എന്ത ഒരു സേലും വീട്ടിൽക്ക് നടന്ന് അതിൽക്ക് ഇന്ന പോളിസി പൊറുപ്പേൽക്കാതെ എന്ന് ചൊല്ലപ്പെടുകേ അവൻ പുറമല്ല എന്ന് കേട്ടാർ. മേലിലെ ദേവം എവിടെ വീട്ടിൽക്ക് അപ്പടി എന്ന് ചെയ്തു വിടുവാർ എന്ന് കേട്ടാർ. ഉടനെ അത് എൽഐസി മുഖവർ അതായത് ഉള്ള വീട്ടിൽക്ക് ദേവ സേനയെ പുയൽ സേലമോ മറ്റും സുനാമി പോലവറ്റാൽ ഏർപ്പെടും ഭാരപ്പിക്കോ ഇന്ന് പോളിസി പണം കിടക്കാതെ എന്നാർ. ഉടനെ ഉള്ള ഇന്ന കാര്യങ്ങൾക്കാണ് ദേവനെ കുറെക്കുറവാണ് എന്നാർ. ഇന്നലെ ദേവനെ ഇവാറുതാൻ കുറെക്കുറവുകളാക ഇരിക്കാറുള്ള ആ അരുമയാണുള്ളേ ഉടലുക്ക് നന്നായ എന്റെ ഈവം ഉണ്ടായാൽ അത് ദേവനാൽ ഉണ്ടാകുന്നതാകും. ദേവം നന്മയാനവറ്റെ തരുകാർ കർത്തർ ഉങ്ങൾക്ക് ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്ന നന്മകളെ ഉടമ്പാട് എന്ന് താരങ്ങൾ നല്ല സൂര്യ ഒളി മഴ മേഘമൂട്ടമാണ് നാൾ പ്രകാശമാണ് നാൾ പച്ചി പുൽവെളി നിങ്ങൾ കുടിക്കും അരുമയാന തണ്ണീർ ശ്വാസിക്കും കാറ്റ് ഇവയെല്ലാം എന്നെ പാർക്ക വേണ്ടും. ദേവം സുത്തമായ തണ്ണിയെയും കാറ്റിനെ തരുകാർ മരുവം താൻ അവൻ മോശപ്പെടുത്തി വിടുകാൻ
1: അവർ എവ്വളവു നല്ലവർ என்பதை நீங்களும் நானும் முழுமையாக உண்மையாக
2: recording in progress.
3: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 10:32 இன்று 11ஆம் தேதி 6ஆம் மாதம் 11ஆம் தேதி ஆனி மாதம் 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் கேள்விப்பதில் நேர்ச்சல் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல எங்களுடன் தேவ ஊழியர் சௌர மாயந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை 7:32 எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை 4:32 டொரண்டோவிலே காலை 10:32 எங்களுடன் ஹோலிய சுசேஷர் எட்வின் வானர்கள் அனைவரும் விசுவாசிக்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேள்விகள் நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுதும் கேள்விகளை எடுத்து வருகின்ற பொழுதும் நீங்கள் அதற்கான பதில்களை எழுத முடியும். வைபர், வாட்ஸ்அப், ஐஎம்ஓவில் கூட, டெலிகிராமில் கூட எழுத முடியும். அல்லது நீங்கள் உங்களுக்குள்ளே ஆராய்ந்து பாருங்கள். கேள்விக்கான பதில்களை நீங்கள் ஒரு குரூப்பாக கூட இணைந்து இந்த ஊதியங்களை செய்ய முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டும் எவ்வளைய போகிற ஊழியர்களையும் வரவேற்றுக் கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜெனட் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா?
4: பிரைஸ் லோட்டண்ணா.
3: ஆமேன், உற்சாகமாக பிரைஸ் லோட். எங்களுக்கு காலையாக இருக்கிறதுனாலே உற்சாகமாக இருக்கிறோம். உங்களுக்கு மாலையானபடியால் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் வழிநடத்துவார். கர்த்தர் பரிசுத்தாவியானவர் தாமே வழிநடத்துவார். உங்களிடம் படிக்கிறோம். வழிநடத்துங்களாம்மா. காட் பிளஸ்.
4: எங்களுக்காக மைந்திரமன் அவர்கள் ஜெபத்திலே வழி
5: நடத்துவார்கள். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கமா வானொலி நிலையத்திலே கேள்விகள் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக சேமிக்கிறேன் ஐயா. இந்த கேள்விதல் நிகழ்ச்சியில் அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக சேமிக்கிறேன். ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேதத்தை கேள்விக்கு பதில் எந்த இடத்துல எந்த அதிகாரத்தில் இருக்கு என்பதை ஆவியானவரை நீரே எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமாக வச்சிருக்கு. பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட எழுதிய வார்த்தையிலே கர்த்தாவே, அதுக்கு பதில் நீரே எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமா வச்சிருக்கு. இன்றைய நாளே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்துக்கொள்ள ஜனத்தை நிறைவு கூறும், சங்கம வானொலியை நிறைவு கூறும், தொடர்ந்து வரும் பிள்ளைகளை நிறைவு கூறும், மறு உழைப்பில் கேட்கிற பிள்ளைகளை நிறைவு கூறும், அவர்களை ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.
4: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே இன்னும் அநேகர் கலந்து கொள்ள வேணும் என்று என்னுடைய வாஞ்சையும், அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் வருவாயில்லை. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்திலேதான் ஆட்கள் குறைவாய் இருக்கிறது. அதையும் ஆண்டவர் நிறைவாக்கி தருவாராக. ஆமேன். முதலாவது கேள்வி, யார் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள்?
5: யார் கத்துடைய கிருபைகள்?
3: அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள்.
4: இல்லை, வசனத்திலே
5: இதோட வார்த்தைக்கு கீழ்ப்பறிந்து நடுங்கி அப்படிப்பட்டவர்களுக்கு தான்.
4: இல்ல, ஒரே வசனம் ஒரே இதுல இருக்குது.
5: என்ன கேள்வி?
4: யார் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள்?
5: கர்த்தருடைய கிருபை உணர்ந்து ரட்சிக்கப்பட்டவர்களா?
4: இல்லை,
5: பாவங்களுக்கு சாப்பிடுனாலும் மருத்துவங்களை உயிர்ப்பித்த தேவன்.
4: அது உண்மை, ஆனால் வேறு ஒரு வார்த்தையில இருக்கிறது.
5: கிருபை வந்து தேவனால் கொடுக்கப்படுகிறது. தேவனால் தான் கிருபை கொடுக்கப்படும்.
4: கிருபை தேவனால் தான் நிச்சயமாகவே கொடுக்கப்படும்.
5: தேவ பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகள சரியா டிமன்ஷன் தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெருமை பாற்ற பிள்ளைகள் அது கிட்டுவை
4: ஓகே சொல்லவா?
5: வா, பாரு பாரு பாரு, சின்ன கேள்வி.
4: யா,
5: தேவன சொந்த ரஜா ஐட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த கிருபை இருக்கு. பாவத்திலிருந்து விடுதலை
4: தேவனுடைய பிள்ளைய ஏற்றுக்கொண்டு வந்தார். தேவனை ஏற்றுக்கொள்வார்கள்.
3: புரஜாதியா?
4: இல்லை, ஒரு விசேஷித்தமான சொல்லு.
5: அந்த சொல்லுல முதல் எழுத்து என்னவோ?
4: முதல் எழுத்து சொன்னா நீங்க
3: விசுவாசம் உள்ளவர்கள்.
4: இல்லை, சங்கீதம் 147:43 இருக்கு.
3: சங்கீதத்துல இருக்கு. ஓகே, நான் புதிய ஏற்பாடுல பாக்குறேன்.
5: சங்கீதம் 147:3.
3: சங்கீதம்
4: 143
3: சங்கீதம்
4: 147:43
3: 147:43 143 வசனம், எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள்.
4: ஆமென். ஞானவான்கள்,
5: ஞானவான்கள் நாங்கள் அதுபோல
4: அது அப்படி இல்லையே. அப்படி ஒரு பேர் இருக்குது, அப்படியே சொந்தமா. நாங்கள் ஞானத்தை குறைவுள்ளவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்திலே தான் நாங்கள் கேட்கிறோம் ஞானத்தை. ஓகே, அடுத்த காரியம், வருத்தத்தில் அகப்பட்ட கூடாரங்கள் என்ன? அல்லது யாருடையது?
3: தாவீதா?
4: இல்லை,
5: என்ன கேள்வி திரும்பி காரணம்?
4: வருத்தத்தில் அகப்பட்டிருந்த கூடாரம் எவை அல்லது யார் அல்லது ஏற்ற கூடாரம் அப்படியே
5: தாவீது இல்லை என்றீங்க?
4: தாவீது இல்லை.
5: ஆபிராம் கூட ஆபிராம்
4: இல்லை இல்லை.
5: அவரும் கூடாரம் போட்டவர்.
4: அவர் வருத்தத்திலே அகப்படையில.
5: பவுலும் அப்படி செய்ய கூடாரம் போட்டவர்.
4: அவியல் வருத்தத்தில் அகப்படையில அவைக்கு வேற வித்தியாசம் இல்லை.

0: நிறுத்தத்தில் அவர்களை வருத்தம் வந்து
1: குஸ்து ரோகிகளா?
2: இல்லை.
0: பழைய ஏற்பாடு தான்.
2: ஏன் பழைய ஏற்பாடு தான். அந்த ஒரு தீக்கதாசி தீக்கதாசி சொல்லுகிறார், இன்னாருடைய கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன்.
0: எலியாலிசாவா?
2: இல்லை. என்ன தீக்கதாசி?
0: மீகா?
2: இல்லை.
0: சின்ன தீக்கதர்சினா அந்த இரண்டாம் வகுப்புல இருந்த தீக்கதர்சியா?
2: ரெண்டு அதிகாரம் உள்ள தீக்கதரிசி. ரெண்டு மூன்று அதிகாரம் உள்ள தீக்கதரிசி.
0: யோவான்?
2: இல்லை. ஆபக்கூக் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இருக்கு. ஆபக்கூக் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இருக்கு.
0: கூஷான் கூடாரங்கள் வர்த்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். கூஷானின் கூடாரங்கள் வர்த்தத்தில் அகப்பட்டிருக்கிறதை கண்டு. ஆர் கூஷான் அந்த யாரு?
2: கூசான் என்றாலோ
1: அவனுக்கு கூச்சம் வராதையா? கூசான்
0: கூஷான் என்றால் எந்த ஜாதி? கூஷான் கூஷானின் கூடாரங்கள் இந்த கூஷான் என்றால் யார்? வேதாவத்தில் எங்கே இருக்கு? கூஷான் சரித்திரத்தை என்ன வேதாவது இல்லை. அப்படியானால் இந்த கூஷானின் கூடாரங்கள் சொன்னீங்கள், கூஷானின் அவர்கள் யார்? எந்த தேசத்தவர்கள்? எந்த கோத்திரத்தார் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேதாவத்தில் இல்லை. கூஷான் கூடாரங்கள் நான் ஒத்துக்கொள்றேன், அவங்க எல்லாம் இப்ப கேள்வி எடுக்க அதுக்கு தகுந்த விடயம் வச்சிருக்கோமே. கூஷான் என்ற தேவனுடைய வார்த்தைகள் ஒரு பரம்பரையோ ஒரு ஒரு ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. நல்லா தெரியும்.
2: கூஷானின் கூடாரம் என்றால் இதுதானே அண்ணா, ஆக்கள் இருக்கணும் தானே?
0: அந்த ஆக்கள் ஆரம்மா இந்த சமயத்தாரம்மா, அதான் இந்த கேள்வி.
2: அது ஆண்டவருக்கு எதிரான பிரிவினர்.
0: அது எப்படி சொல்லுவீங்க? அது ஆண்டவருக்கு எதிரான. அப்ப வேதாமத்துல வேற இடங்கள் இருக்கவில்ல பேச்சு இல்லையே?
2: வேதாம இருக்குதுன்னா நாங்கள் நாங்க தான் கண்டுபிடிக்கல.
0: இப்ப அந்த கூஷான் அவளை பேச்சு வேதாமத்துல எங்கே இருக்கு? வேற இடத்துல. அதான் பெந்த கேள்வி. கூகுள போடும் பாப்போம்.
3: அதான் பாக்குறேன். பழைய ஏற்பாடு தானே.
0: கூஷான் என்றா என்ன? ஆள்ட வேறா பரம்பரை என்ன வேறா?
3: இல்லை அது ஒரு பரம்பரை தான்.
2: மீதியான் தேசத்து பாலவன பகுதியிலே நாடோடி இனத்தை சேர்ந்தவர்கள்.
0: நாடோடி இனத்தை சேர்ந்தவர் கூடாரம் போடுவார். சரி, அப்படியே இருக்கு. உங்களோட கூகுள என்ன சொல்லு?
3: கூகுள நான் இன்னும் பார்க்கல. அதுல என்னண்டா ஆக இந்த மூன்று ஏழு வசனம் தான் வருகிறது. அதை போட
2: முஸ்லிம் மக்களின் கூடாரம் என்றுதான் நான் எனக்குள்ள நினைக்கிறேன்.
3: வரையில கூஷான் என்று போட வரையில உண்டு.
0: அது தமிழ் சொல் இல்லை. என்ன தண்ணி தண்ணி கூஷா தான் வேணும். அதுக்கு பதில்
3: கூஷா
0: பூசாண்டா தண்ணி குடிப்பான் முந்தி ஊர்ல.
3: அதான் சொல்றேன், கூசா
2: கூசா.
0: சரி சரி, இப்ப கேள்வி கேட்க அந்த வருஷத்துக்கு விட தெரிஞ்சிருக்கோம். சரியோ அர்த்தங்கள்
1: சரித்திரத்தையும் பர்த் டேட் ஆஃப் பர்த்தையும் எல்லாம் போட்டு.
2: கூடாரத்தை பத்தி காண இல்லையானா?
0: அப்ப கூடாரத்தை காண இந்த கேள்வி கேட்க கூடாது.
2: அதான் அப்படியே வாசி கேக்கல எடுக்கிறதானியானா?
0: கூஷானு கூடாதுனா இதுவே கவிழ்ப்படையில வாய்ச்சிருக்கிறேன். இந்த கூஷானின் அவர்கள் யார்? இந்த மதத்தவர்கள்
2: அவர்கள் மீதியானாக்கள். மீதியார் இனத்தை ரெண்டு தெரியும், மனா மற்றது எந்த நாட்டில் அவையால் குடியிருக்கணும் வந்தது தெரியாது.
0: இந்த இவர்களுடைய சந்ததியா மீதியானவர், இவர்கள் வட அரேபியாவில் குடியிருந்தார்கள். எத்ரோ அவர்களுக்கு ஆசிரியனா இருந்தார். சத்ருவா இருந்ததுனா, சரி சரி சரி, மீதியானவர் இஸ்ரேலுக்கு சத்ருவா இருந்ததுனால் கிதியோர்களை தோக்கடுத்தனர். அது வேறு சப்ஜெக்ட்.
2: ஓகே, தாவீது பாகால் பிரேசிம் என்ற இடத்தில் யாரை தோக்கடித்தான்? அப்பொழுது என்ன நடந்தது?
1: மீதியானியரா?
2: இல்ல, நான் முந்தின நாள் மெசேஜில் கொடுத்த இதில் கொடுத்தேன்.
1: தாவீது
2: பாகால் பிரேசிம் என்ற இடத்தில் யாரை தோக்கடித்தான்? அப்பொழுது என்ன நடந்தது?
0: தோக்கடித்து வெற்றி பெற்றான்.
2: யார் யாரை தோக்கடித்தான்? அதுலயே ஒரு காரியம் நடக்குது.
0: பாப்பம்
1: என்ன இடம்? பாகால்
2: பிரேசி
1: சரி, கொர்னலையோ ஒன்று சொல்லுங்க பாப்பம். நீங்க
2: என்னன்னா?
1: கொர்னலையோ ஒன்று சொல்லுங்க பாப்பம்.
2: கொர்னலையோ?
1: நீங்க போற இன்னொரு பேர் காலேஜ் சொன்னீங்க, காலேஜா நேற்றோ?
2: கொர்னலையோவா?
1: நீங்க இல்ல, கொர்னலையோ வேற இன்னொரு சொன்னீங்க மாறி.
2: இன்னைக்கா
1: நேற்று கொர்னலையோ பத்தி சொன்னீங்க.
2: நேற்று
1: நேற்று தானா? நேற்று மாறி
2: சொன்னீங்க.
1: கிரலினியோ கிரலியோ என்ன ஒன்று
2: சொன்னீங்க?
1: பாச வித்தியாசம்.
2: வித்தியாசப்படும், அது வித்தியாசப்படும். நாங்கள் இங்காலையும் பாக்குறது, அங்காலும் பாக்குறது. அது
0: புறங்கோ ஒன்று சாமியில் வருது, என்ன
2: ரெண்டு சாமியில் வருது?
0: ரெண்டு சாமியல் அஞ்சுகளா?
2: அஞ்சு இருபது.
1: அஞ்சு இருபது. தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கத்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி, அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்று பேரிட்டான்.
2: பொலிசியரை முறியடிச்சு அந்த இடத்திலே இந்த பேரை இட்டவர் தாவீது.
0: நல்ல வசனம். இந்த தண்ணீர் உடைந்து போவது போல தாராளமான சத்தியம் அதில் இருக்கு.
2: ஞானியின் செவி எதை நாடும்?
3: ஞானியின் செவி பரிசுத்தத்தை நாடும்,
0: உத்தமத்தை நாடும்.
2: இல்லை.
0: ஞானியின் செவி ஞானத்தை நாடும்.
2: இல்லை.
0: ஞானியின் செவி இந்த கேள்வி முன்னுக்கா கேட்ட நீங்க
3: ஞானத்தை எதிர்பார்க்க நோக்கம்.
0: ஞானியின் செவி
3: ஞானத்தை எதிர்பார்க்கும்.
0: அவனே ஞானி,
3: அவன் மூடனை பார்க்க மாட்டான் தானே, ஞானத்தை தான் எதிரிடுவான்.
0: ஞானி ஞானிக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஞானி நேம் ஆஃப் த
3: பர்சன்.
0: ஞானத்தை கேட்குறா ஞானிகள செவி உத்தமத்து நாடும்தான் இருக்கு வசனம்.
3: நீதிமொழிகளில் வரவணும் என்ன? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பிக்கும், ஞானிமானின் ஞானியானின் செவி அறிவை நாடும்.
2: அறிவை நாடும். ஆமே. நீதிமொழிகள் 18:15 இருக்கு. அடுத்த கேள்வி, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் எத்தனை தூண்களால் சித்திரம் தீர்ந்தது? 7. நீதிமொழிகள் 9:1 இருக்கு. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதினால் ஞானியின் எதை கேட்பது நலம்? ஒருவன் மூடனின் பாட்டை கேட்பதினாலும் ஞானியின் பாட்டை கேட்பது நலம் என்ன?
0: ஞானியின் வார்த்தை கேட்பது நலம் இல்லை. ஞானமான வார்த்தை சொல்லுவான், சமாதான வார்த்தை சொல்லுவான்.
2: சமாதான வார்த்தை சொல்ல மாட்டான் ஞானி. ஞானி சில வேலைகளில் ஞானி
0: இதெல்லாம் அவரே ஞானியில் போகுது. ஞானி ஞானி ஞானி ஞானி
2: ஞானி எதை கேட்பது நலமாயிருக்கு? ஞானின்ற சொல்லு ஞானின்ற சொல்லு அல்லது எதுவாயிருந்தாலும் அதை கேட்பது எப்படி நலமாயிருக்கும்?
3: சொன்னீங்க
2: ஒருவன் மூடனின் பாட்டை கேட்பதிலும் ஞானியிடத்திலே எதை கேட்பது நலம்?
0: புத்திமையில கேப்பா?
2: இல்லை.

0: எங்க அதிகாரத்தில்
1: பிரசங்கில இருக்கு.
0: இருக்கு? வா, பிரசங்கில

0: Sen கும்பகோணம் இருக்கு, எத்தனை மணி இடத்துல இருக்கு?
1: ஏழாவது அதிகாரத்துல இருக்கு.
0: மூடன் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடந்து கொள்வதற்கு கேட்பதும் நலம்.
1: ஆமென்.
0: அதான் சொல்றேன்.
1: என்ன சொன்னீங்க அண்ணா? மேல உச்சியில் மன்றாடிய தேவ மனுஷன் யார்? மேல உச்சியில் மன்றாடிய தேவ மனுஷன் யார்?
0: யோசுவா
1: எலியா? இல்லை
0: யோசுவா
1: இல்லை
0: அப்படி இல்லையென்றால்
1: இல்லை.
0: மோசே.
1: மோசே. யாத்ராமம் 17:9 இருக்குது. மூடனுடைய விளையாட்டு எது?
0: மூணு விளையாட்டு
1: சுலம்பம் சுலம்பம்
0: இதயத்தை தைக்கும்.
1: சுலம்பம் இல்லை.
0: மூடன் விளையாட்டு இதயத்துக்கு இது மூடன் விளையாட்டு பிரசங்கிதான் இருக்கிறது.
2: மூடன் விளையாட்டு

0: இப்படியே பானையன்கள் இருக்கிற முள்ளுகளின் பட்ட பட பட படப்பை போல் இருக்குமா? உடலில் இருதயமோ இருதயில் இருக்குமா?
1: நீதிமொழிகள் 10:23 இருக்கு.
0: 10:23 தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு.
1: ஆமென். மூடனுக்கு விளையாட்டு எது? தீவினை செய்கிறது.
0: ஓகே.
2: தீவனை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. தீவனை செய்வது முடியாது.
1: மிகவும் பலன் உள்ளது எது?
0: மிகவும் பலன் உள்ளது யானே.
1: என்னன்னா
0: பலம் உள்ளதா பலன் உள்ளதா?
1: பலன் பலன்
2: அன்பு அன்பு
1: அன்பா
2: லவ் அன்பு
1: இல்ல
0: புத்திமதி. புத்திமதி இல்லையா?
1: இல்ல. ஒரு காரியத்தை செய்யும் போது அவனுக்கு மிகவும் பலன் உள்ளதா இருக்கு.
2: ஆவின் பிரசன்னம்
1: இல்லை. நீதிமான் அதை ஒவ்வொரு நாளும் செய்வான்.
0: நீதிமொழிகள் இல்லையா இருக்கு? புதிய நீதிமொழிகளை
2: பார்க்கிறேன்.
1: மிகவும் பலன் உள்ளது எது?
0: நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்.
1: ஆமென். யாக்கோபு 5:16 இருக்குது.
0: யாக்கோபு 5:16, நீ சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது.
1: சகலதும் இயேசு கிறிஸ்துவாலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்று மகிமை உண்டாவதாக. ஆமேன். இது எங்கே இருக்கிறது?
0: முதல் முன்பக்கமாக பின்பக்கமாக இருக்கிறீர்கள். அதெல்லாம் தெரியுது. இங்கே
1: இது புதிய ஏற்பாட்டிலே ரோமர்ல இருக்குது. சகலதும் இயேசு கிறிஸ்துவாலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்பதே. இல்ல. எங்க இருக்குது? எந்த புத்தகத்திலே அல்லது எந்த வசனத்திலே இருக்கு? நான் வசனம் சொல்லிட்டேன். நான் இது எந்த புத்தகத்தில இருக்கு? சகலதும் இயேசு கிறிஸ்துவாலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.

0: ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் இருக்கு.
1: என்ன
0: ரோமர் எட்டு இருக்கு.
1: இல்லை
2: கூகுள் சொல்லுது
1: பாசிங்க அண்ணா, எட்டுல இருக்கா?
0: சும்மா சொல்லி பார்த்து சரி வேணும்.
1: ரோமர்லாம் இருக்குது, ரோமர்லாம் இருக்குது.

0: மதியம் இருக்கா?
1: ரோமர் 11 இருக்கு அண்ணா, 12
0: பதினொன்றா?
1: மட்டுமே 12
0: 16 சின்னமே கிடந்தது.
1: 11
0: பதினொன்றுல சகலது
2: 15 ஒன்றுல காண இல்லையே.
1: 11 36 இருக்குது. வேறங்க
2: ஓ, சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே இன்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. கடைசி வசனம்.
1: ஆமே. மோசே திறப்பின் வாசலில் நின்றான் என்று தாவீது எங்கே கூறியிருக்கிறார்? இல்ல
2: அப்ப வெளிப்படுத்தல.
1: இல்ல,
2: திறப்பின் வாசலே நின்றான்.
1: ஏன் திறப்பின் வாசல்ல எங்கே நின்றான்?

0: சங்கீதம் 106ல இருக்கு.
1: சங்கீதம் 106ல ஆகையால் அவர்கள் நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடி அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக துறப்பின் வாசலே நின்றான்.
0: ஆமென்.
2: துறப்பின் வாயில் அதை குறிக்கிறது.
1: துறப்பின் வாசல்னா ஜெபம் ஐயா.
0: ஜெபம்.
2: ஓகே.
0: பூரண புருஷன் யார்?
1: பூரண புருஷன் இயேசு.
2: ஆண்டவர் தானே, அவர்தான் பூரண புருஷன் தேவன்.
0: யாக்கோபு 3:2 இருக்குது.
2: வேறொருதல்ல எல்லாம் சுத்தமாக தாக்கலும்.
0: கர்த்தருடைய பெட்டி யாற்ற வீட்டிலே 3 மாதம் இருந்து அந்த வீடு ஆசீர்வாதம் பெற்றது.
2: ஐவன்ட வீடு தும் ஆபீஸ் சென்று ரெண்டு பேருடைய வீட்டில் ரெண்டு பேருடைய பேர் லாகிம் இல்லை. கத்திரியை பெட்டி அவர் இருக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டார். வருது இல்லையே. பூனாசம் போன பூக்கு புனகேசும் அந்த பெட்டி வைக்க அவர் ஆசிரியர் போட்டாங்க. ரெண்டு பேர் பினகாசா.
0: இல்லை. 2 சாமுவேல் 6:11 இருக்கு.
2: நல்ல ஜாபம் இருந்தா மார்க் பண்ணி வச்சேன்னா

0: ඔබත් ඒ දෝමින් ඕපෙත් ඒ දෝමින්
1: ඉතියනගිය ඔබෙත් ඒදෝ මුටිලේ
0: ඔබත් එබන් බටම් ඕබේ තේදමින් වේදාවත වරයග විල් කන අවසන වත්ත
1: ඔබෙත් වන්ද යෝ හෝවාසින්ද මහනක ඔබෙත්තාන බේරෙන
0: ඕබේ ඉද ඕබේත්
1: යා
0: අපෙන් සල්රලා
1: යා
0: ඕබේ
1: මාලිකම
0: ඒ ඕබේ තමයි ඉතන
1: යා ආදවම් අපිට තන
0: ඕබේ තේරෙමුණා සෞරංගල இருக்க வேணும் ඇයිද වෙරේ වෙනක சண்டை வந்திருப்பாங்க
1: தகப்பெந்த வேலையும் இருக்குந்தானே
0: ஏபோ தேவைன்னா சொந்த சௌரங்களா இருக்கலாம் என்ன வேறு யார் மேலே இருந்தோம்னா சண்டை ஒடிச்சுப்பான் வெட்டி எனக்கு தாடாமனுக்கு தாடாம சரி அடுத்த கல்லு
1: கத்தரால் கடாட்சிக்கப்பட்ட ஸ்திரியா
0: கத்திர கட்டா

0: എന്നാൽ തന്നെ കടാക്ഷിക്കപ്പെട്ടാൽ ശാമുവേൽപുറം താപുറം അഞ്ചു പുള്ളികളെ പെറ്റാളല്ലേ.
1: ഓ കടാക്ഷിക്കപ്പെട്ടു.
0: കത്തർ കടാക്ഷിത്താറുണ്ട് സ്വലി എഴുതിയിരിക്കുന്നത്.
1: അഞ്ച് പിള്ളേർ പഴയ ഏർക്കാട്ടിലിരിക്കുന്നു. അവർ വന്ന് ആരെന്താ പേര് വന്ന്
2: ஐயா என்ன
1: அப்பாவுக்கா ஐயா
2: சொல்லுங்க.
1: கூஷானும் கூடாரங்கள் யார் ஐயா?
2: ஆறு
1: கூஷானும் கூடாரம்.
2: கூஷானும் கூடாரமா?
1: ஓ
2: கூஷானின் கூடாரம் என்ன கூட அது கூடாரத்தை தானே சொல்லு.
1: ஐயோ கூஷானும் கூடாரத்தில்
2: பொறுங்குவார்.
1: ஜெயந்த கேள்விதான் கேளுங்க.
2: கூஷானும் கூடாரம்னு சொல்லியோ
1: கூஷான் அந்த அக்கலை
2: பொறுங்க.
0: மூண்டுகளில
2: மூண்டுகள் இல்லையா? வாரம் பொறுங்க வாரம் பார்க்க
1: மூண்டு
0: கூசானின் கூடாரங்கள் ஆபத்துக்குள்ளானதையும் மீதியான் தேசத்து திரைகள் நடுங்கினதையும் கண்டேன் என்று எழுதப்பட்டேன்.
1: என்ன மாதிரி ஜெர்மனியா
2: சொல்லுங்க. மூன்று சொல்றீங்க
1: கூடாரங்கள் வர்த்தத்தில் அகப்பட்டுள்ளதை கண்டு அவங்க இந்த கூசானின்
2: ஜாதிய ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா.
1: மூன்று ஏழு பக்கம்
2: 1085 அத்திமரம் துளிர்பான கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த வசனம் வருது
0: என்ன? அந்த உத்திரத்துல தானே அவர் பாடுறாரு அந்த
1: கூஷானின் கூடாரங்கள் வர்த்தத்துக்கு அகப்பட்டுற கண்டேன். இந்த கூஷானின் கூடாரம் என்ன அந்த ஆக்கலை இந்த பரம்பரை ஆறுக்கு பிறந்த பிள்ளைகள் இந்த வேதாமத்தில் அப்படி வசத்தை நான் காணே இல்லை.
2: பாருங்க ஐயா பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க ஐயா. மூன்றாம் அதிகாரம் எத்தனை வசனம் வருது?
1: மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம்
2: கூசானின் கூடாரத்தில் வருத்த மூன்று வாரம் பொறுங்க. இரண்டாவது அதிகாரம் வருஷங்கள் நடுவிலேயே கிரிகளை விற்பிக்கிறார். மூன்று ஏழு மூன்று ஏழுல பார்க்கிறபடியில கூசானின் கூடாரம் அதிகம் 25 புடுங்குவார். ஒரு நிமிஷம் புடுங்குவார்.
1: 5 நிமிஷம் போயிட்டு ஐயா
2: பாருங்க.
1: நான் பார்க்கிறேன் குஷானந்த பார்த்து எழுத்து
2: இருக்கையா கூசானின் கூடாரம் வந்து 3
0: அபிராமுக்கும் கோத்ராளுக்கும் பிறந்த பிள்ளைகளின் வம்ச வரலாறு வம்சம் என்ன?
2: ஓ அது இது வந்து எங்க வருதுன்னு சொன்னா ஆபிராம் ஆதியாகமம் 25 வருது. அவள் அவனும் சிம்ராளையும் யகுஷனையும் மேதாளையும் மீதியானையும் இப்சானையும் என்ன ஷூவாகையும் பெற்றாள் என்று சொல்லி சொல்வதும் 2வது வசனம் 25:2 ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேருள்ள இஸ்ரிக்கு விவாகம் பண்ணி இருந்தான் சொல்லப்படுது. அதில் அவங்களோட சந்ததி
0: போன்ற
2: இரண்டாவது வந்து நீங்க பாருங்க எண்ணாகமம் 25வது அதிகாரத்துல பாருங்க. எண்ணாகமம் 25வது அதிகாரத்துல பாருங்க. அதே மறுக்கப்பா எண்ணாகமம்

0: இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனம் ஐயா சொல்லுது, பாரு பொருங்குவார்.
1: என்ன
0: அவன் வந்து குத்துண்ட மீதி
1: குத்துண்ட மீதி
0: மீதியானுடைய ஸ்திரியின் பேர் கஸ்பி, அவள்
1: கஸ்பி.
0: சூரின் குமாரனாகி அவள் மீதியானின் தகப்பன் வம்சத்தாரின் ஜனங்களின் தலைவனாயிருந்தார் என்று சொல்லப்படுது ஐயா. சரியா ஐயா? எண்ணாகமம் 25வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்க. அடுத்தது வந்து நியாயாதிபதியில பாருங்கள், ஒரு நிமிஷம் இருக்கு. நியாயாதிபதியில பாருங்கள், நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்துல பாருங்கள். வாரம் போங்க. நியாயாதிபதி, நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம்.
1: குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி.
0: நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்திலே ஐயா 24வது வசனத்தில் வாசிக்கிற வேளையில சொல்லப்படுது, 24 25ல. இது வந்து கிதியோனின் எப்ரோயின் மலைகள் எல்லாரும் ஆட்களும் அனுப்பின மீதியானருக்கு விரோதமாக இறங்கிய பெத்ரா இருக்கும் ஜோர்தான் மட்டும் வந்து அவர்கள் முந்திக்கொண்ட துறைகளை கட்டிக்கொள்ளும் என்று சொல்ல சொன்னார்கள். அப்படியே எப்ராயின் மனுஷரும் எல்லாரும் கூடி பெத்தாபார் இருக்கிற யோர்தான் மட்டும் துறை மட்டும் வந்தார்கள். மீதியானியருடைய ரெண்டு அதிபதிகளாகிய ஓரேப்பையும் சேபையும் பிடித்து, ஓரேப்பையும் ஓரேப்பின் கண்மலையின் சேபம் எனப்படும் ஆலையிலே கொண்டு போட்டு மீதியான துரத்தி ஓரேப் சேப் என்பது தலைவனாகி யோர்தான் இக்கரையிலே கிதியோனத்திற்கு கொண்டு வந்தான் சொல்ல. அப்ப நான் இவங்கட்ட சந்ததி எல்லாம் வருது ஐயா. அந்த இது வந்து என்ன ஐயா?
1: ஆட்டு சந்ததிகள் வருது.
0: இதுல நீங்க வாசி பாருங்க, நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்துல 24 25 வாசி பாருங்க.

0: Kirchhoffen.
1: ഒണ്ട് നാലാം അമത്തിലെ വേറ്റ വംശപരലാറിലെ ഇവറ്റ പേരമിരുക്കും തന്നെയാണ് ഇല്ല
0: ഗുമോ ഗുമോ പതിനഞ്ച് പതിനഞ്ച്
1: ഞാൻ
0: നമുക്ക് കളിയില്ല
1: എന്ത്
0: ഇപ്പോൾ.
1: ഏഴാം അധികാരം
0: എന്നയ്യാ
1: ஏழு
0: இல்லையா அதுல வந்து ஐயா மூன்று மூன்று இதுல மூன்று நாலு பகுதி போட்டிருக்கு. ஆதிகாம் 25ல் 2ல் போட்டிருக்குது, எண்ணாகம 25 15ல், நியாயாதிபதி 7 24 25, யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 14 போட்டீங்கன்னா அந்த அந்த சிவங்கட காரியங்கள் தெரியும். அவங்களோட
1: கிதியோன்
0: வம்ச இதழ பட்டு போட்டிருக்கு ஐயா, அதுல வந்து அதெல்லாம் அந்த பாக்கோ நீங்கள் அதுல வந்து அந்த சிவங்கட.
1: கிதியோன் மலைகளில் ஆட்களை அனுப்பி மீதியானருக்கு விரோதமாக இறங்கி அந்த மீதியானர் யாருன்னு அந்த கேள்வி
0: ஐயா மீதியான் என்று சந்ததி இருக்குதான் ஐயா, மீதியான் வந்த ஐயா பழைய ஏற்பாட்டில் வருது ஐயா, மீதியான் பொறுங்குவார், மீதியான் வந்து மீதியானுடைய சந்ததி என்று பார்க்கல. ஒரு நிமிஷம்
1: மீதியான்
0: இருங்கப்பா
1: வந்து இவன் தான் எத்ரோ மோசேன்ற மாமா
0: ஐயா, மீதியான் என்று சொல்லி பார்க்கல ஐயா, வாரம் பொறுங்க வாரணும்.
1: மீதியான் இரண்டு அதிபதிகளாக ஓரேப்பையும் சேபாவையும் பிடித்து ஓரேப்பை
0: அது
1: ஓரேப்பெனப்பட்ட
0: போக வம்ச வரலாறு தான் போட்டிருக்கிறாங்க இல்லையா, ஆனால் அதில் வந்து சில சில காரியங்கள் போட மாட்டார்கள். வாரம் பொறுங்க, மீதியான் யாருன்னு சொல்கிறேன் நான் வந்து பார்க்குறேன்.
1: பழைய ஏற்பாடாகலாம் எத்திரோ அந்த ஆக்கள் தான் சிப்போரா
0: அவங்களுடைய ஆட்கள் தான் ஐயா. மீதியான் வந்த ஐயா அந்த இடத்துல வருது ஐயா, யாத்ராமத்துல வந்து மீதியான் வந்து தேசத்து ஆசாரியர். மீதியான் பொறுங்க வாரன்
1: மீதியான் வந்து ஆபிராமின் இரண்டாவது மனைவியாகிய கோத்ராளுக்கு பிறந்த மீதியான் என்பவரின் சந்ததியினர்
0: ஐயா, மீதியா வந்து மீதியான் வந்து அவங்க வந்து இந்த போட்டிருக்கு ஆபிரகாம் ஒன்று நாளாக ஒன்று 32 பாருங்க, ஆபிரகாம் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரன் சிம்ரான் யக்ஷன் மேதான் மீதியா. சரியா ஐயா, மகேந்திரம் ஐயா
1: ஓகே
0: நீங்கள் ஒன்று நாளாகமும் 1:32 பாருங்க, அதுல போட்டிருக்க அந்த ஆபிரகாமோட மறுமனையாட்டின் இதுல வந்து அவங்களோட வம்சம் வருது ஐயா, இதுக்குள்ள எல்லாம் அடங்குது ஐயா. அதுக்குள்ள பாருங்க ஐயா, இஸ்பாக் சூவா என்பவர்களும் யக்ஷான் குமாரர் சேபா கேதான் என்பவர்களும் என்று சொல்லி நான் சொல்லப்படுறேன். அந்த நினைக்கிறேன் அந்த 32 33 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதா விளங்கும்.
1: தேங்க்யூ
0: ஈசாயாவிலும் சொல்லப்பட்டிருந்த அந்த ஆபு ஆமத்துல சொல்லப்படுதானே பாருங்க, கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தின் ஆகப்பட்டிருக்க மீதியானின் தேசம் திரைக்கு நடுங்கினு சொல்லி 3 7 வருதானே
1: ஆமாம்
0: அந்த வசனம் தான். அந்த வசனம் மீதியானுடைய காரியங்கள் அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு. மற்றது வந்து அப்போஸ்தலர் 7 21 சொல்லப்படுது, இந்த வார்த்தையை கேட்டு மோசே ஓடி போய் மீதியான் சந்தித்துக் கொண்டான், அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார் என்று சொல்லி சொல்லப்படுது ஐயா.
1: ஓகே ஓகே
0: வேற என்ன கேக்குறீங்க?
1: பேர்களுக்காக
0: அதான் ஐயா அவங்க அவங்க இவங்க அது பழைய பாட்டுல வந்து கொஞ்சம் கஷ்டம் ஐயா, அந்த பேர்கள் இதெல்லாம் கொஞ்சம் இதான் குழப்பமான பேர்கள் தான். அது
1: தயாரிச்சு
0: என்னடா ஒரு பே ஒரே பேரையா சில வேளையில வந்து 2 3 இடத்துல வரும், நீங்க
1: அதை கண்டுபிடிக்கும்
0: அதுதான் பிழைச்சு. இப்ப நீங்க முதல் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டீங்களே, நான் ஸ்டார்ட்ல வந்த உடனே ஓபேத்த ஓபேத்தன்னு சொல்லிட்டீங்கல்ல,
1: அது குழா நிறுந்தடம்
0: அதான் ஓபேத் வந்த ஐயா, ஓபேத்தின் இது வந்த ஐயா பாருங்க நான் பாரு பொண்ணு வர சொல்றேன்
1: ரெண்டு
0: நான்.
1: பேரும் சகோதரங்களா
0: ஆரே சொல்றீங்கள்
1: ஓபேத்
0: இல்லையா? ஓபேத் வந்த ஐயா அந்த ரூத்தின் கதையில வருது ஐயா பாருங்க, வேதம் சொல்லுது ஐயா பாருங்க, நகோமி ஒரு ஆண் பிறந்த ஆண் பிள்ளை பிறந்த என்று சொல்லி வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டாள். அவள் யார் என்று சொன்னான்? அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயினுடைய தகப்பன் ஐயா ஓபேத்.
1: கூடாரப்பட்டு இருந்தாங்க ரெண்டு
0: அதானே அதானே அவன் அவன் யாருன்னு சொல்லி சொன்னா தாவீதின்ட அப்பப்பா.
1: அதுதான் அங்கே பிரச்சனை வந்தது ரைட்
0: அப்ப
1: ரைட் ரைட்
0: ஏன்டா நீங்கள் ரூத் 4:17 எடுத்து வாசி பாத்தீங்கன்னா சில காரியங்கள் ஐயா நாளாகமும் ராஜாக்கள்ல போட்டிருந்தாலும் வேற இடத்துல கொண்டு அந்த காரியங்கள் வச்சு பாருங்க. நீங்கள் சொல்றது 2 சாமுவேல் ஜனன் சொன்னதானே 2 சாமுவேல் 6:11 கத்தருடைய பட்டி கித்தியானாய ஓபியத்தின் வீட்டிலே 3 மாதங்கள் இருக்கையிலே கத்தர் ஓபியத்தையும் அவன் வீட்டாரையும் அனைவரையும் ஆசீர்வதித்து. அப்ப எங்க போய் சேருதுன்னு சொல்லி சொன்னால் தாவீது வந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டதானே ஐயா.
1: வம்சத்துக்குள்ள போகுது
0: அப்ப அதால வந்து அதான் தாவீதன் இருதயத்துக்கு உகந்தவன் ஆண்டு சொல்ல. அப்ப அதனாலதான் தாவீதின் அந்த அந்த அதுக்குள்ள போய் தோழியோ வேறு இடத்த விலகையில வேறு இடத்துக்கு போகாதபடி அப்படியே ஆண்டு காக்குறார். வந்து பாருங்கள், ஓபேத்தும் ஓபேத்தின் வீட்டையும் ஆசீர்வதித்தார். ஓதே ஏபோத் ஏதோமின் வீட்டிலே இருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். அப்ப திரும்ப அங்க கொண்டு வர்றா தாவீதின் இதுக்குள்ள பரிமாறுது அது வந்து. சரியா ஐயா? இப்ப ஓபேத் வந்து யார பெற்றான்னு சொல்லி சொன்னா நீங்க பாப்பீங்கன்னா ஒன்று நாளா ரெண்டு பாத்திரம் சொல்லப்படுது. ஓபேத் ஈசாவை ஈசாயை பெற்றான்னு சொல்லப்படுது. ஓபேத் வந்து ஏகுவை பெற்றான். அவன் வந்து ஏகூத் அசரியாவை பெற்றான். இப்படி அவங்க அந்த வம்ச வரலாறு அப்படியே போய்கொண்டிருக்கிறது.
2: நன்றி பாச, நன்றி
0: நன்றி ஐயா. அடுத்த கொண்டு ஜனட்
2: கட்டுமையான கேள்வி கேட்க போறேன். ஏண்டா
1: கைவளுக்குள்ள இருக்கிற கேள்விதான் கேட்கலாம், கடுமையான கேள்வி எல்லாம் கேட்கலாம்.
2: அதுக்கெல்லாம் கூட ஒரு பயம் கொண்டு வந்துட்டு. இந்த கேள்வி, எபிரேயருடைய தேசத்திலிருந்து கலவாய் கொண்டு வரப்பட்டவன் யார்? எபிரேயருடைய தேசத்திலிருந்து கலவாய் கொண்டு வரப்பட்டவன் யார்?
0: எபிரேயருடைய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இவன் தான். யார்? யோசேப். பேச முடியுங்கள்.
2: இந்த கேள்வி யார் தான் கேட்கிறோம்?
0: யோசேப் ஐயா. சரியா?
2: யோசேப்பு. சரியானவங்க, சரியானவங்க.
0: ஆமே. கத்ராசுடைபர் நெக்ஸ்ட் ப்ளீஸ். அடுத்தக்கு வாங்க.
2: மனைவியை கண்டவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம்
0: என்ன?
1: மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைவான்.
2: இந்த கேள்வி, மனைவியை கண்டடைகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம்
0: என்னடா? ஆசீர்வாதம் அடிதான். இப்ப அடி உதயம் தான்.
2: அது எப்போ தோங்கிட்டு ஐயா?
0: எப்போ தோங்கிட்டு? புதிய ஏற்பாடு காலத்துல
1: அடிதானே வேணும்.
0: அதத்தான் சொல்றேன்,
1: தம்பி உதவாதன்னு வேற என்ன வடமொழி சொல்லுது?
0: முந்தி பேசினா கொண்டா விட்டு போயிடணும் அம்மா விட்ட, இப்ப திருப்பி எல்லாம் அடிக்கிறாங்க. இப்ப அதான் அடுத்த பிரச்சனை இல்ல.
2: கண்டவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன?
1: பதில் சொல்லுங்க.
2: பதில் தெரியாதா?
1: கேள்வியை சொல்லுங்க. கேள்வியை விட்டுட்டான்.
2: மனைவியை கண்டறவனுக்கு, மனைவியை கண்டறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம்
1: நன்மை. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் வேதம் சொல்லுவது.
0: எந்த அதிகாரத்துல வருது வசனம் சொல்லுங்க.
1: நீதிமன்ற
0: நீதிமன்றம் வருது அந்த வசனம். நீ சரியோ? சரிதானே?
2: மறுமொழி என்ன?
0: என்னய்யா
2: மறுமொழி என்ன?
1: இது டெக்னிக் கொண்டு இருக்குது. அதுக்குள்ள அந்த டெக்னிக்
0: கண்டுபிடிங்க. வாரம் நீங்கள் எங்கே போறீங்களா ஐயா? வாரம் புரிங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க.
2: மனைவியை கண்டடைகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம்.
0: மனைவியை கண்டடைகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் கொடுமைதான். மனைவியை கண்டடைவதற்கு நன்மையானதை கண்டடைகிறான் ஐயா. கத்தரால தயவையும் பெற்றுக் கொள்றான். சரியா?
3: நீதிமொழிகள் 18:22.
0: 18:22. மனைவியை கண்டடைவன் நன்மையானவைகளை கண்டடைகிறான், கத்தரால் தயவையும் பெற்றுக் கொள்ளுகிறான். ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கு அதுல.
2: ரெண்டு ஆசீர்வாதம் படிவா தமிழ்ல சொல்லணும். நன்மை கத்தரால் தயை
0: தயவு, நன்மை கத்தருடைய தயவு.
2: வசதி இருக்க கூடாது. சாபத்தை தனக்கு அங்கியா உடுத்து கொண்டவன் யார்?
0: ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மகேந்திரம் ஐயா
2: சொல்லுங்க.
0: இப்ப ஐயா இப்ப இதுல வேதத்துல சொல்லுது ஐயா, ஒரு வசனத்துல வந்து மனைவியோ கர்த்தர் அருளும் இவன் சொல்லப்படுது ஐயா. அவன் அவன் கூட்டிக் கொண்டு வர்றான், என்ன கர்த்தர் அருளும் இவ ஐயா.
3: விளக்குமா தாலே கூட்டிக்கணும்
2: ஐயா,
3: விளக்குமா தாலே, விளக்குமா தாலே கூட்டிக்கணும்.
0: அதான் அவனால கூட்டிக்கொண்டு ஓடுறான் இல்லையா. இப்ப அவன் கத்து இதுல வேதம் சொல்லுது, நீதிமொழி 19:14 இல்ல, மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவன்னு சொல்லப்படுது ஐயா, புத்தி உள்ள மனைவியோன்னு சொல்லப்படுது. ஆனா இங்க வந்து இதுல என்ன காரியம் இன்றைக்கு பாக்குறவன் அவங்க கர்த்தர் அருளோட ஈவா தெரியல இல்லையா, அவனவன் தான் விரும்பினதை பிடிச்சோண்டு போறான் இல்ல.
3: சரிதானே ஐயா, என்ன சொல்லுங்க, காசு இருக்கோ
2: எல்லாரும்
0: என்னையா சொல்றீங்க,
2: கிளியாத்துல இருந்து இந்த புள்ளிய நடனமான வரையக்க ஒவ்வொரு ஒரு பெண்களை பிடிச்சுக்கொண்டு போனாங்களே.
0: ஓமோ, அதே மாதிரி சொல்றீங்க.
2: இந்த காலம் தான் இந்த காலம் அடுத்த கல்வி. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வனாந்திர பிரயாணத்தில் பாலியம் முறங்கின இடங்கள் எத்தனை?
0: மூன்று.
2: இந்த கேள்வியோடையா கேளுங்கோ, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வனாந்திர பிரயாணத்தில் பாலியம் முறங்கின இடங்கள் எத்தனை? இதான் கேள்வி.
3: ஓ, பாலியம் முறங்க
2: எத்தனை இடங்கள்ல பாளையம் இறங்கினார்
0: இஸ்ரவேல் புத்திரர்?
2: இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வனாந்திர பிரயாணத்தில் பாளையம் இறங்கின இடங்கள் எத்தனை? எத்தனை? ஹவ் மெனி?
3: நாலு.
2: தவறானது.
3: மூன்றல்ல, நாலு.
2: நாலுங்க கூட. தெரியாது, கையெழுத்துங்க.
3: முந்தி இந்த கேள்வி ஜெனட் கேட்டு அவ சொன்னவா மரமளி சிஸ்டர். சிஸ்டர் ஜெனட் நிக்கிறீங்களா? நீங்க முந்தி
2: கேள்வி கேட்டீங்க. முந்தி இருக்க
1: எட்டு இடத்துல
2: இல்லை, தவறான விடை.
1: யா ராமசோஸ் சுக்கோத்து ஈதாம் பிசுரோத்
2: தங்கள் வனாந்திர பிரயாணத்து பாலைவன இடங்கள் எத்தனை? இடங்களை கேட்க இல்லையே, எத்தனை எத்தனை இடத்துல இறங்க, அதுதான் கேள்வி.
3: எட்டு சொன்னவா இல்லையா?
2: எத்தனை? தவறான விடை.
0: குத்துமதியில் ரெண்டா கழிச்சு போட்டு ஆறு போட்டு விடுங்க.
2: இல்லையா, இல்லையா, 41.
1: முதலாவது ராமசோசில முதலாவது தொடங்கினவ, கடைசியில மோவாவின் சமபூமியில முடிச்சவ.
2: 41
0: எந்தெந்த இடங்கள்ல வருது?
2: 43:5-42
1: அண்ணா. 42 எண்ணாவகமம் 33 புத்தகத்தின்படி 42
2: 41 இடங்களை பாளையம் இறங்கினார்
1: இல்லையா? அண்ணா 33 இருக்குது. 42
2: சாட்சி வந்துட்டு அவ்வளவுதான். அடுத்து என்ன, தன் மனைவியோடு விளையாடி கொண்டிருந்த புருஷன் யார்?
0: சரியான கண்ட அதுல அதுலாம் இருக்குயா.
1: ஆபிராமம் அப்படி செய்தவர் இல்லான்னா
0: ஆபிரகாம் முதல் அப்படி செய்து தன்னை கொண்டு போடாங்கன்னு சொல்லி சாராளை குறிச்சு சொன்னார்
1: வந்து அபிமேலே அபிமேனியும் அந்த மனு அந்த அரசன் கண்டவன் இல்ல கண்டுதானே சாரால் உங்களுடைய ஒன்ற மனைவி என்று சொல்லி
0: யா உண்மைதான். ஆனால் இவனும் இவனும் விளையாடி கொண்டிருந்தாரு, ஈசாக்கும் அவரும் விளையாடி கொண்டிருந்த.
2: என்ன விளையாட்டு விளையாடலாம்னு கேட்டுறாங்க. சரி, கடலில் விளையாடி கொண்டிருக்கும் பிராணியின் பெயர் என்ன?
0: கடலில் விளையாடி கொண்டு திமிங்கலம். டால்பின். டால்பின் ஐயா.
2: ஆ,
0: டால்பின். டால்பின்.
2: தவறான விடை.
0: திமிங்கலம்.
2: சரியாது, சரியான விடை திமிங்கலம். நான் கேட்டு தமிழ்ல தமிழ்ல படம் சொல்லணும்.
4: என்னாகமும்
0: அடுத்த வாங்க.
2: ஒரு பெரிய கல்லை இல்லத்தில் உருட்டி கொண்டு பாருங்கள் என்றது யார்?
0: ஒரு பெரிய
2: கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு பாருங்கள் என்றது யார்? ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு பாருங்கள் என்றது யார்?
0: ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள்.
2: அதான் கேள்வி.
0: பெரிய கல்லை என்னிடத்திலே உருட்டி கொண்டு வர.
2: ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள். இந்த பெரிய கல்லை உருட்டி கொண்டா வரணும். அதான் பெரிய கல்லை உருட்டி கொண்டு வாங்க கேட்டதையா?
0: அதான் பாக்குறேன் ஐயா.
2: கல்ல பாக்குறீங்களா என்ன பாக்குறீங்க பாருங்க.
0: கல்ல பாக்குறேன் ஐயா.
2: ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள். புல்டோசர் ஒன்றும் இல்லையா அங்கே வந்த காலத்தில்? சரியோ, பெரிய மிஷினரி இல்லை எடுத்து கொண்டு வர்றது.
0: ஓகே,
5: யோசுவா 24:26.
2: இல்லை,
5: யோசுவா 24:26
2: என்ன எழுதியிருக்கு?
0: சாரி,
5: ஓகே, 1 Samuel 14:33
2: வாசிங்கோ.
5: இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள்.
2: தவறான விடை.
5: நீங்கள்
2: என்னது தவறான விடையா? ஒரு பெரிய கல்லை
0: என்னது என்றது
5: சவுல். சவுல்.
2: சவுல் சரியான விட. அதான் விட கேட்ட கேள்வி விட வேணும். சரிவோம் அடுத்த கேள்வி. மிகப்பெரிய ஒரு கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தது யார்?
0: தவறான
2: விடை.
0: ஏஞ்சல். ஏஞ்சல் இங்கிலீஷ்ல.
2: தவறான விடை.
1: பெத்தருடைய தூதன்.
2: ஒரு பெரிய மிகப்பெரிய கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தது யார்?
0: தேவதூதர். இல்லையா தேவதூதர்?
2: இல்லை, தவறான விடை. சரியா விடையை சொன்ன கர்த்தருடைய தூதன்
1: சொன்ன.
2: என்ன கத்திரி சொன்னீங்களா?
1: யா,
2: அப்ப சரியான விடை.
5: எங்கடாக்கு
2: இருக்கு
5: விளங்கல.
2: மத்தேயு 27:6.
5: மத்தேயு 27:60.
2: 6
5: மத்தேயு 27:6. பாப்பம் 27:6 பிரதான இல்லையே ஐயா? இல்லை, மத்தேயு 27:6 இல்லையே.
0: நினைக்கிறேன் மகேந்திர மையா பைபிள் இருக்கு போல.
5: ஐயா
2: மத்த 28:2 வாசிங்க. மத்த 28:2
5: கத்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான்.
2: கத்தருடைய தூதன் தெரியானே.
5: ஆமா
2: அடுத்தது சிறைச்சாலையில் பாட்டு பாடுறவருடைய பவுலும் சீலாவும் சொல்லக்கூடாது. சிறைச்சாலையில் பாட்டு பாடினவர்கள் யார்?
5: சேவகர்கள். சிறைச்சாலை சேவகர்கள்
2: இல்ல. சிறைச்சாலையில் பாட்டு பாடினவர்கள் யார்?
1: நீங்க சொல்லாட்டில நாங்க சொல்லணும் தானே. அவளும் சீலா
2: சரியான விட பாடும் சீலா. நான் சொன்ன கேட்க கூடாது. நீ சொன்னா புடையன்னு சொல்லுவோம். சிறைச்சாலையில் தூங்கி கொண்டிருந்தவன் யார்?
1: காவல் சேவக.
2: தவறான விட.
0: போர்ச்சேவகர் ஐயா.
2: தவறான விட.
0: என்ன ஐயா காவல் சேவன் போர்ச்சேவன்?
2: சிறைச்சாலையில் தூங்கி கொண்டிருந்தவன் யார்?
0: அதான் தூங்கி கொண்டிருந்தது ஐயா.
5: பேதுரு.
2: பேதுரு அதான் சரியான விட.
0: பேதுரு.
2: முந்தியும் கேட்டான். மோசையோடு எதிர்த்து இதுவர் யார்? யார்
0: ஜம்பினேயர். ஜம்பினேயர் ரெண்டு தீமத்துல வருது அந்த வசனம். அது நான் பாதிச்ச
2: உடனே எதிர்த்து இதுவர் யார்? யார்
0: இல்லையா ஜம்பினேயர் வருது ஐயா அதுல வந்து வாரம் போறோம். நான் பாதிச்சு
2: மோசையோடு எதிர்த்து நின்ற இதுவர் யார்? யார்
0: மோசையோடு எதிர்த்து நின்றவர்? ரெண்டு பேர் வந்து நான் சொல்றேன் ஐயா. அதான் ஜன்னேயும் ஜம்பினேயும் ஐயா.
2: ஓகே அந்த இதுவர்
0: இவர்
2: விட சொன்ன சரி. அந்த இருவர் யார்?
0: அதனையா மோசோடு எத்தின மந்திரவாதிகள் ஐயா.
2: மந்திரவாதிகள்
0: அதனையா அந்த ரெண்டு தீமத்தை மூன்றாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்துல வருது ஐயா.
2: மந்திரவாதிகள் அடுத்து சொல்லுவோம். அதையும் சொல்லுவோம்.
0: ஓகே
2: சரி. அடுத்த கேள்வி தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறவள் யார்?
0: இப்ப இருக்கிறாங்களா கிரீடம் இருக்கிறார்களா? இருக்க கிரீடத்தை புடுங்குறாங்களா? இருக்கிறாங்க
2: புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறோம் சார். என்ன விட சொல்ல மாட்டீங்க.
0: சொன்னாங்க ஐயா. சொன்னாங்க ஐயா.
2: என்ன கேள்வி
0: கேளுங்க. சொல்லுவாங்க
1: எனக்கு கிரீடமா இருக்கிறோம் ஐயா.
0: மனைவிதான் கிரீடமா இருக்கிறா.
1: குணசாலியான
2: ஸ்திரீ. சரியான விட குணசாலியான ஸ்திரீ. அப்படி அப்படி சரியான விட சொல்லும். முதியோருக்கு கிரீடமா இருக்கிறவர் யார்? முதியோருக்கு
1: பிள்ளைகள்
5: தலைமயிரம் ஐயா. நரமயிர்.
2: அவரான விட
0: முதியோருக்கு என்ன ஐயா?
2: முதியோருக்கு கிரீடமா இருக்கிறவர் யார்?
0: நான்
2: அனுதினமும் சாகிறேன் என வாசிப்பது எங்கு?
0: அனுதினமும்
2: சாகிறேன்.
0: இது பவுலடிகள் பவுலே சொன்ன வசனம் போல இருக்கு.
2: நான் அனுதினமும் சாகுறேன் என வாசிப்பது எங்கே? வேதத்தில் வாசிப்பு. அந்த அதிகாரம் எத்தனையாம் அதிகாரம் எத்தனையாம் வசனம்?
0: சரி பார்த்துருவோம் ஐயா,
2: கண்டுபிடிக்க மாட்டீங்க.
5: அனுதினமும்
2: சாகுறேன் என வாசிப்பதெங்கு? புதிய ஏற்பாட்டில்
5: லூக்கா 9:23
2: இல்ல வாசிப்பது எங்கு? நான் அனுதினமும் சாகுறேன் என வாசிப்பது எங்கு?
0: வாரம் பொருங்க ஐயா. அனுதினமும் சாகுறேன்டா, நான் சாகுறேன் ஒன்று குறைஞ்சியர் 15:31 ஐயா.
2: சரியான விட கத்திரங்க ஆசிரியப்பாங்க.
0: ஆமே நன்றி ஐயா. அடுத்த வாங்க.
2: உன்னை காணும் போது அவன் இருதயம் மகளும். எந்த சந்தர்ப்பம்
0: இது? வந்து ஜோவான் எலிசபெத்தும் மரியாளும் சந்திக்கிற வழி ஐயா.
2: இல்லை
0: இல்லை, இந்த புள்ள துள்ளுது அந்த இடத்துல ரெண்டு பேரும் சந்திக்கல.
2: ஜோவான் இருதயம் ஐயா,
0: இருதயம்
2: கேள்வியை வழியா கேளுங்க. உன்னை காணும் போது அவன் இருதயம் மகளும். எந்த சந்தர்ப்பத்தில்
0: நன்றாய் பேசுகிறவன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகளும். சரியா ஐயா? இல்லை ஆரோன், அதாவது மோசையும் ஆரோனும் சந்திக்கிற வழியில்
1: தேவனோடு பேசும் போது
0: தேவனாக லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன், அது அவன் சந்திக்கிற வழியெல்லாம் வருது ஐயா. வேற சொல்லுங்க ஐயா.
1: மோசே தேவனோடு பேசும்போது தனக்கு தயக்கம் இருப்பதாக கூறின போது நன்றாக பேசக்கூடிய உனது சகோதரன் ஆரோன் உன்னை சந்திக்க வருவதாகவும் அவனை நீ காணும் போது அவன் உள்ள மகிழும் என்றும் தேவன் கூறுகிறார்.
2: நீங்க விடிய வந்து சரியா அலம்பி கொண்டு போறீங்க.
0: சந்திக்கிற வழியில்
2: அதான் விட மோசே ஆரோன் சந்தித்த அதான் விட
0: சொன்ன முதல் நானே
2: நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது? நீ
0: யாருக்கு யாருக்கு
2: நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது?
0: அதான் நீங்க யாருக்குன்னு சொன்னீங்கன்னு தான் சந்தர்ப்பத்தை சொல்லலாம் ஐயா.
1: ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வீட்டில
2: நீ பழைய அங்க போயிட்டீங்க. நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது? எந்த சந்தர்ப்பம் சாகவே? அது அது சாகவே சாவான அது அங்க ஏதன் தோட்டம் இல்லை. இது அது இல்லை. நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது? நீங்க சொல்ல மாட்டீங்க.
0: சாகவே சாக வேண்டுமெண்டா பொருங்க யாவாரம். நீங்க சாகவே சாக வேண்டுமெண்டா?
2: நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது?
0: இது வந்து ஐயா ஆதியாகமம் 47:15 வருது. கானான் தேசத்தில் உள்ள பணம் எல்லாம் தொடர்ந்து எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பிடத்திலே வந்து எங்களுக்கு ஆகாரம் தாரும் என்று பணம் இல்லை என்று, அதற்கு ஆனாலும் நாங்களும் சமூகத்திலே சாகவே சாக வேண்டும் என்றார்கள். அந்த யோசே, அதாவது யோசேப்பை அவங்களோட சகோதரங்கள் சந்திக்கிற வழி இல்லையா? சரியா
2: இல்லை, நீ சாகவே சாக வேண்டும்.
0: நீ சாகவே சாக வேண்டுமா?
2: கேள்வி மரியா கேட்காம சும்மா அந்த கூகுள பார்த்தது கத்துறது.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான்
2: நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சர்வத்தில் சொல்லப்பட்டது?
0: எடுத்துட்டு வாங்க ஐயா, இருக்கு. நீ சாகவே சாவாய் என்றா சாக வேண்டும் என்று சொல்லப்படுது ஐயா.
2: சாகவே சாக வேண்டும்.
0: ஆனா அது சாகவே சாவாய் என்று சொல்லி சொன்னால் அது
2: சாக வேண்டும்.
0: சாக வேண்டும், அவன் சாக வேண்டும் என்று நான்
2: சாக வேண்டும்.
0: அது அமலேக்கையும் அவன் தகப்பன் வீட்டார் ஒன்று சாமி 22:16 வருது ஐயா.
2: இல்ல சரியான விட எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது எரேமியா 26:8 எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது நடந்தது.
3: சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகள் எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து நீ சாகவே சாக வேண்டும்.
2: விட இருக்கல்லோ.
3: ஆமாம்,
0: நன்றி ஐயா.
2: அடுத்த கேள்வி, நீர் என் தெய்வம் என்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது?
0: நீர் என் தெய்வமா?
2: நீர் என் தெய்வம், நீ என் தெய்வம் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது.
0: நீர் என் தெய்வம் அப்படியே சொல்றீங்க? நீர் என் தெய்வம் சொல்றீங்க?
2: நீ என் தெய்வம்,
0: நீ என் தெய்வமா?
2: நீ என் மூன்று சொல்லு, நீ என் தெய்வம் என்று சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது.
0: அது ஏசாயா 44:17 வருது ஐயா. அவன் மீதியான துண்டை,
2: என்ன சொல்றீங்க?
0: அவன் மீதியான துண்டை தனக்கு விக்கிரமாக செய்து அதற்கு முன்பாக விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடினான். சரியா ஐயா?
2: புள்ளையா? ஆமா.
0: ஓகே, அதெல்லாம் நீ என் தெய்வம் என்று வருது ஐயா.
2: அதான் நீங்க வசந்த விடைய சரியாக விக்கிர ஆராதனை கண்டிக்கும் போது.
0: சரி சரி, ஏசாயா 44:14. நன்றி.
2: விக்கிர ஆராதனை கண்டிக்கும் போது.
0: ஆமே, நன்றி.
2: சந்தர்ப்பம் கண்டிக்கும் போது,
0: கண்டிக்கும் போது. ஆமே ஆமே,
2: சத்தியா சொல்லுவோம்.
0: நன்றி ஐயா, மன்னிச்சு கொள்ளுங்க.
2: கேள்வி, இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த பட்டணம் எது? எரிகோ சொல்லக்கூடாது.
3: எரிகோ,
2: உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாத எங்கள் என்றவர் யார்?
0: நீதிமொழியில வருது ஐயா.
1: இல்ல இல்ல, மத்தேயுல வருதானே?
0: அது மத்தேயுல வருது. சொல்ற அது ஊமையா சொல்ற காரியம்.
2: உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள் என்றவர்
1: இயேசு கிறிஸ்து சொல்றாரு.
2: படிவான விட சொல்லுவார் மகனுக்கு. உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள் என்றவர் யார்?
0: இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
2: தவறான விடை.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
2: தவறான விடை. சரியான விடை இயேசு.
0: இயேசு கிறிஸ்து விட்டுருவோம் நாங்கள
3: என்ன? அங்க இயேசு என்று போடலையா?
2: நான் சொல்றது முதல்ல கேட்கணும்.
0: அவற்ற பைபிள்ல இருக்கு ஐயா, லேசி ஐயா, அவற்ற பைபிள்ல இருக்கு, அப்படிதான் போட்டிருக்கு ஐயா, விட்டுருங்க.
5: பரிசுத்தமானவர்களை நாய்க்க கூடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிமுன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பூரி போடும். அந்த இயேசு வந்து ஒரு வார்த்தையும் வரையில.
0: ஐயா மகேந்திரம் ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் ஐயா. உங்களுக்கு ரெண்டு கிலோ தவணதாரம், நீங்க அந்த ரெண்டு கிலோ அந்த மரம் எடுத்துட்டு வரீங்களா?
2: சொல்லுங்க.
0: சாலமோன்ற அதாவது மர்மண மாட்டி பொம்பளை எல்லாற்ற பேரே நீங்க எழுதி கொண்டு வாங்க. ஆயிரம் பேர்ட்ட பேர் எழுதி கொண்டு வாங்க. உங்களுக்கு மூன்று கிலோ சரி, நாலு கிலோ தவணதாரம்.
2: எங்க மனைவிட்ட பேரே மறந்து போனேன். இது அப்படி பேரு அது எழுதல
0: ஒவ்வொரு மனை மேட்ட உயரம் எத்தனை
5: அடி?
0: எடுக்க முடியாது.
2: நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியுமா? அப்படித்தானே.
0: அதே அதே ஐயா, ஒரு இதைத்தானே சொன்னவங்க, அது வந்து இந்த குறிப்பா உலகம்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பு தானே, காலாக்கள் உலகம்னு தானே கணக்கு போட்டவங்க. சரியான ஒரு
2: இதான் புளியான முடிய
0: என்னய்யா
2: குத்து மதிப்புன்னு சொல்றீங்களே, அப்படி சொல்லக்கூடாது.
0: அவங்க அப்படித்தானே கவுண்ட் பண்ணி கொள்ளல தானே? அதுக்குள்ள என்ன சொன்னா அவங்களோட இதழ் வந்து இத்தனை பேர் இருந்தவ
2: உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா முடிஞ்சிருக்காது. அதான் குத்து
0: மதிப்பு தெரியாதுன்னு இல்ல, அதான் அந்த இது கணக்கு வந்து கடைசியா
2: தெரியாது முடிஞ்சு.
0: அப்படி பார்க்க போனாலும்
5: ஐயா ஐயா ஐயா, ஒரு சனக்கூட்டம் நிக்குது, நீங்கள் கேப்பியல் குத்து மதிப்பா இவ்வளவு நிக்கண்டு, அப்படித்தானே கேப்பியல்?
0: அதான் அதான் சொல்றேன்,
5: குத்து மதிப்பா குத்து மதிப்பா இவ்வளவு இருக்கு.
2: தெரிஞ்சாட்டா அந்த கேள்வி கேப்பேன், குத்து மதிப்பு சொல்ல மாட்டேன்.
0: சொல்ல மாட்டீங்க.
5: சரி, 11:55 ஐயா, 11:55 சிஸ்டர் ஜெனட் டிசப்பியர் ஆகும் முதல் புரே பண்ணி
2: முடியும் ப்ளீஸ்
5: வானர் ஐயா, அதுக்கு பிறகு துவங்குவார்.
1: அல்லேலூயா, ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்திருப்பா எங்களை ஒன்று கூட்டி நிற்கத்தாவே. இன்னும் ஆண்டவரே, அநேகரை ஆண்டவரே ஒன்று கூட்டி கத்தாவே, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே ஊதரும் விருப்பத்தோடு தாகத்தோடு இந்த இடத்துக்கு வரக்கூடியதாய் கத்தாவே, ஒரு பெரிய கிருபையை கொடும் ராஜா, இரக்கத்தை கொடும் ராஜா, தயவை கொடும் ராஜா. அப்பா ஆண்டவரே மைந்திரமனாவை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே, ஆசீர்வதி கத்தாவே. ஆண்டவரே நீ கூட இருந்து கத்தாவே, இன்னும் ஆண்டவரே பல்கை பெருக கத்தாவே, உடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் உயர்த்தி நிற்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வானரனா குடும்பத்தை ஆசீர்வதியும் கத்தாவே, உங்களுடைய ஊழிய கரங்கள் ஆண்டவரே கூட இருந்து கத்தாவே, பிள்ளையை நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த வீட்டாரை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அப்படியா இலேசியனா குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்க ஊழியன் செய்ய போகிறோம். எல்லா பிள்ளைகளோடும் கூட இருந்து உம்முடைய கரம் நடத்தும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமென், ஆமென், ஆமென்,
5: ஆமீன், ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் நாங்கள் கேள்விகள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். கடந்த 1.5 மணித்தியாலங்களாக கேள்விகளை சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், சகோதரன் மகிந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், ஊழியர் சுசேசரை பின்வானவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் எடுத்து வந்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த கேள்விகளை எடுத்து கொண்டு வந்து அவற்றை அவற்றுக்கான மறுமொழியை பெற்றுக்கொண்டு உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் வழி நடத்திய ஊழியர்கள் அவருடைய நேரத்தை கொடுத்து வழி நடத்தியிருக்கிறார்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்திரதாமே வேதாகமத்திலிருந்து இப்படிப்பட்ட கேள்விகளை எடுத்து வரத்தக்கதாக கொடுத்த ஞானத்துக்காக ஊழியர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்தில் இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரி கரத்தில் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சுசேஷரைப்பின் வானரையுரை அழைக்க இருக்கிறோம். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். கத்தரி கரத்தில் ஒப்புவிப்போமா? ஆமேன், ஆமேன்.
6: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
5: நாங்கள் இணைந்திருப்பது
6: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
5: மதிய நேர ஒளிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11:59. ஊழியர் சுசேஷர் எட்வின் வானர் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
0: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ்
5: லார்ட். ஆமென், ஆமென். நாங்கள் இன்றைய நாளிலே சகோதரி செல்வி ராமச்சந்திரன் வந்து பதில் வரவில்லை, அதனால நீங்கள் 1 மணி வரை, அதாவது உங்களுடைய 7 மணி வரை தொடருங்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் அருமையானவர்களே, எங்களுடன் இந்த ஊழியர் சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார் வேத பாடத்தோடு. இந்த வேளையில் நாங்கள் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். நேற்றைய நாளில் என்ன செய்து கொடுத்தீர்கள் ஐயா?
0: அந்நிய பாசை காரியத்தை குறித்தான் ஐயா பேசினேன். பாட்மன் இன்றைக்கு 2வது பகுதியை பேசுபடியாக வாங்கிக்கின்றேன். அந்த நாட்கள் அந்நிய பாசை எப்படியாக, அந்த அந்நிய பாசையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, என்னென்ன அதற்குரிய செயல்பாடுகள் இருக்கு, எப்படியாக பேச வேண்டும் என்பதை குறித்தான் பேசினேன். அதை குறித்து மீண்டும் அதனுடைய பகுதி 2 பேசும்படியாக வாங்கிக்கின்றேன் ஐயா.
5: ஆமேன், ஆமேன். அந்நிய பாசை நான் எப்படி போட்டிருக்கிறேன், அந்நிய பாசையின் குளறுபடிகள்.
0: அப்படி ஒரு குளறுபடிகள் பாட்டு வந்து போட்டுடுங்க அப்படின்னு.
5: ஆமேன். இப்படியாக அந்நிய பாசை என்னென்று தெரியாதவர்களே அந்நிய பாசை பேசுகிறார்கள். வாயில் வந்ததெல்லாம் அந்நிய பாசை என்று வழிநடத்துகிறார்கள். அதுதான் உள்ள மன வருத்தம். அதுக்குள்ளே
0: நேற்றைக்கு நான் சில காரியங்களை சொல்லி இருந்தேன். அவங்க இந்த பேசலையா எந்த இடத்துல பேச வேணும் என்பதான் பார்க்க வேணும். வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல கொண்டு விட்டா கண்ட பாட்டு பேசினா ஒரு இருக்கிறோம் கொண்டு முடியாது.
5: அந்நிய பாசை என்றுட்டையா ஒரு 5 வசனத்தை பாடமாக்கி வச்சுட்டு அதை அடிக்கடி சொல்லி கொண்டுடா, அதை கேட்குறவர்களுக்கு போக இல்லை வேணும். உண்டு. இப்போ நீங்கள் அந்நிய பாசை நீங்கள் தமிழில், சிங்களத்தில், ஸ்பானிஷில், ஜெர்மனில், ஹிந்தியில் எந்த பாசையிலும் பேசிக்க அங்கே ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தால் அவருக்கு விளங்கும். இது நீங்கள் பேச பாசை உங்களுக்கு என்னென்னு தெரியாது, கேட்குறவருக்கும் என்னென்னு தெரியாது. அந்த சனக்கூட்டத்திலே அவையும் இல்லை, ஒருதரும் இல்லை. அதால் எந்த ஒரு விரியோசனமும் இல்லை.
0: நன்றி. ஜோம் போட்டோம். விலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கத்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்க ஆண்டவரை கொடுத்த நேரங்களுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நாள் மடி என்னை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாட்களிலும் நாங்கள் இந்த அந்நிய பாசை பேசுகிற என்ற தலைப்பிலே இந்த நாட்களே சில காரியங்களை இந்த நாட்களே பார்த்தோம். அப்போ சில நடவடிக்கை 2:4 வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரன வரத்தின்படியே ஒவ்வொரு பாசைகளில் பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை அந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் அந்த காரியத்தை குறித்து நேற்றைய நாட்களிலே பார்த்த வேளையிலே அது எப்படியாக பேச வேண்டும், எந்த இடத்திலே பேச வேண்டும், ஆனால் அந்நிய பாசையில கூட இந்த நாட்களில் அநேக வித்தியாசமான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அபிஷேகம் வேற, அந்நிய பாசை வேறு. அபிஷேகத்தினால் நிறைந்து இந்த நாட்களில் பேசுகிற சில காரியங்கள் அது வேறையாக இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் அந்நிய பாசை என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில கூட அங்கே வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு சில பாசைகள் வந்து தேவனோடு நாங்கள் பிரதியுத்திரமாக பேசுகிறோம். நாங்கள் நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திலே இந்த நாட்களிலே ஆவியில நிறைந்த அந்த அபிஷேகத்தினால் பேசுகிற வார்த்தை இந்த நாட்களிலே அது ஒரு வகையான அந்நிய பாசை தான். அது தேவனோடு நம்முடைய இருதயத்தில் உள்ள குமுறல்களை இந்த நாட்களிலே தேவனுக்கு தெரிவிப்பது. எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், நம்முடைய உள்ளான மனுஷன் இந்த நாட்களிலே அந்த நேரத்திலே பாருங்கள், ஒரு அதாவது ஒரு பாரத்தோடு, இறுதிய பாரத்தோடு நமக்குள்ளே அங்கே இருந்து நம்முடைய அடிவயத்தில் இருந்தாக்கள் என்ன நடக்கன்னு சொல்லி சொன்னால், அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு இந்த காரியம் நமக்கு சரியா வருமா, அல்லது இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லி, அல்லது இந்த காரியத்துல எப்படியாக நான் காரியத்தை இதண்டு விட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய நாட்களில் நான் சொல்லியிருந்தேன். இன்றைய நாட்களிலே பார்ப்போம், அந்நிய பாசை பேசுதல் ஒரு வரம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அருமையான கத்தோடு பகுதி 2 அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிகள் எப்படின்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது அங்கே விசுவாசிக்கு பரிசுத்தாவியானவர் கொடுக்கும் ஒரு கிருபை வரம் என்று விளங்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே 4வது வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போமா, இருந்த 4-10 வரைக்கும். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளே எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். ரொம்ப கவனமாக கேளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு சொல்லப்படுகிறது அறிவை உணர்த்தும் வசனமும் இந்த நாட்களே, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் வர தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியின் அங்கே பகுத்தறிந்து வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுகிற, வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. பாருங்கள், இந்த 4-10 வசனம் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்நிய பாசையுடைய தன்மைகள் எப்படியாக ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 11வது வசனம் சொல்வது, இவைகள் எல்லாவற்றையும் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் தான் ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை இவனுக்கு என்ன காரியம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை அறிந்து அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எல்லாரும் தீர்க்க தரிசிகள் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது எல்லாரும் போதகர்கள் அல்ல. ஆனா இன்றைக்கு பார்க்கிற காலகட்டத்திலே பாருங்கள், இன்றைக்கு ஒரு காரியத்தை பிடித்து கொண்டார்கள் என்ன ஒன்று சொல்லி சொன்னால், தீர்க்க தரிசி என்ற பெயர்ல இந்த நாட்களை வெளிக்கிட்டு வருவார். வெளிக்கிட்டு வந்து இந்த நாட்களை சொல்வார்கள், அங்கே பேர்ல போட்டிருப்பார்கள் ப்ராஃபிட் என்று தன்னுடைய பெயரை போட்டு இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்திலே எந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்கள் நிறைவேறியிருக்கின்றதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக பாருங்க, கடந்த முறை ஒரு யூடியூப் ஒன்றிலே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை, நான் கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னேன் அந்த காரியம் நடந்திருக்குன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவர் அந்த நேரத்தில் சொன்னாரோ சொன்னவில்லையோ தெரியாது, ஆனால் ஒரு பகிரங்கமான இடத்துல இந்த நாட்களை அப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் என்றாலும் காலத்துக்கு ஏற்ற விதமாகத்தான் இந்த தீர்க்க தரிசனம் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இப்ப ஏசாய தீர்க்க தரிசியை எடுத்து பாருங்கள், அதே வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களில் மீகா தீர்க்க தரிசி, இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய புறப்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டும் அதற்கு பின்பாக 400 வருஷங்களுக்கு பின்பாகத்தான் அந்த ஆண்டவருடைய புறப்பு இந்த நாட்களில் வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்துடைய விதங்கள், தீர்க்க தரிசனத்துடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களில் சில சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களில் இருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த நாட்களிலே இருந்த ஒரு சில ஞானிகள் அங்கே நட்சத்திரங்களை வைத்து இந்த நாட்களிலே திசைகளை அறிந்து கொள்ளுகிறதும், காலங்களை அறிந்து கொள்ளுகிறதும், இப்படியான சூழ்நிலைகளே இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் வந்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை பெற்று வந்து தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி இந்த நாட்களை வந்து தன்னுடைய நாமத்தையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஏசாய தீர்க்கதரிசியா இருக்கலாம், சாமுவேல் தீர்க்கதரிசியா இருக்கலாம், நீங்க பாருங்கள், இந்த பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் ஒரு நாளும் தங்களை குறித்து இந்த நாட்களை பெருமை பாராட்டின கிடையாது. இன்றைக்கு இந்த எலியா தீர்க்கதரிசி எடுத்து பாருங்க, மழை வராதபடி இந்த நாட்களை நிறுத்தினார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அநேக ஆண்டோடைய நாமத்திலே அநேக அற்புதங்களை பாகாலுக்கு முன்னால் இப்படியா நின்று காரியங்களை செய்தார். ஆனால் எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை, நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு பாருங்கள், சிறு காரியம் நடந்து என்று சொல்லிட்டு உடனே என்ன செய்வாங்க, நான் சொன்னேன் காரியம் செயல்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களிலே தங்களையே இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பொய்யான காலத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதாவது இந்த உலகத்தினுடைய முடிவின் விளிம்பிலே இந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம். இதனாலே தான் இன்றைக்கு பாருங்கள், பொய்யான ஆவிகள் இந்த பீலியாவுக்குள்ளே இந்த நாட்களை அங்கே போய் அதாவது செயல்பட்ட ஆவியினுடைய காரியங்கள் இன்றைக்கு ஆண்டோட ஒரு சில பிள்ளைகளுக்குள்ளே போய் இந்த நாட்களை செயல்படுகிற வழியிலே அவர்கள் பொய்யான தவறான காரியங்களை இந்த நாட்களில் சொல்லி மக்களை என்ன செய்கிறார்கள், தங்களோட வசம் இழுக்கிறார். ஒரு முறை கடந்த கடந்த வருஷத்தில் ஒரு காரியத்தை பார்த்தார். ஒரு ஊழியர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், இந்த நாட்கள் இத்தனாம் தேதி ஆண்டோட வருகை வருவார்னு சொல்லி. அதற்கு அநேகர் இந்த நாட்களில் எகைன்ஸ்டா சில காரியங்கள் எடுத்திருந்தார். அவர்கள் அவரிடத்திலே போய் நேரே பேட்டிகளை காண்கிறார்கள். காணிகளை பார்க்கிற வேளையிலே எப்படியா எப்படி பாஸ்வையா சொல்லுவீங்கன்னு சொல்லுகிற வேளையிலே ஆண்டோர் தனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லி சொல்லுகிற அருமையான கத்துரை பிள்ளைகளை பாருங்களா. அப்ப அந்த இடத்துல சொல்லுகிற வேளையிலே அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது பிதாவை தவிர ஆண்டோட வரியை குறித்து ஒருவருக்கும் தெரியாதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஸ் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி அவர் சொன்னார், உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் நீங்களே சொல்லுங்கள்னு சொல்லி அந்த அவர் அந்த யூடியூப்ல அந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துழப்பர்களே. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் அவர் எதற்காக சொன்னார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அவர் இந்த வயசு போனது நிமித்தம் ஏதாவது ஒரு காரியத்திலே உலர்னாரோ என்ன காரியத்தை சொன்னாரோ நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ள பட்டு போனேன் பாருங்க. இன்றைக்கு அவருக்கு பின்பாக அவருடைய காரியங்களோ அவருடைய செயல்பாடுகளோ ஒன்றுமே இந்த நாட்களை காணவில்லை. எல்லாம் இந்த நாட்களை முடக்கப்பட்டு போயிருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக கருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஏனென்றால் ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கத்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் ஒரு முள்ளின் மேலே நடக்கிறவர்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். கருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஒரு சொட்டு சறுக்குமா இருந்தால் முள்ளு எப்படி பாதத்தில் குத்துமோ அதே விதமாக ஆண்டோடைய வார்த்தைகளை நாங்கள் தவறாக இந்த நாட்களை பிரயோஜனம் படுத்தணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் விழுகிறதற்கும் நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய அதாவது அந்த இடத்திலே இல்லாமல் போகிறதற்கும் அநேக வாய்ப்புகள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தேவனுடைய ஆவியினாலே பேசப்பட்டு நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தர் அந்த வார்த்தைகளை கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால் அங்கே தேவன் அந்த வார்த்தையை நமக்குள்ளே ஒரு உறுதிப்படுத்தி இந்த நாட்களை இந்த காரியத்தை செய்ய முடியுமான்னு சொல்லி இந்த நாட்களை அங்கே பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஒரு முறை பாருங்க, இந்த நாட்களே கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த நாட்களில் சில காரியங்களை சொல்லியிருந்தார். ஆனால் அந்த இடத்துல போய் பேசுவதற்கு எனக்கு பயமாக இருந்தது. அந்த இடத்துல பாருங்கள், உவாச கூட்டத்தில் அந்த இடத்துல. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே ஆண்டவரே என்னாலே ஆண்டவரை தெரியாத ஆண்டவர் ஏனென்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்களில் பாருங்கள் பயந்து பயந்து கர்த்தருடைய காரியத்தை செய்கிற காலங்களாக இருந்தது. ஏனென்னு சொன்னால் எந்த காரியத்தையும் தவறாக பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களில் எந்த வார்த்தையை எந்த காரியத்தை இந்த நாட்களில் நான் நினைத்தேனோ அங்கே காரியம் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த சபையில் இருந்த அந்த சகோதரி அதே வார்த்தை அதே காரியத்தை சொல்லி இந்த நாட்களை ஜோம் பண்ணுகிறாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அது ஒரு உறுதிப்படுத்துகிற காரியம். அப்ப ஆவியானவர் அந்த வழியிலே என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை காணக்கூடியதா இருக்கு. அருமையான கத்துடைய, அதனாலே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கத்துடைய ஊழியத்தை செய்கிற வழியிலே. பாருங்கள் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால் தேவன் சில வார்த்தைகளை இன்னும் மூலமா இந்த நாட்களிலே உறுதிப்படுத்துகிற காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. இப்ப பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க தரிசிகளோடு தன்னுடைய பிள்ளைகளோடு தரிசனத்திலே பேசுவார் என்று. அது உண்மையான காரியம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தரிசனத்தின் மூலமா இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவர் பேசின தீர்க்க தரிசிகள் அநேகர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே இந்த அந்நிய பாசையுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் ஒன்று கொரிந்தியர் புத்தகத்திலே 12 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 11 வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றையும் அந்த

என்று சொல்லி சொல்லவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அதான் முக்கியமான காரியம். ரொம்ப கவனமா இருக்கும். சிலர்ந்த நாட்களிலே கர்த்தருடைய அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறதே, அந்த வார்த்தையின் மூலமாய் அநேகர் தொடப்படுகிறதையும் அவருடைய காயங்கள் ஆறுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. சில பேர் அங்கே பாருங்கள் ஆராதிக்கிற வேளையில் அந்த அபிஷேகம் இறங்கி அங்கே நடக்கிறோன்னு சொல்லி சொன்னால் அவருடைய கட்டுக்கள் நுகங்கள் உடைக்கப்படுகிறதையும் அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை வருகிறதையும் இந்த நாட்களை காணப்ப. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது வார்த்தையினால் விடுதலை, அபிஷேகத்தினால் நுகங்கள் உடைக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் அது வித்தியாசம், வித்தியாசமான காரியத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. இப்ப என்ன, ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், தேவ ஆவியானவர் ஒரே ஆவியானவர் அந்த காரியத்தை நடப்பிக்கிறார் தன்னுடைய சித்தத்தின்படி. அதனாலே பாருங்கள் இங்கே 12வது வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் சரீரம் ஒன்று ஆனால் அதற்கு அவயவங்கள் அநேகம். அதாவது ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கையினுடைய காரியத்தை கைதான் செய்ய வேண்டும், காலினுடைய காரியத்தை கால் தான் செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப வந்து பாருங்க தலையினுடைய காரியத்தை தலை தான் செய்ய வேண்டும். வருமான கத்துரு, அப்ப பாருங்கள் இந்த நாட்கள்ல வந்து இப்ப தலை இருக்கிற இடத்துல கால் இருக்குமா இருந்தால், கால் இருக்கிற இடத்துல தலை இருக்குமா இருந்தால் நிலைமை எப்படியாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்க, இதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவுடைய காரியத்திலே நாங்கள் தெளிவாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்து இந்த வாரத்துக்கு பாருங்கள் ரெண்டு முக்கியமான காரியங்களை இந்த நாட்களை நோக்கி பார்க்கக்கூடியதா இருக்கு. முதலாவது, கிறிஸ்தவர்களின் ஆலய ஆராதனைகளிலே ஒருவர் இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, ஒருவர் அந்நிய பாசையிலே பேசவும் ஒருவர் இந்த நாட்களே அதற்கு பொருள் சொல்லவும் அதன் மூலமா இந்த நாட்களே பேசப்படும் செய்தி சபையாருக்கு இந்த நாட்களே அறிவிக்கப்படும். இவ்வாறு பரிசுத்த ஆவியின் வழிநடத்தப்படும் ஒரு ஆராதனை இந்த நாட்களே அனைவருக்கும் இந்த நாட்களே கிடைக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்களேப்பா, அனைவருக்கும் அந்த காரியம் கிடைக்கிற வழியிலே அவர்கள் கூறுவது கர்த்தர் அதை ஆண்டவருக்கு துதியாகவும் அல்லது சபையிலே யாரும் இந்த நாட்களை தீர்க்க தரிசனமாகவும் இந்த நாட்களிலே இருக்கலாம் என்பதைத்தான் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியன் புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறோம், திருப்பிக் கொள்ளுங்கள், 14வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 5வது வசனத்தை வாசிக்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாசை பேசும்படி விரும்புகிறேன். பாருங்கள் யார் சொல்லுகிற, பவுலடியார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே ஆகிலும் அந்நிய பாசைகள் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி, அதாவது அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக, அறிவுண்டாவதற்காகவும், தீர்க்க தரிசனத்தை அறிவிப்பதற்காகவும், போதகத்தை போதிக்கிறதற்காகவும், ஏதுவானதை இந்த நாட்களிலே சொல்லாமல் அந்நிய பாசைகளிலே பேசினால் என்னாலே உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்னன்னு சொல்லி இந்த நாட்கள் கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே சரியான காரியம்தான். ஏனென்றால் இடத்திலே போய் ஒரு புதிய ஜனங்கள் இருக்கிற இடத்துல போய் நாங்கள் அந்த இடத்துல போய் அந்நிய பாசையை பேசி காரியங்களை செய்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அங்கே ஒன்றுமே இந்த நாட்களில் விளங்காத. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியிலே, அந்தபடியே அந்நிய பாசையிலே பேசுகிறவன் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவான். அப்ப பாருங்கள், அந்நிய பாசை பேச வேண்டும் என்று சொல்லி சபையில விரும்பினால் அதனுடைய அர்த்தத்தை இந்த நாட்களிலே நாங்கள் சொல்ல வேண்டும். என்ன அர்த்தம் அந்த அந்நிய பாசையுடைய கருத்து காரியம் என்ன என்று சொல்லி, ஏனவெனில் நான் அந்நிய பாசையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இந்த நாட்களே இருக்கு. இப்ப ஆவியினாலே தான் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், நாங்கள் ஆண்டோடைய சமூகத்திலே அந்நிய பாசையிலே பேசி இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதைத்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நாங்கள் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்ட சில வேளைகளிலே சிலருடைய வார்த்தைகளினாலே சில காரியங்களினாலே இந்த நாட்களில் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், அந்த வேளையிலே போய் இந்த நாட்களில் நம்முடைய அறைக்குள்ள போயிருந்து நாங்கள் ஜோம் பண்ண வழிக்கிட்டால் உடனே நம்ம கண்ணீர்ல என்ன நடக்கும், கண்ணிலே கண்ணீர் வரும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஒரு இருதயத்துக்குள்ளே ஒரு ஒரு அசை ஒன்றே ஏற்படும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆவியானவருடைய அந்த காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆவியானவர் அந்த இடத்திலே வந்து நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார்.
அதாவது இருதயத்தில் உள்ள காயங்களை இந்த நாட்களை ஆற்றுகிறார். தந்தை விட பாடல்களில் பாடியிருக்கிறார், காயங்களை ஆற்றும் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அதே விதமாக அந்த காயங்கள் ஆற்றப்படுகிற வேளையிலே உள்ளான மனுஷனுக்குள்ளே இருந்து ஒரு குமுறலோடு இந்த நாட்களை என்ன பெறும் என்று சொல்லி சொன்னால், அங்கே

0: விண்ணப்பம் வரும், ஆனால் அந்த வேளையிலே பாருங்கள், எதையும் பேச முடியாது. அந்நிய பாஷையில தான் பேசுவோம். ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய அடி வயிற்றிலே இருந்த நாட்களில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒரு அதிர்வு வந்து இந்த நாட்களில் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷன் தேவனுடைய ஆவியானவர்களோடு இணைந்து இந்த நாட்களில் விண்ணப்பம் செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் இங்கே பவுலடிகள் இந்த நாட்களை கொரிந்து சபை எழுதுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே என்னத்தினால் எனில், நான் அந்நிய பாசையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி அங்கே விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து எப்படியாக இருக்குமாம், பயனற்றதாக அந்த நாட்களை இருக்குமாம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்னவென்றால், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று இந்த நாட்களே அவன் அறியான் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் நீ நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான் என்பதை அங்கே இந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்க. அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்நிய பாசை நாங்கள் பேசுகிறதற்கு ஒரு இடம் பொருள் திராக்களை இருக்க வேண்டும். அப்ப எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் பேச வேண்டும் என்பதை முதலாவதாக அறிந்திருக்கணும். ஏனென்னு சொல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், எந்த இடத்திலையும் வந்து கண்டபாடு ஏனென்னு சொல்லி சொன்னால், அவர் ஜென்டில்மேன், பரிசுத்த ஆவியானவர், அவர் இந்த நாட்களை கட்டுப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் சில வேளை ஒரு பெரிய ஒரு பகிரங்கமான மேடையில நின்று ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், ஒரு சுயசேவை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அந்நிய பாஷை பேசுறோம்னு சொன்னால், அதிலே புதுசாய் வாரவனுக்கு ஒன்றுமே இந்த நாட்களே தெரியாது. சில இடத்துல போயிட்டு பாருங்க, மைக்கை கொடுத்து ஜெபியன்னு சொல்லி விட்டா ஜெபிக்க மாட்டாங்க, அந்நிய பாஷெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், அதைத்தான் குறித்து நான் சொல்லுகிறேன் இந்த நாட்களிலே. அந்த காரியத்தை நாங்கள் கொஞ்சம் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை பேசுகிறது பிள்ளையோ அல்லது இந்த நாட்களே அப்படி என்று நான் சொல்லவில்லை, பேச வேண்டும். ஆனால் வேண்ட வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பேச வேண்டும். ஆனால் எந்த இடத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படியாக பேச வேண்டும் என்பதை முதலாவதாக நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த குருந்தியர் 14 அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் அங்கே 13-17 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படின்னு சொன்னால், அதாவது நான் 16 வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன், இல்லாவிட்டால் நீ ஆவியோடும் ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியான். நீ நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான். ஏனென்றால் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாசைகளை பேசுகிறேன், இதற்காகவே என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுலடிகள் இந்த நாட்களில் சொல்ற. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாசையிலே 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை இந்த நாட்களே உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே சொல்லு பாருங்கள், சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேர்ந்தவர்களுமாய் இந்த நாட்களே இருங்கள். ஏனென்றால் மறு பாசைக்காரர்களாலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்திலே இந்த நாட்களில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாசைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஆகையால் சபையார் எல்லாரிலும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாசையிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவ்விசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இப்ப இதைத்தான் சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்நிய பாசை பேசுகிறது எப்படியாக பேச வேண்டும், எந்த சூழ்நிலையிலே பேச வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகள் இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு விசுவாசி தேவனுடன் தனித்து இந்த நாட்களிலே பேசுவது அந்நிய பாசை இந்த நாட்களை பயன்படுத்தலாம். இப்படி இந்த நாட்களை பேசுவதன் மூலமாய் அவன் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த நாட்களை என்ன செய்கிறானாம், கட்டி எழுப்புகிறானாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு விசுவாசி அங்கே பாருங்கள் அந்நிய பாசை பேசுகிற வழியிலே அவன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த நாட்களிலே கட்டி எழுப்புகிறான் சொல்லி அங்கே பார்க்கிறோம். 1 Corinthians 14 அதிகாரத்திலே நாங்கள் வாசித்த பகுதியில் சொல்லப்படுகிற பாருங்கள், அந்நிய பாசை பேசுகிறவன் தனக்கு 4 வசனம், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப இதுல 2 காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்நிய பாஷை பேசுகிற வேளையிலே எப்படியாக பேசுகிறோம், எந்த ரீதியிலே பேசுகிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்கள் இந்த வேத அடிப்படையில இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அதாவது பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆவியின் நிலையில் இருக்கும் போது இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஜபிக்க அதாவது ஜபிப்பதற்காக பேசுவது அங்கே வேதத்தில் 14:2 அங்கே 15:28 வாசிக்கிற வழியில் அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே சொல்லப்படுகிறதை பாருங்கள், 15:28 நாங்கள் வாசிப்போம், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அர்த்தம் சொல்லுகிறவனா இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கு தேவனுக்கும் தெரிய பேச கடவான் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவன் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அங்கே இந்த நாட்களிலே அர்த்தம் சொல்ல முடியும். யாராவது அந்நிய பாஷையில பேசுவது உண்டானால் அது ரெண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டிலே அங்கே அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் இந்த நாட்களிலே பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைய பாருங்க, சபைக்கு நடக்கிற முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒரு ஆள் அந்நிய பாஷை பேச துவங்கினா எல்லாம் துவங்குவிடும். இப்ப சாதாரண பாருங்கள், ஒரு ஒரு ஒரு பாஸ்டிங் பிரேயர்ல பேசுகிறது வேற காரியம், அதனுடைய அந்த காரியங்கள் வேற அருமையான கத்துடைய. இப்ப ஞாயிறு ஆராதனையிலே அப்படியே பேசுகிற வழியிலே விளங்காது, ஏனண்டா புதிய ஆத்துமாக்கள் வருவார்கள், அவர் விளங்காது என்பதை குறித்தால் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், இப்ப ஒரு ஆள் பேச வலிக்கணும்னு சொல்லி சொன்னால் மற்றாள் என்ன செய்வார், மற்றாலும் விட மாட்டார். அப்ப மற்றாலும் தொடர்ந்து இந்த நாட்கள் இவரும் கதைக்கிறார் நானும் கதைப்போம்னு சொல்லிவிட்டு கதைக்கிற வேளையிலே அங்கே சபைக்குள்ள ஒரு குழப்பம் தான் உருவாகும் ஒழிய யாருக்கும் இந்த காரியம் விளங்காது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுவது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்வது பாருங்கள், யாராவது அந்நிய பாசையில பேசினது உண்டானால் அது ரெண்டு பேர் மட்டிலே அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டிலே அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். பாருங்கள், அப்ப மூன்று பேர் என்ற இடத்திலே பேசுகிற வேளையிலே ஒருவர் பேசுகிற வேளையிலே ஒருவர் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப அதை விட்டுட்டு இந்த மூன்று பேரும் அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. இவர்கள் ஏதோ பக்தி விருதிக்கான பேசிட்டு இந்த நாட்களை போயிடுவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் வந்தவர்களுக்கு அந்த அர்த்தமே தெரியாதபடி இந்த நாட்களை இருப்பார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், அர்த்தம் சொல்லுகிறவனாய் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவான். அப்படி என்னச்சுன்னா அங்கே பெரிய சத்தம் இடாதபடி உள்ளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் பேசும்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அர்த்தம் சொல்ல தெரியாவிட்டா ரொம்ப கவனமா இருக்கும். இன்றைக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறேன் ஆண்டவருடைய பாஷைன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் எதை பேசுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை அர்த்தம் தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஒருமுறை நான் எங்கேயும் ஒரு இடத்திலே கேள்விப்பட்டேன், அந்த ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ இந்த நாட்களே இப்படியாக அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்த இடத்திலே அந்த இடத்திலே பாருங்கள் அவர் வேறொரு மொழியில இந்த நாட்களை பேசிக் கொண்டிருந்தார். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் அந்த அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தையை பேசுகிற அந்த ஜனத்திலே ஒருவர் வந்து அந்த இடத்திலே சொன்னார், கூட்டி கொண்டு போய் அவர்கள் பேசுகிற வார்த்தை இந்த நாட்களில் ஒரு தவறான வார்த்தைன்னு சொல்லி சொன்னார்கள் அருமையான கத்தோடர்களே. ஆனால் இவர்களுக்கு தெரியாது, யாரு இந்த அந்நிய பாஷை பேசுறவர்களுக்கு தெரியாது. அப்ப இந்த சம்பவத்தை பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப அந்த இடத்துல அந்த சம்பந்தப்பட்ட அந்த பாஷை பேசுகிற மனுஷன் இருந்தபடினால் அவன் கூட்டிக் கொண்டே இந்த காரியத்தை தெளிவாக இந்த நாட்களே சொன்னான் அருமையான கத்திருப்பவர்களே. ஆனால் இந்த சகோதரியோ இந்த சகோதரனோ அவனுடைய தேசத்துக்கு இந்த நாட்களே போய் அப்படியான காரியத்தை பேசியிருந்தால் இந்த நாட்களே என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்க சற்று பாருங்க. ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்ப அந்த இடத்திலே பாருங்கள் 120 பேர் இருந்த இடத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் ஆவியானவளான் ரப்பின ஓலையிலே பரிசுத்தாவியானவர் அக்னிமாமா நாவோலை போல அவர்கள் மேல் வந்திறங்கின ஓலையிலே அங்கே என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பேசின வார்த்தைகள் அந்த இடத்திலே இருந்த ஜனங்களுடைய வார்த்தைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் கலிலேயராயிருக்கிற மனுஷர்கள், இவர்கள் எப்படி நம்முடைய பாசைகளை பேசிக் கொள்வார்கள் என்று அவர்களுக்கு ஒரு குழப்பம் உண்டானதை பார்க்கிறோம். கத்துடையவர்கள் நம்முடைய பாசை இவர்களுக்கு விளங்காது, அப்படி இருந்து இவர்கள் எப்படியாக அந்த வார்த்தையை பேசுறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்களுக்கு ஒரு கலக்கம் இந்த நாட்களே அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால் அவர்களுடைய பாசையிலே ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அந்த ஜனங்களுக்குள்ளே பேச வைத்து அவர்களை தேவனுடைய சமூகத்திலே அங்கே சேர்க்கும்படியாக ஆவியானவர் அந்த இடத்திலே செயல்பட்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள் அப்ப அந்த இடத்துல பாருங்கள் என்ன காரியம் என்று சொன்னால் 120 பேர் கூடியிருந்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ அல்லது நாட்களில் பெரிய ஒரு ஒரு ஹோல்ல ஒரு பெரிய மீட்டிங்கும் அப்படியான காலநிலைப்பாடும் அந்த இடத்துல இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு கூடுதல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த கூடுதல் என்று சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் வீட்டு கூட்டம் என்று சொல்லி இந்த நாட்களில் கூடி வருகிறோமே, அந்த வீட்டு கூட்டங்கள் கூடி வருகிற வேளையிலே நாங்கள் தாராளமாய் இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்து கொள்ளலாமே என்று சொல்லி சொன்னால், அது நாங்கள் ஒன்று சேர்ந்து சபை அதாவது விசுவாசிகளோடு சேர்ந்தால் அந்த இடத்துல காரியத்தை செய்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் அந்த இடத்திலே ஒரு புறஜாதி அதாவது யாராவது அந்த காரியத்தை பார்க்கும்படி வந்தால் இந்த நாட்களே ரொம்ப கவனமாக இந்த நாட்களே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. ஏன்னு சொன்னால் அவர்கள் இடறி போகாதபடி இந்த நாட்களே பார்த்து கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு வாயில வந்தபடி பேசுகிறது அந்நிய பாசை அல்ல, ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிறைந்த நாட்களே உள்ளான மனுஷன் அதாவது உள்ள அடி வயிற்றிலே இருந்த நாட்களே புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை அதாவது தேவனுடைய காரிய அபிஷேகம் தான் அங்கே அந்த இடத்திலே வார்த்தைகளை இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளிலே இந்த நாட்களே போடும். இறைமையா தீர்க்கர சொல்லுகிறார், என்னுடைய உதடுகளிலே அந்த வார்த்தை ஆண்டவரை போட்டிரையா அது அக்னியாய் புறப்பட்டது என்று சொல்லி. அதே விதமாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அக்னியாய் புறப்பட்டு அவர்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் அந்த நாட்கள் என்ன செய்யுமாம் நிறைவாக்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆவியின் நிலையிலேயே இருந்த பேசுவது வேதம் சொல்லுகிறது, ஜபிப்பதற்காக பேசுவது அதாவது நன்றி கூறுவது அல்லது இந்த நாட்களே பாடுவது இப்படியான காரியங்கள் இந்த நாட்களே பார்க்கிற வேளையில பாருங்கள் அங்கே விசுவாசிகள் இந்த நாட்களே ஆவிக்குரிய வரங்கள்ல இந்த நாட்களே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக அந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை பார்த்து நான் முடிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பொய்யாக அந்நிய பாசை பேசுதல். அப்ப அந்நிய பாசை பேசுதலோ இந்த நாட்கள்ல அல்லது வேற எந்த அசாதாரணமான நிகழ்ச்சிகளில் இந்த நாட்களை சந்தேகப்பட இந்த நாட்களை முடியாத ஆவியின் கிரியைகளை இந்த நாட்கள்ல அங்கே அல்லது இந்த நாட்கள்ல மனுஷனுடைய முயற்சியினாலே இந்த நாட்கள்ல போலியாக அந்நிய பாசை பேசலாம் அல்லது அசுத்தாவியின் கிரியைகளினாலே அப்படியும் பேசலாம். எல்லா ஆவிகளையும் அங்கே நம்பாதேயுங்கள் என்று வேதம் தினாக்களே நம்மை எச்சரிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் அங்கே உண்மையிலேயே ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா என்று சோதித்து பார்க்கும்படியாக வேதம் தினாக்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே ஒரு வார்த்தையை இந்த நாட்களை வாசிப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே வேதத்திலே பாருங்கள், ஒன்று யோவானின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்புகிற வேளையிலே வேதம் தினாக்களை சொல்லுகிறது நான் வாசிக்கின்றேன். ஒன்று யோவான் புஸ்தகம் 4 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்வது, பிரியமானவர்களே உலகத்திலே அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டாயிருக்கிறேன்னு சொல்லப்படுகிற அருமையான கர்த்தருடையவர்களே. இப்ப பாருங்கள், முதலாவதாக நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் இந்த நாட்களே பரிசுத்தாவியுடைய வல்லமையினால் நிறைந்திருந்தால் அந்த இடத்திலே வந்து ஒருவன் இந்த நாட்களை பாருங்கள் அதாவது பொய்யான காரியத்தை பொய்யான அந்நிய பாசை இந்த நாட்களை பேசுவாரா இருந்தால் இந்த நாட்களே அந்த இடத்திலே நாங்கள் அவரை அறிந்து இனங்கண்டுகொள்ளக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பாருங்கள் இந்த அந்நிய பாசை என்பது சொல்லப்படுகிறது முதலாவதாக வரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாட்களே அதை எப்படியாக பேச வேண்டும் எந்த இடத்திலே பேச வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக பொய்யான அந்நிய பாசை பேசுகிற கூட்டம் இந்த நாட்களை இருக்கிறபடினால் நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து இந்த நாட்களில் செயற்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோகம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்களை அருமைப்பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த பகுதி 2 இந்த நாட்களை வாசிக்கும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனம் ஐயா. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் 3வது பகுதியை இந்த நாட்களே நாங்கள் அடுத்த முறை எடுத்து வருவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அருமையானவர்கள் எங்களுடன் ஊழிய சுவிசேஷரேட்வின் மாணவர்கள் வேத பாடத்துக்கூடாக வழி நடத்தினார். இன்றைய நாட்களிலே தொடர்ச்சியான செய்தியாக அந்நிய பாசை என்ற தலைப்பின் கீழே எடுத்து வருகிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக ஒருவருடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you. ஆமென்.
0: ரெக்கார்டிங் ஸ்டார்ட். நன்றி.
1: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். அவருடைய
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட். ஆமீன். இணைந்திருக்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கத்தர் தந்த வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நிலையத்தில் இணைந்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. உங்களோட கருத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
3: ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற தங்கமம் வானொலியையும் இதை நடத்துகிற சகோதரர் அவர்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால் வருஷத்தின் நடுவிலே நாம் வந்திருக்கிறோம். 6ஆம் மாதம் கிட்டத்தட்ட 12 தேதிகள் ஆகிறது. வருஷத்திலே பாதியை கடந்து விட்டோம். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தரை மட்டும் நம்மை வழி நடத்தின கிருபைகளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த நாளிலும் நான் உடன்படிக்கையின் தேவன் என்ற அந்த தலைப்பின் கீழே ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். உடன்படிக்கையின் தேவன். ஆமேன். காண்கின்ற தேவன் என்று கடந்த வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக கர்த்தர் உடன்படிக்கை என்றால் என்ன என்று நாம் பார்ப்போமானால், ஒருவரோடு ஒருவர் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளாக வருவது. பாருங்கள், திருமணத்திலே கணவன் மனைவி கர்த்தருடைய சமூகத்திலே அநேக கட்டளைகளை சொல்ல வேண்டும். பாஸ்டர் சொல்லுவதை அப்படியே ரிப்பீட் செய்வார்கள், மனைவியும் அப்படியே செய்வார்கள். அப்புறம் பிறகு மறந்து போய் அவர்கள் அந்த உடன்படிக்கையை மறந்து வாழ்கிற தம்பதிகளுக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு பிரச்சனைகள் இன்றி அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறாதபடி தேவன் அவர்களை காத்து கொள்கிறார். உடன்படிக்கை என்பது அக்ரிமெண்ட். ரெண்டு ஒரு இடத்தை நாம் வாங்கும் பொழுது கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வாங்குவோம். ஒரு ஊர்ல சொல்வார்கள், அதை வாடகைக்கு வீடு எடுக்கும் பொழுது, வாடகைக்கு நிலங்களை கொடுக்கும் பொழுது கூட அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த மாதம் வருஷத்திற்கு ஏதோ கொடுக்க வேண்டும் என்று ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவார்கள். இப்படியாக உடன்படிக்கை என்பது இருவர் நடுவே ஏற்படுவதுதான் உடன்படிக்கை. ஒருவராக செய்ய முடியாது. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அநேக வசனங்கள் இந்த உடன்படிக்கை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக உடன்படிக்கைகளும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதிலே முதலாவது ஏதேன் தோட்டத்திலே இந்த ஆதாம் ஏவோலோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆனால் அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள். உடன்படிக்கை என்ற அந்த வார்த்தையின் பொருள், ஒரு உண்மையான அர்த்தம் என்னவென்று பார்ப்போமானால் உயில். உயில், உயில் என்றால் ஒரு மனிதன் மரித்தவுடன் அவர்கள் அந்த மனிதனுடைய சொத்து முழுவதும் யாருக்கு சொந்தம், பிள்ளைகளுக்கா வேறு ஏதாவது காரியங்களுக்கா என்று அனைத்தையும் எழுதி வைக்கிறார்கள். அதுதான் உயில். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் தான் இந்த உடன்படிக்கையின் என்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் என்று சொல்கிறார்கள். அது எபிரேய மொழியிலே பேரித் என்ற வார்த்தையாக காணப்படுகிறது. பேரித், பேரித் என்றால் உடன்படிக்கை. உடன்படிக்கை செய்கிற நம்முடைய தேவன் எப்படியாய் அந்த உயில் என்ற அந்த காரியத்தை நம்மோடு எப்படி அவர் பங்கு வைத்திருக்கிறார், நமக்கு அவரிலே என்ன பங்கு, அவர் நமக்கு என்ன காரியத்தை செய்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளாய் அவர் வந்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் அநேக உடன்படிக்கைகள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அவர் கர்த்தருடைய அந்த ராப்போஜனத்திலே ஒரு புது உடன்படிக்கையின் இரத்தம் என்றுதான் அந்த ராப்போஜன இரத்தத்தையும் அப்பத்தையும் நாம் அனுசரிக்கிறோம். அது புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டிலே அநேக முறைகளிலே கர்த்தர் உடன்படிக்கையை செய்கிறார். முதலாவது கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு உடன்படிக்கை உறவு, இந்த உறவுகள் சரியாக இருக்க வேண்டும். பாருங்கள், கணவன் மனைவி உறவு எப்படி சரியாக இருக்கும், அதை சரிவர நடத்துவது எப்படி என்று பார்ப்போமானால், ஒவ்வொருவரும் தனித்தனியாய் அவர்கள் அந்த உடன்படிக்கையை காத்து கொள்ள வேண்டும். கட்டளைகளை மீறாதபடி, எல்லைகளை மீறாதபடி, சொன்ன வார்த்தையின்படி சொல் தவறாமல் நடக்கும் பொழுது அந்த உடன்படிக்கைகள், திருமணங்கள் அப்படியே அது காலகாலமாக சரியாக நிற்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை 300 முறை வருகிறதாம். புதிய ஏற்பாட்டிலே 50 முறை வருகிறது இந்த வார்த்தை என்று பார்க்கிறோம். நான் அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இதை நான் ஆராய்ந்து எழுதின ஒரு கட்டுரை போல நான் எழுதி வைத்திருந்தேன். 300 முறை பாருங்கள், கிட்டத்தட்ட பயப்படாதே என்ற வார்த்தை வேதாகமத்திலே 365 முறை வருகிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளுக்கும் தினமும் தேவன் நம்மை பயப்பட வேண்டாம் என்று சொல்லுவதற்காக அவ்வளவு முறை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்வார்கள். உடன்படிக்கையும் கிட்டத்தட்ட 350 முறைகள் வருகிறது. எனவே இருவருக்கும் ஒரு உறவை நிலைநிறுத்துகிற ஒரு காரியமாய் உடன்படிக்கை காணப்படுகிறது. இன்று தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே தேவன் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆம், உறவுகள் சரியான முறையிலே இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் ஜெபிக்கிறதற்கும் சரி, ஒரு கர்த்தரோடு செய்த உடன்படிக்கைகள், கர்த்தரோடு செய்த பொருத்தனைகளிலும் சரி, கர்த்தரோடு செலவிடும் நேரங்களிலும் சரி, சரியான முறையிலே நாம் செய்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். செய்யவில்லை என்றால் நம்முடைய மனசாட்சியே நமக்கு ஒரு குற்ற உணர்வை உணர்த்தும். அந்த உறவிலே சரியில்லாத பொழுது பாருங்கள், காயின் ஆபேலிடையே என்ன காரியம் வந்தது? பொறாமை, எரிச்சல். தன்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கப்படவில்லையே என்று காயினுக்கு கோபம். அந்த உறவுகளிலே உண்மையா இருக்கிறவர்களுக்கு அன்பு பாசமும் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த உறவிலே அவர்கள் தவறும் பொழுது கோபமும் எரிச்சலும் தான் அந்த இடத்திலே. அதனால்தான் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வருகிறது. அந்த உறவுகளிலே எல்லை மீறும் பொழுது அந்த கர்த்தர் நிர்ணயித்த காரியங்களை காட்டிலும் அதிகமாய் போகும் பொழுது, அதே போல தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு சரியா இருக்கிறதா என்று நாம் அடிக்கடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உடன்படிக்கையால் உருவாக்கப்பட்ட உறவுதான் கர்த்தர் நம்மோடு செய்த உறவாய் காணப்படுகிறது. உடன்படிக்கைக்கு பங்காளிகள் அந்த உரிமையை உருவாக்குகிறது. பாருங்கள், இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டோமானால் அந்த அக்ரிமெண்டின் படி ஒரு பிசினஸை ஆரம்பித்தால் கூட 50% உங்களுக்கு அந்த லாபத்திலே என்று அக்ரிமெண்ட் போட்டால் அதை கொடுக்கத்தான் செய்ய வேண்டும். 50% மற்றவர்களுக்கு என்று அதை பங்கு வைத்துக் கொள்வார்கள். அப்படியாய் தேவன் நமக்கு அநேக காரியங்களை பங்காய் அவர் கொடுத்திருக்கிறார். பங்காளி, அதாவது பங்காளி என்றால் ஊர்ல சொல்வார்கள், என்னுடைய கிராமத்திலே நான் அந்த வார்த்தை அடிக்கடி கேட்பேன். அந்த ஊர்ல உள்ளவர்கள் பங்காளி பங்காளி என்றுதான் பேச்சு வழக்கிலேயே அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது உரிமைக்கு, அந்த சொத்துக்கு அவர்கள் உரிமையானவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவன் நமக்கு பங்களிக்கிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் தேவன் அவர். யாத்திராகமம் 19:5 வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. இந்த பூமியில இப்ப நிலம் விற்கிற விலைக்கு எங்கேயோ வேல்யூ எல்லாம் போய் எகிரி நிக்கிறது என்று இந்தியாவில் பார்க்கிறேன். அவ்வளவுக்கு இடங்களுடைய மதிப்பு அதிகரித்து இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது கர்த்தருடையது, இந்த பூமி எல்லாம் கர்த்தருடையதா, என்னுடையது, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. சம்பத்து என்றால் சம்பாத்தியம், நம் சம்பாதித்த சொத்து அனைத்தும் யார், நாம் யாருக்குரிய சொத்து? தேவனுடைய சொத்து. நீங்கள் எனக்கே சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது, அவருக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்கும் பொழுது, உடன்படிக்கையை நாம் கை கொள்ளும் பொழுது, சும்மா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சம்பத் என்று சொல்லவில்லை, உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்கள் ஆனால் மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. உடன்படிக்கை இந்த தேவன் அவர் உயிருள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்கள் ரெண்டு நாள் ஒன்று நாளாகமம் பதினாறாம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களை வாசிக்கிறேன். ஒன்று நாளாகமம் 16:15-18. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். உடன்படிக்கையின் தேவன் திரும்பவும் பேசும் பொழுது என்ன சொல்கிறார், சொந்த சம்பத்து என்று யாத்திராகமத்திலே வாசித்தோம். யாத்திராகமம் 14:19-5 வசனம். இது ஒன்று நாள் ஆகமம் 16 1000 தலைமுறைக்கென்று. ஒரு தலைமுறை ரெண்டு, இப்போ ரீசண்டா நான் இந்தியாவில் நடந்த எலெக்ஷன் நியூஸ்ல பார்த்த பொழுது, அந்த ஏற்கனவே இருந்த அரசாங்கம் எத்தனையோ கோடிக்கணக்கான பணங்களைக்கு கணக்கில்லாதபடி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று. அப்பொழுது அதை ஒருவர் சொல்லுகிறார், 300 தலைமுறைக்கு போதுமான சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதாக. அது அதை நம்மளால் கணக்கிட முடியாது. ஆனால் இந்த வசனத்திலே 1000 தலைமுறைக்கு, ஒரு மனிதனுடைய ஒரு தீர்மானம் எண்ணங்கள் ஒரு 300 அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 1000 தலைமுறைக்கு அவர் கட்டளையிட்ட வாக்கையும், அவர் நம்மோடு பண்ணின அந்த உடன்படிக்கையையும், ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்து இருங்கள். ஏனென்றால் நம் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமின் தேவன் நம் தேவன். அப்பொழுது அவர்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் அவர் தருகிறார். அதை நீங்கள் நினைத்து இருங்கள். யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு நித்திய உடன்படிக்கையாய் அவர் இருக்கிறார். நமக்கு அனைத்து சுதந்திரங்களையும், அந்த கானான் தேசத்து ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாய். நமக்கு மாத்திரமல்ல, நாம் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது 1000 தலைமுறைக்கு அவர் ஆசீர்வாதங்களை அவர் தர உண்மையுடைய நீதியுடைய தெய்வமாய் அவர் இருக்கிறார். உயிருள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். உடன்படிக்கையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, யூதா அவர் தாம் செய்த உடன்படிக்கையை மறக்காதவர். அதாவது இப்ப அக்ரிமெண்ட்ல யாராவது ஒருத்தர் அந்த அக்ரிமெண்ட்டை மீறி நடந்தாலும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிரயோஜனம் இல்லாம போய்விடும். கர்த்தரும் அதே மாதிரி அவர் தாம் செய்த உடன்படிக்கையை மீறவே மாட்டார். யூதா 2:1 வசனத்துல அது இருக்கு. அடுத்ததாக உடன்படிக்கையை அவர் மறக்காதவர். பாருங்க, 1000 தலைமுறைக்கு, ஒரு தலைமுறை, ரெண்டு தலைமுறை, மூன்று தலைமுறைன்னு போக போக கர்த்தர் மறந்து போகிற தெய்வன் அல்ல, அவர் மறக்காத தெய்வம். அதனால்தான் எத்தனையோ தலைமுறைகள் போனாலும் நம்மை இன்றும் கர்த்தர் ஆபிரகாமுக்குள் அவர் ஆசீர்வதிக்கிற உண்மையுடைய தெய்வமாயிருக்கிறார். ஒரு நாளும் அவர் உடன்படிக்கையை முறித்து போடுவதில்லை. நியாயாதிபதிகள் பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் 2:1 அவர் ஒரு நாள் உடன்படிக்கையை முறித்து போடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முறித்து போடாதவர். முறித்து போடுவதென்றால் அதை அலட்சியமாய் தூரை போடுவது அல்லது கிழி தெரிவது, அப்படி எத்தனையோ காரியங்களை செய்வார்கள் மனிதர்கள். அதை மீறுவதற்கு வேறு விதமான காரியங்களை முயற்சி எடுப்பார்கள். ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டால் கூட அந்த அக்ரிமெண்ட்டை கிழி தெரிந்து விட்டு இது இதில் இனிமேல் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் உண்டு. ஆனால் தேவன் உடன்படிக்கையை மீறாதவர், மறக்காதவர், அவர் முறித்து போடாதவர். எரேமியா 33:19-21 அவர் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பண்ணின உடன்படிக்கையை அவமாக்கினால் நான் உடன்படிக்கையை என்னுடைய உடன்படிக்கையையும் அவமாகும் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு உடன்படிக்கை என்பது என்ன என்றால் கீழ்ப்படிதல். ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிற வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பது. அதற்கு எதிர்ப்பதம் கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமல் நடக்கிறவர்களுக்கு சாபங்கள் வருகிறது. பாருங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள் சாபங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சாபங்களை தேவன் கர்த்தருடைய சிலுவையிலே நாம் அவர் நமக்கு சாபங்களை அவர் முறித்து அவர் வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த கட்டளைகளுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியாக 1000 தலைமுறைக்கு அவர் நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, அவருடைய இரக்கம் அந்த நமக்கு நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை நமக்கு சகாயம் கிடைக்கும்படியாய் செய்கிறது. பாருங்கள், யாக்கோபு 2:13 இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு எப்படிப்பட்ட நியாயம் தீர்ப்பு கிடைக்குமா? இரக்கம் இல்லாத ஒரு நியாயம் தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப மேன்மை பாராட்டுகிறது எது? இரக்கம். நமக்கு இரக்கம் கிடைக்கணும். 1000 தலைமுறைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் கர்த்தர் இரக்கம் கிடைக்க வேண்டுமானால் நாம் கட்டளைகளை மீறாதபடி தேவனுக்கென்று நாம் ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நெகேமியா 1:5 பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே என்று போடப்பட்டிருக்கு. பாருங்கள், தேவன் எதை காத்து கொள்கிறார்? இரக்கத்தை மாத்திரமல்ல, உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் பயங்கரமான தேவன், அவர் மகத்துவமான தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் கிருபையை அனுதினமும் பொழிந்தருளுகிற ஒரு தேவன். கர்த்தர் சும்மா தேவ பக்தியாய் நடக்கிற நமக்கு கர்த்தர் அப்படியே நம்மை விட்டுவிட போவதில்லை. அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று அவர் வைராக்கியம் பாராட்டி 1000 தலைமுறைக்கு அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். சங்கீத 40:6 பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புகிறதில்லை என்று நாம் பார்க்கிறோம். பலியை அல்ல, பலியை பார்க்கிலும் இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறார். நம்முடைய தேவன், நாம் எவ்வளவுக்கு கட்டளைகளை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நாம் கட்டளைகளை கை கொள்ள முடியும். கட்டளைகளை சரியானபடி கை கொள்ளுவதுதான் இந்த உடன்படிக்கையின் தேவனோடு நாம் செய்திருக்கிற அந்த அக்ரிமெண்ட் உறுதியாய் காணப்படும். ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது கூட அநேக கேள்விகளை பாஸ்டர் கேட்பார். ஒரு 3 கேள்வியா அது கேட்டு ஆமென் சொன்ன பிறகுதான் ஞான ஸ்நானத்தை கொடுப்பார்கள். அப்படியாக அந்த அந்த காரியங்கள் கேட்கும் பொழுது நாம் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை நாம் சொல்லும் பொழுது ஆம் அது சரி என்று நாம் அக்ரி பண்ணுகிறோம். அந்த அப்படியாய் நாம் செய்கிறதை தேவன் அங்கீகரிக்கிறார். அதனால்தான் இப்போ ரோமர்ல கூட நான் பார்க்கிற வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த வாய் அறிக்கை செய்வது ஒரு சாட்சியாய் அது காணப்படுகிறது. பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு, தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு இருந்தாதான் ஒரு மனிதன் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறாதபடி அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய வாழ்வுல எந்த பக்கமும் ஒரு தீர்மானங்கள் சரியான ஒழுக்கமான காரியங்கள் இல்லாதபடி ஒரு மனிதன் சீராய் வாழ முடியாது. பாருங்கள், எத்தனையோ ஒரு ஒழுங்குகள் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. கல்வி ஸ்தாபனம், ஒரு ஆலயம், நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட காலை முதல் இரவு வரை நமக்கு ஒரு ஒழுக்கமான நேரங்களை எப்படி கையாள்வது, அநேக காரியங்களிலே நமக்கு ஒழுக்கங்கள் தேவைப்படுகிறது. இப்படி நாம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நம்மை நாம் சரிபடுத்தி கொள்வது நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுதுதான் இப்படியான அந்த ஒழுங்குகள் கீழ்ப்படிதல் நமக்குள் உருவாகிறது. இல்லையென்றால் தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த உறவிலே மீறுதல் வந்து அங்கு கீழ்ப்படியாமை வந்து விடுகிறது. இந்த கீழ்ப்படியாமை எதை கொண்டு வரும்? எரேமியாவில ஒரு வசனம் இருக்கு, எரேமியா 11:17, கீழ்ப்படியாமை சாபங்களை கொண்டு வரும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கீழ்ப்படுகிற நமக்கோ 1000 தலைமுறைக்கு அவர் உடன்படிக்கை காக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். எத்தனையோ ஏதேன் உடன்படிக்கை, ஆபிரகாம் உடன்படிக்கை, நோவாவோடு ஒரு உடன்படிக்கை, இப்படி தேவன் அநேக உடன்படிக்கைகளை இந்த வேதாகமத்திலே அவர் எழுதியிருக்கிறார். மனைவியோடு எப்படியாக உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று கூட வசனங்கள் ஒசியா 2:19 நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். பாருங்கள், நியமித்துக் கொள்வது, அதாவது யார் யாருக்கென்று நியமித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம், அதிலேவும் உண்மையும் உத்தமமாய் ஒரு மனிதன் ஜீவிக்க வேண்டும். திருமணத்தை எல்லைகள் மீறி எத்தனை குழப்பங்கள் குடும்பங்களிலே, அதனால் எத்தனை கொலைகள், எத்தனை மீறுதல்கள், எத்தனை பாவங்கள் இந்த நாளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு மணவாணலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மணவாட்டியை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நித்திய விவாகம். அது இந்த டெம்பரவரியா இந்த பூமியில இருக்கிற போன்ற விவாகம் அல்ல, நித்திய விவாகத்துக்கென்று என்னை அவருக்கு நியமித்துக் கொள்ளுவாராம். கொண்டு நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமும் நமக்கு அவர் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன்தான் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அவர்தான் உடன்படிக்கையின் தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதம் 25:12-14 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. எதை தெரியப்படுத்துகிறாரா? தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார் தேவன். அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒரு ஒசியாவில் நான் நினைக்கிறேன், கர்த்தர் சொல்லாத தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் வேற எதையும் செய்வதில்லை என்று கூட. அவர் அவ்வளவு உண்மையுடைய தெய்வம். இந்த இடத்துல பாருங்கள், அவர் ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் யாரிடத்திலே இருக்குதா? கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது. அவர் தம்முடைய உடன்படிக்கையை அங்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். நம்முடைய வழி இதுவே என்று போதித்து அவர் சொல்லுகிறார். போதித்து என்றால் போதனை என்பது ஒரு பெரிய காரியம், ஒரு சற்று விரிவாய் நமக்கு வழிகளை சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியராய், ஒரு தகப்பனாய், நம்மை சுமக்கிற ஒரு தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன் தெய்வம் நம்முடைய உயிரோடு கலந்து இருக்கிறார். இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதர்கள் எழுதுகிற அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் எழுதும் பொழுது அந்த பத்திரத்தினுடைய விலை ஒரு ஒரு அளவு ஒரு விலையை குறிப்பிடுவார்கள். அதாவது அந்த பத்திரத்தினுடைய விலைக்கு ஏற்ப நம்முடைய அந்த உடன்படிக்கையின் மதிப்பும் காணப்படும். நிலத்திற்கு கூட அப்படித்தான் ஒரு அளவு நிர்ணயித்து பத்திரங்களை வாங்குவார்கள். எனக்கு முழு விவரம் தெரியாது, ஆனாலும் ஒரு அளவு தெரியும், அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் தேவனுடைய இந்த உடன்படிக்கை, மனிதனோடு அவர் செய்த உடன்படிக்கை, இந்த ஆயிரம் தலைமுறைக்கு அவர் செய்த உடன்படிக்கை, ஒரு பரிசுத்த அவருடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. ஆமேன். நம் திருமண உடன்படிக்கையிலே நாம் எத்தனையும் மீறி நடந்து விடுகிறோம். நண்பர்களிடையே எத்தனையோ காரியங்களை பேசுவார்கள் நண்பர்கள், திடீரென்று எல்லா உடன்படிக்கைகளும் மாறிவிடும். ஆனால் தேவன் நம்மோடு அன்பாயிருக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் உடன்படிக்கைகளை உருவாக்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். நித்திய உடன்படிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 9:14 வசனத்திலே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென். பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை, அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்கு எப்படி செய்தாராம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் அவர் நமக்காக அவர் மரித்து அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் இந்த முதலாம் உடன்படிக்கை காலத்திலே நமக்கு நம்மை பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் நமக்கு நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அவர் நமக்காக அந்த கல்வாரியிலே தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியையிலற சுத்திகரிப்பதற்கு. எனவே முதலாம் உடன்படிக்கை காலத்திலே அக்கிரமங்களை நிவர்த்தி செய்து அவர் நமக்கு மரணம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். இது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உடன்படிக்கையின் தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிரோடு கலந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த உலகிலே வாழ எங்களுக்காக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தையும் அப்பா அந்த தண்ணீரையும் சிந்தி எங்களை வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்தும் அப்பா இந்த வானொலியை கேட்கிறவர்களோடு உம்முடைய கிருபை காணப்படட்டும், என்னோடு உடைய கிருபை காணப்படட்டும் அப்பா. எங்கள் குறை குற்றங்களையும் மன்னித்து என் தேவன் தாமே எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆயிரம் தலைமுறைக்கு நீர் ஆசீர்வாதங்களை தருகிறேன் என்று சொன்னவர், இதோ இந்த பிள்ளைகள் அப்பா பிரதர் லெஸ்லி நடத்துகிற அப்பா இந்த வானொலியிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும், அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் தகப்பனே நீர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்திப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து வைத்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அதே உடன்படிக்கையை எங்களுக்காகவும் தந்திருக்கிறார். எங்களை உடன்படிக்கையின் பிள்ளைகளாக அவர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே அடுத்த வாரத்தை சந்திப்போம். அதுவரை இந்த சமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர்.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசசகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து பெண்களுக்கான வாலிபர்களுக்கான நிகழ்ச்சி நேரத்தில் உடன்படிக்கையின் தேவன் கத்தர் அவருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறுவலை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் கத்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சேடமாக ஜோயல்லையும் அவருடைய கணவனாரையும் நாங்கள் இந்த வேளையிலே ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். கத்தர் பெரிதான காரியங்களை அவர்கள் குடும்பத்திலும் ஊழியங்களிலும் செய்து வழி நடப்பார். விசேடமாக பாதுகாப்பின் கரந்தானே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு இந்த வேளையில் முடைபெறுவோம். நன்றியம்மா. God bless you. ஆமேன். ஆமீன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசதை செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து அருமையான வார்த்தைகளை கூட வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர்தாமே அந்த வார்த்தைகளோடு உங்களோடு பேசுவாராக. மறுவலைப்பிலே செல்லுகின்ற பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen.
2: Recording stopped.
1: ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 1:02. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா. ஆமீன். ஆமீன். இந்த வேளையிலும் உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 92 ரேடியோக்களே இந்த வானொலி ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையிலும் எல்லோருக்குமாக ஜபங்களை எடுத்து வாருங்களம்மா. உங்களோட ஒப்பிக்கிறோம். God bless you அம்மா.
4: ஆமேன். சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். இந்த மாலை வேலைக்கா, ஜெப வேலைக்கா, இந்த நாளுக்கா நன்றி சொல்றோம். எல்லாம் கிருபை ஐயா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையா. தாங்குகிற கிருபை, நடத்துகிற கிருபை அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஒரு மனமாய் வெப்பாத பலி உங்களை துதிக்கிறோம். காணக்கூடாத உங்களை சேரக்கூடாத நேரின் தேவன், சிங்காசனத்தின் தேவன் அப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். 1,000 கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா. உங்களை தரை மட்டும் தாத்துகிறோம் சுவாமி. உங்களிடமாய் மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு சொல்லி ஆண்டவரே எங்களோட பாதபடியில் வந்திருக்கிறோம். ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்ல. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் அப்பா. அந்த கொடிய காலங்களில் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் காண்கிற தேவை பெருமையும் கிடையாந்தரமெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு சாணம் கட்டு போதும் கூட சுத்தமெல்லாம் வந்து சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. இவருடைய ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அழுந்து கொண்டு போகிற ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. மனந்திரும் பட்டும் ஐயா, மனந்திரும். இந்த கடைசி நாட்களில் உங்களோட வருகையும் காலத்தில் மனந்திரும் பட்டும், மனந்திரும் பட்டும். சிறப்புனே இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறங்காவிட்டால் யாரும் இறங்க முடியாது சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கிருபை கிருபை கிருபை அப்பா. உங்களுக்கு கிருபை தானப்பா மட்டுமாய் தாங்கினது நடத்தினது அப்பா கிருபை. இந்த கிருபையின் காலத்திலாவது அனுக்கிரக அளவுத்திலாவது நாங்கள் மனந்திரும் பட்டும் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் எல்லாம் பலருகே நாங்கள் வந்தவரே. கண்ணீரப்பா, கண்ணீரப்பா. இவ்வளவு துன்பங்கள் அப்பா, இவ்வளவு வேதனைகள் அப்பா. அலைகிற மக்கள் அப்பா, தவிக்கிற மக்கள் அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. மனம் திரும்பட்டும் சுவாமி. உங்களிடத்தில் கிருபையும் இறக்கம் உண்டு சொல்லி கூட நோய் செய்யறட்டும் சுவாமி. சத்தியத்தை கேட்கிறவளாய், கேள்விப்படுகிறவளாய், கை கொள்கிறவளாய் மாந்தவரே இந்த ஜனங்கள் வர வேணும் அடிச்சு வைக்கிறோம் சுவாமி. யுத்தத்தில் இங்கே எல்லாம் தவிக்கிறார்களோ சுவாமி, கண்ணீரோடு இருக்கிறார்களோ சுவாமி. தகப்பனே இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க அப்பா. நன்றி ஆறுதலை கொடுங்க சுவாமி. சமாதானத்தை கற்றுவிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எல்லா இறக்கங்களும் கொடுத்துருந்து சுவாமி வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. இந்த வேலையிலும் சுவாமி அப்பா தேசங்களில் நடக்கிற ஒரு காரியங்களுக்காக உங்களை சமத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா பஞ்சங்கள் அப்பா வேலையிலே அப்பா வறட்சியில் அப்பா ஆண்டவரே போராட்டங்கள் அப்பா கூக்குறில் அப்பா ஜனங்களுடைய சொத்தங்கள் அப்பா ஆண்டவரே இவர்களுடைய வழிகளில் எந்த நீங்கள் இடைபெட வேண்டும் என்று வைக்கிறோம். அவர்கள் தங்களுடைய வழிகளை எல்லாம் மாற்றி தங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே எங்களுடைய முகத்தை தேடி ஆண்டவர் சிரமத்தை பெறுவார்கள் அன்றைக்கு வைக்கிறோம் சாமி. ஜனங்களுடைய கூக்குரல் உங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குரலா இருக்கட்டும். மனுஷியம் வேணாமின் சுவாமி சுயம் வேணாம் தகப்பனே எல்லாம் தேவனாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே தேவனே எங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களும் உங்களுக்கு உண்டு சுவாமி. சொலிப்புகளும் உங்களுக்கு தான் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளும் தேசங்கள் எல்லாம் வறட்சியெல்லாம் நீங்கட்டும் சுவாமி. எல்லாம் கூட கிருபையப்பா உங்களை கிருபையினால் தானப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப நேர் ஜனங்களுக்காக வந்து ஒரு நேரணும் இல்லாம தவிக்கிற மக்கள் அப்பா இத்தனை கோடி மக்கள் ஆண்டவர் ஒரு நேர உணவு இல்லாமலும் ஆண்டவரே வாழ்கிற ஜனங்களாயிருக்கு பசியும் கொடுமை ஆண்டவரே இறக்கம் செய்யப்பா இறக்கம் செய்யப்பா. பசினா தவிக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் காங்கிறவரே இறக்கம் செய்யப்பா இறக்கம் செய்யப்பா இறக்கம் செய்யப்பா. உங்களை நோக்கி கூப்பிடுறவளாய் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். இதனுள்ளவருக்கு எல்லாரும் ஆதாரம் கொடுக்குற தேவன் நீங்க இருக்கிறீங்க சுவாமி இருக்கிறீங்க சுவாமி ஆண்டவரே. இவர்கள் உங்களிடமாய் கிளம்பி தங்களுடைய வறுமையை நீக்கிக் கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனை. அன்றைய வந்து வியாதியும் கொடுமை ஆண்டவர் வியாதி இல்லாதப்படுவது ஜனங்கள் யாரெல்லாம் ஆண்டவர் இந்த நேரத்தில் வியாதி படுக்கையில் இருந்த பாதுகாவே எங்களுக்கு சொன்னாங்க என்று கேட்கிற ஒவ்வொருவருடைய கூக்குறையும் கேளுங்க சுவாமி. உங்களிடமாய்க்கப்பட்டு பரட்ட பரிகாரியாய் கத்தன் நீ சுவாமி. சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை நீக்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே. நோயில் ஏற்படுகிற ஜனங்கள் வியாதியும் கொடுமையினால் கதறுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. இவருக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்கப்பா சுகத்தை கொடுங்க பரிகாரியாய் கத்தன் நீங்க ஆண்டவரே. அப்போ அந்த நாட்களில் ஆண்டவரே உங்களிடமாய் வந்த ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் சுட்டு குணமாக்கு தேவன் சுவாமி. ஒரு பிரதான வறுமையா இப்ப அதே தேவன் என்று மாறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய சோத்தை கொடுங்க சுவாமி தொடுங்க சுவாமி. கூப்பிடுவ யாவருக்கும் சோத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி. உதவியற்று இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களும் தாங்குற உதவி கரங்களை நிறுத்தும்படியாய் வந்து கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் வியாதியஸ்தர்களை ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பா மரணத்தருவாதி இருப்பார்கள் ஆனாலும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை சாத்தி ஆண்டவரை கூட மாற்ற கொடுத்து உங்களிடமாய் அவர்கள் சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கலப்பையாத ஒவ்வொரு வியாதியஸ்தையும் காங்கிற சேவனே யாரெல்லாம் வியாதி படுக்கையில் அப்பாவிதாவே நீங்கள் பெரியாரிய கத்திரந்து சொல்லி யாரெல்லாம் வளமடுகிறார்களோ அவர்களோட சத்தத்தை கேளுங்க சுவாமி. கேட்கிறவர் நீங்க ஆண்டவர். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனை. முதியோர்கள் ஆண்டவரை அநாதரவற்றாய் ஆண்டவரை வைத்தியசாலையில் கிடைக்கிறார்கள் சுவாமி. வீடுகளில் கிடைக்கிறார்கள் சுவாமி. இவர்களை தாங்குங்கப்பா அவர்களை தாங்குற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. இவர்கள் கண்ணீருக்கு கண்டவரே அப்பா அவரை ஆறுதல் செய்யப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. கடைசி நேரத்திலாவது தங்களுடைய அத்துமாவை தாழ்த்தி எங்களுடைய மாப்பில் கொடுத்து ஐயா மரண தருவாயிலும் ஆண்டவரே அப்படி ஆத்துவாங்குளத்தில் வந்து சேர வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கல்லுறோம் வேண்டி கல்லுறோம் வேண்டி கல்லுறோம் வேண்டி கல்லுறோம். கிருபையப்பா ஐயா இல்லாங்க கிருபையப்பா அப்பா என்ன நாட்கள் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டி கல்லுறோம் சுவாமி. தகப்பனே ஊழியங்கள் எல்லாம் உங்களுடைய மாத்துவத்தை சொல்லுகிற ஊழியங்களா இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் கத்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி வெறப்படுத்தி ஆசீர்வதிக்க நீங்க என்று சொல்லி ஆண்டவரே ஊழியத்தை செய்யக்கூடியவளா நிக்கத்தக்கதா இவர்களுக்கு உதவி செய்யப்பா. தகப்பனே இந்த ஊழியக்காரர்கள் இந்த நிலைமையில் இருந்தாலும் விழுந்து விடாதபடி சுவாமி. ஊழியத்தை ஆண்டவரே உண்மையான ஸ்தானாதிபதிகளாக உங்களுடைய ஊழியத்தை செய்கிறவளாய் ஹாவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை உணர்வுள்ளவர்களாய் நின்று சுவாமி ஊழியத்தை நடப்பி கேட்டேன் சுவாமி. சாகத்தோடு நடப்பி கட்டும் தேவைகள் சந்திக்கப்படுற சுவாமி, இவர்கள் குடும்பங்களுடைய காரியங்களை ஒன்றையும் பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக ஊழியக்காரங்கெல்லாம் நிற்கிறார், கடைசி நாட்கள் நிற்கிற ஊழியரான வெட்டிப்பான அபிஷேகம் வேணும் சுவாமி. போராட்டங்கள் உண்டு சுவாமி, வஞ்சனையான உபதேசங்களில் ஆண்டவரே இருக்கிற காலம் ஆண்டவரே, எல்லா போராட்டங்களிலிருந்தும் ஆண்டவரே இவரை காத்து கொள்ளுங்க சுவாமி. தகப்பனி இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி, ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. கேள்வி செய்யுங்கப்பா, தேசத்தை ஆண்டு ஒன்ற தலைவர்களுக்காக வேண்டி எங்கெல்லாம் தலைவர்கள் தேசத்தை ஆண்டு ஒன்றிருக்காளோ அவர்களுக்கு நீதி நியாயம் தேவ பயமும் உண்டாகட்டும் சுவாமி. நீங்க கொடுத்த ஆண்டவரே இந்த ஆளுகை அவர் பயத்தோடும் நறுக்கத்தோடும் மக்களை ஆளுகிறவனாக அவரு தலைவர்கள்

நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும், நன்மைக்கு எதுவாகவே இந்த சங்கடை ஆளுகைகள் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இந்தவரையிலும் ஆண்டவரே ஐயா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இறந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே அப்பா, அந்த நாட்களில் ஆண்டவரே போய்க் கொண்டிருக்கிற ஊழியர்கள், அழுந்து கொண்டு போயிருக்கிற ஊழியர்கள், விசுவாசத்தை விட்டு போயிருக்கிற விசுவாசிகள் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்றப்பா. பெற்றுட்டு பெற்ற ரட்சிப்பை ராசீனப்படுத்தாது, ரட்சிப்பின் மகிமையை அறிந்தவர்களாய் ஐயா காத்துக் கொள்வர்களாய் மாற்றுங்கள் சுவாமி. தாவே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மனம் திரும்பட்டும் அப்பா, இவர்கள் இருந்த நிலைமை திருந்தெழும்பட்டும் சுவாமி, திரும்பமாய் கட்டப்படட்டும் சுவாமி. சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் ஊழியர்களையும் அழிப்புங்க சுவாமி. எங்கெல்லாம் ஆண்டவரே மறுதளித்து போய் நிற்கிறார் அந்த இடங்களை சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்றோம். இந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனே இவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தி இவர்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் படியாமல் எல்லாவற்றையும் மன்னித்து சுவாமி திரும்பமாயங்களை பலபடியை சேர்த்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் இவர்களுக்கு மன்னிப்போல இறக்கங்களும் உங்களுக்கு உண்டு சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தாட்ட பிள்ளைகள் குடும்பங்களுக்கெல்லாம் வேண்டிக்க சத்துருவான் அவனுடைய எல்லா சரி மோசங்களும் எங்களை காத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தாப்பனே, வேண்டிக் கொள்வோம் தாப்பனே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்வ சபைகளில் ஆயத்தப்பட்டு சுவாமி சபைகளில் ஆண்டவரே அன்பும் மறுமணமும் ஆவி உண்மை உள்ளவர்களாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஒருவரை நேசிக்கிறவர்கள் சபையை கட்டுறவளை குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே சபைகளை கட்டு சுவாமி. சபைகளெல்லாம் மனவாட்டி சபையாக பரிசுத்தமுள்ள சபையாக இந்த நாட்களில் பரிசுத்தப்படட்டு சுவாமி. கூட வருகையில் ஆண்டவரை எடுத்துக் கொள்கிற சபையாக ஆயத்தப்படவும் ஆயத்தமுள்ளவர்களாகவும் மாறவும் இவர்களை நடத்துங்க சுவாமி. வேண்டிய வளத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி. சபைகளெல்லாம் காண்கிற சமயங்களே ஆண்டவங்கள் இருக்கிறவங்க ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபைகள் ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவர் இங்கே காண்கிற தேவன் ஆண்டவரே சபைக்கு தலைவராய் நீங்க இருக்கிறீங்க. சபை இல்லையே ஆண்டவரே என்ற நாட்களில் போராடுகிற சத்துருவின் கிரியல் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சபையை ஆண்டவரே நீங்க காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்கா சபைகளுக்கா வேண்டிக் கொள்ளுறோம். சபை நினைக்கிற போதர்கள் உதவிகளுக்கு ஒருவருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. உண்மையோடும் ஆவியோடும் நடத்துகிறவளாய் சபையை மேற்கத்திற்கு நல்ல ஞானம் உள்ளவர்களாய் நல்ல மேய்ப்பர்களாய் இவர்களை நடத்தி இவர்களுடைய வாழ்க்கையில சாட்சி உள்ள இவைய உண்டாகட்டும் சுவாமி. ஜனங்கள் இவர்களை பார்த்து ஆண்டவரை தேவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இவர்களுக்காக மேய்ப்பர்களுக்காக ஆண்டவரே உதவி உரியர்களுக்காக ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அடுத்துங்கப்பா சபைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நீங்க கொடுங்க, வார்த்தைகளை கொடுங்க, மன்னாவை கொடுங்க. ஜனங்கள் விடப்படட்டும், போதர்மாறும் ஊழியக்காரர்களும் விடப்பட்டு அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் அந்த நாட்களில் ஆண்டவரே சாட்சியுள்ளவர்களா ஆசீர்வாதம் உள்ளவர்களா மக்களுக்கு முன்மாதிரியுள்ளவா நடத்துங்க சுவாமி. இவர்களை காண்கிற தேவன் ஆண்டவர் உங்களை காணும்படியா செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள ஐயா நன்றி ஆண்டவரே. ராஜ்யத்தின் சிசேஷம் சலஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அப்பொழுது முடிவரும் மனுஷனதானே. உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே எவ்வளவு பாரு காரியங்களை ஐயா நீங்க தந்திருக்கிறீங்க. எவ்வளவு வேகமா செல்ல வேண்டுமோ அவ்வளவு வேகமா சென்று கொண்டிருக்கப்படியா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்றோம், நன்றி. எல்லாம் அவங்க கிருபை தானப்பா, அவங்களோட கிருபை தானப்பா. உங்களோட வருகையில எல்லாரும் உங்களை அறிந்தவர்களா இருக்க வேணும்னு சொல்லி தகப்பனே இவ்வளவு கிருபையோட செய்திருக்கிறீங்க சுவாமி. ஐயா நடத்துகிற பிள்ளைகள் உண்மையும் ஆண்டவரே நேர்மையாகவும் ஆண்டவரே சாட்சி உள்ளவளாயும் ஊழியங்களை செய்ய உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அவர்களோட தங்களுக்கு என்றல்ல ஆண்டவர் தேவனுக்கு என்று எழும்பி நிற்கத்தக்கத விதத்தை கொடுங்கப்பா. அவருடைய தேவைகள் ஆசீர்வாதங்கள் குடும்ப தேவைகள் பிள்ளைகளுடைய வழிகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் கூட சுவிசேஷம் அறிக்கப்படுவோம் அந்த எல்லாம் கூட தேவைப்படும் அவரோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கப்பட வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளும் என்னமாய் ஆண்டவரே அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்களில் வைக்கிற ஊழியர்கள் மேசாரிகள் ஆண்டவரே தாங்குங்க.

அவளை பொறுத்தீங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, அவ்வளவு தங்களோடு பன்னீரோடு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களையும் நடத்துங்க சுவாமி, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. என்ன ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரே இந்த இடங்களுக்கு போத்தாக்க மக்களை உரியக்காரர்களை மிஷனர்கள் எழுப்பி கொடுங்கப்பா. ஆண்டவரே, கடைசி நாட்களில் நடக்கிற காரியங்கள் ஒன்றிலும் எந்த அப்பனே எங்களோட ஊழியம் வாய்மைப்படுவதால் எல்லா மக்களும் உங்களை அறிந்தவர்களாய் உங்களோட நிற்கத்தக்கதோ அங்கும் ஆண்டவரே ஊழியங்கள் மகிமைப்படுவதால் மகிமைப்படாத உள்ள மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களோட பிள்ளைகளும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளறோம், இவர்களுக்காக வேண்டி அப்பனே நன்றி சொல்லுவோம். நன்றிப்பா, இந்த நாட்கள் வாழ்வை அனந்து கடைசி நாட்கள் அன்பு துணைந்து போன காலமாயிருக்கிறது சுவாமி. அன்பு இல்லாமே நான் ஆண்டவரே ஜனங்களுடைய பாவங்கள் கொடுமைகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் தகப்பனே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உங்களோட அன்பு நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினால் தானப்பா இவர்களை விடுதலையாக முடியும் சுவாமி. அன்பில்லாதவன் தேவனை அறியான பிரகாரம் ஆண்டவரே இவர்கள் அன்புள்ளவர்களாய் தேவனுக்கு பகிர்ந்தவர்களாய் நீதியுள்ளவர்களாய் மாற்றுங்க சுவாமி. இந்த கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா, வாண்டிங்கப்பா. ஜனங்களுக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்ட தேவனே நீங்க செய்யுங்கப்பா. நீங்க தானப்பா தேவன், நீங்க தானப்பா தேவன். இவர்களை வழி நடத்துங்கப்பா, அன்பினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்கள் ஆண்ட பிரிந்த உறவுகள் ஆண்டவரே வாலிக பிள்ளைகள் அந்தந்த காலங்களில் ஆண்டவரே பார்க்க முடியாத துன்பங்கள் அப்பா பொற்கொண்டு சாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ விதமான வழிகளில் இவர்களை வலித்து கொண்டு போகிறான் சுவாமி. இந்த பிசாசின் பஞ்சனில் இருந்து ஆண்டவரே எங்களை அன்புதானப்பா காக்க முடியும், காக்க முடியும், காக்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்க அன்பினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் வந்து சேரட்டும், பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமும் சமாதானமாய் தாய் தகப்பனோடு சேர்ந்து வாழட்டும், இரவுகள் எல்லாம் சேரட்டும். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்பு. அம்பின் ஆவியானவரே, பரிசு தாவியானவரே, ஒரு விஷய ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் பின் வாரியாக ஆண்டவரே ஜனங்களை உச்சம்படியாய் வேண்டிக்கொள்வோம். சூற்றம் உங்களுடைய இறக்கம் வேணும் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். உங்களை பெண் மாதிரிக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இந்த வாலிப வயதில் இந்த தகப்பன் இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க சும்மா. உங்களோட ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, எங்களோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக கத்தாவே இந்த பிள்ளைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ளுற தேவன் நீங்க ஒருவர் அப்பா. சொல்லுவாங்க கையில் இருந்து பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா. சின்ன வயதிலே பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே சீர்கட்டு போய் சிவரிக்கு போய் வாழுகிற வாழ்க்கையா இருக்கிற சுவாமி. ஆண்டவரே அவருடைய கரங்களில் இருக்கிற போங்கள் ஆண்டவர்கள் இருக்கிற டெலிவிஷன் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே அப்பா நன்மையானதை கண்டு தகப்பனிட வாதிகள் வயதில் சிருஷ்டி காத்திரை நிலை என்ற பிரகாரம் உங்களுடைய வசனத்தை காத்துக் கொள்கிறவர்களாக மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வாலிய பிள்ளைகளை மறைச்சு கொள்ளுங்கப்பா. நீங்க மீட்க விட்டா யாரும் மீட்க முடியாது சுவாமி. ஆண்டவரே மீட்க வல்ல தேவன் நீங்க, நங்களை மீட்கத்தானப்பா நீங்க. இவ்வளவு வாழ்த்தாடு பட்டீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபை எல்லாங்களுக்கு கிருபை தானப்பா. நாங்க தகுதியற்றவர்கள் இருக்கிற மக்கள் சௌதியர் யாரும் ஆண்டவரே சௌதியானவர்கள் அல்ல சுவாமி. உங்களுடைய கிருபை ஆண்டவரே சௌதியற்றவர்களுக்கு உங்களுடைய கிருபையை நான் தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்வேன், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்வர்களுக்கா வேண்டிக் கொள்வோம். மாற்றிக் கொள்ளுங்கப்பா, மாற்றிக் கொள்ளுங்கப்பா. அது கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. அந்த தேசத்தின் நன்மைக்கு அவங்களுக்கு வேண்டிக் கொள்வோம். தேசம் மறுபடியும் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்களால் தேசம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. தேசம் உங்களுடைய சுவாமி. தேசம் ஒரு கிறிஸ்தவ நாளாக இருந்த நாடு ஆண்டவரே. என்றைய நிலை ஆண்டவரே இருக்கிற எல்லா பல்லாங்கான காரியங்கள் ஆண்டவரே, இருக்கிற ஆராதனைகள், விபச்சாரங்கள், போதைகள் ஆண்டவரே, இன்னமா எத்தனையோ விதமான காரியங்கள் தேசத்தில் ஆண்டவரே
அழித்து கொண்டிருக்கிற சுவாமி, இந்த தேசத்துக்கு ஒரு நன்மையை நீங்க தானப்பா தர முடியும். ஆண்டவர தேசத்துக்கு குற்றங்குறைகளை மன்னிக்க உங்களா தானப்பா முடியும். மன்னிங்கப்பா, மன்னிங்க எங்களை ஜனங்களுக்காக இறங்குறோம், இறங்க முடியாத வேண்டிக்கிறோம். எங்களுடைய உறவுகள் மீட்கப்பட வேணும், எங்களுடைய உறவுகளை செய்யப்பட வேணும். தகப்பனே, எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நன்மையை பெற்றவர்கள் ஆண்டவர் தேசத்துல வந்து அழைக்கலாம் வந்து அப்பா அவங்கள ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் திரும்பமாய் ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்குள்ள வர உதவி செய்யுங்க சுவாமி, உதவி செய்யுங்க சுவாமி, உதவி சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனே, எத்தனையோ நாட்டு மக்கள் தேசத்துல இருக்கிறார், எல்லா மக்களையும் ஆசீர்வாத, அவர்களுடைய குடும்பங்கள், அவருடைய ஊழியங்கள், போதார்மார்கள், சபைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதான். சபையில ஆசீர்வதிங்கிற அப்பனே, கண்டா தேசத்தை ஆசீர்வதிங்கிற அப்பனே, அப்பா நன்றி சொல்லுறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம். தேசத்தை ஆண்டவர்கள் தலைவர்களுக்காகவே, தலைவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே, தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர தேசத்தை ஆளுகிறவளாய் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய கரங்களில் வேதம் ஆண்டவரே இருக்கட்டும் சுவாமி. அதன்படி தேசத்தை ஆளுகிறவளாய், சத்தங்களை கொண்டு வருகிறவளாய், தேவபயம் நிறைந்தவர்களாய், அப்பா அவர்கள் நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. அவர்களை எங்களுடைய கருத்துக்குள் தருகிறோம். இந்த காலங்களை அறிந்தவர்களாய், உணர்வுள்ளவர்களாய், அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனே, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் கிருபை அப்பா, கிருபை அப்பா. அவங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கிறவங்களை தேசம் ஆண்டவரே, மனம் திரும்ப வேணும் சுவாமி. அங்குள்ள எல்லா விதங்களை போதாதவர்களில் வந்த சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்க தேசம் வாழ்வடைய வேணும் சுவாமி. உங்களுடைய நாமத்தினால தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. நீங்க தானப்பா ஆசீர்வாத கத்தர், நீங்க தானப்பா அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர் என்று ஆண்டவரே, ஜனங்கள் காணும்படி, ஜனங்கள் உங்களை காண வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பலிகளில் மாற வேணும் என்று உண்டு சுவாமி. எல்லாரும் மனந்திரும்பட்டம், மனந்திரும்பட தேசத்துக்கு நன்மையை தாங்க சுவாமி. அப்பா நன்மை நீங்க தான் அப்பா, தேசங்களுக்காக வேண்டிக்கொள்ளு, ஜனாதிபதிக்காகவும் ஆண்டவே, அவர்களுடைய மந்திரி சபையில் ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுங்க அப்பா. காத்து எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். எங்களுடைய பெற்றோர்களின் மதாதிரர்களும் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு நேரிய நியாயம் அந்த தேசத்து உண்டாக வேண்டும் என்று நிற்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக இப்படியாக தேசங்களுக்காக வேண்டிக்கணும். கோடி மக்கள் வர இந்த தேசத்துக்காக வேண்டிக்கணும் ஆண்டவரே. இந்திய மக்களும் தேசத்தில் அவருடைய குருட்டாட்டங்கள் நீங்க வேணும் சுவாமி. ஆண்டவரே, கோடி மக்கள் 43 கோடி மக்கள் வாழ்ற தேசம் ஆண்டவரே, இருளுக்குள் இல்லாதபடி ஆண்டவரே வெளிச்சத்துக்குள் வர வேணும் சுவாமி. அந்த தேசம் திரும்ப வேணும் சுவாமி. மூட கொள்கைகள் எல்லாம் மாறி, விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நீங்க பிசாசின் கிரியைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்க தேசத்தை ஆண்டவரே நீங்க நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளவும். அங்குள்ள ஊழியர்களையும் தாங்கும்படியாய், அவர்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளணும் சுவாமி. எப்படியா 2 தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. தேசங்களுக்கெல்லாம் வெளிச்சம் நீங்க ஆண்டவர்கள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொன்னவர்கள் வாரம் கடைசி நாட்களில் ஆண்டவரே, அந்த காலங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் நீங்க அதை செய்ய போறபடி நான் நன்றி. எல்லாம் ஆதீனத்தில் இருக்கிறது, அதன் காலத்தில் நேர்த்தியா நீங்க செய்யறபடி நான் நன்றி சுவாமி. ஐயா, அவங்களோட வார்த்தைகள் மாறுவதில்லை சுவாமி. நீங்க செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. அந்தந்த காலங்களில் நடக்கிறபடி நான் நன்றி. எப்படியா 2 தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரட்டும், ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், சமாதானம் பெறட்டும். இருள் நாதிக்கமெல்லாம் நீங்க ஜனங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நிற்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாது இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்கள் சபைகளில் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். எப்படியாவது ஒவ்வொரு காரியங்களுக்காக, தேசங்களுக்காக, ஒவ்வொரு மக்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக,
எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். ஐயா உங்களோட சமூகத்திலிருந்து வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நடத்துறதேவன் நீங்க, ஆளுகை செய்யற தேவன் நீங்க, அந்த சராசரங்களையும் ஆளுகை செய்யற தேவன் நீங்க சுவாமி. ஆளுகை செய்யறவரே எல்லாவற்றையும் நீங்க தானே காத்து வழிநடத்துறபடினா நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுவோம். ஐயா எங்களை அந்த சங்கம் ரேடியோ நடத்துறவர்களுக்காக எனக்கு சுவத்தை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க, தேவைகளை சந்திங்க, என்னென்ன வழி நடத்த முடியுமோ தகப்பனே கூட ஞானத்தை கொடுத்து நடத்துங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்துங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த பொருளாங்கான காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க சுவாமி, காத்துக்கொள்ளுங்க. அதுக்குரிய வேளாணை பெறுவார்களாக ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அன்னை கனப்படுத்துவேன் சொன்ன தேவன் நீங்க அவர்களை கனப்படுத்தும்படியா எண்ணிக்கொள்ளுறோம் சுவாமி. என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி எம்மட்டுமே கத்தரே நன்றி சொல்லுவோம். இனிமேலும் காக்க போடுறோம் நீங்க தான் அப்போ உங்களை உறுதியாக பெற்றுக் கொள்ளுங்க. பூர்ண சமாதத்தோடு காத்துக்கொள்வேன் சொன்னவரே, உங்களுடைய சமாதானத்தினால் நாங்கள் நிரம்பி இருக்கிறபடினா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எல்லா கணவன் துதியும் மகிமே நீங்க தானப்பா. ஏசு நாமத்தை வேண்டிக் கொள்வேன் நல்லபடியாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.

0: ப்ளீஸ் சொல்லுறம்மா.
1: ப்ரைஸ் தி லார்ட்.
0: ஓகே, நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஓகே. ஓகே, நன்றியம்மா. இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடைய கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத்த குருவோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். உங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து இவங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அவருடைய குடும்பத்தையும் சுற்றார் உறவினர் நண்பர்கள் அதே வழியிலே சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்திக்கொண்டு இந்த வழியில் அவருடன் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி குலேந்திரம் அவர்கள் மீதியான ஜெபங்கள் கூட வழி நடத்துவார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம், மாலை நேர விடுதலை நிகழ்ச்சி நேரம். இந்த தேவ ஊழியர் சௌரி குலேந்திரன் அவர்கள் இணைகிறார்கள். ஜெபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கருத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். அருமையானவர்களை, எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி குலேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து ஜெபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
2: ஆமேன். அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நான் சொல்கிறோம் ஐயா. இந்த நாளை நாங்கள் காணத்தக்கதாகவும் எலும்பி காலூண்டு நிற்கத்தக்கதாகவும் எங்களுக்கு தந்த இந்த மட்டத்தை கிருபைக்காக, இந்த வழி நடத்தலுக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ஐயா. உங்களோட கிருபைதான் எங்களை தாங்கிறது. உங்களோட கிருபைதான் எங்களை வழி நடத்துகிறது. உங்களோட கிருபையின் கரந்தான் எங்களை காத்து கொள்கிறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் இன்னும் மறவேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்கள் மறக்காமல் உள்ளங்கையில் விரைந்து வைத்திருக்கிறதுக்காக, வெல பக்கம் நல்லா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இதாவே நீங்கள் எல்லாரையும் உங்களோட சாயலாக படுத்ததுக்காக நன்றி. ஒரு மிச்சம் இல்லாத தேவனையா, நீங்கள் எல்லாருமேலும் பொல்லார் மேலும் பழைய பைய பண்ற தேவனையா, அப்படிப்பட்ட தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்களோட குமாரனை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு உங்களோட பிள்ளைகளோட உரிமையை கொடுத்ததுக்காக நன்றி. உங்களோட குமாரனை இந்த உலகத்துக்கு நீங்கள் அனுப்பி எங்களோட பாவங்களுக்காக அவரை ஜீவபலியாக ஒப்படைத்து எங்களை ராஜாவுக்காக நன்றி. உயிரோடு எழுந்து எல்லாரும் காணத்தக்கதாக உயிரோடு எழுந்து, உயிரோடு எழுந்து என்றும் உயிரோடு இருந்து தன்னுடைய வரத்தில் பரந்து பேசிக்கொண்டிருக்கிற இயேசுவே உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தனித்தவர்களாகும் திக்கெட்டவர்களாகும் விடாதபடி எங்களுக்குள்ளும் எங்களோடும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோடும் கூட இருக்கிற பரிசுத்தாவியானவருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம். ராகுமாரன் பரிசுத்தாவியான தெரிய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கம மொழியலையில் இணைந்த பிள்ளைகள், இணைய போற பிள்ளைகள், இதை நடத்தும் பிள்ளைகள், ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்க பேச்சு ஒன்றையும் பரிசுத்தாவியானவரே நீங்கள் இடகட்டி வழிநடத்தி கொண்டு வரதுக்காக, பரிசுத்த பாதையில் உணர்த்தி உணர்த்தி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து பாருங்க ராஜா, ஆராய்ந்து பாருங்கோ. உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம் ராஜா, மாம்சத்தில் இருக்கிறோம் அப்பனே. உங்களுக்கு பிரியமில்லாத வேதம் தரக்கூடிய காரியங்கள் எங்களுடைய சிந்தனை செய்ய பேச்சில் இருந்த அத்தாயவாக உணர்த்தி எங்களை பரிசுத்த பாதையில் வழிநடத்த வேண்டும் என்றும், பரிசுத்த பாதையில் வழிநடத்த வல்ல பரிசுத்தாவியானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இல்லாத உலகத்தில் ஐயா, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் மாறுதலையும் வல்லமையை நீங்க தான் ஐயா எங்களுக்கு தந்து வழிநடத்துறீங்க. இது கூட நன்றி உள்ளவர்களாக உங்களுக்கு சாட்சியாக நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நாங்கள் வெலப்பக்கமோ உலப்பக்கமோ சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் எத்தையும் செய்யாதபடி பேசாதபடி சிந்தியாதபடி கூடி பரிசுத்தாவியானவரே, உங்களால் தான் எங்களை இடகட்டி வழிநடத்த முடியும். எங்களை ஜீவ பலிகளாக ஒப்படைக்கிறோம் ஐயா. நீங்கள் பலிய விரும்புகிறவன் இல்லை ரக்கத்தை விரும்புகிற தேவன் அப்பா என்றாலும் எங்களை ஜீவ பலிகளாக ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை வெனந்து வெனந்து வெனந்து கொந்த பாத்திரங்களாக்கி உங்களோட அன்பை ஊட்டி உங்களோட அன்பை நிறைத்து ராஜா எங்களை வழிநடத்தி கொண்டு வாரவரே, வழிநடத்தி வாக்கணும், வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். இந்த அன்பு தான் ஐயா இதையும் தாங்கும், இதையும் சகிக்கும். இந்த அன்புக்கு பாத்திராக உங்களை உள்ள ஒருவரையும் ஒரு ஊழியத்தை செய்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரையும் அப்பா வல பக்கமோ இடை பக்கமோ சாய்ந்து போகாதபடி என்ன நோக்கத்துக்காக அந்த சிலுவையை சுமந்தீங்கள் என்று அதை உணர்ந்து நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் இடகட்டி வழிநடத்த முடியும், இடகட்டி வழிநடத்த முடியும் ஐயா. ஒளியாயிருங்கள் பாயிருங்கள் என்று வாக்கு தந்ததுவனே, இந்த உலகத்தில் இது சூழ்ந்த உலகத்தில் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரையும் இந்த அபிஷேகத்தை போட்டடித்து விடாதபடி உங்களோட அன்பை ஆண்டு அன்புக்கு பாத்திராக இருக்கத்தக்கதாக சாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்களை ஒருவரத்தானையே உணர்த்தி உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது இயேசுவே நீங்கள் எப்படி சீஷர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினீங்களோ என்னென்னத்தை சொல்லி அனுப்பினீங்களோ அந்த வார்த்தையின் படி ராஜா ஆண்டவர் உங்களோட பிள்ளைகள் நாங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக உலாச பாசம் பொருள் பொன் வெள்ளிக்கு இடம் கொடுத்து நடக்கிறவர்களாயிருக்காமல் காத்துக்கொள்ளுங்கிறாயா. நாங்கள் ஒன்றும் கொண்டதும் இல்லை, ஒன்று போக கொண்டு போக முடியாது ஐயா. எப்படி வருங்கையோடு வந்தோமோ அது வருங்கையோடு தான் ஐயா உங்களுக்கு வரப்போகிறோம். ஆண்டு வரே இந்த அப்படிப்பட்ட உணர்ந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களை எங்கள் ஒவ்வொருதெல்லாம் இந்த பொல்லாத வழியில் போகும் மக்கள் கண்டு மனம் திரும்பி உங்களத்தில் வேலை நடக்கத்தக்கதாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் இடகட்டி வழிநடத்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்ல பரிசுத்தாவியானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழி எளிய இன்றைய நாளில் இதுவரையும் நீங்கள் தர தாமதமின்றி இதுவரை நேரம் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. நீங்க தொடக்கின ஊழியத்தை நீங்க நடத்தி கொண்டு வாரீங்கிற கூட நாம மாமப்படுத்தக்கதாக அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னத்துக்காக சங்கமம் என்ற பேரை நீங்க கொடுத்தீங்களோ வெளிப்படுத்தினீங்களோ அது கூடாக இந்த சங்கமம் ஒளியலியை ஆசீர்வத்து கொண்டு வர கிருபைக்காக எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எத்தனையோ பிள்ளைகளும் கூட அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் வரங்கள் சனிகளை அனுபவிக்கிற பிள்ளைகள் வரங்கள் சனிகளால் முடிசூட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இதிலிருந்து உங்களை மாமப்படுத்த கிடைத்து நன்றி உள்ளவர்களாக இருந்து இந்த நச்சையை மற்றவர்களுக்கும் பெறப்பத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு செய்து கொண்டு வர கிருபைக்காக இந்த எல்லைகளை பெரிதாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக கால தொடங்கி இதுவரை இறைவன் தடதாவதின்றி நடத்தின தேவனே, இது முடியும் மட்டுக்கும் ஒரு தடையும் இல்லாதபடி ஒரு தடையும் அணுகாதபடி நீங்க நடத்தி முடிப்பீங்கள். நீங்க தொடங்கின ஊழியத்தை நீங்க நடத்தி முடிப்பீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் ஆசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் மனப்பாரத்தை கொடுத்து அனுதினமும் ஆண்டவரே இந்த வார்த்தையை பங்கிட்டு வாசிக்கத்தக்கதாக வார்த்தையாக இயேசுவே நீங்கள் உதவி செய்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு ஐயா இந்த வார்த்தைகளை கையில் இல்லை வார்த்தைக்கு வாசிக்க முடியாத பலவீனமாக இருப்போருக்கு நேரம் இல்லாமல் இருப்போருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக அப்பா நீங்க வழி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக மாட்டியாக எங்கள் தேவனே, உங்களால் இதை கேட்ட பிள்ளைகளுடைய மனதில் பதித்த இந்த மனிதர்கள் உங்களுக்குள் நெருங்கி வாழத்தக்கதாக சாட்சியாக இருக்கத்தக்கதாக என்னென்ன விதத்தில் கீழ்படிய உண்மை கீழ்படியத்தக்கதாக நீங்க உணர்த்தி உணர்த்தி மனம் திரும்பத்தக்கதாக செய்து கொண்டு வர பெரிய அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் ஒரு நாளும் வீணாக போகாது ஐயா. அந்த வார்த்தைகள் செய்ய வேண்டிய வேலையை செய்தே ஆகும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம். என்னை விசேஷமாக இதை கேட்ட பிள்ளைகள் கேட்ட வண்ணம் இருந்து விடாதபடி விளிம்பி வெற்றி நட போட்டு உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாகும் நீங்கள் ஆக்கி கொண்டு வர கிருபைக்காகும் எல்லாவற்றுக்கு மேலாக எத்தனையோ மனதினோடு இருப்பதற்கு மருந்தாக ஆற்றுதாக இந்த வார்த்தைகள் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, சொல்லிக்கிறோம். ஒரு குறைஞ்ச ராஜா வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த நச்சரிய மற்றவர்களுக்கு பெறப்புறவர்களா இருக்கத்தக்கதாக ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் ஆண்டவரே உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படிந்து உங்களை நீங்க தொட்டு குணமாக்கின பிள்ளைகள் உங்களை அவமப்படுத்தணும், உங்களை அன்பை மற்றவர்கள் அறியணும், அறியாத மக்கள் இன்னசன மக்கள் அறிய வேணும் என்று வாஞ்சே நீங்க சகோதரன் மேலதில் போட்டு அந்த வாஞ்சி அந்த சங்கம் மூலைகளால் நீங்கள் நிறவீட்டி கொண்டு வர கிருபைக்காகும். இதை நடத்தத்தக்க நல்ல ஞானம் அறிவு நேரம் சுகல தைரியம் ஒவ்வொன்றை நீங்கள் கொடுத்து கொண்டு வர கிருபைக்காகும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரனை ஆசீர்வதிங்க, சகோதரி ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக அளவிடக்கூடாத அளநீள முடியாத அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல இந்த சங்கம மூலையிலே இணைவோடு அன்போடு வரவேற்று வாழ்த்தி வாழ்த்தி அவர்களை சந்தோஷத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக அவர்களையும் ஆசீர்வதிக்கத்தக்க ஞானத்தை கொடுத்து வாழ் நடத்துற கிருபைக்காக நன்றி. ஞானக்கண்மலியே, ஞானக்கண்மலியே, சந்தோஷ முன்னலியே, சாந்த சுருவியே, நீங்க தான் ஐயா சவரின் மனைவியையும் ஆசீர்வதித்து என்ன அவர்களுக்கு நல்ல சோகல சைரியத்தை கொடுத்து என்னென்ன விதத்தில் என்ன இந்த இல்லைகளை பெரிதாக்க வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதையும் சேர்த்தக்க வல்லமை ஞானம் அறிவு எல்லா தாழ்மை உண்மையை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு விரைவில் இந்த சங்கம மொழிகளில் இணையும் ஆத்மாக்களோடு அன்பாக அன்பாக ஆண்டுகளை கதைக்கத்தக்கதாக புஞ்சிரிப்போடு கதைக்கத்தக்கதாக நீங்கள் பரிசுத்தாவியானவரே அவர்களை நகட்டி பண்ணத்தக்க கிருபைக்காக இந்த அன்பை அவர்களை உங்களுடைய அன்பை இணைவோர் கண்டு இன்னும் அவர்களும் மன மாறத்தக்கதாக அவர்களை வல்லடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை கிழிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சோதனை புறப்படுங்க, சதையை புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. இதை இருதய வாழ்ந்துகளை நிறைவேற்றிய இன்னும் இதை வெற்றியோடு நடத்தப்பட்ட ஞான மரபை கொடுத்து ஆசீர்வதிக்கும் சந்ததி சந்ததி ஆசீர்வதித்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு விசுவாசத்துக்காக ஆண்டவரே நன்றி. அவ உங்களோட செம்பலர்களுக்கு செய்யும் ஒத்தாசை கொடுக்க ஒவ்வொரு ஒத்தாசையும் நீங்கள் ஆண்டவரே அவரை நீங்கள் தான் தொட்டு உங்களுக்கு கண்டு பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ன உங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு வேண்டிய வழியை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து அவரை ஆடாமல் மகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. என் கொடுத்த மகனுக்காக மருமனுக்காக பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நாங்கள் நினைக்கும் பொழுதும் இந்த சங்கம மொழியில் இணைந்து ஜெபிக்கும் போதும் அவர்களுக்காக பேர் பேராக முழங்கள் வருவது உங்களுக்கு தெரியும். நாங்கள் பேர்கள் சொல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த பேர்களை எல்லாம் ஆண்டவரே பிறகில் வெளியில் வைத்து வைத்திருக்கிறவரே என்ன மாதிரி நெருங்கி வாழத்தக்கதாக அவள் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உங்களோட பிள்ளைகள் அந்த உரிமையோடு இந்த உலகத்தில் சாட்சியாக வேலை இடத்திலும் வைக்கப்படும். ஆண்டவரே சபையிலும் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையிலும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை ஒளியாக வைத்து வந்துடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த வருங்கால சந்ததி பிள்ளை பேர பிள்ளைகளை பொறுப்படுங்க ராஜா. நீங்கள் கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களை பொறுப்படுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் இத்தனை விதமான ஆண்டவரே அடிமை ஒருவரும் காணவில்லை என்று பாவத்துக்கு பாவத்தை செய்வதற்கு இடம் இருக்க வையா என்றாலும் உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு போய்விடாதபடி நீங்கள் அவர்களை கடிவாளம் போட்டு வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி என்னும் இவர்களுக்கு நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து ஆண்டவரே என்னும் உங்களுக்குள் காலோன்று நன்றி. கல்வாரியாகியே உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களோட ராஜ்யத்துக்கு அவயவங்களாக அவர்களை பாவிக்க உங்களால் முடியும். வளர்வதற்கு பாவிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பொல்லாத காலத்தில் ஐயா எந்த பொல்லாங்கும் வந்தவர்களான காலப்படி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஒன்றேன் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை ஆண்டு வேலை செய்யும் வேலை ஸ்தலம் ஒவ்வொன்றையும் காத்து கொள்ளுங்கள் ராஜா. அதே போல் சோதரன் சௌதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் தேவன் சங்கமொழியலையும் நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்கள் ராஜா. அந்த ரத்தத்தில் இருக்கிற பரிசுத்த ரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு வேறு ஒன்றுமிலே இல்லையா. இந்த ரத்தத்தால் மூடி காத்து கொடுவீங்க காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, ஆண்டவரே வாஞ்சைகளை நிறைவேற்ற தேவன் நீங்கள் ஐயா. சோதரன் சோதரன் எனது என்னும் இந்த சங்கம மொழியலி என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த வேணும் என்று நீங்கள் வாஞ்சியை போடுறீங்களோ அந்த வாஞ்சியை நீங்கள் இட்ட நேரத்தில் நிறைவேற்றி என்னென்ன உலகத்தில் ஆண்டு மூலம் அதுக்கெல்லாம் இணைந்திருந்து கேட்கத்தக்கதாக நீங்கள் வழிகளை திறந்து ஆசீர்வதித்து இல்லைகளை பெரிதாக்கி வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா. ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்கோ. உங்களோட பரலோக ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அத்தனை மகளுக்குரியது. அந்த ஆசீர்வாதத்தை ஊட்டவல்ல ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இசாக்கின் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சங்கம முறையலையில் இணைந்திருந்து உங்களோட அன்பை வெளிப்படுத்த போற பிள்ளைகள் ஆத்தமா ஒவ்வொன்றுக்காக நாங்கள் சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அவர்களுக்கு அவருக்கு நீங்க கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி. அவரை அவரோட குடும்பம் அவருடைய சபையை ஆசீர்வதிங்க ராஜா. அந்த அபிஷேகத்தை அவர் போட்டெடுத்து விடாத ஒரு சாட்சியா இருக்கத்தக்கதாக இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து உங்களை மகமப்படுத்த கிடைத்ததே என்று அவர் நன்றியுள்ளத்தோடும் துதி ஸ்தோத்திரத்தோடும் உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களால் பேச போறதுக்காக அவங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டுகளில் கூட உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டு நல்ல நிலத்து ஆண்டுகளுக்கு இருக்கும் பிள்ளைகளுடைய மனதில் பதிந்து அதுக்கு கீழ்ப்படைந்து அந்த வார்த்தைக்கு பிரியமுள்ளவர்களாக நடக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை ஒவ்வொன்றை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக விதைக்க உங்களால் முடியும். விதத்து கொண்டு வாரத்திருவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் ஆண்டவரே உங்களால் மழையை பெய்ய பண்ற உறவச்சம் இல்லாத திருவனே இதில் இணைந்திருந்து கேட்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இத இந்த வார்த்தைகளுக்கு ஆறுதலாக அபிஷேகமாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி அவர்களை நல்ல வழியில் பொல்லாத வழியிலிருந்து விலக்கி இந்த வார்த்தைகள் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையை கொடுக்கும் தாசனை ஆசீர்வதிங்கோ, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கோ அப்பனே, அவருடைய சபையை ஆசீர்வதிங்கோ ராஜா. ஆண்டவரே என்னும் என்ன உங்களோட பரலோக ஞானத்தை கொடுத்து உங்களோட பிள்ளைகளை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் வழிநடத்தக்க நல்ல மேப்பராயிருந்து நடத்தத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி ஆண்டவரே அவர்களை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கு, வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, தொடர்ந்தும் பாடலு கூடாகவோ செய்தி கூடாகவோ சாட்சி கூடாக இந்தெந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இதில் இணைந்திருந்த இன்றைய நாள் சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கிறோம், ஆசீர்வதிங்கிறோம். அவர்கள் உங்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இடகட்டி உங்களை மகமப்படுத்த வேணும் என்று அந்த ஒற்றே எண்ணத்தோடு ஆண்டு விரிதுக்குள்ளால் ஆத்மாக்கள் உங்களோட அன்பை என்னென்று ருசிக்க வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சாட்சி பகரத்தக்கதாக, துதி ஸ்தோத்திரத்தை செய்யத்தக்கதாக, பாடல்களை பாடத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, பாவிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுறோம். நீங்க பேர் பேராக அறிவிங்க, ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் இவர்கள் எந்தெந்த தேசத்தில் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அந்த தேசத்தில் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக பொல்லாங்கன் கண்ணு பொல்லாங்கன் கண்ணுக்கு அடிமையாய் போய்விடாதபடி ரத்தத்தால மூடி அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் விசேஷமாக உங்களோட பிள்ளைகளுக்கு, உலகத்தில் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு, உங்களோட அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு நெருக்கத்தையும் அடுக்கத்தையும் கேள்விப்படும் பொழுது நான் உங்களுக்கு வேதனைப்படுகிறோம் ராஜா. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்களுக்கு வேண்டிய உங்களோட வார்த்தையை சொல்ல வேணும் என்று அஞ்சோடு ராஜா, உங்களோட வார்த்தை உங்களோட அழைப்புக்கு கீழ்படிந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும், அவர்களோடு கூடி சேரும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவர்களை நீங்க வேண்டிய பாதுகாப்ப கொடுத்து என்ன தொடர்ந்து உங்களோட அன்பை அவர்கள் எங்கு எங்கெல்லாம் அன்பில்லாமல் தவிக்கும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு போக்குவரத்து வசதி ஒவ்வொன்றையும் செய்து உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டு விரை வழிநடத்தி கொண்டு வார தேவனே, உங்களுக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றையும் அவர்கள் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளும் கொண்டு வாரத்திருப்பதனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உலகத்தில் இந்த உங்களுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் உலகத்தில் இந்தெந்த பாகத்தில் இருந்து உங்களுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்த வேணும் என்று நீங்கள் அவர்களை ஆண்டு விரே அழைத்து வைத்திருக்கிறீங்களோ, நியமித்து வைத்திருக்கிறோம். அந்த இடங்களில் அவர்கள் சாட்சியாயிருக்கத்தக்கதாக துலாச பாசங்கள் பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி, இச்சப்படாதபடி ஆண்டு விரே காத்துக்கொள்ளுங்கோ ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ளுங்கோ. அவர்களை காண்போர் உங்களை காணத்தக்கதாக இயேசுவே உங்களுடைய அன்பையும் தாழ்மையும் உண்மையும் அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை உங்களால் ஆண்டு விரே அவர்களை புதுப்பித்து புதுப்பித்து பாவிக்க முடியும். பாவித்து கொண்டு வாழவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்க சொன்னால் ஆகும், கட்டல் விட்டால் நடக்கன் ராஜா. அப்படிப்பட்டது நீங்க ராஜா, ஆதி ராஜன். உங்களால் எல்லாம் முடியும். அதுக்காக உங்களும் இந்த பாலிவ சந்ததிக்காக உங்களும் வருங்கால சந்ததி ஐயா, இந்த வருங்கால சந்ததி படித்து பட்டம் பெற்று இந்த நாட்களில் இந்த கனடா தேசத்தில் ஆண்டு விரை பட்டம் பெற்று கிரஜர் பண்ணும் பாலிவ சந்ததி உத்தரவருக்காக உங்களண்டில் வருவோம். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த ஞானம் மரபுக்களால் படித்து பட்டம் பெறத்தக்கதாக நீங்க செய்த கிருபைக்காக நன்றி. நன்றி. தொடர்ந்து படிக்க வேணும் என்றாலும் அவர்களுக்கு படிக்கத்தக்க வாய்ப்பை வழி வசதிகளை எல்லாவற்றையும் நீங்க தொடர்ந்து கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் ராஜா. என்னும் படித்து பட்டம் பெற்று வேலைக்காக அவளோடு வேலைக்காக ஆண்டு விரை தேடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஆண்டு விரை உங்களை பிள்ளைகளுக்கு என்ன நல்லது என்று தெரியும். அந்த நல்லதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. எந்த விதத்திலும் சோர்வடைந்து போய்விடாதபடி உங்களை நம்பின பிள்ளைகள் உங்களை எங்களுக்கு வாழும் வழியை ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் விசுவாசத்தோடும் உறுதியோடும் வல்லப்பி போய்விடாதபடி ஆண்டு விரை உங்களே நிலைத்திருக்கத்தக்கதாக அந்த பிள்ளைகளை ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக படித்து பட்டம் பெற்று வாழ்க்கை துணை வந்த பிள்ளைகள் வாழ்க்கை துணைக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்ற வாழ்க்கை துணையை ஆண்டவர் பரலோகத்தில் நீங்கள் நிச்சயத்திருக்கிறதை அவர்களுக்கு வெளிப்புலோகத்தில் வெளிப்படுத்தி அதற்கு அதற்கு படிந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அந்த துணைகளை கொடுத்து இணைத்து உங்களுடைய சன்னிதானத்தில் இணைத்து அவர்களோட வாழ்க்கையில் நீங்க மகப்படுத்தக்கதாக அவர்கள் தங்களோட வாழ்க்கையை உங்களில் கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி வழிநடத்துங்க ராஜா. இந்த வாழ்க்கை துணைக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை நீங்கள் காத்து வழிநடத்துறீங்கள். அது ஆசீர்வதிக்க வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பெறுகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் சாட்சியாக இருந்து பாடசாலையில் உங்களுக்கு பிரியமில்லாத இதையும் செய்து விடாதபடி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கும் அதிபருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் உணர்த்தி இந்த பாடசாலைக்கு போகும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் நீங்க தான் ஐயா அவனை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எது பாவம் எது பாவம் இல்லை என்று உணர்ந்து நடக்கத்தக்கதாக விசேஷமாக அவர்களை வழிநடத்தும் பாட்டுமேர் நடத்தத்தக்கதாக அதிகாரி நடத்தத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றார் அவர்களை வழிநடத்தத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் விசேஷமாக ஆண்டவர் எல்லாவற்றுக்கு மேலாக பாவங்கள் செய்து விடாதபடி வழிநடத்துங்கோ ராஜா, வழிநடத்துங்கோ. இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படும் செய்திகளை கேட்கும் பொழுது பிசாசானவர் எவ்வளவு தந்திரமாக அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குலைத்து கொண்டு வாரானன்றது உங்களுக்கு எங்களுக்கு உணர்த்துறது. இந்த சந்தோஷம் சமாதானத்தை இந்த பிசாசானவன் குழப்பதற்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளோ அதிகாரிகளோ ஒற்று பெரும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உணர்த்தி வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா, உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். போக்குவரத்து வசதிகளை உண்டு பண்ணது உங்களுக்கு நன்றி. எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ கடமைக்கு போ பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், கடமையில செய்ய போகும் பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை உங்களோட வார்த்தைக்கு உங்களோட அன்பை எதிர்த்து பெருமாறத்தக்கதாக பிரயாணம் பண்ணும் ஆத்மாக்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க ராஜா. பிரியான வசதிகளை உண்டு பண்ணது நீங்கள் அவர்களும் ஐயா. கீழ்ப்படிவோடு ஒவ்வொரு முறை பிள்ளைகள் பிரியாணத்தை மேற்கொண்டு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய திரும்பவும் அவர்களை நீங்க வேண்டிய பாதுகாப்போடும் சுகத்தோடும் அவர்களோட வீடுகளுக்கு இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்ரி. எல்லாவற்றையும் ஆண்டவரே உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது தேவனே. உங்கள் ஒருவரால் தான் ஐயா நீதியை நிழல் நாட்ட முடியும். நீதியின் சூரியன் நீங்கள் ஐயா. அந்த நீதியை நிழல் நாட்ட உங்கள் ஒருவரால் முடியும். நீதியின் வெற்றி கொடிய ஒரு தேசங்களிலும் பறக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா முடியும். தேசத்து தேசமளும் இணைக்கும் பொல்லாத சுத்ராதியானவரே நசுக்க காலுக்கு கீழ் போட்ட நசுக்க உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். நீங்க பிறந்தது வந்த தேசம் ஆகிய தேசத்துக்கு எதிராக ஐயப்படும் அம்போ போன்றையும் அந்த அதை தாக்காதபடி அந்த தேசத்தை நீங்க பாதுகாத்து அந்த அதிகாரியும் பாதுகாத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே கடைசி மட்டும் வழிநடத்துவீர்கள். ராஜாதிராஜனாக வந்திறங்க போற அந்த தேசத்தை என்னும் பரிசுத்தமாக ஆளத்தக்கதாக ஆண்டவரே என்னும் உங்களோட மக்கள் உங்களை நேசிக்கும் மக்கள் உங்களோட வருகையை ஆண்டவரே எதிர்பார்த்த வண்ணம் உங்களை நேசித்து வலப்பக்கமோ உடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி நடக்கத்தக்கதாக அப்பா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என்னும் அந்த தேசத்து மக்கள் யூத மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே கருவாலம் போட்டு கட்டி வழிநடத்தி கொண்டு வர முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தேசத்து தலைவர்களையும் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். எனும் உங்களை நேசிக்கும் தேசத்து தலைவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து ராஜா அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் இல்லாக உங்களை ஆராயத்திற்கு நல்ல சுதந்திரத்தை கொடுத்து அந்த தேசத்தை ஆள்றவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு அதிகாரியும் ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே இடகட்டி வல் நடத்துங்க ராஜா, இடகட்டி வல் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பலாத்தினாலும் இல்ல பரிசு பராக்கிரமத்தினாலும் இல்ல பரிசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னவென்பென்றே இந்த நேரத்தில் ஐயா இந்த மீதியான சங்கம மொழியிலே உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் வந்து உங்களுடைய ஆத்மா எந்தெந்த ஆத்மாவுக்கு நீங்கள் அழைப்பை கொடுத்தீங்களோ இதில் பங்கு பற்றி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் கொடுத்தீங்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தாளந்துகள் ஞானம் அறிவு வரங்கள் கனிகளுக்காக நன்றி உள்ளத்தோடு உங்களை நாமத்தை உயர்த்தி மகமப்படுத்தத்தக்கதாக சுயத்தில் எதையும் அவர்கள் ஒரு சொல்லுத்தனம் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழி நடத்துங்கோ ராஜா, வழி நடத்துங்கோ ஆண்டவரே. நீங்கள் இப்படிப்பட்ட நேரத்தை கொடுத்தீங்களே, எங்களுக்கு உங்களை மகமப்படுத்த சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே என்று நன்றி உள்ளவர்களாயிருந்து அவர்கள் வாழ்க்கையில் நீங்க பெருகவனும் ராஜா அவர்கள் சிறுகத்தக்கதாக எங்கெங்கு ஐக்கியப்பட்டாலும் இந்த சபையில் ஆண்டவரே ஐக்கியப்பட்டாலும் சாட்சியாயிருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவருடைய இவளுடைய குடும்பத்தை இவளுடைய சபையை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. அவர்களுக்களால் நீங்க பேசி ஐயா, நீங்க பேசி அவர்களுக்களால் நீங்க வெளிப்படுறதுக்காக அவர்களுக்கு கொடுத்த தரங்களுக்களால் நீங்க வெளிப்பட்டு சிறப்பாக நடத்தத்தக்கதாக நீங்க கொடுக்கிற இந்த வழிக்காக ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வெட்டியோடு தடதானது இந்த சங்கம மொழியிலே முடிவு வரி அந்த முடிவு மட்டுக்கும் நீங்க வழிநடத்தி முடிப்பீங்க. வழிநடத்த வல்லவரே உங்களுக்கு ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாய்மை செலுத்தி எங்களுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக தேவனுடைய பலசுவாசத்திலிருந்து பருந்தி பேசிக்கொண்டிருக்கிற தேவனே, திரும்பவும் ராஜாதிராஜனாக வர இருக்கிறவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகன மாய்மை செலுத்தி இவனுள்ள உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்தோஷ சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் அம்மா. ஆமேன். ஜபங்களை கூட வழி நடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்களை அழைக்க இருக்கிறோம். இதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைம் மினிஸ்டரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருகிறார். வார்த்தைகளை கேட்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக நன்றி செலுத்தி கொண்டு அவரை வரவேற்று கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். திரும்பமாக திங்கட்கிழமை அவருடன் இணைய இருக்கிறோம். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. பிரைஸ் லோ பாஸ்டர்.
3: பிரைஸ் லோட்.
0: ஆமென். இந்த கிரமங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமென். காட் பிளஸ் யூ.
3: ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு நமக்கு அருமையான மேன்மையான புதிதான அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை விட ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஆமென். கிறிஸ்து இயேசு நம்மோடும் நாம் அவரோடும் இருக்கிற வாழ்க்கை மேன்மையான மகிமையான வாழ்க்கையை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வாழ்க்கைக்காக, இந்த புதிய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை புதிதாக்கி புதிய மனுஷர்களாக்கி உம்மோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் செயல்படும்படிக்கு எங்களோடு இணைந்திருக்கிறவராய் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பூமியின் கடைசி பரியந்தம் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய், எங்கள் மூலமாய் கிரியை நடப்பிக்கிற தேவனாய், உம்மை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பெருக எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம் அநேக வேளைகளிலே, அல்லது நாங்கள் சொல்லலாம் எல்லாவற்றிலுமே, அல்லது அதிக காரியங்களிலே நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் நடக்காமல் மாமிசத்துக்குரியவர்களாய் நடக்கிறபடியால் நாங்கள் தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்த வெற்றியை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். மாமிச மனிதன், ஆவிக்குரிய மனிதன். ஆனால் நாங்கள் மாமிச மனுஷர்களாக செயல்படாமல், இந்த பூமிக்குரிய மனுஷர்களை போல செயல்படாமல், தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவிக்குரியவர்களாய், ஆமென், எல்லா மாமிச கிரியைகளையும் ஜெயிக்கிறவர்களாய், பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கிறவர்களாய், தேவனோடு இணைக்கப்பட்ட ஜாதியாய் ஜனமாய் நாங்கள் ஜீவிக்கும்படிக்கே தேவன் எங்களை தெரிந்து கொண்டார், எங்களை மீட்டு கொண்டார். அவரோடு கூட நாங்கள் மரித்தோம், அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம் மாத்திரமல்ல, அப்படி அவர் விடவில்லை, இப்பொழுது அவரோடு கூட பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தும் இருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய மனிதன் இப்போ எங்கே இருக்கிறான்? தேவனோடு கூட இருக்கிறான், இயேசுவோடு கூட இருக்கிறான். ஆமேன். அப்ப அந்த ஆவிக்குரிய மனிதனோடு நான் இணைப்பை ஏற்படுத்தி கொள்வேனானால் இந்த பூமியில இருக்கிற எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதியா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், என்ன எல்லாவற்றையும் இந்த உலகம் கொண்டு வருகிறதோ அவைகளை நாங்கள் ஜெயிக்கிறவர்களால் இருப்போம். யோவான் 16 அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு இந்த உலகம் தர இருக்கிறது என்ன? ட்ரிபிலேஷன், உபத்திரவம். ஆனால் இயேசுவோ நமக்கு என்ன தந்திருக்கிறார்? இந்த உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்ப ஜெயம் ஏற்கனவே ஆவிக்குரிய ரீதியாய் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இயேசுவே ஜெயத்தை பெற்று நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் ஜெய கிறிஸ்தவர்களாய் வாழாமல் பிரச்சனை, வேதனை, துன்பங்களினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் அல்லது தோத்து போனவர்களாய் அநேக வேளைகளிலே நாங்கள் காணப்படுவதற்கு காரணம், ஜெயத்தை பெற்றுக் கொடுத்த கிறிஸ்துவோடும் உயிர்ப்பிக்கப்பட்ட புதிய மனுஷரோடும் நாங்கள் எந்த ஒரு இணைப்பும் இல்லாதவர்களாய் இருக்கிறபடினால். வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 16:33 வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்ப உலகத்திலே உபத்திரவம் உண்டு, அது யாருக்கு? நமக்கு அல்ல. இது மிகவும் முக்கியமான காரியம். இந்த உலகம் தர இருப்பது, உலகத்தவர்களுக்கு கொடுக்க இருப்பது, பிசாசு ஆளுகை செய்து கொண்டு இருப்பது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அல்ல, உபத்திரவங்களை கொடுக்கும்படி. நீங்கள் எந்த பெரிய மில்லியனர், ட்ரில்லியனர், இவையில் எல்லாரை குறித்து நீங்கள் என்ன செய்யலாம்? படிக்கலாம். அப்புள் உருவாக்கினவரை குறித்து, அப்புள் கம்பெனியை உருவாக்கினவரை குறித்தெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஸ்டீவ் வந்து எப்படி செத்து போனார் என்றால், கேன்சர் வியாதியினால் செத்து போனார். அவரால் ஒரு கேன்சர் வியாதியை கூட, இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை கொண்டு வந்த அவரால் ஒரு கேன்சர் வியாதியை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் போய் ஜெபித்தால், ஆண்டவருக்கு மகிமைக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ கேன்சர் வியாதியில் இருந்தவர்கள் தேவன் என் மூலமா என்னை பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறார்? அந்த கேன்சர் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். உலகத்திலே கேன்சருக்கு எந்த மருந்தும் கிடையாது, ஆனால் தேவனிடத்திலே எல்லாம் இருக்கிறது. ஆமேன். ஆகவே தேவனை நம்புவோமானால், தேவன் சொல்லுகிற வார்த்தையோடு இணைக்கப்படுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவருடைய வார்த்தையோடு நாங்கள் இணைக்கப்படாமல் நாங்கள் உலக வார்த்தைகளோடு இணைக்கப்படுகிறோம். அதுதான் மாமிச கிரியை. மாமிச கிரியை நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. மாமிச கிரியை மரணத்தை கொண்டு வரும். டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நாங்கள் செயல்படுகிறோமே அல்லாமல், தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சரி, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் என்று அநேக வேளைகளிலே செயல்படாமல் இருக்கும். எங்களுடைய கையில் என்ன இருக்கிறது, எங்களுடைய பையில் என்ன இருக்கிறது, எங்களுடைய சரீரம் என்ன சொல்லுகிறது, இவைகளை வைத்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இவைகள் மாமிச கிரியைகள், இவைகள் மரணத்தை கொண்டு வரும். ஆனால் தேவன் நமக்காக செய்து முடித்தவைகளை நாங்கள் அறிந்து விசுவாசிப்போமானால் அதன்படியே, சொன்னவர் உண்மை உள்ளவர், ஆகவே செய்து முடிக்கப்பட்டாயிற்று, நான் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவனுடைய வெற்றியை காண்போம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பி ஆஃப் குட் சியர். சோ மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய், சுவையினங்களை ஜெயிக்கிறவர்களாய், பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்கள், எல்லா விதமான அடிமைத்தனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் பிசாசுவின் கிரிகைகள் எல்லாவற்றிலும் இருந்து, உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமென். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசின் கிரிகைகள் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. லூக்கா 10:19 நாங்கள் வாசிக்கிறோம், பிசாசு உங்களை தொட முடியாது, பிசாசின் கிரியைகள் உங்களுக்கு கிட்ட வரவே முடியாது. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், மாமிசத்திலே செயல்படுகிறபடினால் எங்களுடைய மாமிச மனுஷன் செத்து போனான், ஆகவே நாங்கள் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆனால் அநேக வேளைகளிலே மரித்த மாமிச மனுஷனோடு இணைக்கப்பட்டுத்தான் செயல்படுகிறோம். இன்னொரு விதத்திலே சொன்னால் உலகத்தோடு இணைக்கப்பட்டு செயல்படுகிறோம். ஆனால் நாங்கள் யாரோடு இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டும், கிறிஸ்துவோடு, பரலோகத்தோடு, தேவ ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக ராஜ்யத்தையும் இந்த உலக ராஜ்யம் கொண்டு வருகிற யாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாய், மேற்கொள்ளத்தக்கதாய், இன்னொரு மேன்மையான மகிமையான ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். ஆகவே உலக ராஜ்யம் நம்மை ஜெயிக்க முடியாது, உலகத்தினால் வருகிற காரியங்கள் நம்மை ஜெயிக்க முடியாது, உலகத்தில் இருந்து வருகிற வைரஸுகள், உலகத்தில் இருந்து வருகிற தடைகள், தாமதங்கள், இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் சத்தியத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு எந்த விதத்திலெல்லாம் தடைகளும் தாமதங்களையும் போட முடியுமோ அவ்வளவுக்கு அவர்கள் போடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய கரத்திலே, நம்முடைய கரத்திலேதான் எல்லா வல்லமையும் இருக்கிறது. இவர்கள் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தாமதங்களையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை நம்முடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. இதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணினால் அது அப்படியாக நடக்கும். செஞ்சோரியன் சொல்லுகிறான், நான் தலைவனாயிருந்தும் ஒருவனை பார்த்து போவென்றால் போகிறான், இன்னொருவனை பார்த்து வா என்றால் வருகிறான், என் வேலை

உலகத்தை ஆளுகிறவர்களாய் நாங்கள் பேச வேண்டுமே அல்லாமல் உலகத்தினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் பேசக்கூடாது. ஐயோ எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு துன்பம், ஐயோ எனக்கு வியாதி, ஐயோ, இது வந்து உலகத்தினால் ஜெயிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் ஜெயிக்கப்பட்டவர்கள் பேசுகிற காரியம். பிசாசை ஜெயிக்கிறவர்கள் அப்படி பேச மாட்டார். அநேக வேளைகளிலே கவனியுங்கள், நாங்கள் ஜெபத்துக்கு போகிறோம். ஆனால் நாங்கள் ஜெபத்துக்கு போகும் பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தோமோ, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், என்ன ஒரு விடுதலை இல்லாமல், பயத்தோடும் கவலையோடும் ஜபத்துக்குள்ளே போகிறோம். போயிட்டு ஜபம் முடிந்து நாங்கள் வரும் பொழுது அதே மாதிரி தான் மறுபடியும் வரும், எந்த மாற்றமும் இல்லை. அப்ப சம்பைய சம்திங் ராங். ஏனென்று சொன்னா, இப்ப பாருங்க, என்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியினிடத்தில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவரை நான் பார்க்க போகிறேன். அவரை நான் பார்க்கிற வரைக்கும் தான் பிரச்சனை என்னோடு கூட இருக்கும். நான் அவரை பார்த்து விட்ட பிறகு நான் திரும்பி வரும்பொழுது என்ன செய்ய மாட்டேன், அதே பிரச்சனையை காவி கொண்டு வர மாட்டேன். அப்படி காவி கொண்டு வருவேனான், தூக்கி சுமந்து கொண்டு வருவேனானால் அவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் ஒரு ஜனாதிபதி, ஒரு ராஜா என்ன சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனை என்ன சொல்லு என்று கேட்கும் பொழுது அவரிடத்திலே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளை, இப்படியான பிரச்சனைகள், இதற்கு நீர் தீர்வு செய்யும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், என்னால் முடியாது என்று சொல்லுவார். ஆனால் அவர் ராஜாவாக இருக்க தகுதியற்றவர். ஆனால் அப்படியா, அதை இப்பொழுதே தீர்த்து வைக்கிறேன், உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, இன்று முதல் அது உன்னுடைய பிரச்சனை அல்ல, தீர்க்கப்பட்டாயிற்று என்று நினைத்துக்கொள், எவ்ரி திங் ஹாஸ் பின் டன் என்று அவர் சொல்லுவாரானால், நீங்கள் போகும் பொழுது இருக்கிற வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் ஓடு மறுபடியும் அங்கிருந்து வெளியே வர மாட்டீர்கள். வெளியே வரும் பொழுது மிகவும் சந்தோஷத்தோடு, குதூகலத்தோடு, மிகவும் கொண்டாட்டத்தோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஏனென்றால் நீங்கள் என்னத்தை சுமந்து கொண்டு போனீர்களோ இனி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது ராஜா சுமக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தன்னுடைய பிரச்சனைகளாய் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கான தீர்வை அவர் செய்து முடிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நீங்கள் மிகவும் சந்தோஷமாய் புறப்பட்டு வருவீர்கள். ஆனால் அப்படியாகவா இன்றைக்கு எங்களுடைய ஜபங்கள் இருக்கிறது? ஜபத்துக்கு போகும் பொழுது எப்படி இருந்தோம், அப்படியேதான் ஜபத்தை முடித்து விட்டு வரும் பொழுதும் இருக்கும். ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை, பயம் நீங்கி போகவில்லை, வேதனை நீங்கி போகவில்லை, அவற்றோடு தான் நாங்கள் காவிக்கொண்டும் இருக்கிறோம். அப்ப இன்னொரு காரியம், அப்ப நாங்கள் அவரிடத்திலே கொடுக்கவில்லை, எந்த பிரச்சனையே, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு ஐயா, ஆனா நான் ஏதாவது போய் செய்வேன் ஐயா, நீர் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஐயா, நானே பார்த்துக் கொள்றேன் ஐயா என்றது போலதான் இன்றைக்கு நம்முடைய ஜபங்களும் செயல்பாடுகளும் இருக்கிறது. ஜபத்திலே நிச்சயம் இல்லை. நான் வாயை துறந்து பேசினால், சுகம் உண்டா இருப்பதாக என்று நான் பேசினால், பிசாசே இந்த சகோதரனை விட்டு வெளியேற என்று நான் பேசினால், அது அப்படியே நடக்கும் என்ற விசுவாசம். கடந்த வாரத்திலே ஒரு மூன்று வாரம் இருக்கும், ஒரு சகோதரி விடுதலைக்காக வீட்டுக்கு வந்திருந்தார். விடுதலைக்காக என்று சொல்ல முடியாது, பைபிள் ஸ்டடிக்காக வீட்டுக்கு வந்திருந்தார். பைபிள் ஸ்டடி முடித்த பிறகு எல்லாருக்கும் நான் ஜபிக்கும் பொழுது அந்த சகோதரி மேனிஃபெஸ்ட் பண்ண, அதாவது பிசாசு வெளிப்பட ஆரம்பித்தது. இத்தனை வருடங்களாக சபைக்கு போகிறார்கள்,
ஆனால் எந்த விடுதலையும் இல்லை. அந்த சகோதரிக்குள்ளே

0: பிசாசு இருக்குன்னு சகோதரிக்கும் தெரியாது, கல்யாணம் முடிச்ச கணவனுக்கும் தெரியாது, போகிற சபைக்கும் தெரியாது. ஆனால் வந்த இடத்திலே கைகளை வைக்கும் பொழுது பிசாசு வெளிப்பட்டது. அப்பொழுது நான் கட்டளை கொடுத்தேன், இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன், இந்த சகோதரியை விட்டு ஓடிப்போ என்று சொல்லி கட்டளை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு சகோதரர், அதில் இருந்த இன்னொரு சகோதரர் என்னிடத்திலே வந்து, பாஸ்டர் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமா ஜெபித்து இந்த பிசாசை துரத்தி இருக்கலாமே என்று சொல்லி என்னிடத்திலே சொன்னார். நான் சொன்னேன், பிரதர் ஏற்கனவே நான் கட்டளை கொடுத்து விட்டேன், பிசாசு இனி அங்கே இருக்க முடியாது, கிரியை செய்ய முடியாது, போயே ஆக வேண்டும் என்று சொன்னேன். அவர் விசுவாசித்தாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. அடுத்தடுத்த வாரங்களிலும் அவர்கள் வந்தார்கள். நான் கரங்களை வைக்கும் பொழுது அருமையாக தேவனுடைய ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு நிற்க முடியாமல் தரையிலே விழுந்து தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டார். கட்டளை இடப்பட்ட பொழுதோ ஆவி அவர்களை விட்டு ஓட்டி போனது. அப்ப நாங்கள் பேசிட்டு நாங்கள் ஒரு என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபித்தது நடந்தாயிற்று, இப்பொழுதே அது மேற்கொண்டு விட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஜெபத்திலே குறைவில்லை, ஆனால் விசுவாசத்திலே தான் குறைவு இருக்கிறது. நன்றாக ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபிக்கிறதை நாங்களே மதிக்கிறோமா, ஜெபிக்கிறதை நாங்கள் நம்புகிறோமா? நாங்கள் விசுவாசித்தால், மாத்தாளே நீ விசுவாசித்தால், அப்ப வார்த்தைகளை பேசுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை பேசின வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கும், சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கும், நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால், மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. ஆனால் அப்படி செயல்படுகிறோம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:14-17 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லோருக்காகவும் அவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தவர்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமென். கவனிங்கள், இது மிகவும் முக்கியம். எல்லோரும் எல்லாருக்காகவும் அவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். அப்ப கவனிங்கள், நாங்கள் மாமிச சிந்தைக்கு மாமிச செயல்பாட்டுக்கு மரித்து விட்டோம். ஆதாம் மாமிச கிரிகை செய்ய போனபடினால் பாவம் செய்தான். ஏன் மாமிச கிரிகை செய்தான்? இந்த பழத்தை சாப்பிட்டால்தான் நான் தேவனாக முடியும் என்று சொல்லி அவன் மாமிசத்திலே கிரியை நடப்பித்தான். தேவனை விசுவாசிக்காமல் என்னை உருவாக்கினவர் சாதாரணமாய் அல்ல, மகிமையாய் மேன்மையாய் என்னை அவரை போலவே அவருடைய சாயலாய் அவருடைய ரூபமாய் என்னை உருவாக்கி இருக்கிறார். இதை விட பெரிய பதவி இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்படிப்பட்ட பதவியை அப்படிப்பட்ட உயர்வை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்று சொல்வதை பார்க்கிலும் இந்த உலகத்திலே மேன்மையான மகிமையான பொசிஷனே இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பொசிஷன் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்று விசுவாசிக்காமல் நான் இதை சாப்பிட்டால் நான் இன்னொரு தேவனாய் வர முடியும் என்று கிரிகை செய்ய போனபடினா, மகனாக கிரிகை செய்யாமல் ஆவிக்குரியவனாய் கிரிகை செய்யாமல் மாமிச கிரிகை செய்ய போனபடினால் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்படும். സൂപ്പർനാച്ചുറൽ പവർ, സൂപ്പർനാച്ചുറൽ ബീയിങ് എല്ലാവറ്റേയും ഇളന്നു പോകണം. മാംസമായി മാറിനും. എന്തൊക്കെ അവൻ മാംസമായി മാറിനാണോ അവൻ മരണത്തുക്ക് ഒപ്പു കൊടുക്കപ്പെട്ടവനായി, മരണത്തുക്ക് മരണം അവനെ ആളുക ചെയ്യുന്നതായി മാറ്റപ്പെട്ടാണ്. ഇപ്പോഴും നാങ്ങൾ അപ്പടിയാകത്താൻ செயல்படுகிறோம். നാങ്ങൾ ആവിക്കുരിയവർ എന്ന് சொல்லுகிறோமானால் மாமிசத்துக்கு கொண்டு போய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். மாமிசம் நமக்கு என்ன சொல்லுகிறது, எங்களுடைய சிந்தை என்ன சொல்லுகிறது, எங்களுடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறது, எங்களுடைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுகிறது, எங்களுடைய வாலெட், எங்களுடைய பர்ஸ் இவைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது, என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் என்ன சொல்லுகிறது, என்னுடைய டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நான் செயல்படுகிறேன் என்றால், மறுபடியும் ஆதாமை போல் நான் மாமிசத்துக்குரியவனாய் செயல்படுகிறபடியினால் ஈஸியாக என்னுடைய வாழ்க்கையிலே மரணம் மேற்கொள்ளுகிறது. வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் இவைகள் எல்லாம் ஈஸியாக என்னை மேற்கொள்ளுகிறது. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் என்று சொன்னால், பிழைத்திருக்கிறவர்கள் அதாவது கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்து போனீர்கள், என்னத்துக்கு, உங்களுடைய மாமிச கிரியைகளுக்கு மரித்து போனீர்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று என்று சொன்னால் மாமிசத்தின்படி பிழைத்திராமல், மாமிச சிந்தை, மாமிச செயல்கள், மாமிச திட்டங்கள் இவைகளின்படி செயல்படாமல். அப்ப ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனா மாமிசத்திலே செயல்படுகிறோம். மாமிசத்திலோடுதான் என்ன செய்கிறோம், எப்பொழுது நம்மை கொண்டே இணைக்கிறோம். அதனால்தான் நம்மிடத்திலே அதிகாரம், ஒரு காரியத்தை குறித்து அதிகாரமாய் கட்டளையிடாமல் அழுது குளறி கண்ணீர் வடிக்கிறோம். ஏனென்றால் மாமிசத்திலே எங்களை கொண்டே இணைத்துக் கொள்ளுகிறோம். எவ்வளவுக்கு நாங்கள் மாமிசத்திலே இணைக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் அழுக்கு, நாங்கள் குப்பை, நாங்கள் ஒன்றுமில்லை என்று நம்மை குறித்து மாமிசம் சாட்சி கொடுக்கிறது. தங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவர் கண்டு பிழைத்திருக்கும்படி என்றால் அர்த்தம் என்ன, அவரோடு இணைக்கப்பட்டிருங்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனோடு, தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையினால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படி அறியோம். அப்ப மாமிசத்தின்படி நான் எதையும் இனிமேல் பார்க்க மாட்டேன், செயல்பட மாட்டேன், திங்க் பண்ண மாட்டேன். ஆனால் அநேகர், நாங்கள் அநேகர் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் மாமிசத்திலே தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஈவன் ஜபங்கள் கூட பண்ணி கொண்டிருக்கிறோம், ஊழியங்கள் கூட அநேக வேலைகளிலே மாமிசத்திலே பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ அதை விட மேன்மையான மகிமையான இடத்திலே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார். உட்கார பண்ணி இருக்கிறார் என்றால் அர்த்தம் அவரோடு கூட உட்கார்ந்திருந்து ஆளுகை செய்யும்படிக்கு, கட்டளையிடும்படிக்கு. ஆமென். அப்படியான ஒரு பதவியில் அவரோடு கூட உட்கார்ந்தும் இருக்கிறோம் பிதாவின் வலது பாரசத்திலே. நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு பொழுதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். அப்ப கிறிஸ்து வந்தார், எங்கள் மத்தியில இருந்தார் என்பது மாமிச அறிவு. ஆனால் அப்படி அறிய மாட்டோம், அவர் அதை விட மேன்மையானவர், அதை விட மகிமையான, அதை விட வல்லமை சிறந்தவர் என்று அவர் அவரை குறித்து சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் அறிகிறவர்களாய் இருக்க வேண்டுமே அல்லாமல், அவர் சரீர பிரகாரமாய் எப்படி இருந்தார், பசியாயிருந்தார், தூக்கம் இல்லாமல் இருந்தார், படகிலே தூங்கி போனார், இப்படியாக நாங்கள் மாமிசத்திலே நாங்கள் இணைக்க மாட்டோம். அப்படி இணைப்போமானால் நாங்களும் நல்லாக தூங்கி கொண்டிருப்போம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், புறப்பட்டு போய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டோம். மாமிசத்திலே நாங்கள் இணைக்கப்படக்கூடாது. மாமிச கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வழிபட்டார். இப்படி இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கவனியுங்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று ஒருவன் அறிக்கை பண்ணினால் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணுமே அல்லாமல் மாமிசத்தோடு இந்த உலகத்தோடு நம்மை இணைப்பித்து இந்த உலக அறிவோடு இந்த உலக ரிப்போர்ட்டோடு இணைத்து பேசக்கூடாது. ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய அறவாசிவும் கற்பப்பையை எடுத்து விட்டார்கள், இனி எனக்கு பிள்ளை பிறக்காதென்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே எனக்கு இன்னொரு பிள்ளை வேண்டும், ஆனால் எனக்கு கிடைக்காதே, இப்படி நடந்து போயிட்டுதே என்று சொல்லி அழுதார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த இடத்திலே நான் சொன்னேன், யார் சொன்னார்? அது டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறதவன் நம்மத்திலே இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நிச்சயமாய் நீங்கள் இன்னொரு பிள்ளை பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே ஜெபித்து விட்டு நான் கடந்து வந்தேன். அதே போல ஜெபித்த பிரகாரமே அவர்களுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்து அது மிரக்கலாய் பிறந்த பிள்ளை என்று சொல்லி அதற்கு மிரக்கலீன் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். அப்ப கவனிங்க, பழையவைகள் எல்லாம் என்ன நடந்தது? புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறான், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயினால் மாமிச கிரிகைகள், மாமிச சிந்தைகள், மாமிச பயங்கள், மாமிச ஒரிஸ், கவலைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஹல்லேலூயா. ஆகவே புதிதாக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷனோடு இணைத்து கொள்ளுங்கள், வாக்கு தத்தத்தை பேசுங்கள். நிச்சயமா சத்துருவின் கிரிகைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாமிசத்துக்கு கீழ்ப்படிவதற்கு மாமிசத்துக்கு கடமைப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் உமக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மாமிச கிரியை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த ஜெயத்தை நீரே நமக்கு பெற்றுக் கொடுத்தபடினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெய கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துக்களாய் எள்ளிம்பி பிரகாசிப்பார்களாக. எள்ளிம்பி பிரகாசி, எள்ளிம்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததென்று நீர் சொல்லுகிறதற்காக நன்றி. எழுந்து பிரகாசிப்பார்களாக, ஜெய கிறிஸ்தவர்களாய், ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், ஜெயத்தை ஜெயத்தின்படி வாழுகிறவர்களாய், எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்களாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.
2: ஆமேன், ஆமேன். Praise the Lord, Pastor. Praise the Lord, praise the Lord.
0: Praise the Lord.
2: ஞான வார்த்தை வெளிப்பாடுகளோடு மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி அந்த வித்தியாசத்தை எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லி அருமையாக ஒரு வெளிப்பாடுகளோடு பக்தி விருதுக்கு ஏற்ற மாதிரி அருமையாக வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள், வழி நடத்தினீர்கள். தேவன் தாமே அப்படியாக கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இப்போ இவ்வளவு நேரம் வழி நடத்திய உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் எல்லாவற்றிலும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேர்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் என்ன இணைப்பிலே சந்திப்போம். பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.
0: Amen. Amen. Thank you.
2: Amen. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான வியாழக்கிழமைக்கான மாலை நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து நேரம் 2:32 நாங்கள் தொடர்ந்து ஒரு இரு பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவன் தாமே ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோம்.

0: இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா இச்சுப்பிக்கிறோம். நாங்கள் வாழ்கிறதான இடங்களிலே அநேக நாத்திகர்கள் இருக்கிறாங்க தாவே அப்பா, அவர்களை எல்லாம் ஆண்டவர கடவுளே இல்லை என்று வாழ்கிறதான பிள்ளைகள் அநேக ஜனங்கள் ஆண்டவர கிறிஸ்துவ தேசத்துக்குள்ளே இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படி இருக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு ஆண்டவர அப்பா அவர்கள் ஆண்டவர உன் பக்கமாய் வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். சிலர் ஆண்டவர உம்மோடு கூட உறவாடவும் கிறிஸ்துவ வாழ்க்கையில வரவும் கூட கர்த்தாவே பயப்படுகிறார்கள். காரணம் என்ன என்றால் தேவன் அவர் நீதி உள்ள நேய நியாயாதிபதியா இருக்கிறபடியா அவருக்கு சொல்லுகிற கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அநேக ஜனங்கள் ஆண்டவர அதை விட்டு ஆண்டவர தூரமாய் ஆண்டவர அவர்கள் போகிறதை கூட நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அப்படியாய் ஆண்டவர நீர் எல்லாருக்காகவும் ஆண்டவர் எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய மீறுதல் எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் நீர் ஆண்டவர சிலுவை சுமந்து அப்பா அந்த பாவங்களை போக்க கர்த்தர் நீர் ஆண்டவர அப்பா அந்த சிலுவையை சுமந்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே சிந்தினீரே என்ற ஆண்டவர அந்த காயங்களை இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொண்டு ஆண்டவர அதற்கேற்ற வாழ்க்கையை ஆண்டவரே இவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி அழைச்சிருக்கிறோம். அப்படி ஆய்வு அப்புற ஜாதிகள் மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர செதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆண்டவர பாயங்கள் குடும்பங்களிலும் நீங்க தேசங்களிலும் ஆண்டவர எழுப்பி ஆண்டவர அநேக ஜனங்களுக்கு பாரப்பட்டு ஆண்டவர கண்ணீரோடு ஆண்டவர சிதிக்கிற பிழைகளாய் ஆண்டவர மாற்றி ஆண்டவர வழி நடத்தும்படியாக கொடுத்து சிபிக்கிறோம். விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஒரு நாளும் ஆண்டவர இடறி போகாதபடிக்கு ஆண்டவர தேவனாகி கர்த்தர் நீரே துணையாயிருந்த
1: இணைந்திருப்பது
0: வழிநடத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சிபிக்கிறோம். தேவன் அப்படியே ஆண்டவரே நிச்சயப்புகிற ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தையும் தேவனாகி கர்த்தர் நீ நேசிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே முடிய பிள்ளைகளே மாற்ற வேண்டும் என்ற ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியத்தை ஆண்டவரே அப்ப மனிதர்கள் ஆகிய நாங்கள் ஆண்டவரை செய்ய ஆண்டவரே எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த தடைகளை எல்லாம் உடைத்தெழுத்து ஆண்டவரே நீ வழிநடத்த முடியாச்சு பேக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கொடுக்கத்தாவே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கொடுக்கத்தாவை சிந்திக்கிறோம். அவர்களையும் ஆண்டவர அவர்கள் குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர அவர்கள் தேவைகள் அவர்கள் எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர நீர் அறிந்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர நீர் துணையாயிருங்கப்பா. நீர் ஆண்டவர அவர்கள் எண்ணங்களில் இருக்கிற காரியங்களை அறிந்து உதவி செய்யுங்கப்பா. அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருவோம். இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவர குடும்பத்தையும் ஆண்டவர அப்பாத வீடு சுற்றிலுமாய் ஆண்டவர உம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது கர்த்தாவே. கர்த்தர் உம்முடைய பாதுகாப்பில் இருக்கும் போது ஆண்டவர எந்த விதமான பொல்லாப்பும் நேரிடாது எந்த வாதையும் வராது ஆண்டவர. அதே ஆண்டவர நாங்கள் உற்சாகமா ஆண்டவரைய நம்புகிறபடியால் கர்த்தாவே உமக்காக ஆண்டவர ஏழ்மை ஆண்டவர பிரகாசிக்க தடையா இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர நீர் துணையா இருந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவர அவர்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவர அவர்களுக்கு நல்ல விலைகளை தந்த ஆண்டவர வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்யப்போவதற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கொடுக்கத்தாவே இந்த ஜப வேளையானவரை தொகுத்து வழி ஆண்டவரே இந்த ஜப வேலையை நடத்துகிறதான ஆண்டவர தங்கம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான ஆண்டவர லிசிலி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தாங்கப்பா. அப்பா கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிங்க. கர்த்தர் இவருக்கு துணையாய் இருந்து ஆண்டவரை இவரு போக்கையும் வரத்தையும் ஆண்டவர நீர் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா இச்சுபிக்கிறோம். இவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவன் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவள் வாழ்கிறதான நேரத்தில் உயர்த்தி வழி நடத்தும்படியா இச்சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் தேவதற்காயும் கோடான ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை ஆண்டவரை துவிழ்த்து வழங்குறதான ஆண்டவர ஜனட் மகளையும் ஆண்டவர அப்பா அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆண்டு சமூகத்தில் கொண்டு வருகிறேன். போதும் துணையாயிருந்த ஆண்டவரே தேவனிலே வழி நடத்தும்படியாய்ச்சி வைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் இது துணையாயிருந்து இவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே வெளிச்சமாயிருந்து வழி நடத்தும்படியாய்ச்சி வைக்கிறோம். இவளியல் என்ன இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடுறட்டும். அப்படியாய் நினைத்திருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவரே தேவன் எந்த தடையும் இல்லாதபடிக்கு இந்த பிள்ளைகளை ஆண்டவரை சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்ய அப்படியாய் என் தேவன் செய்யப்போவதற்காக எனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையாவற்றும் ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால ஜபத்தேறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கதர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் கதர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பிரதர். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் ஜெனட். எங்கள் இலங்கை தேசத்துக்காக இலங்கை தேச மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே ரட்சிப்பு வரும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்திய நாட்கள்ல இலங்கை தேசத்திலே உங்களுக்கு தெரியும் அங்கு பயங்கரவாத தடை சட்டம் போட்டிருக்கிறார்கள். அதன் நிமித்தம், அந்த சட்டத்தின் நிமித்தம் எந்த வாலிபனையும் பிடித்து அவர்கள் உள்ளுக்கு போடுறதுக்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் இனியும் தொடராதபடி கத்ததாமே காத்து இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து தேவன் வழி நடத்த வேண்டும். ஒடுக்கப்படுகிற இனங்கள், ஒடுக்கப்படுகிற மக்கள் இனிமேல் ஒடுக்கப்படாதபடி, அடிமைப்படுத்தாதபடி, எங்கள் தேசத்திலே அடிமை என்று வராதபடி கத்த காத்து கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிக்கிறோம் ஏசப்பா. எங்களை தாழ்த்தி ஆண்டவரே ஒரு விசையுடைய பாதத்திலே எங்களை அமர்கிறோம் தேவனே, சமர்ப்பிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தை கூப்பிட வந்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த நிலைமைகளை நீங்க கண்ணோக்கி பார்க்கிற ஏசப்பா ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு நிமிடமும் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. தேவாதி தேவனே, கர்த்தாவே, எங்களுடைய இலங்கை தேசத்தை கர்த்தாவே கண்ணோக்கி பார்க்கிறீங்களே ராஜா. ஆண்டவரே எங்களுடைய தமிழ் இனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே தேவனே, இவ்வளவு கஷ்டங்களின் நிமித்தம், நாட்டின் யுத்தத்தின் நிமித்தம் இந்த ஆண்டவரே வெளிநாடுகளிலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா என்ன காரணம், ஏன் வந்தோம் என்பதையும் என் தேவனே நீங்க அறிந்திருக்கிறீங்களப்பா. நீங்கள் உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. தகப்பனே கர்த்தாவே, புறஜாதியாராகிய எங்களுக்காகவும் ஆண்டவரே நீங்க சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த தெய்வம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுடைய தேசம் திரும்பமாக ஆண்டவரே ஒரு யுத்தத்தை காணாத வண்ணம் ஆண்டவரே, ஒரு அசம்பாவிதத்தை காணாத வண்ணம், ஒரு ஆண்டவரே ஒரு இன வெறியை காணாத வண்ணம் என் தேவனே நீங்க எழுந்தருளி யுத்தம் பண்ண வேண்டுமாய் செவிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ராஜா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணிக்காத தெய்வம் ஆண்டவரே. விதவைகளையும் திக்கட்டவர்களையும் நீர் கர்த்தாவே கண்ணோக்கி பார்த்து விசாரிக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர் ஐயா ஆண்டவரே. வானமும் அது சிங்காசனம், பூமியும் அது பாதபடி என்று பார்க்கிறோம் தேவனே. உம்முடைய பாதத்திலே கர்த்தாவே ஆண்டவரே இடம் பெயர்ந்த தமிழ் மக்களையும் எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா ஜாதிகளையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவரே அப்பா நீர் சுமந்து தீர்த்த தெய்வம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, நீர் ஜீவனை கொடுக்க வந்தவர் அல்லவோ ராஜா, அழிக்க வரவில்லையே ராஜா. ஆண்டவரே இருளை வெளிச்சமாக்க வந்த தெய்வம் ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க வந்த தெய்வம் ஆண்டவரே, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்த தெய்வம் அப்பா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவரே அப்பா உம்முடைய மல பிரசங்கத்திலே நீங்க சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவரே தேசத்திலே இருந்து இடம்பெயர்ந்த மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய பாஷையிலே எங்களுடைய தேசத்திலே நடக்கிறதை கேள்விப்படும் பொழுது ராஜா திரும்பமாய் ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே இனக்கலவரம், படுகொலை ஆண்டவரே திரும்பமாய் இந்த தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கைவிடப்படாத வண்ணம் ஆண்டவரே நீர் ஒரு விஷயங்களுடைய இனத்துக்காக ஆண்டவரே நீர் முன்னின்று போராடும்படியாய் செவிக்கிறோம் அப்பா. சரி பிள்ளையே கர்த்தாவே, நீ நேர்கண் நோக்கி பார்க்கிறீங்களப்பா. இந்த சிங்கள மக்கள் ஆண்டவரே, ஒரு சில மக்கள் ஆண்டவரே, திரும்பவும் திரும்பவுமா இனவாதத்தை ஆண்டவரே பொய்யாகவும் ஆண்டவரே கத்தாவே கட்டுக்கதைகளாகவும் ஆண்டவரே கிளவி பேச்சுகளாகவும் ஆண்டவரே இந்த தேசத்தை சின்ன பின்னமாக்கி ஆண்டவரே அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே சிறையிலே அடைக்க நிற்கிற இந்த தந்திரங்கள் யாவும் அழிந்து நாசமா போயாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா எங்களுடைய வடமாகாணம் கிழக்கு மாகாணங்களை அப்பா நீங்க எல்லை அங்கும் கூட இருந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகர்த்தாவே
3: சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.
2: சாத்தான் போர்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து ஆண்டவரை அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தாப்பனே ஆண்டவரே வெளிநாடுகளிலே வந்திருக்கிற தமிழர்கள் கூட ராஜா உண்மை ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு ஆபத்துக்கள், எவ்வளவு உயிர் ஆபத்துக்கள் ஆண்டவரே என்றெல்லாம் வாழ்ந்து வந்த நாங்கள் இன்றைக்கு வெளியிலே வந்து திரும்பமா தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் அநேகங்களை செய்து கொண்டு அதை பலகி பெருக பண்ணுகிறார்கள் அப்பா. தகப்பனே கட்டிடங்கள் கட்டிடங்களாக கட்டி ராஜா ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா மேடை கட்டி ஆண்டவரே பால் கால்களை வைத்து தேவனே பால் வாத்தது போல இன்றைக்கும் பால் வாத்து கொண்டு மேடைகளை கட்டி கட்டிடங்களை கட்டி கருங்கல்களாலே ஆண்டவரே அப்பா சித்திரத்தை வைத்திருக்கிறார்களே ராஜா. இவர்களையும் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே இவர்களும் ஆண்டவரே நாங்கள் எப்படி வந்தோம், ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம், எப்படி கஷ்டப்பட்டோம், எவ்வளவு உயிர்கள் எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தேவன் ஒருவரே என்று சொல்லத்தக்க ஆண்டவரே கர்த்தாவே இருதயங்களை ஆண்டவரே நீங்க திறக்கும்படி ஆண்டவரே இந்த குருட்டாட்டமான கத்தாவே கண்ணுகளினாலே குருட்டாட்டமாய் அடைத்து வைத்திருக்கிற கெட்ட ஆவியின் காரியங்கள் யாவும் அழிந்து கத்தாவே ஏசப்பா திரும்பமாக ஆண்டவரே புற ஜாதியாருக்காகவும் நீர் ஆண்டவரே கத்தாவே விடுதலை கொடுத்த தேவன் என்று அறியத்தக்க ஆண்டவரே இருதயங்களையும் ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நீர் சீர்தூக்கி பார்த்து ஸ்திரப்படுத்தி கால் ஊன்றி நிற்க வைக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா கத்தர் தாமே இந்த ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே மனம் இறங்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. வீணான கிளவி பேச்சுக்கள், வீணான வார்த்தைகள், வீணான வதந்திகள், வீணான ஆண்டவரே சொற்கள், ஆண்டவரே காரியங்கள், ஆயுதங்கள், ஆண்டவரே தந்திரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. நீதிமான் ஒருபோதும் ஆண்டவரே கர்த்தாவே மடிந்து போவதில்லை அப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. ஆண்டவரே அப்பா ஆபத்து காலத்திலே அனுகூலமான
3: சங்கமம் டெஸ்னி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் Gospel for all
2: names. தெய்வமே ஏ தேவனே எங்களுக்கு நடக்கும் பொழுது இந்த ஈஸ்டர் கத்தாவே கத்தாவே இந்த நாட்களில ஈஸ்டர் கொள்ளை நடந்தது பொழுது ஆண்டவரே யாரும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே இல்லையப்பா. எங்களுடைய ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே அழிந்தார்களே குழந்தைகள் அப்பா, அதை கேட்பார் இல்லை என்று அநாதையாக விட்டார்களே ராஜா. இன்றைக்கு தங்களுக்கு வந்தவுடன் ஆண்டவரே அப்பா புலி புலி புலி என்று ஒண்ணு நிக்கிறாங்களே ராஜா. இதற்கு நீதி செய்கிற தேவன் நீங்கள் இருதயத்திலே இந்த காயங்களை வைத்து வைத்திருக்கிறீங்கள் அப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு விரோதமாக அன்றைக்கு அமலேக்கியர் ஆண்டவரே எழும்பின பொழுது நீர் ஒரு சவுளை எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே தேர்ந்தெடுத்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தீங்கு செய்தார்கள் என்று நீர் இருதயத்திலே வைத்து ராஜா அமலேக்கியருக்காக சவுளை நீர் ஏத்தம் பண்ணின தெய்வம் உம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கும் அப்படியாக எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுக்கு, தமிழ் குடும்பங்களுக்கு, தமிழ் தாய் தகப்பன்மாருக்கு நீர் கர்த்தாவே யுத்தம் பண்ணி ஒரு ஆண்டவரே ராஜாவை அனுப்பி ஆண்டவரே ஒரு நீதி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே எங்களுடைய வட மாகாணத்தில் பிள்ளைகள் அநேகம் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் என்று சொல்லி வட மாகாணத்தை இந்த சிங்கள இனவாதம் ஆண்டவரை அபகரிக்க நிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்க ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபை போதுமானதப்பா, இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அனாவசியமான காரியங்களுக்குள்ளே போய் தலையிட்டு வீணாண்ட ஆண்டவரே கூட்டங்கள் பாட்டங்கள் ஆட்டங்கள் என்று ஆண்டவரே வைத்து அவங்களை ஆண்டவரே கோபப்படுத்தாதபடி சில காரியங்களை ஆண்டவரே அமைதியாக நடத்தி ஞானமாக நின்று காரியங்களை ஆண்டவரே வைக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதமான ஒரு பாட்டமோ ஆட்டமோ இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீதியோடும் உண்மையோடும் நிதானத்தோடும் நீர் செய்து முடிக்க வல்லவர், நீர் யுத்தம் பண்ண வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரே இவர்களுக்குள்ளேயும் ஒரு ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உணர்வின் ஆவியை கொடுங்கப்பா, அமைதியின் ஆவியை கொடுங்கப்பா, சாந்தத்தின் ஆவியை கொடுங்கப்பா ஆண்டவரே. மாண்டவர்கள் மாண்டவர்கள் தான் ராஜா, ஆனால் இருக்கிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக நேர்த்தியும் உண்மையுமாக கட்டளைகளை கற்பனைகளை நியமங்களை கை கொண்டு ராஜா தேவனே உமக்கு பிரியமானதாக நடந்து ஆண்டவரே அப்பா அன்றைக்கு மோசே ஆண்டவரே எப்படியாக உம்முடைய பிள்ளைகளை நடத்த ஆண்டவரே நீர் பேசினீரோ அப்பா, அப்படியாக எங்களுடைய சபைகளிலே இருக்கிற மோசேக்களை ஆண்டவரே நீங்க எடுத்து பாவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா, பின் மாறியை ஊற்றுங்கப்பா, எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே, பயம் என்ற ஆண்டவரே அந்த ஆண்டவரே கிருபை வரட்டும் ஆண்டவரே அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க இந்த சபைகள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. இந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவன் இந்த சபைகளிலே அற்புதங்கள் அடையாளங்களையும்.
3: வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும்
2: ஆண்டவரே உமக்கு பசிகள் மத்தியிலே ராஜா ஆண்டவரே அதை அறிந்து அவிவிசுவாசிகள் பயப்படத்தக்கதாக ஆண்டவரே அப்பா அந்த கிருபியை கொடுத்து உம்முடைய பின்மாரியை ஊற்றி ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை அப்பா உடைய செட்டையின் நிழலிலே வைத்து ஆண்டவரே உடைய சிறகுகளாலே மூடிக்கொள்ளுங்கப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அமைதியான வாழ்க்கையும் ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தோடும் உண்மையோடும் வேண்டாத காரியங்களை விட்டு விலகி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தங்களுடைய குடும்பத்தை தங்களை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் ஒரு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர் ராஜா. ஏனென்றால் உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றைக்கு பார்வோனின் சேனை எழும்பின பொழுது ஆண்டவரே நீர் கர்த்தாவே பாதை திறந்து ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து பார்வோனை அமுல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தையும் அந்த வாக்கு தத்தத்தையும் வைத்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய இலங்கை தேசத்து மக்களையும் வாலிப பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இந்த கர்த்தாவே விசேஷமாக இந்த யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அமைதியை கொடுங்க ராஜா, ஒரு ஆறுதலை கொடுங்கப்பா, ஒரு நிதானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே அப்பா. உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுங்கப்பா. வீணான வாக்குவாதங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா ஆண்டவரே. வாக்குவாதங்களினாலே சிறைக்கு போக போறார்களே ராஜா, இந்த சிறை இருப்பை நீக்க வல்லவரே இயேசப்பா நீங்க ஒருவரே தானப்பா. உம்முடைய தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நினிவே பட்டணத்துக்கு இறங்குறது போல ராஜா எங்களுடைய பட்ட தீவையும் ஒரு விசை நினைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இன்றைக்கா நாளைக்கா ஆண்டவரே இப்பவா என்று தெரியாத வண்ணம் ஆண்டவரே அப்பா எழுந்து சாத்தானும் மனுஷரும் போருக்கு கர்த்தாவே எத்தனிக்கிறார்களே ராஜா. வீணான வதந்திகளை கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இவர்கள் மத்தியிலே போடுகிறதான இந்த பிசாசின் தந்திரங்கள் யாவும் அழிந்து நீதியின் சூரியனாக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை எடுக்கிற தேவனாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த மக்கள் மேலே உம்முடைய சத்தியம் ஊற்றப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஊற்றுங்க இயேசப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா ஆண்டவரே. உம்முடைய பணிவிடை ஆவிகள் உலாவட்டும் ஆண்டவரே. எல்லைகள் எங்கும் வீடுகள் எங்கும் வாலிப பிள்ளைகள் எங்கும் ஆண்டவரே இடம்பெயர்ந்த இந்த ஐரோப்பாக்களில இருக்கிற குடும்பங்கள் மேலும் சாரி உம்முடைய கிருபை தயவு இரக்கம் ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்பட்டு பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஒருவர் வீணான வார்த்தைகளினாலே தூண்டி விட்டு கோபங்களை ஊட்டாதபடி சமாதானமும் சந்தோஷமும் அமைதியும் உள்ள தேவனிடத்திலே இருந்து இந்த சபைகள் ஊழியக்காரர்கள் பெற்றுக்கொண்டு அதை ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே சுவிசேஷமாக அறிவித்து அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பாதுகாத்து பிள்ளைகளை சிறைச்சாலையின் வாசலிலே விடாதபடி ஆண்டவரே அப்பா நீர் ஒரு பாதையை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோருக்காக வருகிறோம், ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்க்க நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே போதும், ஆண்டவரே மட்டும் நடந்தது போதும், இனியும் வராதே என்று நீர் கர்த்தாவே வெள்ளத்துக்கு ஆண்டவரே கட்டளையிட்டது போல ராஜா தெற்கத்தி வெள்ளத்தை நீர் பத்தாவே திருப்பினது போல இந்த தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிறதான இந்த போராட்டங்கள் யாவையும் ஆண்டவரே நீர் திருப்ப வல்லவராக இருக்கிறீங்க ராஜா. நீர் யுத்தம் பண்ணுகிற யூத ராஜ சிங்கம் ஆண்டவரே. தகப்பனே எல்லா கோலியாத்தின் ஆவிகளுக்கும் எல்லா ஆண்டவரே சகல சத்ருவின் ஆவிகளுக்கும் மனுஷ ஆவிகளுக்கும் ஆண்டவரே மனுஷர் போடுகிற ஆயுதங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து தேவ சமாதானத்தோடு மக்கள் ஆண்டவரே வாழ உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். எத்தனையோ ஏழை பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு மாண்டு மடிந்து சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள் அப்பா. இனிமேலும் இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ சிறைக்கு போகாத வண்ணம் நீர் பாதுகாக்கிறோம். எல்லையுள்ள தேவன் நீங்க ஒருவரே தானப்பா. அந்த எல்லையை கர்த்தாவே பாதுகாத்து வழி நடத்தி காக்கும்படியாக எங்களுடைய தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கத்தாவே பாரம்பரியதான கத்தாவே தோப்புக்கள் பால்கால்கள் மேடைகள் இனி வேண்டாம் ஐயா. ஆண்டவரே மரமோ வெள்ளியோ ஆண்டவரே பொண்ணோ அல்ல ராஜா, உம்முடைய வசனம் ஒன்றே இவர்களை புடமுட்டு இவர்களை மீட்டுக்கொள்ள வல்லதென்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஜனம் ஆண்டவரே உம்முடைய சந்ததியாக ஆயிரம் தலைமுறைக்கு எழும்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே நாங்கள் உம்முடைய பாதத்திலே இந்த வாக்கு தத்தத்தை வைத்து எங்களுடைய தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆயிரம் தலைமுறை காண உதவி செய்யும்படியாக இந்த நாளிலே ராஜா நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேனென்றும் ஜெயமெடுக்க வைக்க போறதற்காக நன்றி சொல்லி துதித்து ஜெபிக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்.
4: ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ள ஜபத்தை கேட்டு எங்கள் தேசத்திலே விடுதலையும் வெற்றியையும் கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். கனப்படுத்தும் சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த வேலையில் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இயேசு நாமம் எந்த இடத்திலும் உயர்த்தப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிய சத்தியம் விடுதலையாக கர்த்தாவே. இந்திய நாட்களிலே வாடுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய சத்தியம் ஆண்டவரை ஆண்டவரை கடந்து செல்ல குடும்பம் குடும்பமாய் கர்த்தாவே, சந்ததி சந்ததியாய், நாடு நாடாய், தேசம் தேசமாய், கண்டம் கண்டமாய் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பு பறக்க கர்த்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே. அப்பா எங்களை உம்முடைய ரூபத்தின்படியும் உம்முடைய சாயலின்படியும் எங்களை உருவாக்கின தகப்பன் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட நேசமுள்ள தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. அந்த நேசத்தை இவர்கள் கண்டுகொள்ள ஆண்டவரே, தேவ ஜனங்கள் கண்டுகொள்ள, திருச்சபை மக்கள் கண்டுகொள்ள ஆண்டவரே, இன்னும் அறியாம இருக்கிற மக்கள் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன். தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா சங்கம வானொலிக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆண்டவரே இணைப்புக்காய் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. லேசியனாக்காய் நன்றி அப்பா, அது கொடுத்த தரிசனங்கள் இன்னுமாய் ஆண்டவரே பல்கை பெருக செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் கர்த்தாவே. மனைவி பிள்ளைகளுக்காய் சந்ததிக்காய் நாங்கள் உமை ஸ்தோத்தரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சங்கமமானுள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகள் குடும்பங்கள் சந்ததிகள் சபைகள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய அனுக்கிரகம் இறங்குவதாக கர்த்தாவே. அனுகூலமான கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என்னைக்கு வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும், அவர்களை
1: தேவைகள் வாஞ்சைகளை சந்தியும், அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவர் இருக்கிற சத்துருவின் தடைகள், மனுஷ தடைகள் எல்லாம் நீக்கி கத்தாவே நீர் முன் சென்று உம்முடைய சமூகம் முன் சென்று பிள்ளைகளை காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொன்று என்றென்றும் காக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே கத்தாவே, இந்த சங்கம வானொலிய நீர் பொறுப்பேறும் கத்தாவே. ஆண்டவரே உடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே நீங்க பொறுப்பேறும் கத்தாவே. எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே கட்டவுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்துருக்களின் திட்டங்கள், மனுஷனுக்குள்ளே கிரிய செய்யற திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக கத்தாவே. ஏன் கொள்ள கத்தாவே நீர் கிரிய செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் ஒடுக்கப்படாதபடி அடிமைப்படுத்தப்படாதபடி கத்தாவே ஆண்டவரே நீர் கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரும்பான்மை அல்ல, சிறுபான்மை அல்ல, எல்லாரையும் நேசிக்கிற தேவன் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள அறிந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரும் உம்முடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள், கனம் உள்ளவர்கள் என்று ஆண்டவரே உதருக்கு உதர் கனம் கொடுத்து வாழ செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. புள்ளியோடும் கூட இருந்து உள்ள செய்யற ஊழியங்கள் ஜபங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னுமாய் கத்தாவே தொட்டந்து நடத்தும் ஐயா. உம்முடைய கரத்திலே என் நாளை ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்,
5: ஆமீன், ஆமீன். ஒரு ஏமி அவர்கள் ஜூமிலே வந்திருக்கிறார்கள்.

0: மைக்கையோ ஓப்பில் இருக்குது, ஓன் பண்ணுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. இதுவரை நேரமும் சௌரி ஜானட் அவர்கள் ஜபங்களை தொகுத்து வழங்கினார். சௌரி கலாசீலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாஞ்சியோடு இணைந்து காலை வேளையிலும் மாலை வேளையிலும் இரவு வேளையிலும் ஜபித்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சௌரி ஏமி, உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கள். மைக் ஆஃபில் நிற்கிறது, அதனாலே திரும்பி வாருங்கள் அல்லது மைக்கை ஆன் பண்ணுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. அதிகாலை வேளையிலே சௌரி டாலி அவர்கள் இணைந்தார்கள். காலை வேளையிலே எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோலிருந்து இணைந்தார்கள். பாஸ்டர் அன்றன் தாசனயம் அவர்கள் டொரண்டோலிருந்து இணைந்தார்கள். அதே வேளையிலே மாலை வேளையில் எங்களுடன் சௌரி செஸ்லியாமா இணைந்தார்கள். சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்தார்கள். சௌரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்தார்கள். சௌரன் சார்ஸ் சௌரி நிர்மலா மரியா அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைந்து ஜபங்களுக்குடாக வழி நடத்தினார்கள். எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஏமி பசுபராஜ் அவர்கள் திரும்பமாக இணைவார் என விசுவாசிக்கிறோம். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் நாங்கள் பெயரை மறந்தாலும் அவர் வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துவோம். இதே நாளில் நடைபெறுகின்ற அந்த என்கேஜ்மெண்ட், அதாவது சாம் சாமுவேல் சௌரி டெபோரா அவர்கள் அவருடைய மகனுடைய இன்றைய நாளிலே என்கேஜ்மெண்ட் ஆக இருக்கிறது. 2-3 வருடத்துக்கு முன்னதாக அவருடைய அந்த என்கேஜ்மெண்ட் தடைப்பட்டு வெட்டிங் தடைப்பட்டு ஒரு பெரிதாக ஆரம்பித்தார்கள். ஆனால் தடைப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய நாளில் இன்னும் ஒரு சகோதரி அவர்கள் என்கேஜ்மெண்ட் செய்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறோம். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. சௌரி ஏமிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம், 9ஆம் தேதி ஆனி மாதம், 9ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் ஜெப வேளை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். அவருடைய நெப்பிலே எப்பொழுதும் இந்த மைக் பிரச்சனை இருக்கிறது. ப்ரீஸ்லோட் சிஸ்டர் ஏமி, உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. ஆ, மைக் வலையபடி ஓஃப் ஆகிட்டுதாம்மா. கத்திரசாமி வழி நடத்துவாராக. கத்தருடைய கிடத்திலே ஒப்புவிப்போம். ஒரு ஏமியினுடைய மைக் ஓஃபில் நிற்கிறது. ஓன் பண்ணிக்கிட்டு வாருங்கள் அல்லது ஓன் பண்ணுங்கள். நீங்கள் வரைக்கும் ஓனாக இருந்தது நீங்கள் ஓஃப் ஆகிட்டது. உங்களுடைய சவுண்டை நீங்கள் குறைக்கின்ற பொழுது அது ஓஃப் ஆகிடுது. சவுண்டை கூட்டி கொண்டு வர வேண்டும். சவுண்டை குறைக்கின்ற பொழுது அந்த மைக் ஆஃபில் போய்விடும்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: அவர்களுக்கு அந்த ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அந்த மைக்கை ஆன் பண்ணி ஓஃப் பண்ணுறதுலே பிரச்சனை. கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நேரங்களை நாங்கள் ஒரு பாடலோடு நினைந்த பொழுது ஊழியர் நினைவு சாதிக்கிறோம்.

0: கொண்டாடுங்களா?
1: ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, இந்த புதிய நாளை தந்ததேவன் எங்களை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரவே எங்களை துதிக்கிறோம் எங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே எங்களை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி இந்த சங்கம் வானொலியை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த வானொலியில வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். வரப்போந்த ஊழியக்காரர்கள், வார்த்தையோடு வருகின்றவர்கள், பாடலை பாடுகின்றவர்கள், வசனங்கள் வாக்கு தத்தங்களை எடுத்து வருகிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி

0: சாமியோ தேவா சிஸ்டருடைய மகனுடைய அந்த என்கேஜ்மெண்ட் காரியங்கள் இப்ப கொடுக்கிறோம். ஆண்டவரை கூட இருந்து எல்லாவற்றையும் நீங்களே நடத்தி முடிக்க வேணுமா? இது வசித்தம் போல இயேசப்பா, அந்த குடும்பத்திலே நீங்கள் ஆண்டவரே சுவாமி அந்த இணைத்த அந்த உறவுகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். அவர்களை ஆசிர்வதிக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ரெண்டு பிள்ளைகளோடும் கதாவே சுவாமி கூட இருந்து இயேசப்பா அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் கூட இருந்து அவர்களை நடத்தி செல்ல வேணுமாய்? ஆண்டவரே எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும். ஆண்டவரே சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசிர்வதிக்க வேணுமா? எங்களை கருத்து ஒப்பு நன்றி துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் கத்தாவே விடைக்கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே சுவாமி, ஆசிர்வதிக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காக ஜெபிக்கிறோம். சாலோகன் எங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி சாதரி வினோவுக்காய் ஜசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சாதரி ரதி பாலசிங்கம் கலாஸ் இன்னுமாக பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரதர் டானாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள் உரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயார் அறிய ராஜா அம்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகள் பாடல்கள் சாட்சிகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே சுவாமி சாதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். சாதரி கான்சிக்காய் சோத்திரம் அப்பா. சாதரி ஆயிரினை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியர் சுசேஷகரேட்பின் பானரியா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைகின்ற ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சாதாரண மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை சந்ததியாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே சுவாமி வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், வசனங்கள் வாக்கு தத்தங்கள், சிந்தனை துளிகளை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி கருணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி சகோதரி சுபா அலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி, சகோதரி டாலி சிஸ்டர் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவியர்களாசி எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையெடுத்த ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஊழியங்களை ஆசிர்வதித்து அந்த ஊழியங்கள உங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. உங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் தக்ஷாவுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஷியாமுடைய சரீர சுகம் பெல்லாம் ஆரோக்கியத்துக்காக ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் இனிய நாமத்திலே ஜபம் கட்டி நிற்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: இதுவரை நேரம் நிறைய ஜபங்கள் எடுத்து வந்த ஊழியர் சௌதரி ஏமி பசுவராஜாவையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சௌதரி வினோவுக்காகவும் சௌதரி ஜெசிமாக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய திருமண காரியங்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதனாலே பல காரியங்கள் கூட கடந்து செல்கிறார்கள், பிஸியாக இருப்பதனால் இணையவில்லை. அவர்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்வோம். கர்த்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவார். இந்த நாளிலும் ஜபங்களை வழிநடத்திய சௌதரி ஜானட் அவர்களை வாழ்த்தி கொண்டு இணைந்து ஜபித்த உறவுகளுக்கும் திரும்பமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த சௌரி ஏமிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்திரதாமே வழி நடத்துவாரா. கத்திரை கரத்தில் எல்லா ஜபங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். நாளை நாளிலே கத்திர வழி நடத்துவாராக. கத்திரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். God bless you all. Amen.
0: ஆமீன்.
1: ஆமீன். நாங்கள்
2: இணைந்து
1: சங்கமும் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புகிறோம். கத்திர தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் அந்த வேளையிலும் ஓரிரு பாடலோடு இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களுடைய நாளும் எங்களுடன் சகோதரன் சாம் சாமுவேல் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய செய்தியை கேட்போமா? கத்தர் வழி நடத்துவாராக விசுவாசிக்கிறோம். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிசயமானவர் என்ற அந்த செய்தியிலிருந்து ஒரு சில பாடல்களை கேட்க முயற்சிப்போம். ஆமேன். ஆமேன். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. பாஸ்டர் சாம் சாமுவேல் அவர்கள் பாடி வெளியிட்ட செய்தி. ஆமேன்.

0: Praise the Lord, brother. Praise the Lord.
1: Praise the Lord, brother. Praise the Lord.
0: அந்த பாட்டு கேட்டதா உங்களுக்கு?
1: அம்மா இப்ப பாட்டு கேட்டது.
0: கேட்டதா? கிளியரா இருந்ததா?
1: அவனே கிளியர் இப்ப கிளியர் ஹை கிரேன் கிளியர்.
0: ஓகே, அப்படி என்ன?
2: Recording in progress.
0: அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம், 9ஆம் தேதி ஆனி மாதம், 9ஆம் தேதி ஜூன் மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நேரம் விடுதலையின் வெளிச்சம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சவரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். வேளையில் உங்களிடமும் படிக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. Amen.
1: Same to you, brother. கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ள இந்நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரர் சங்கமம் பாணி எடுத்து நடத்துகின்ற அந்த அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவருடன் உடைஞ்சிற அன்பான சகோதர குடும்பங்கள் அன்பான சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலக ரீதியில் சங்கமம் பாணியை கேட்டுக்கொள்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் ஜெயப்பட்டவங்களை எடுத்துக்கொண்டு தகுப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா, உனது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ.
3: அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-81.
1: மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு தடைக்கற்களாக இருக்கிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய சேவின கட்டுக்கு
3: 23. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கை
1: யாவது பண்ணுங்க ராஜா. அதுக்காக நன்றி தாப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கத்தருடைய பரிசுத்தமுள்ள
3: ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நேர்மை உள்ள தெய்வம் ஏசு நீர் மாத்திரமே, ஏசு நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் ஏசு நீர் மாத்திரமே,

உறுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கொரு நீதி என்ற வேறுபாட்டை வென்ற தெய்வமே. ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கொரு நீதி என்ற வேறுபாட்டை வென்ற தெய்வம் நீர் மாத்திரமே, இயேசு நீர் மா

0: சமத்துவம் சமதர்மம் உலகத்தில் நிலைநாட்ட உயிரை தந்த உண்மை உள்ள தெய்வமே இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. ஆமீன் பிரதர்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் அருமையான பாடலுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களை கத்தர் காண்கிறார். வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கருத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாளைய நாளிலே கத்தர் இச்சித்தமானால் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம்.

ஆசீர்வதிக்கிறோம். அவரும் பாலன் சிவா அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார், பாடல்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தடை கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரே ஒப்புக்கிறோம். ஆமேன். மாலை வணக்கங்களுக்கு உங்களுடைய வருவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்

மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம்

உலகெங்கிலுமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: சோதனா.
1: உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம்.
2: I pray that God keeps you and your family.
3: Well, now you're done, you're done.

0: Recording in progress.
1: ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம், 9ஆம் தேதி ஜூன் மாதம், 9ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 11 மணி. இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ் ஆரியராஜாம்மா.

0: பார்ப்பவராக கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே மீதியானவற்றை பொறுப்பெடுப்பாராக. ஆமேன். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இந்த வேளையிலும் நினைந்திருக்கிறோம்மா. வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் அம்மா.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது.

0: இந்த வேளையிலேயே நான் உங்களை அழைக்கிறேன். என் மேல் உங்களை
1: மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினார்
0: அளவில்லா இயேசுவின் நாமத்துல அன்று ஓட்டும் ஆண்டவரே, நீங்கள் தாமே இந்த வேளையிலே பேச வேணும் ஆண்டவரே. இந்த நேரம் மூச்சுமா உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இல்லாவிட்டால் என்னில் ஒன்றுமே இல்லை என விலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று அந்த நிச்சயத்தோடு நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்கோ பரிசுத்தாவியானவரே, நீங்கள் பேசுங்கோ. ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடத்தக்கதான் நீங்க பேச வேணும். நீங்கள் அப்படியே செய்ய பொறுத்துக்கு ஆசோத்திரம். ஒரு விதமான தடியலும் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் அகன்று போன்று கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். நம்முடைய பாதார விந்தம் முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 2000 ஜூலை மாதத்திலே, 2009 ஜூலை மாதத்திலே அங்கே இந்தியாவில இருந்து ஒரு வாலிபன் சஜு மத்தி உண்டு பேருள்ள ஒரு வாலிபன் வந்து எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். அவருடைய ஊழிய நாட்களிலே நானும் அந்த சில மீட்டிங்ஸ்லயே நான் கலந்து கொள்ளத்தக்கதான எனக்கு கிருபை ஆண்டவர் கொடுத்த அவருடைய செய்திகள் என்ன பரவசப்படுத்திய வேளையிலே கத்தர் கொடுத்த பாடல் 21st of July 2009 கொடுத்த பாடலை தான் இந்த நாளிலே நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன்.
1: நீங்கள்
0: போதுமே இயேசுவின் அன்பு போதுமே. இயேசுடைய அன்பு எங்களுக்கு போதும். அங்கே God is a source of love. அவர் தான் எங்கள் அன்பின் ஊற்றா இருக்கிறார். 1 John 4:7-8, 16-19 நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைத்திருக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 16 சொல்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 19 சொல்லுறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அந்த அன்பு வந்து அங்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் தான் அங்கு வெளிப்பட்டது. Love revealed in the cross of Jesus Christ. 1 John 3:16 கூறுகிறது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக தன்னை முற்றுமாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததால் அன்பு வெளிப்பட்டது. இதை அவருடைய கீழ்ப்படிதல், அவர்

ஏகப்பட்ட பாடுகள் சிலுவை மரணம் இவற்றிலே நாங்கள் காண்கிறோம். அது அதன் பிரதானமாக அவருடைய குணம் அல்லது குவாலிட்டி, த சுப்ரீம் குவாலிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லவ் இஸ் ரிவீல்ட் இன் எபேசியன்ஸ் 3. அவருடைய பிரதானமான குணம் அந்த அன்பு வந்து அங்கே எபேசியர் 3:17 துவக்கம் 19 வசனங்களிலே அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். இதை நான் பாட்டாகவே நான் பாடி விடுகிறேன். இயேசுவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும்

பாடி மகிழ்ந்தேதோவேன். ஆமே, அவருடைய அன்பு என்னை தேடி வந்தது. இன்னும் ஒரு இடத்துல ஆவியானவர் பாடல் தந்த, நான் உம்மை தேடாத வேளையிலும் நீர் என்னை தேடி வந்தீரே. ஏன் தேடி வந்தாரா?

வந்தேன் பாருங்க, அந்த அன்பு என்ன தேடி வந்தது. நான் எங்கேயோ சிக்கி போயிருந்தேன் பாவத்திலும் அமிழ்ந்திருந்த வேளையிலும் அவருடைய அன்பு என்னை தூக்கி வந்து எடுத்ததுக்காக கர்த்தருக்கு கோடி கோடி கோடி சோத்திரம். அங்கே பவுலப்போஸ்தலனும் எபேசியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் வந்து அன்பிலே நடவுங்கள் என்று சொல்லி. இன்னும் கொலோசியருக்கு எழுதிய 3:14 சொல்ற, அந்த அன்பை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். இந்த அன்பு எங்களை ஒரு ஜக்கெட்டை போல போட்டால், ஏனென்றா இந்த உலகம் இயேசுவின் அன்பை அறியவில்லை. எல்லாம் மாறுபாடான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் இடத்திலே இயேசு கிறிஸ்து அறியாதவர்களுக்கு நாங்கள் தான் சாட்சியாயிருக்க, அவர்கள் எங்களே அவர் தேவனுடைய அன்பை காண வேணும் என்பதற்குத்தான் அவர் சொல்றார். Wear it like a jacket. அன்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. ஒரு ஜக்கெட்டை போல வெளியத்தான் அவர்கள் முதலாவதாக பார்க்கும் பொழுது இயேசுவின் அன்பு எங்களே காண்பார்கள்.

0: என்றும் அவருடைய அன்பு என்னை நடத்தி வழி நடத்தின படியால்
1: 607
0: நான் பாடுகிறேன். ஒரு ஜக்கட போல என்ன உங்களுடைய அன்பாலை மூடிக்கொள்ளும் அப்படி பாடுகிறேன். இன்னும் அங்க எனக்கு March 6th 2003 காலை 6:30 நான் ஜெபிச்சு கொண்டிருந்த வேளையிலே தேவன் எனக்கு ஒரு அன்பை குறித்த ஒரு பாட்டை பாடினார். அதை இப்பொழுது உங்களுக்காக நான் பாடுவேன்.

சியம் அவரே அறிவார் அன்பு அன்போ நேசரே நன்போ பெரியது.

உம் சித்தம் போல் என்னை நடத்திடுவீர். அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது. பாருங்க, அந்த ஆண்டவர் அன்பு, அன்பு இல்லாவிட்டால் எங்களே ஒன்றுமே இல்லை. இந்த அன்புதான் இந்த உலகத்திலே இருக்கும் ஜனத்தை கவர்ந்தோளும் இயேசுடைய அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவருடைய வசனம் என்ன நடத்தினாரு நான் சொல்கிறேன். அதை ஒரு ஜக்கெட்டு போல நான் பாட்டு போட்டு கொள்ள வேணும். இந்த அன்பு தான் எல்லாவற்றிலும் மிகவும் பெரியதாகவும் இருக்கிறது. அது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த அன்பை குறித்து நான் எனக்குள்ள யோசிச்சேன். இந்த அன்பு ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி என்று நான் யோசிச்சேன். அது எப்படி இருக்குமோ உங்களுக்கு விளங்குமோ தெரியாது. ஒரு குளிசை போல ஆன்டிபயோட்டிக். அந்த அன்புக்குள்ள எல்லாம் இருக்குது. ரட்சிப்பு இருக்குது, மன்னிப்பு இருக்கிறது, வியாதிக்கு சுஸ்தம் இருக்கிறது, சமாதானம் உண்டு, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இன்னும் அங்கே இரக்கம், கர்த்தருடைய சமூகம் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது. அது வந்து விழுங்கலாம், எந்த அளவில் விழுங்க முடியாது, அப்ப சூவபிளா இருக்கணும். இந்த அன்பு தான் எல்லாவற்றையும் வச்சு கொண்டிருக்கிற அன்பு உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இதுல இதுதான் மற்றவர்கள் எங்களிலே தேவனுடைய அன்பை காண்கிறார்கள். நாங்கள் மன்னிப்பது எல்லாவற்றையும், சமாதானம் எல்லாவற்றையும் காண்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் அடுத்தது, இந்த அன்பு வந்து எங்களிடம் இருந்த பிரிக்க முடியாது என்று பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்றார். அங்கே ரோமர் 8:39 சொல்றார்,

இல்லை பாருங்க, இந்த அன்பு இயேசுடைய அன்பில இருந்து எங்களை பிடிக்க முடியாது என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஏன், சாரோனின் ரோஜா உள்ளத்தில் வந்தால் அவரை ஆளுவ செய்கிறவராக இருக்கிறார். இது முதலாவது சரணன் நான் பாடுகிறேன். அவர்

இயேசுடைய அன்பு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம், எல்லை இல்லா சந்தோஷம். அங்க எனக்கும் ஒரு பாட்டு, உம்

வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இன்னும் ஒரு பாடல் இல்லையே.

இயேசுவை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். இயேசு என் உள்ளத்திலே வந்தபடியால் நான் அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறார். இந்த பாட்டுல நான் சாட்சியா இருப்பேன் என்று பரிசுத்தாவியானவர் எனக்கு சொல்லுகிறார். இன்னும் அங்கே சாவியது 16 சங்கீதம் 11 வசனத்திலே அங்க சொல்லுகிறான், அவர் சமூகத்தில் என்றும் பரிபூரண ஆனந்தம்,

0: போது பாட்டு பாட்டு. ஏன் அவர் உள்ளத்தில் வந்தால் சந்தோஷம்.
1: டொரண்டோவிலும்
0: இன்னமும்

0: எப்போ நாங்கள் அவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் சமூகத்திலே எங்களுக்கு, அவர் பிரசன்னத்திலே எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாம் சும்மா ஃப்ரீயா வராது. நாங்களும் அங்கே ஆண்டவரோட பாதத்திலே காத்திருக்கும் பொழுதுதான் அவர் எங்களுக்கு அதை தரி நடத்துற. அடுத்ததாக நான் வந்து கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்தது பிரசன்ன உம் வழி நடத்துதல் என் நன்மைக்கே நீர் செய்தல். நான் நன்மை எடுக்காகவும் கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்து வந்து ரெண்டாவதா நான் அடுத்த அடுத்தது வந்து நான்
1: அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள்
0: பாடுகிறேன்.

சங்கீத தாள் என்ன பாடும்படி எனக்கு பாடல்கள் கத்தர் தந்தார். சில பாடல்களுடைய ராகமே எனக்கு தெரியாது, ஆனாலும் கத்தர் சங்கீத ராகங்களே எனக்கு தந்து அவருடைய அவரை மகிமைப்படுத்த தந்திருக்கிறார். ஒரு பாடல் எனக்கு வந்து

ஆமென். பாடல் ராகம் எல்லாம் ஆவியானவர் தாரே. இப்படியாக கர்த்தருடைய கிருபையாக எனக்கு 9 வால்யூம்ஸ நான் வெளியிட்டேன். முதலாவது வால்யூம் வான்புறாவு, இரண்டாவது ரட்சணிய கண்மல, ஜெய கிறிஸ்து, இப்படியாக 9 வால்யூம்ஸ். இந்த பாடல்களே நான் 92 பாடல்களை ஒரு MP3 வடிவிலே போடுறதுக்கு எனக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அந்த வேளையிலே அது எல்லாம் வெவ்வேறு தலையங்கங்களோட இருந்தபடியால் எல்லாமா சேர்த்து ஒரு டைட்டில் எனக்கு சிவபியா இருந்தது. ஒரு குவிக் பிரேயர். ஆவியானவர் உடனடியாக எனக்கு வடிவிலே சொன்னார், இந்த வாயிலே சொன்னார், மதுர கீதங்கள் என்று. ஆண்டவர் பாருங்க, கேட்ட உடனே சொன்னார், அப்படித்தான் இந்த 92 பாடல்கள் மதுர கீதங்கள் யூடியூபிலும் கர்த்தர் வெளியிட கர்த்தர் எனக்கு ஏராளமான கிருபை தந்தார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா இந்த பாடல்கள் எனக்கு அதிகமான பாடல்கள் எனக்கு இன்னும் என்னோட அந்த ராகங்கள் எனக்கு இன்னும் தெரியாது. கர்த்தருக்கே மகிமை. அடுத்தது நான் பாக்குறேன், நித்திய ஜீவனை தந்தவரே நித்திய ஆவியால் நடத்துவீரே. நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு ஒரு நீடுகுழி காலமாய் தொடர்ந்து வாழுதல். இது வந்து இங்கே எங்கட இந்த ஜீவியத்தில தொடங்குற, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எனக்காக மரித்தார் உயித்தார் என்று சொல்லி அந்த ரத்தம் என்ன பாவம் கழுவினோம், அந்த ரட்சிப்பின அனுபவத்துக்குள்ள நாங்கள் வெறும் தொடங்கும் பொழுது அங்க இங்கே அது தொடங்கி அது முடிகிறது எங்கே என்றால் விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதல் தான் அது முடிகிறது. அதாவது நான் இங்கிலீஷ்ல சொல்ல போனால் முதல் நோயிங் த ஃபாதர் அண்ட் தி சன், பிதாவையும் குமாரனையும் அறிகிறது, அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், இயேசுவோடு நாங்கள் தொடர்ந்து அவரோடு ஐக்கியமாக இருப்பதுதான் எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அங்கு யோவான் 17:3 இதை வடிவாக சொல்லுகிறது, ஒரே ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் நோயிங் த ஃபாதர் அண்ட் சன், பிதாவையும் குமாரனையும் அறியும் பொழுது இயேசுவோடு நாங்கள் ஐக்கியமா இருக்கும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு கிஃப்ட். நாங்கள் இதுக்கு ஒன்றுமே நாங்கள் செய்ய தேவையில்லை, நாங்கள் ஒரு முயற்சியும் எடுக்கவும் தேவையில்லை. அவர் எங்களுக்கு ஜீவனை ஆண்டவர் எங்களுக்கு இந்த நித்திய ஜீவனை ஒரு ஒரு கிஃப்டா தருகிறார். எங்களை நாங்கள் செய்ய வேண்டிய ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இந்த நாங்கள் இன்னொன்று நான் இங்க பாக்குறோம், யோவான் 11:25-26 எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்க லாசருடைய மரணம். மாத்தா மரியாளுடைய சகோதரன் லாசர் மரித்து போனார். இவர்கள் வந்து லாசர் வந்து இயேசுக்கு மிகவும் அன்பானவன். அப்ப செய்தி அனுப்புகிறார்கள், ஆனால் இயேசு கர்த்தருடைய நாம மகிமைக்காக 4 நாட்கள் கழித்து தான் அவர் வருகிறார். இங்க வந்த பொழுது மாத்தா சொல்றாள், நீர் இருந்திருந்தால் இந்த சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மாத்தாளுக்கு சொல்கிறார் யோவான் 11:25-26 லாசருவின் மரணத்தின் போதுதான் இயேசு மாத்தாளுக்கு சொல்லுகிறார். மாத்தாளை நோக்கி சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த என்ன விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் மரித்தாலும் உயிரோடு இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அங்கே இயேசு கிறிஸ்து வந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்ததாலே அவர் மரணத்தை அவர் வென்று விட்டார், எங்களுக்காக அவர் மரித்து விட்டார். ஆனபடியினாலே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த மாத்தாளுக்கு சொன்னது போல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும், அவர் தான் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதை இன்னும் அங்கே யோவான் 6:54 வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதான் நாங்கள் கம்யூனியன் எடுக்கிறோம். அது வந்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒரு அடையாளம், அந்த அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமாக அந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி நாங்கள் அப்பத்தை அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாகவும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாகவும் அந்த ரசத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களுக்கு அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:10 அழகாக பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் விழித்திருந்தவர் ஆனாலும் நித்திரை அடைந்தவர் ஆனாலும் தம்முடனே கூட ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. இங்க இயேசு இனங்களுக்காக அவர் மரித்து பழியினாலே நாங்கள் உயிரோட இருந்தால் என்ன, அல்லது நாங்கள் மரித்தவர்களா இருந்தால் என்ன, அவருடைய வருகையிலே நாங்கள் சேர்ந்து கொள்ளுவோம். ஜீசஸ் டைட் ஃபார் அஸ் சாரி
Jesus died for us that we can live with him forever. Whether we are alive or we are dead, we will rise in our varum bolude when he comes at the time of his return. Avar thirumbu bolude nangal marithirundalum olumbuvom yuiroda irundalum avarode nangal seindu kollapaduvom nu sollapadugirathu. Innum naan inge paakkrom இந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பாடலும் நீ

0: இன்னும் நான் அங்கு ஏற்கனவே பாடிவிட்டேன் தாவீதின் 16 சங்கீதம் 11 வசனத்தில் அந்த நித்திய ஜீவனை குறித்து, அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவராக தேவன் இருக்கிறார் நாம் பார்க்கிறோம். அடுத்து 4 சரணம், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவரே உம்மை பாடுவேன். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு வந்து தாதனே சொல்லுகிறார். யோவான் 14:6 வசனத்துல இயேசு தாமே சொல்லுகிறார் தோமாவுக்கு. அங்க நான் அதை வாசிக்கிறது நல்லது. யோவான் 14 இயேசு சொல்லுகிறார் சீஷர்களுக்கு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் என்னோடு இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் சொல்றேன். அப்பொழுது அவர் சொல்றேன், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறேன் சொல்ல தோமா உடனே சொல்லுறான், ஆண்டவரே வழி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறிவோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, இயேசு வந்து that means Jesus is the only way to salvation. ரட்சிப்புக்கு இயேசு ஒருவர் தான், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். Jesus Christ is the only way of salvation for sinful.
1: 1, 2, 3 மோன்ரியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள்
0: ஹியூமன் பீயிங்ஸ். 14 அவர்ல விசுவாசம், அதை நான் சொன்னேன்னு, அவருடைய அவர் மரித்து உயிர்த்தாத எங்கள் பாவத்திலேயும் அங்க சிலுவையில் எடுத்துட்டார் என்று அந்த நிச்சயத்தை வேற கொடுக்கும் பொழுது எங்களுக்கு எங்களுக்கு அங்கே அதுதான் ஒரே வழி, ரட்சிப்பு தான் எங்களுக்கு. இயேசு கிறிஸ்து கூடாதான் எங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பேதுரு சொல்லுகிறார் இந்த இஸ்ரவேலருக்கு. இது டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. இன்னும் நாங்கள் அப்போஸ்தலன் 16:31 எங்களுக்கு தெரியும். அங்கே பவுலும் சீலாவும் அங்க பிலிப்பு பட்டணத்திலே ஊழியன் செய்த பொழுது அவர்களை பிடித்து அடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில போய் போட்டு விட்டாரு. தொழுமரத்திலே எல்லாம் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு, ஆனால் நடுராத்திரியே இவர் பாடி சந்தோஷப்பட்டு அவர் ஆர்ப்பரித்து ஜெபம் பண்ணி இருந்த பொழுது திடீரென்று அந்த அஸ்திவாரம் அசைந்தது. எல்லாருடைய கைவர்களும் இவர்களோடு இருந்தவர்களும் கட்டும் எல்லாம் அகன்று போய் அந்த சிறைச்சாலைக்காரன் எழும்பி அந்தரப்பட்டு அவன் தன்னை கொலை செய்ய போறான். அப்பொழுது இவர்கள் சொல்றாரு, நீ ஒன்றும் உனக்கு செய்யாது என்று சொன்ன பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவர் மாதிரி நான் என்ன செய்ய வேணும், ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேணும் கேட்க. அப்போ சில 16:31 பவுல போல சொல்றார், கத்தராய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ஜெயிலருக்கு பிலிப்பு அந்த சிறைச்சாலையில இருந்து பவுல போலன்னு சொன்னது. அப்ப இயேசு கிறிஸ்துவனால் தான் எங்களுக்கு ரட்சிப்பு. அவர் தான் ஒரே வழி, இது ஒன்லி வே. இன்னும் இடத்துல இயேசு சொல்றார் யோவான் 10:9, நானே வாசல்,

இன்னும் நான் அங்க பாக்குறோம் இந்த எனக்கு நாங்கள் வந்து இயேசுதான் வழி அங்க, அதற்கும் எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார்.

ஆமே, நாங்க சிலுவையோடு தான் எடுத்துதான் நடக்க போனோம். அதான் அங்கே நான் சொல்லுவேன், மத்தேயு லூக்கா மாக்கு மூன்றிலும் சொல்லுகிறது, ஒருவன் என்ன பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றவோனு லூக்கா அழகா சொல்றார். அனுதினமும் கத்திற்கு சோத்திரம், இப்படியே நாங்கள் நடந்தபடி நாங்கள் பாடுவோனும் ஆண்டவரே, கேட்கவோனும் நீ நடந்தபடி நானும் நடக்க எனக்கு உடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான்.

என் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே, இன்னும் நடக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. அங்கே நான் பார்க்கிறோம் இந்த இதை நான் உங்களுக்கு மத்தேயு 16:24 Mark 8:34 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேணும். அங்கு லூக்கா அழகா சொல்லுகிறார், அவன் என்ன செய்யணுமா, தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். எவ்ரி டெய்லி நாங்கள் அவற்றை சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் நடக்கணும். எங்கள் பாதம் கொஞ்சம் கஷ்டமான பாதை தான், அதுதான் அங்கு மத்தேயு 7 சொல்லுகிறார், 13 இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போற பாதை கேட்டுக்கு போற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த இடுக்கமான பாதைகளால்தான் நாங்கள் போகணும், சிலுவையும் சுமந்து கொண்டு. இது கஷ்டமான பாதை, ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அங்கே பெலன் கொடுக்கிறவராக இருக்கிறார்.

தேனையா ஆமேன். அவருடைய வழியிலேயே நாங்கள் நடக்க, நாங்கள் அவரை கேட்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வழியிலேயே நடக்க எனக்கு பெலன் தாரும். என்னை நடத்தும் முன்னே நாங்கள் எப்பொழுதும் கேட்க வேண்டியவராக இருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் சத்தியம். அவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த சத்தியம் வந்து இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். ஜீசஸ் இஸ் த ட்ரூத். அங்க யோவான் 8:32 சொல்லுறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜீசஸ் இஸ் த ட்ரூத். அவர் தான் சத்தியம், அவர் விடுதலையாக்குவார். இயேசுவே சத்தியம். அங்கே நாங்கள் யோவான் 16:13 சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இன்னும் அங்கே தாவீது 31:5 சொல்லுகிறான், உமது கையில் என் ஆவிய ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கத்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். அப்ப அவன் சொல்றான், நீர் சத்தியபரனாகிய கத்தர், அவர் உண்மை உள்ளதுவன், அவர் தான் சத்தியம். ஆனவடித்தான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே நாங்கள் யோவான் 18:37 இயேசுவை வந்து சிலுவையில் அறையும் முன்பதாக பிலாத்துக்கு முன்பாக கொண்டு வந்து விடுகிறாரு. அப்பொழுது பிலாத்து கேட்கிறான், இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ ராஜாவோ என்று கேட்கிறான். அதற்கு இயேசு சொல்றார், அவனுக்கு பிரதியுத்தனமா என்ன சொல்லுற, நீ சொல்லுறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் இவனும் என் சத்தியத்தை கேட்கிறான். இயேசு பிறந்ததே சத்தியத்துக்கு சாட்சியாக. ஏன், அவர் உண்மை உள்ளவர், சத்திய ஆவியானவராக எங்களை எப்பொழுது நடத்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ். சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, சத்திய

உம் சத்திய தால் என்னை சுத்தம் செய்யும் பரிசுத்தவாவி ஆனவரே. எவ்வளவு அருமையான தேவன், எங்களுக்கு சத்தியம் அந்த வழியே அவர் இயேசுதான் எங்களுக்கு சத்தியம் என்று எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். ஏசாயா 45:6-21 வசனங்களே, என்ன தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கும் திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும் படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கத்தர், வேறொருவர் இல்லை. இன்னும் 21 வசனம், கத்தராகிய நானல்லவோ நீதி பெறரும் இரட்சகருமாகியவர், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்ன தவிர வேறொருவரும் இல்லை. ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம். அங்கே அவர் சொல்லுற எரேமியா 10:10 சொல்றார், கத்தரோ மெய்யான தெய்வம், ஜீவன் உள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறார். யோவான் 17:17 அவருடைய ஜெபம் வந்து, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இயேசுடைய வசனம்தான் சத்தியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், சத்தியமும் நானே வழியும் சத்தியமும். அடுத்தது அந்த உண்மையான தெய்வம் என்று சொல்றதற்கும் அங்க எனக்கு ஒரு ஒரு பாடல், நான் பாடும் தெய்வம் ஒரேமை தெய்வம், அவரல்லால் வேறு தெய்வம் இல்லை. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் அவர் நாமம் யெகோவா. ஒரேமை தெய்வம் அவர்தான். அங்கு வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் இயேசுவை தவிர ஆண்டவரை தவிர்த்து வேறே தெய்வம் இல்லை. தேவனை ஒருவாளும் ஒருவாளும் கண்டதில்லை. பிதாவின் வழியில் இருக்க ஒரே பேரான குமாரன் இயேசுவை தான் அவர் வெளிப்படு இயேசு அவரை வெளிப்படுத்தினு பார்க்கலாம். அடுத்தது நாங்க ஜீவனை பற்றி பார்க்கிறோம். நான் ஜீவனை பற்றி, நித்திய ஜீவனை குறித்து ஏற்கனவே நான் அதிகமாக உங்களுக்கு கூறிவிட்டேன். இந்த ஜீவன் வந்து தேவனிடத்திலிருந்தான் வருகிறது. உங்களுக்கு தெரியும் ஆதியாகம 2:7 வசனத்திலே என்ன விதமாக தேவன் வந்து மனுஷனை அங்க மண்ணினால் எடுத்து சிருஷ்டித்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினது, அவருக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு நாங்கள் வாசிக்கிறோம். அங்க 2:7 வசனம், 2 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான். அப்ப ஆண்டவர் தான் எங்களுக்கு, அவர் எங்களுக்கு ஜீவன் தருகிற தேவனாக இருக்கிறார். ஏற்கனவே மார்த்தாளுக்கு அங்கே ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு சொல்லி யோவான் 4:4 வசனத்திலே பார்க்கணும். அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் ஒளியா இருந்தது என்று. அடுத்ததாக நாங்கள் இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலில் நான் அந்த ஜீவன் நான் ஏற்கனவே நான் பாடிவிட்டேன்.

கத்தர் இயேசுதான் ஜீவன், நாங்கள் அதை மறந்துடக் கூடாது. இந்த நாளும் கத்தர் ஜீவன் தருவேன் என்று தனங்களை அழைக்கிறார். கத்தருக்கு சோத்திரன். நான் கடைசியாக இந்த தீம் சாங்கை நான் பாடி இந்த செய்தியை முடிவுக்கு நான் கொண்டு வருகிறேன். கத்தருக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஒரு விதமான தடையிலும் வராதபடிக்கு கத்தர் காத்து இந்த நேரத்தை தந்ததுக்காக நான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு ஒன்று இருந்தால் எங்களுக்கு அது ஒன்றுவே போதும் போ

ஆமேன். இயேசுவே அன்பு போதும், அவர் மட்டும் இருந்தால் சந்தோஷம். எல்லையில்லா இன்ப ஆண்டவரே, நீங்கள் வந்தால் உள்ளம் பொங்கும், உடைய அன்பினால் பொங்கும். இந்த உலகம் அறிய வேணும் இந்த அன்பு, இயேசு அன்பின்பர் இந்த உலகத்துக்கு சாட்சியாக நாங்கள் இருக்க வேணும். இந்த நாளில் நீ தந்த இந்த பாடலுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்னை கேட்டு கொண்டிருக்கிறவரும், கேட்க போறவர்களும் எல்லாரும் நாங்கள் இயேசுவை தரித்தவர்களாக ஒரு ஜக்கையில போட்டது போல நம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேணும் ஆண்டவரே. ஆவியானவரே, அந்த அன்பை எங்கள் உள்ளங்களே நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே. உள்ளத்திலே அன்பை ஊற்றுங்க. உள்ளத்திலே இருந்து வாய் பேசட்டும், அன்பின் வார்த்தைகள் வரட்டும், மன்னிப்பின் வார்த்தைகள் வரட்டும். இப்படியாக ஒரு சாட்சியாயிருக்க நீர் கிருபை தர வேணும் என்று கெஞ்சிரன் ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. இந்த சங்கம் வாழ்வழிக்காக நன்றி ஆண்டவரே. இதற்குடாக இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள், தேவனை அறியாத ஜனம், இந்த அன்பு எங்கே இருந்து வருகிறது? இயேசு அன்பு தேவன் அன்பா இருக்கிறபடினாலே அவர் அதை அன்பை ஊற்றுறார் என்று எங்களே காணத்தக்கதாக. இதோ நான் என்னையும் இங்க என்ன கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லாரையும் உடைய பாதாரவிந்தத்திலே வைக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன் ஆண்டு. உமக்கு சாட்சியா இருக்க, உடைய அன்புக்கு சாட்சியா இருக்க ஆண்டவரே. சகல நன்மைகளுக்கான அன்பை சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் உண்மை தேடாத வேளையிலும் நீ தேடி வந்த உடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சங்கமத்திலே சம்மத்தப்பட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் உடைய அன்பினால் நிரப்பி ஆண்டவரே. உமக்கு சாட்சியாயிருக்க கிருபை தாரும். மீண்டும் ஆணைய செய்த சகல நன்மைகளுக்கான அன்பை சோத்திரித்து துதிகன மயம் எல்லாம் உங்களுக்கு தந்த இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: Amen. Amen. Amen. Thank you, Jesus.
1: Amen. Amen. இதுவரை நேர்மம் பாடல்களாலும் துதிகளாலும் ஜெபங்களாலும் வேத வார்த்தைகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளுக்கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இதே வேளையிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்ட ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, அம்மா. அமேன். எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்தினார், கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்
2: 8 6 3 5 0 0 8.
1: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வேத பாடத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியரை வரவேற்போம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கோம். நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். ஊழியர் வழி நடத்துவார். ஆமேன். God bless you.
3: நன்றி ஐயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமும் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீங்கள் தந்த நேரங்களுக்காக உங்களை நான் துதிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, தேவரீர், உம்முடைய கரந்தானே கூட இருந்து இந்த நாட்களை அடியை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்களே ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த அப்போஸ்தல 10:44-46 சொல்லப்பட்ட பிரகாரம் பவுலடிகள் மூலமா இந்த நாட்கள் பேதுரு மூலமா இந்த நாட்களிலே அவர் பேசிக்கொண்டிருந்த வேளையிலே பரிசுத்தாவோட வல்லமை புறஜாதிகளுக்குள்ளே அங்கே புனிந்தது என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாட்களிலே 6வது பகுதியாக கடைசி பகுதியை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே அப்போஸ்தல நாட்களிலே பாருங்கள், புறஜாதிகளே அந்த நாட்களிலே கூட இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே பாருங்கள் தேவனுடைய நாட்களிலே தேவன் நினைத்திருந்தார் என்பதை தான் குறித்து சொல்லப்படுகிறது. அறிமான கத்தோட பிள்ளைகளே, ஏனென்றால் மாம்சமான யாவருமே என் ஆவியை ஊற்றுவேன் என்று அங்கு யோவேல் 2:22 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அப்போஸ்தலர் 2:17 நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன், 2வது தரமாக அந்த காரியம் இந்த நாட்களில் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்ப ஏனென்றால் ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள்
2: சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர்
3: அங்கே இங்க பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமார் என்று சொல்லுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் கேட்கிறார் என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு இந்த இடத்திலே இந்த காரியத்தை உனக்கு, அதாவது என் பிதா தான் இந்த நாட்கள் இந்த காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப பாருங்களேன், மாம்சம் ரத்தம் அல்ல என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப அதற்கு பின்பாக பாருங்கள், இந்த நாட்களே அதே பேதுரு தான் மாம்சத்துல செயல்படுகிறார். ஆண்டவரே நீ சிலுவை மரணத்திற்கு போக கூடாது என்று சொல்லு.
2: 416-917-5826 இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதா இருந்தால்
3: வாழ்க்கையிலே பார்க்கிற வழியிலே ஒரு சிலர் இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் ஆவியிலே காரியத்தை செய்கிறார்கள், ஆவியிலே அனல் மூண்டு கத்துடைய ராஜ்யத்தை கத்துடைய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ அந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் மாமிசத்திலே அந்த காரியத்தை செயல்படுத்துகிறதே அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்து அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த வேத பகுதியில் நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களை பாருங்கள் அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால், அப்போதுல 2:4 வசனம் சொல்லுவது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரலின வரத்தின்படியே இந்த நாட்களை ஒவ்வொரு பாசைகளிலே இந்த நாட்களை பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர் எப்படியாக அந்த நாட்கள் என்று பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் அங்கே வேறு பற்பல பாசைகளிலே பேசினார்கள். அப்ப இந்த அந்நிய பாசை என்று சொல்லப்படுகிற காரியம் அது
2: .com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம்
3: பல பாசைகள் சிவகம் நாட்களில் நிரப்பப்படுகிற வழியிலே பற்பல பாசைகளை பேசினார். என்றால் ஆவியானவருடைய பலம் இந்த நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள முடியாது. சிம்சோன் மேலே ஆவியான ஒரு இறங்குகிற வழியிலே ஒரு தாடி ஒரு கழுத்தினுடைய தாடி எழும்பினால் 1000 பலசீர இந்த நாட்களை அடித்தான் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஜெப்தா மேலே இந்த நாட்களில் பரிசுத்தாவின் வல்லமை இந்த நாட்களில் இறங்கின கத்துடைய பிள்ளைகளே. அதே மாதிரி இன்றைக்கு பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே பெந்தேகோஸ் நாளிலே அப்போஸ்தலர்கள் மேலே இந்த நாட்கள் கூடியிருந்த இடத்திலே 120 பேர் கூடியிருந்த இடத்திலே அங்கே என்ன நடந்தது, ஆவியோட அபிஷேகம் இறங்கின வழியிலே அந்த இடம் ஒரு அசைவை கொண்டு வந்ததாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே பார்க்கிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுவது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:4 வசனத்திலே
2: சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்
3: அவர்கள் மேல் சொல்லி சொன்னால் தீர்க்கதரிசியாகிய யோபேலினாலே உரைக்கப்பட்டபடி எய்து நடந்து இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இதுதான் இந்த 14 வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் அப்பொழுது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொற்பனங்களை காண்பார்கள், என் ஊழியக்காரர் மீதும் என் ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்ப பாருங்க, இந்த ஆவியானோட அபிஷேகம் இந்த நாட்கள் எல்லாருமே ஊட்டப்படவில்லை அறிமையான கத்துறவுகளே, ரொம்ப கௌரவமா இருக்கும். அந்த இடத்துல 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துல பாருங்கள், அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறார். பாருங்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜபத்தை எடுக்கிறார். அப்படியான அந்த நாட்களை வந்து நாங்கள் சாதாரணமா அந்த நாட்களை அவரே இந்த நாட்களை இந்த சௌரம் வந்து ஜபத்தை எடுக்கிறார் என்று சொல்லுகிறதை விட கத்தருடைய ஊழியர் இந்த நாட்களை வந்து ஒரு ஜபத்தை ஏறெடுப்பார் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே ஆண்டவுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம் அறிமையான கத்தருடைய பிள்ளைகள். அந்த ஒரு ரெஸ்பெக்டாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப அல்லாமலும் இங்க சொல்லப்படுது, உயரத்திலே வானத்திலும் அற்புதங்களும் தாழ பூமியில ரத்தம் ரத்தமும் அக்கினையும் புகக்காடாய் அதிசயங்களை காட்டுவேன் என்று அந்த காரியங்கள் தான் என்று பாருங்கள் அப்போஸ்தல நாட்களில் சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு இந்த நாட்களை நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால் வானத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே அற்புதங்கள் நடக்கிற தாழ பூமியிலே பார்க்கிற வேளையிலே ரத்தம் அக்கினி புகைக்காடு யுத்தங்கள் மூலமா இந்த நாட்கள் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டும்,

கர்த்தருடைய அந்த கடைசி நாட்கள், அதாவது முடிவு பரியந்தம், தி எண்ட், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொன்னால் என்ன காரியம் நடக்கும் என்பதை தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்க இதுக்காண்டி போய் ஒரு ஒருத்தர்கிட்ட போய் என்ன இந்தியாவிலயோ இலங்கையிலோ போய் ஐயா தீர்க்கதரிசியார் நிக்கிறீங்களா, எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, கடைசி நாட்கள் என்ன என்ன நடக்கும்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை நீங்களாய் எடுத்து வாசித்து ஆண்டவர் எப்ப வரப்போகிறார், ஆண்டவருடைய காரியம் என்ன நடக்குது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போறது என்பதை குறித்து நீங்க தெளிவாக அந்த நாட்களை வேதத்தை வாசிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவன் தந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்வார் என்று சொன்னார், இந்த காரியத்தை தெளிவாக வெளிப்படுத்துறது மட்டுமல்ல நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவதற்கும் அவர் இந்த நாட்களை வழிகளை வகுத்துக் கொடுத்தார். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், வானத்தில் உயர வானத்திலும் அற்புதங்களை தாழ பூமியிலும் அக்னி புகைக்காடுகளாலும் அதிசயங்களை

வந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நடக்க வேண்டிய நிறைவேற வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த கர்த்தருடைய பெரிதும் பிரகாசம் உள்ள நாள் வரும் முன்னே அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் இந்த நாட்களை மாறும்.

இந்த பூமியை போல இந்த நாட்கள் எத்தனையோ மடங்கு பெருசான பூமி போல காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள் இருக்கிறதான கத்தர்களுக்கு. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய படைப்பை பாருங்கள். ஒரு சூரியனை அமைத்து சூரியனுக்கு முன்பாக ஒரு அதாவது ஒரு கோளை அமைத்து அந்த கோளுக்கு பின்பாக அந்த நாட்கள் என்ன செய்யிருக்கிற அந்த பூமியை இந்த நாட்களே அங்கே சுழற்பட்டிருக்கிறார். இந்த பூமிக்கு பாதுகாப்பாக இந்த நாட்கள் என்ன இருக்கிறன்னு சொல்லி சொன்னால் அங்கே சந்திரன் இருக்கிறதை பார்க்கும். அப்ப அந்த சந்திரனுடைய செயல்பாட்டு நிமித்தம் தான் கடல் அங்கே கொந்தளிக்கிறதும் கடல் அலைகள் இந்த நாட்களை அழிக்கிறதுமா இருக்கிறது அருமையான கத்துடைய. அப்ப சந்திரன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமி பருவம் அல்லது இந்த

0: என்று சொல்லி ரெண்டு பகுதியுடைய அந்த தண்ணீர் நீர்ப்பகுதியான கடல் பகுதி இந்த நாட்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் கொந்தளிக்கிறதும் அது குமுறுகிறதும் அதனுடைய அலைகள் ஒலிம்பி அடிக்கிறதுமாக இந்த நாட்களில் என்னென்ன சந்திரன் இல்லையென்று சொல்லி சொன்னால் இங்கே இந்த தண்ணீர் பூமியிலே இருக்காது என்பதைத்தான் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அருமையான கத்தோடைய பிள்ளைகள் எல்லாம் போயிடும் வாருங்க. ஈர்ப்பு தன்மை நிமித்தம் தான். இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பூமியை அநேக கோள்கள் இந்த நாட்களை தாக்க வருகிறது. அதாவது என்ன சொல்லுவார்கள், எரிகற்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படியான அந்த கற்கள் தாக்க வருகிற வழியிலே நீங்கள் அந்த கற்களை தாங்குவது எதுன்னு சொன்னா சந்திரன் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது பூமியை சுற்றி கொண்டிருக்கிறபடியால் தேவன் நியமித்தபடியே அது அந்த
1: தெய்வமே என்னிலே கசந்த வாழ்வை மதுரமாக்கும்.
0: மக்களுடைய தாக்கத்தை பெண்ணை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு கல் இந்த நாட்களை வந்து விழுந்தது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு டவுன் மாதிரி அந்த கல் ரஷ்யா தேசத்துல வந்து விழுந்து அநேக சேதங்களை இந்த நாட்களில் எடுத்து அங்கே ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். மாதிரி மாதிரி கத்தோட பிள்ளைகள். அது மட்டுமல்ல இன்னும் சிறு சிறு கற்கள் இந்த நாட்களே சில சில இடங்களில் வந்து விழுந்திருக்கிறது. அது அப்புறமா இருக்க பாருங்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களே ஆண்டவர் இந்த பூமியை படைத்திருக்கிறார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி இந்த வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், கத்தருடைய ஒரு பெரிய நாள் உண்டு இந்த நாட்களே வரப்போகிறது. அந்த பெரிய நாள் பிரகாசமாக வரும். அந்த நாள் வருவதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்குமா இந்த நாட்கள். இப்ப பாருங்கள், யுத்தங்கள் நடக்கிறது, அக்னி காடாக இருக்கிறது, அதிசயங்கள்லாம் சர்வசாதாரணம். அது தொடர்ந்து நடந்து வந்தோண்டே இருக்குது. நீங்க இன்னைக்கு சந்ததி சந்ததியா அந்த காரியத்தை பார்த்து கொண்டு வரீங்க. ஆனால் இந்த கர்த்தருடைய பெரிய நாளை இந்த நாட்களை நாங்கள் காணவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாள் வரும் முன்னே சூரியன் அங்கே இருளடைய வேண்டும். அது ஆண்டவருடைய வருகை கிட்டிவிட்டது என்பதற்கு ஒரு மிக மிக முக்கியமான அடையாளம். இரண்டாவதாக சந்திரன் ரத்தமாக இந்த நாட்களை மாற வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், சூரியன் அங்கே சூரியன்ல கருப்பு காரியங்கள் இருக்கிறது, அதனால சூரியன் அங்கே இருளடைந்து கொண்டு போக முடிச்சு சக்தி குறைந்து கொண்டு போறது. ஆனா அதே வழியில சந்திரனை குறித்து சொல்லுகிறார்கள், சந்திரன் அங்கே பிளட் மூன் என்று சொல்லி இன்றைக்கு அநேக காரியங்களை இந்த நாட்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அருமையான கத்துடைய அப்பார்கள், இந்த காலகட்டத்திலேதான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அவன் இந்த நாட்களே ஒரு ரட்சிப்பிலே பரிபூர்ணம் அடைவான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது முடிவு பரியந்த நிலைக்கவன் எப்படியாக பாருங்கள், முடிவு வேதம் சொல்லுறது முடிவு பரியந்த நிலைப்பே ரட்சிக்கப்படுவான் சொல்லி பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்படியாக அந்த நாட்களே அங்கே தேவன் உரைத்தார் என்று சொல்லிவிட்டு, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசனா இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செயல்களையும் அற்புதங்களையும் அடையாளங்கள் நடப்பித்து அவைகளினாலே இந்த நாட்களே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமப்பிள்ளைகளே, அப்ப இந்த நிலைப்பாட்டிலேதான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இங்கே இந்த கடைசி நாட்கள்ல என்ன சம்பவம் நடக்கும் என்பதற்கும் பரிசுத்தாவோட அபிஷேகத்துக்கும் அநேக நெருக்கங்கள் தொடர்புகள் இருக்கிறதை எங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என கத்துடைய பாருங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அதாவது வேதம் சொல்லுவது பாருங்கள், 2:22 சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால் கடைசி நாட்கள்ல சம்பவம் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் யோவேல் தீர்க்கதரிசி

வழியாட்டில் அநேக தீர்க்க தரிசிகள் ஆண்டவுடைய வருகை ஆண்டவுடைய காரியத்தை குறித்து நாங்கள் சொல்லுகிறார். யோபு பக்தருடைய காரியத்தை எடுத்து சொல்லு பாருங்கள், அவர் கூட சொல்லுகிறார், அதாவது என் கண்கள் அவரை காணும் நாட்களே, அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படியாக யோவுக்கு அந்த தரிசனம் கிடைத்தது எதை நாங்க பார்க்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய தேவன் தரிசனங்களை வெளிப்படுத்துகிற தேவனாயும் தரிசனங்களை ஜனங்களுக்கு கொடுக்கிற தேவனாயும் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஜீவன் உள்ள தேவன் இந்த நாட்களே, அதாவது வரப்போறதற்கு அடையாளமாக அருமையான கர்த்தருடையவர்கள், ஏற்கனவே அவர் வந்து போய்விட்டார், ஆனாலும் வந்து மறுபடியும் ராஜாவாக இந்த பூமியில வரப்போறதுக்கு அடையாளமாக இந்த யோவேல், அதாவது இந்த அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவரது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே பாருங்கள், அங்கே என்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி சொன்னால், இந்த புகைக்காடுகள் யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் அந்த பெரிய நாள் வருகிற வேளையிலே சூரியன் இருளடையவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறவும் இந்த இப்படி சூழ்நிலை வருகிற வேளையில்தான் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் இவனும் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய அந்த ராப்ஷர் இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அதற்கு பின்பாக பாருங்கள், அங்கே கொடூரமான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும். ஏனென்றால் சூரியன் இல்லை சந்திரன் இல்லை என்று சொல்லி சொன்னால் பூமியினுடைய இசைப்பாடுகள் இந்த நாட்களில் பூமி இயங்க முடியாது, வெளிச்சமே இருக்காது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்கள் இருளில் தான் இருப்பார்கள். ஏனென்றால் ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது, ஜலத்தின் மேல் ஆவியான ஒரு அசைவாடி கொண்டிருந்தார், பூமி எப்படி இருந்தது, இருளதான் இருந்த, பூமிக்கு வெளிச்சம் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதுக்கு பின்பாகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த அந்த ஜலம் எல்லாவற்றையும் ஜலத்தையும் வெளிச்சத்தையும் அதாவது இருளையும் பிரித்து இந்த நாட்களை ரா பகல் என்று சொல்லி வைத்து இந்த நாட்களை காரியங்களை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மறுபடியும் அந்த பழைய நிலைப்பாட்டுகளே இங்கே தள்ளப்பட போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அப்படியானால் இந்த ஆண்டவர் வருவதற்கு அடையாளம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த காரியம் இந்த நாட்களிலே அடுத்ததாக இந்த நாட்களிலே வெகு விரைவிலே நிறைவேறும். உண்டே பாருங்கள், பூமியிலே வெப்பநிலை கூடிக்கொண்டு வருகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பூமி தன்னுடைய அதாவது இந்த சக்தியை இழந்து கொண்டு இந்த நாட்களே போகிறது. இதெல்லாம் ஆராய்ந்து வருஷத்துக்கு மேலாக அந்த சினோ கொட்டுகிற காரியம் இந்த நாட்களில் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றா எல்லாம் இந்த நாட்களில் காலநிலைகள் எல்லாம் முற்றுமுழுதாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு விட்டது. பூமியும் தன்னுடைய இடத்திலே இருந்து இந்த நாட்களிலே வித்தியாசமான கோணத்திலே இந்த நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு எதிர்பார்க்காத விதமாக காலநிலைகள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப இது இப்படியாக இருக்கிற வேளையிலே இங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே அப்படியாக இந்த நாட்களை சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 43 வசனம் கடைசி வசனத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏனென்றால் அப்போஸ்தலர்களாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் இந்த நாட்களில், அதாவது அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த நாட்களிலே தொடக்கத்திலே என்ன காரியம் நடந்ததுன்னு சொன்னால் அப்போஸ்தலர்கள் மூலமாய் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களை கூட இருந்து அவர்கள் கைகளினாலே இந்த நாட்களை கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருந்தார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்ப அப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களை அங்கே தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பாருங்க. அப்ப பாருங்கள், ஏனென்று சொன்னால் இந்த புறஜாதிகள் மேலே ஆவியானுடைய வல்லமை இந்த நாட்களை பொழிந்த வழியிலே புறஜாதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் அப்போஸ்தல காலத்திலேயே புறஜாதிகளை கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் தொட்டு விட்டார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லுகிறதிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறதிலே ஒரு பெரிய காரியம் இல்லை, அதிசயம் இல்லை. அருமையான ஏனென்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே அங்கே பவுலடிகள் பேதுருடைய பிரசங்கத்தின் மூலமாய் புறஜாதிகள் அங்கே தொடப்பட்டார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த வம்ச வழியிலே வருகிற அவர்கள் இந்த நாட்களில் ஜனங்கள் இன்றைக்கு தொடப்படுகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவுடைய அந்த சொல்லப்பட்ட அந்த 12 கோத்திரங்களுக்குள்ளே தான் அந்த ஜனங்கள் அடங்கியிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது கோத்திரத்துக்கு ஒருவர் இந்த நாட்களை ஆண்டவர் அறிஞ்சார் என்று சொல்லி சொன்னால் அந்த கோத்திரம் இந்த நாட்களை ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு சாத்தியக்கூறாக இருக்கிறது. சில பேர் ரிஜெக்ட் பண்றாங்க, ஆனால் அதை பற்றி நாங்கள் காரியங்கள் செயற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று அது தேவனுடைய திட்டம் தான் இந்த நாட்களை ஜனங்களை ரட்சிப்பதும், அதாவது ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனாலும் இந்த நாட்களே அவர்கள் அந்த காரியத்தை நிராகரிக்கிற வேளையிலே அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உரிய காரியமா இருக்கு. ஆனால் நம்முடைய காரியம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே பிரசங்கித்து ஜனங்களை தேவனுடைய பக்கமாக இந்த நாட்களை அங்கே சேர்த்துக் கொள்வதான் இந்த நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற

0: அருமையான காரியம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலேயே இந்த வேதம் சொல்லுவது பாருங்க, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே அங்கே 43 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். 4 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 29 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று பாருங்கள், இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் இந்த நாட்களிலே பயமுறுத்தல்களை தேவரே இந்த நாட்களிலே கவனித்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பாருங்கள். எப்படி என்று சொன்னால், ஏரோதும் போஞ்ச பிலாத்துவும் புரஜாதிகளோடும் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்ப பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது, ஏரோதுவும் போஞ்சிய பிலாத்துவும் புரஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ண உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாக அதாவது மெய்யான கூட்டம் கூடினார்கள். அப்பொழுது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரில் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து புணியாளிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுது. அபவாரங்கள் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு அதாவது தேவ வசனத்தை தைரியமா சொன்னார்கள். இப்ப பாருங்கள், ஜெபம் பண்ணுகிற வேளையிலேயா இருக்கிற இடம் அசைய வேணும். அதான் அந்த ஜெபத்தினுடைய தன்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த பிரேயர் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரே சத்தமாக இருக்க வேண்டும். இப்படியாக அந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் அந்த கூடியிருக்கிற இடம் எப்படியாக அந்த நாட்களில் அசைந்ததோ அதே மாதிரி இந்த இடத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுற வேளையிலே இடத்தில் ஒரு அசைவை இந்த நாட்களிலே கண்டுகொள்ளக்கூடியதாக அந்த நாட்களில் இருக்கும். மறுமையான கத்துடைய அப்போஸ்தலர்ல அப்போஸ்தலர் காலத்தில் பாருங்க, பேதுரு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான கோணத்திலாம் உள்ளவர். ஆனால் பேதுரு இந்த நாட்களை பாருங்கள், ஆவியானுடைய அபிஷேகம் கிடைச்சிருக்காடி பேதுரு இந்த நாட்களை என்ன செய்வார், தன்னைத்தான் ஒரு பெரிய இந்த நாட்களை நினைச்சு கொண்டிருப்பேன் என்று சொன்னா ஆண்டர் சொன்னார், இந்த நாட்களே இங்கேவா நீ பேதுரு நீ கற்பாரியா இருக்கிற உண்மையில இந்த சபையை கட்டுவேன் சொல்லி இந்த நாட்களை சொல்லி இருந்தபடினாலே அப்ப நினைச்சு கொண்டிருப்பார், ஆண்டவர் என்னைத்தான் தெரிந்தெடுத்தார் என்னைத்தான் எடுத்தார் சொல்லி இந்த நாட்களை இருக்கிறார். அருமையான கத்திரப்பர்கள், அப்ப அந்த சூழ்நிலையிலேதான் இந்த நாட்களை பாருங்கள் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அங்கு ஆண்டவருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டாலும் ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க, இந்த நாட்களை என்னவென்று சொல்லி 9 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இங்கே சவுலை ஆண்டவர் சந்திக்கிற அருமையான கத்தோட பிள்ளைகள். அப்ப சவுலை சந்தித்து இந்த நாட்களை என்ன செய்கிறார் ஆண்டவர், இந்த நாட்களே பாருங்கள் அவர் சவுலோடு வனாந்திரத்திலே பேசுகிறார். பேசி இந்த நாட்களை வந்த வேளையில கூட பேதுரு சவுலை இந்த நாட்களே ஊழியங்களுக்கு இந்த நாட்களை விடாதபடி இந்த நாட்களை என்ன செய்கிறார், அவர் இந்த நாட்களே இவரை நம்பாதபடி இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கத்தருடைய ஆவியானவர் அந்த இடத்திலே பாருங்கள் அவருக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடன் அதற்கு பின்பாகத்தான் அங்கே பார்க்கிற வழியிலே சீசர்கள் ஒருமித்து சேர்ந்திருந்து இந்த நாட்களே காரியத்தை செயல்பட்டார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்தருடன் இதுதான் பேதுருடைய சுபாவம். அப்ப இப்படிப்பட்ட இடத்திலே பாருங்கள் பேதுரு தன்னை ஒப்பு கொடுத்ததற்கு பின்பாகத்தான் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே வேதம் சொல்லுறது பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே அங்கு காரியம் நடக்கிறது. அதுக்கு பின்பாக பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்கள் அதுக்கு பின்பாக பேதுரு மூலமாய் அநேக காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருகிற வேளையிலதான் பேதுருவுக்குள்ள அந்த உண்மையான ஆண்டவரை இந்த நாட்களில் அங்கே வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் சிந்தனை இந்த நாட்களை உருவாகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், என்னை நீங்கள் தலைகளாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கிறது சொன்னா, அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே மீண்டும் ஆய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னா 29 வசனம் 29:30 பார்க்கிற வேளையிலே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து புணியாளிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னார். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயினும் தனக்குள்ளவைகள் ஒன்றிலும் தன்னுடையது என்று சொல்லிக்கொள்ள சொல்லவில்லை. சகலவும் அவர்களுக்கு பொதுவாய் இந்த நாட்களில் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவ பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கணும் சொல்லி சொன்னால், ஐக்கியத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் அவர்கள் பொதுவாக இந்த நாட்களை அனுபவிக்கிறதே அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்போஸ்தலர் 5 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை வருவோமா இருந்தால், 5 அதிகாரத்திலே 12 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே ஆண்டுடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப அங்க வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போஸ்தலருடைய அந்த நாட்கள்லே அங்கே என்ன நடக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் அவர்கள் அவருடைய கரங்களினாலும் அவர்கள் மூலமா இந்த நாட்களே அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த நாட்களை செய்து கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் எல்லாரும் இந்த நாட்களை பாருங்கள் சாலமோன் மண்டபத்துக்குள்ளே வந்தார்கள். அப்ப மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடன் இந்த நாட்களை சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரிகளும் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே அதிகமாக இந்த நாட்களை சேர்க்கப்பட்டார்கள். பிணியாணிகளை படுக்கையின் மேலே கட்டிலல் மேலே கிடத்தி பேதுரு நடந்து போகையிலே அவருடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாணிகளையும் அசுத்தாவிகளிலும் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவரோடு கூட இருந்த சதுசேயரும் சமய தலைவரும் எழும்பி பொறாமை நிறைந்தவர்களாய் அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவாக இந்த நாட்களை வேதம் சொல்லுவது பாருங்கள் அங்க என்ன செய்தார்களாம், பொதுவான சிறையிலே வைத்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்கிறது, ஆனாலும் இந்த நாட்களே அதை பொறுத்து கொள்ள முடியாத ஜனங்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அவரை அவர்களை பிடித்து சிறையிலே அங்கே கொண்டே வைக்கிறதை பார்க்க. ஆனாலும் கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்கிறார், ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இவர்கள் என்னதான் செய்தாலும் ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நுகங்கள் உடைக்கப்படும், கட்டுக்கள் உடைக்கப்படும். மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆவியானவரோடு நடப்போமா இருந்தால் நமக்கு முன்னாக இருக்கிற அந்த தடைகள் நுகங்கள் கட்டுக்கள் சங்கிலிகள் பேண்டேஜ்கள் இப்படியான காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் உடைக்கப்படும் நொறுக்கப்படும். ஆனால் புதிய பாதைகள் இந்த நாட்களை திறக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே இப்படியான ஒரு காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செய்து முடிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவ்வாறு இங்கே இந்த 15-16 வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அஞ்சாவது வசனத்திலே அவர்கள் இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே தேவனுடைய அபிஷேகம் அந்த இடத்திலே நிற்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. 6 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை நாங்கள் வருவோமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், இங்கே ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இங்க என்ன காரியம் சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால், தேவான் ஸ்தேவானை ஆண்டவர் இந்த நாட்களை எழுப்புகிறார். அந்த இடத்துல ஸ்தேவான் ஆரையா, ஸ்தேவான் ஒரு பந்து விசாரிக்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாசியா இந்த நாட்களை இருக்கிறார். ஆனால் அவர் மூலமா இந்த நாட்களை கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அற்புதங்களையும் இந்த நாட்களை அடையாளங்களையும் செய்கிறார். அப்பொழுது பாருங்கள், லிபத்திரின் எனப்பட்டவன் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சீரேன் பட்டணத்தாரும் அலெக்சாந்தர் பட்டணத்தாரும் சிசிலியா நாட்டவர்களும் ஆசியா தேசத்திலே இருந்தாலும் சிலர் எழும்பி தேவானுடைய தர்க்கம் பண்ணினார். உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க, ஏசியா கண்டத்துல இருக்கிறவங்க, இத்தாலி யூரோப்பால இருக்கிறவங்க, இப்படியான ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களை பாருங்கள் எல்லாரும் அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், வந்து இவரோடு தர்க்கம் பண்ணார்கள். அவன் பேசி ஞானத்தையும் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிக்க அவர்களாலே கூடாமல் போயிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை, இந்த கத்துடைய வசனத்தை பாருங்கள், அவன் பேசின ஞானத்தையும் அவனுடைய காரியத்தை குறித்து இவர்களாலே இந்த நாட்களில் என்ன நடக்குதான் இந்த நாட்களை பாருங்கள் அவர்களை அவனோடு எதிர்த்து நிக்க முடியாமல் போயிட்டு. மறுமொழி சொல்லிட்டு கடந்து போய் கொண்டே இருப்பான். பேசுகிறவர் ஐயா ஆவியானவர், நம்முடைய மாம்சத்துல நாங்கள் பேச முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆவியானுடைய அபிஷேகத்துல நாங்கள் நிறைந்திருக்கிற வேளையிலே, அந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிற வேளையிலே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்திலே நாங்கள் செயல்படுகிற வேளையிலே ஆவியான என்ன என்ன செய்வார்னு சொன்னா, அந்த வார்த்தைகளை எடுத்து எடுத்து நமக்கு தருவார் ஐயா. இப்படியாக பேசும் மகனே, இப்படியாக பேசும் மகளே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்கள் இந்த காரியத்தை நடத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அப்ப பாருங்கள் இங்கே என்ன காரியம் நடக்கும்னு சொன்னால், ஸ்தேவான் அங்கே பேசின அவன் பேசின ஞானத்தையும் ஆவியாய் எதிர்த்து நிக்க அவர்களால் கூடாமல் போயிட்டது. அப்பொழுது அங்கே அரிமான கத்தோடு அவர் ஒரு பிளான போடுறா. என்ன சொன்னால், அவர்கள் மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேசக்கூட்டோம் என்று சொல்லி மனுஷர்களை ஏற்படுத்தி பாருங்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஜனங்களையும் மூப்பர்களையும் வேதபாரர்களையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அந்த நாட்களை இழுத்து கொண்டு போய் பொய்ச்சாட்சிகளையும் இந்த நாட்களிலே நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக இந்த நாட்களே தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆண்டவுடைய நாமத்தினாலே காரியங்களை செய்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை இந்த நாட்களை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே இவரை எல்லாம் சர்வ சாதாரணமாக இந்த நாட்களை அவருக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர் இந்த நாட்களில் இந்த காரியத்தை விடவில்லை, தொடர்ந்து அந்த காரியத்தை இந்த நாட்களை செயல்படுத்துகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மறுபடியும் கத்துடைய பிள்ளைகளை கடைசியாக முடிவிலே அவரை கல்லறிந்து இந்த நாட்களில் அவரை அங்கே கொல்லும்படியாக அந்த நாட்களில் காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பிள்ளைகளை, எட்டாவது அதிகாரத்துக்குள்ள பாருங்கள். இந்த நாட்களிலே அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே இந்த ஏழாவது வசனம் வரை வாசிக்கிறீங்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களிலே பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனாலே சொல்லப்பட்டவளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் அங்கே இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு இந்த நாட்களே கூப்பிட்டு கொண்டு அவர்களை விட்டு இந்த நாட்களே புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களின் சப்பானிகளையும் நாட்களே அங்கே என்ன செய்தார்கள், குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பாருங்க. யார் மூலமாய் குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால், இங்கே பிலிப்பு மூலமாய் இந்த நாட்களே இந்த காரியம் இந்த நாட்களே நடக்கிறதே இங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டது. அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த சம்பவங்கள் நடக்கிற வழியில தான் வந்து அந்த மாயவித்த காரணம் அவர்களை சந்தித்த நாட்களே அதை காசுக்கு தரும்படியாக அந்த நாட்களை அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த சம்பவத்திலே பாருங்கள், அப்ப ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களை பாருங்கள் சாதாரண மனுஷனுக்குள்ளே அசாதாரணமாக அந்த நாட்களை காரியங்களை நடத்தி கொண்டு போறதை பார்க்கிறோம். அப்ப ஆவியானுடைய அபிஷேகத்தில இன்றைக்கு நாங்கள் நிறைந்திருப்போமா இருந்தால் சிம்பிளாக அந்த நாட்களை மிராக்கல்ஸ் நடந்து கொண்டு போகும். அருமையான கத்தோடு பேசுகிற வழியிலே அற்புதம் நடக்கும். சும்மா சின்ன ஜெப கூட்டத்துல ஜெபம் பண்ணுற வழியில நோமரா அற்புதம் நடந்துட்டு போயிரு. அருமையான கத்தோடு பிள்ளைகளை, ஏனென்று சொல்லி சொன்னால் உன்னுடைய நீ எப்படியாக நடக்கிற என்பதைத்தான் பார்க்க, கத்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன், மனுஷன் தான் மூத்த பார்க்கிறான். ஆனா பாருங்க கத்தருடைய காரியம் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், அவரு ஒரு ஜெப கூட்டத்திலே போய் இந்த நாட்களில் ஒரு நாட்களை ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கு அவர்களோடு சேர்ந்து நாட்களை ஜெபம் பண்ணுகிற வேளையிலே ஒரு அசைவை காண முடியும். அது மட்டுமல்ல அந்த நாட்களை பாருங்கள் அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் அந்த அவர்களுக்குள்ள இருக்கிற சில சில காரியங்களை அவர்கள் விட்டு மனம் திரும்புவதற்கு கூட இந்த நாட்களில் ஏதுவான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துள்ளவர்கள், அப்போதுல பத்து முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது, நசனா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினபடியினால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசின் பணியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களில் என்ன செய்தாராம், சுற்றி திரிந்தாராம் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போதுல பத்தாம் அதிகாரத்திலே 38வது வசனம் சொல்லுகிறது, பாருங்கள் நசனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். பாருங்கள் ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது அவருக்குள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வல்லமை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அபிஷேகம் பண்ண அப்ப தேவன் அவரோ அவர் அவருடனே கூட இருந்தபடியினால் அங்கே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் ஆகப்பட்டவர்கள் யாவரையும் குணமாக்குறவர்களும் இருந்தார். அப்ப பாருங்கள் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் நமக்குள்ளே யார் இருப்பார், தேவன் கூட இருப்பார். பழைய அபிஷேகம் எல்லாருக்கும் அங்கே அளிக்கப்படவில்லை. நாங்கள் பார்க்க வேண்டும், ஏனென்றால் ஜனங்களுடைய பாவங்கள் அந்த நாட்களிலே மன்னிக்கப்படவில்லை. அவர்கள் மிருகங்களுடைய ரத்தத்தை கொண்டு வந்த நாட்களை பலியிட்டாலும் அந்த பாவங்கள் இந்த நாட்களை சரியாக அந்த நாட்களை மன்னிக்கப்படவில்லை. மனம் திரும்புவதற்குரிய காரியங்கள் இந்த நாட்களில் இல்லை, இல்லாமல் இருந்ததை இங்கே காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில வித்தியாசமான காரியம். யோவான் ஸ்நானம் சொல்லுகிற மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராட்சியம் சொல்கின்றது. கோடாரியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனிக்கூடாத மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி மூன்றாம் அதிகாரத்திலே, மத்தேயு மூன்றாம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானம் சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி. அப்ப யோவான் ஸ்நானுடைய காரியத்தையும், இன்றைக்கு அது புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியத்தையும், பழைய ஏற்பாட்டில் கொண்டு வந்து ஒப்படைக்கிற வழியிலே, பழைய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானம் செய்த காரியத்தை யார் செய்தார்கள் சொன்னா, தீர்க்கதரிசிகள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப தீர்க்கதரிசிகள் தான் இந்த ஜனங்களுக்கு சில காரியங்களை, இந்த நாட்களை வெளிப்படுத்தி செயல்பட்டுக் கொண்டே இந்த நாட்களை இருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய உள்ளவர்களே. ஆனாலும் சுவிசேஷம் அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே அறிவிக்கப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயர்கள் அந்த இடத்திலே மறைக்கப்பட்டிருந்தது. அருமையான கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனால் பாருங்கள், அந்த சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற காரியம் எப்பொழுது வந்தது என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே தன்னை இந்த நாட்களிலே, அதாவது அங்கே இந்த நாட்களிலே அர்ப்பணித்து மரணத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து ரத்தம் சிந்தி ஜனங்களுடைய பாவங்களை இந்த நாட்களை மன்னிக்கும்படியாக இன்றைக்கு இந்த நாட்கள் அந்த காரியம் நடந்ததோ, அதற்கு பின்பாகத்தான் இந்த சுவிசேஷம் இந்த நாட்களை புறப்படப்படுகின்றதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய மரணத்துக்கு பின்பாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை மறித்து பாருங்கள், இந்த நாட்களை உயிர்த்தெழுகிற. அப்போ ஆண்டவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த வழியிலே முதலாவது போய் மரியாதை அந்த இடத்திலே பார்க்கிறார். அந்த நாட்களை பாருங்கள், அவ்வளவுதான் இந்த நாட்களை வந்து என்ன செய்யறா, சுவிசேஷத்தை சொல்ல தொடங்குகிறார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவரை காணவில்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் சொல்லி சீசர்களுக்கு அறிவிக்கப்படுது. அதுக்கு பின்பாக தான் சீசர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பாக அங்கே சென்று இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஜனங்களுக்கு பிரசங்கித்தார்கள், சுவிசேஷமாக அந்த நாட்களை அறிவித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன சொல்லி சொன்னால், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினும் வல்லமையினால் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்களை விடுதலை செய்தார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இதைத்தான் அதுக்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், பேதுருடைய காரியம் இந்த நாட்கள் இந்த பத்தாம் அதிகாரத்திலே வருகிறது. 44-46 அங்கே பேதர் அதற்கு பின்பாக பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலேயே அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய வல்லமை இந்த நாட்களே, பரிசுத்தாவுடைய வல்லமை இந்த நாட்களே புறப்பட்டு செல்லுகிற வேளையிலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே ஜனங்கள் இந்த நாட்களே ஆவியினால் நிரப்பப்படுகிறது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் மேலே அபிஷேகம் இறங்குகிறதை பார்க்கிறோம். யார் மேலே? இந்த நாட்களே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட எண்ணத்தின் மேல் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன், இந்த புறஜாதி மக்கள் பாருங்கள் தாகமா இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நாட்கள் தாகமா இருந்தார். உடனே ஆண்டவர் என்ன செய்தார், நாட்களே நிரப்பிடுங்கப்பா, அவங்களை நிரப்பிடுங்கப்பா என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்தார், ஆண்டவர் நிரப்பி விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் அப்ப பாருங்கள், ஆண்டவரிடத்திலே வருகிற நானும் நீங்களும் ஒரு தாகம் இல்லை என்று சொல்லி சொன்னால் நமக்கு பிரயோசனம் இல்லை. சமாரிய ஸ்திரீ எடுத்து பாருங்கள், அவள் என்னத்துக்கு வாராள், இந்த நாட்கள்லே தண்ணீர் எடுக்க வாராள், அவளுக்கு தண்ணீர் தாகம் எடுத்து விட்டது. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், தாகத்துக்கு தான் இந்த நாட்களை தண்ணீர் எடுக்கிறாள். ஆனால் இங்க பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வசனத்தை தான் நீங்க பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், தாகத்துக்கு தண்ணி கொடுத்தான் கேட்கிறேன், சும்மா கேட்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன தாகம், ஆண்டவருக்கு ஒரு தாகம் இருந்தது, ஆத்ம தாகம் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவளுடைய தாகம் என்ன, தண்ணி தாகமா இருந்த நாட்கள் இருந்தது, அவளுக்குள்ளே அந்த ஆத்ம தாகம் இல்லை. பாருங்கள், பேச துவங்குறாள் இப்ப பாருங்கள். அப்ப பாருங்கள், அவளுக்குள்ளே இருந்த காரியம் இந்த நாட்கள்லே அங்கே என்ன காரியம், தண்ணீர் தாகம். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருடைய தாகம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களை பாருங்கள், ஆத்ம தாகம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்ப அந்த வேதத்திலே ஆண்டவருடைய ஆண்டவர் இந்த நாட்களே அந்த தாகத்திலே உடையவராய் இருந்த வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் போய் அப்பொழுது சமாரிய நாட்டு இஸ்ரீயை கண்டு தண்ணீர் முண்டு கொள்வதற்கு இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா, ஆத்மா ஆத்மா தாகமா இருக்கிறேன், உன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படியா வந்திருக்கிறேன், அப்படியானால் எனக்கு தண்ணீரை தா என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த அதிகாரத்திலே முதல் பகுதியிலே பார்க்கிற வேளையிலே ஏன் ஆண்டவர் சமாரியா ஸ்திரீக்கு சமாரியா தேசத்துக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னா பாருங்கள், அங்கே வாருங்கள், ஆண்டவர் அறிவிக்கிறார் பாருங்கள், சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாய் இருந்ததால். அருமையான கர்த்தர் வசனத்தை தான் நாங்க பார்க்க மாட்டோம், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் கட்டாயமாக சமாரியாவுக்குள்ளே போக வேண்டும், போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே பாருங்கள், அது மட்டுமல்ல அங்கே யாக்கோவின் கிணறு இருந்தது. அந்த இயேசு பிரயாணத்தினாலே இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றில் அங்கு உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வரை பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த கிணற்றடியில போய் அங்கே இருக்கிற எண்ணத்துக்கள் சொல்லி சொன்னால், எப்படியும் தாகம் தீர்க்கிறதற்கு ஜனங்கள் இந்த இடத்திலே வருவார்கள், அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள் அப்படியே போய் தாகத்தோடு காத்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆத்மாவோ அது கிடைக்குமா என்ற ஒரு தாகத்தோடு இந்த நாட்களை காத்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த சமாரிய ஸ்திரி இந்த நாட்களை வருகிறான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அப்ப சமாரியா ஸ்திரி வருகிற வேளையிலே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களிலே, அப்பொழுது சமாரியா ஸ்திரி சமாரி பாருங்கள், அப்பொழுது சமாரிய நாட்டில் ஸ்திரி அங்கே தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தான், இப்ப தாகத்துக்கு தாண்டு ஆண்டவர் கேட்கிற வேளையிலே அவள் சொல்லுகிற பதில் என்னவென்றால், நீங்க யூதரப்பா, அப்ப யூதருக்கும் சமாதியருக்கும் ஒத்து வரா தெரிஞ்சுன்னா புரஜாதிகள் வருமான கத்தோடர்கள். இப்ப பாருங்கள் இந்த அங்கே இந்த அதாவது இந்த நாட்களை அப்போச்ச நடவடிக்கைகள் இந்த நாட்களை ஊற்றப்பட போறாங்க. அப்போச்ச நடவடிக்கை இனிதான் வரப்போறது. அதுல பாருங்கள் அந்த ஊற்றப்பட்ட அந்த பேதுரு பேசின அந்த பிரசங்கத்தின் படி பாருங்கள் என்ன காரியம் சொல்லி சொன்னால், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொன்னால், புறஜாதிகளுக்குள்ளே அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அதாவது இந்த நாட்களை அந்த தன்னுடைய அந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளும்படியாகவும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் அந்த காரியத்தை இந்த நாட்களை ஏற்கனவே இந்த யோவானுக்கள சுசு புத்தகம் 4 அதிகாரத்துல விதியை போட்டு விட்டார். நாங்க பார்க்க வேண்டிய காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த விதையை இந்த நாட்களில் சமாரியா ஸ்திரிக்கு விதைக்கிறார். யாரு சமாரியா ஸ்திரி? புறஜாதிக்காரன். அப்ப இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அவளே சொல்லுகிறாள் சமாரியருக்கும் யூதருக்கும் சம்பந்தம் வராதையா. அதனால பாருங்கள் இந்த நாட்கள் அப்படின்னு சொன்ன சமாரியா ஸ்திரி அவரை நோக்கி, நீ யூதரா இருக்க சமாரியா ஸ்திரியா என்னிடத்திலே தாகத்துக்குத்தான் என்று எப்படி கேட்பீர் என்று சொல்லி இந்த நாட்கள் எப்படி கேட்கலாம் என்று சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு புரோதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தான் என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையே நீ அங்கே அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப ஆண்டவருக்கு உண்மையான காரியம் என்ன? ஆத்துமா விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த சமாரிய தேசம் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றுதான் ஆண்டவுடைய நோக்கம், ஆண்டவன் சிந்தம் பரிமாற கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதற்கிட பாருங்கள் இந்த நாட்களே அவள் அநேக காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறாள் பாருங்கள். அவள் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இந்த கிணறு எங்களுக்கு நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை, அதாவது யாக்கோபுடைய கிணறாக இந்த நாட்கள் இருக்கு சொல்லுகிற வேளையிலே அங்கே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள் யாக்கோவை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவருடைய பிள்ளைகளும் அந்த மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே இயேசு அவருக்கு பிரதியுத்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவன் மறுபடி தாகம் எடுக்கும், நான் கொடுக்கும் தண்ணீர் இந்த நாட்களை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். இப்ப இந்த சம்பவத்திலே தான் பாருங்கள் இங்கே ஒரு இப்படியான ஒரு நிலைப்பாட்டுல பாருங்கள் சுவிசேஷம் இந்த நாட்கள் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணப்படுகிறதை பார்த்தோம். ஆனா அந்த பிரசங்கம் பண்ணப்படுகிற வேளையிலே பாருங்கள், அவள் அந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே தான் அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை போடுகிறார், நீ போய் உன்னுடைய கணவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகிற வேளையிலே தான் அந்த இடத்துலதான் அங்கே பாருங்கள் அவளுடைய இருதயம் இந்த நாட்கள் அங்கே தொடப்படுகிறதை பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறான் இந்த நாட்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே எனக்கு உனக்கு அதாவது புருஷன் இல்லையன்னு சொல்லி அவள் சொல்லி காரியத்தை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறதும் உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஸ்திரி அவரை நோக்கி, ஆண்டவரே பாருங்கள், ஆண்டவர் தன்னை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை, அருமையான கத்துடவில்லை, அவளே வாயால சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இதானையா அந்த முக்கியமான காரியம் பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய அதாவது இந்த அவளுடைய பேச்சினாலே அவளுடைய அந்த அதாவது சம்பாஷணை மூலமாயே தன்னை கர்த்தரண்டு இந்த நாட்களை வெளிப்படுத்தி அவளே இந்த நாட்களை அறிக்கை செய்கிறாள். அருமையான கத்துடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் மரித்தொழுந்து உயிர்ப்பித்தான் சொல்லி இந்த நாட்கள் ரோமன்ல சொல்லப்படுவோம். ஆனால் இங்கே பாருங்கள் இவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று அறிகிறேன் என்று சொல்லி, ஏனென்றால் அதுக்கு பின்பாகத்தான் அவள் கேட்கிறாள் தொழுகிற காரியம் எப்பொழுது எப்படியாக தொழ வேண்டும் என்று சொல்லி காரியங்களை இந்த நாட்களை கேட்கிற வேளையிலேயே ஆண்டவர் தெளிவாக ஒரு சத்தியத்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய 25வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரி அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அதற்கு இயேசு, உன்னோடு பேசுகிறவர் அவர்தானே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி அந்த காரியத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது சொன்னா, ஒரு சுவிசேஷம் அந்த நாட்களே சொல்லப்படுது. யாருக்கு? ஒரு பெண்ணுக்கு தான் அந்த நாட்களை சொல்லப்படுது. சமாரியா தேசத்திலே வந்து ஒரு பெண்ணுக்கு தான் அந்த சுவிசேஷத்தை சொல்றோம். ஏன்னு சொல்லி சொன்னால், பெண் மூலமா இந்த சுவிசேஷம் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அங்கே அறிவிக்கப்படும். இதனாலதான் பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே மறித்த வேளையிலே முதலாவது ஆண்டவர் தனக்கு தரிசனமானது யாரு கண்டா? பெண்ணுக்கு தான் தரிசனமா. ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே இந்த சமாரியா ஸ்திரியோடு பேசின ஆண்டவர், அதே ஆண்டவர் தான் இங்கே மரியாளோடு இந்த நாட்களிலே வந்து அங்கே மரியாளை என்று சொல்லுகிற வழியில ரபு நீ என்று சொல்லி இந்த நாட்களிலே அவள் ஆண்டவரை அடையாளம் கொண்டு உள்ளதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இதே சமாரியா ஸ்திரி அடையாளம் கண்டு கொண்டார். யார் என்று சொல்லி சொன்னால், இவர் தான் ஆண்டவரே என்று சொல்லி, இவர் ஆண்டவரே என்று தன்னுடைய வாயாலே இவர் கர்த்தர் என்று அவள் அறிந்து கொண்டாள். அது மட்டுமல்ல, அவள் அங்கு இந்த நாட்களிலே மேசியாண்ட சப்டருக்குள்ளே வருகிற வேளையிலே ஆண்டவரை அங்கே முழுதாக இந்த நாட்களிலே அவள் இந்த நாட்களை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களை அங்கே நடந்ததற்கு பின்பாக அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், 29வது வசனம் சொல்லுகிறது, அவள் வந்து சொன்னால் அவர் கிறிஸ்து தானா, வந்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எப்படியாக ஒரு அருமையான ஒரு சுவிசேஷம் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு சிறிய சம்பாஷணையின் மூலமா இந்த நாட்களை அங்கே பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதைத்தான் இங்க பாருங்கள், இந்த நாட்களை வேதம் தெளிவாக இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே திருப்பிக் கொள்ளுங்கள் பாருங்கள். இந்த நாட்களை இன்னொரு கூட இந்த நாட்களிலே 1 கொரிந்தியர் 12:14 பார்க்கிற வழியிலே நான் வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12:14 14வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்றால், சரீரமும் ஒரே அவயவமா இராமல் அநேக அவயவங்களா இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கு வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், நாம் ஜூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுவாதினராயினும் எல்லாரும் அங்கே ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாருக்கும் ஒரே ஆவிக்குள்ளாகவே அங்கே தாகம் தீர்க்கப்பட்டோம். அது சொல்லிவிட்டுதான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. அப்ப காலானது கையாயிராத படினால் நான் சரீரத்தில் அவயம் இல்லை என்று சொல்லியும் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ, அது காதானது நான் கண்ணாயிராதனால் நான் என் சரீரத்தில் அவயம் என்று அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மூப்பம் எங்கே என்று சொல்லி இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்களேன், கொரிந்தியர் கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வழியில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக திருவிக் கொள்ளுங்கள். இன்னொன்று கூட கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக அந்த நாட்களில் எண்ணப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இங்கே சமாரியா ஸ்திரி இந்த நாட்களை விசுவாசித்தாள். அதே விதமாகத்தான் இந்த நாட்களிலே ஆபிரகாம் கூட இந்த நாட்களிலே விசுவாசித்த வேளையிலே அது அவருக்கு இந்த நாட்களிலே நீதியாக இந்த நாட்களில் எண்ணப்பட்டது என்பதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை திட்டவட்டமாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், பெற்றவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய காரியத்தை பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளையும் வழிகாட்டுதலையும் ஆவியின் பிரசன்னத்தை இவற்றையும் உணர்ந்து அனுபவிப்பார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆவியினாலே இந்த நாட்களில் நிரப்பப்பட்ட பின்பு தொடர்ந்து ஆவியின் பிரசன்னத்தை இந்த நாட்களிலே வல்லமையையும் வழிகாட்டுதலையும் அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்பதைத்தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அப்போஸ்தலர் 20:31 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னார். இந்த நாட்களை இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது 20வது அதிகாரத்திலே 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். 20வது அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுகிறது, கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பாருங்கள். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார்கள், எருசலேமுக்கு போகிறேன் என்று சொல்லி இந்த பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கட்டுக்கள் உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்தாவியானவர் பட்டந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் என் அருமையாக அந்த நாட்களை எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கவும், தேவனுடைய கிருபையில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வருகையை, கர்த்தருடைய கர்த்தர் செய்த அற்புதங்களை, கர்த்தர் செய்ய போற காரியங்களை குறித்து அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அங்கே ஜனங்களுக்கு விவரித்து இந்த நாட்களை சொன்னது மட்டுமல்ல, ஜனங்களை தேவனுடைய பக்கமாக அந்த இடத்திலே அவர்கள் திருப்புகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறத பாருங்கள். இதற்கு மாறாக இன்றைக்கு பாருங்கள், அதாவது தங்கள் வாழ்விலே ஆவியின் பிரசன்னத்தை உணராமலும், அவருடைய வழி அதாவது வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள அதன்படி செய்யாமலும் செய்யவும் கீழ்ப்படியவும் மனமில்லாத தேவனுக்கு இந்த நாட்களே முன்பாக தம்மை இந்த நாட்களே லட்சையும் வலுப்படுத்தி அவரை இந்த நாட்களை விசனப்படுத்தவும் அல்லது இந்த நாட்களே அவருடைய அக்னியை அவித்து போடவோ இந்த நாட்களே செய்யாத இந்த நாட்களே வாழ்க்கை இந்த நாட்களே வாழ நினையாதவர்கள், பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் அல்ல, அவர்களிடத்திலே இருக்கும் ஆவி தேவனிடத்திலே வந்ததல்ல என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த நாட்களே அப்ப பரிசுத்தாவுடைய வல்லமையை பெற்ற மனுஷன் எப்படியாக ஆவியானவரோடு இருப்பான், எப்படியாக இந்த நாட்களிலே ஆவியானவரோடு அங்கே பேசுவான், ஆவியானவர் மூலமா இந்த நாட்களில் செயல்படுவான் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் எபேசியரின் புஸ்தகம் 4:30 சொல்லுகிறது. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாருங்கள். பாருங்கள், இங்கே இந்த வார்த்தையை சற்று ஆராய்ந்து பார்க்கிறவர்களே, மீட்கப்படும் நாளுக்கு, அப்படியானால் நாங்கள் இந்த பூமியிலே இருந்து இந்த நாட்களிலே மீட்கப்பட போகிறோம் ஒவ்வொரு மனுஷர். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களே மீட்கப்பட போகிறார்கள். அப்படியான அந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே இருந்து அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே அந்த அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு, அப்ப அந்த நாளுக்காக வைக்க நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் அவரே இந்த நாட்களில் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தாவியானவரை என்ன செய்யட்டுமா, துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. இப்ப நாங்கள் பாவம் செய்கிற வேளையிலே பரிசுத்தாவியர் என்ன செய்வார், துக்கப்படுவார். அப்ப துக்கப்பட்டால் இந்த நாட்கள் பாருங்கள், அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த முத்திரையினுடைய தன்மை எப்படியாக இருக்கும், முத்திரை அங்கே பாருங்கள், முத்திரைன்னு சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் நம்முடைய தேசத்துல என்ன செய்வார்கள் சொன்னால் பேக்கெட் பாசல்னு சொல்லுவாங்க, பாசலை என்ன செய்வார்கள், பாசலை வைத்துட்டு நூலால கட்டி போட்டு ஒரு மெழுகு மாதிரி ஒன்று வைத்து இந்த நாட்கள் ஒரு டக்குனு முத்திரை அடிப்பார். முத்திரை அடிச்சால் இந்த நாட்களை என்ன நடக்கும், அந்த பாசல் இந்த நாட்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துலதான் அங்கே இந்த பாசலை அவர்கள் என்ன செய்வார், உடைப்பார். அப்ப இடையில அந்த பாசல் உடையுமா இருந்தால் இந்த நாட்களை என்ன நடக்கும், அந்த காரியம் ஏதோ தவறுதலாக நடந்து போயிட்டு வந்தால் அதனுடைய காரியமா இருக்கும், ஏதோ அதுக்குள்ள இந்த சாமான்களை யாரும் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி பரிசுத்தாவியானவர் இந்த நாட்களை நம்மை அப்படியாக இந்த நாட்களே பிதாவாகிய தேவன் நம்மை இயேசு ஆண்டவராய் இயேசு ராஜா முத்திரிச்சு வச்சிருக்கிறார். அந்த சீல் எப்படியாக அந்த நாட்களை போடப்பட்டிருக்கிறதோ வேதம் சொல்லுறது பாருங்கள், யோவும் புத்தகத்திலே அவருடைய அவர் எல்லா மனுஷனுடைய கரங்களையும் முத்தரித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனுடைய கரங்களையும் இந்த நாட்களை முத்தரித்திருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், இந்த முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப துக்கப்படுத்துவதற்கு ஆவியானவர் துக்கப்பட்டு அங்கே இந்த நாட்கள் செயலிழந்து போவதற்கு முக்கியமான காரியங்கள், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணங்களும் மற்ற எந்த துர்க்குணங்களும் உங்களை விட்டு நீங்கிக்கிறது. ஒருவருக்கொருவர் தயவுள்ளவர்களாய் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி ஃபோகிவ்னஸ் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்டு வருகிறதே இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆவியானவரை இன்றைக்கு நாங்கள் தூக்கப்படுத்துவோமா இருந்தால் அங்கே நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, அப்படியானால் தேவன் அந்த ஆவியானவர் நம்மை முத்தரித்து வைத்துக்கிற அந்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி ஆவியானவருடைய சந்தோஷத்தினால் நாட்களை நிறைந்திருக்க வேண்டும். பிலிப்பியரின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஆவியில நிறைந்து இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி சொன்னால், உலகத்திலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், தொல்லைகள் இந்த நாட்களில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த நாட்களில் நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமா இருந்தால், அந்த சந்தோஷத்துக்கு ஒரே ஒரு திறவுகோல் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆவியானவருடைய சந்தோஷம் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரிவிப்பார்களே. பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:19 சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்ப்போம். பாருங்கள், என்னென்னு சொன்னா அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே ஆவியானவரை அவித்து போடக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் வேலை பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, சில பேருடைய திருமண வாழ்க்கையில திருமண காரியங்களை பாருங்கள், திருமணம் செய்த நாட்கள் இருப்பார்கள், ஒரு சமாதானமே இந்த நாட்கள் இல்லாதபடி இந்த நாட்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு துக்கமான காரியமாக இந்த நாட்கள் இருக்கும் என்பதை அங்கே காணக்கூடியதா இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை பாருங்க, நெருக்கங்கள், துன்பங்கள் அந்த மத்தியில இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆவியானவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை இந்த நாட்களே அவித்து போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களில் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காக தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். அதே வேளையிலே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றுமுள்ளும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படிக்கு அங்கே காக்க கடவதாக, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இங்கே புறஜாதிகளுக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வரங்களையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், அவர்களுக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்பட்டது நிமித்தம் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டானதை பார்க்கும். இன்றைக்கு நமக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்படுவாரா இருந்தால் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆவியானவரோடு நடங்கள். அது மட்டுமல்ல, நமக்கு பிதாவாகிய தேவன் நம்ம கொடுத்துக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை துக்கப்படுத்தாதபடி, அதே வேளையிலே ஆவியானவர் அவித்து போடாதபடி இன்றைக்கு நாங்கள் தைரியமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேதம் சொல்லுகிறது ஐயா, அப்போஸ்தலர் 10:44-46 பார்க்கிற வேளையிலே பேதுரு அங்கே பேசிக்கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவரே, அந்த வேளையிலே பரிசுத்தாவோட வல்லமை இந்த நாட்களே இறங்கினது மட்டுமல்ல, அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் இந்த நாட்களே பேதுருவோடு கூட வந்திருந்தவர்கள் கேட்டவர்கள், அதே வேளையிலே ஆண்டவரே விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவினுடைய வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தது இருக்கிறதை கண்டு குறித்து பிரமித்தார்கள். ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, இதே போல் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு புறஜாதிகளுக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களை ஊற்றப்படும்படியா செபிக்கிறேயா. வல்லமுள்ள ஆவியானுடைய அபிஷேகம் மறுவழைப்படி கேட்கிற பிள்ளைகள் மேலே இந்த நாட்களை ஊற்றப்படும்படியா செபிக்கிறேயா. அடியனை மறைத்து இந்த நாட்களை நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதிடம். ஆண்டவரை பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே
1: உங்களை,
0: ஆமேன். நன்றி ஐயா.
2: ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன். அருமையான தேவ செய்தி, கர்த்தரே பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதபடி அவிக்காதபடி எப்படியாக நாங்கள் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படியாக சத்தியத்தை பக்குவமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படியாக இன்றைய நாளிலே வேத படிப்பு கூடாக வழிநடத்தினீர்கள். ஆசீர்வாதமான விளக்கங்களோடு ஒருவருக்கும் பகிர்ந்து கொடுத்தீர்கள். தேவன் தாமே அப்படியாக நேரங்களை கொடுத்து வழி நடத்துகிற உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கையிட்டு செய்யும் பிரயாசங்கள் யாவற்றையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்திலே உங்களை வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் நாளைய தினத்திலே இன்னொரு இணைப்பிலே சந்திப்போம். பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.
0: நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
2: ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பு. இப்பொழுதும் தொடர்ந்தோ நேரம் 12:45. நாங்கள் தொடர்ந்து ஒரு இரு பாடலோடு இணைந்து அடுத்த ஒளிபரப்புக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவன் தாமே மற்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி தருவாராக, உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாங்கள் பாடல்களோடு இணைவோம்.

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்க வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாவே ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில ஆண்டவர் அதிகாலையில எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்க சொல்லக்கூடாது. இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்க இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இக்காலத்துல நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்திக்கும் போது அந்த காலத்துல இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்க வீட்டுல இருந்த ஒரு செழிப்பு இப்ப இல்லையே,

0: ஒரு 7 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்க எந்தெந்த காரியத்துல இல்லை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அந்த காலத்தில் இருந்தது போல இல்ல, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்கள்ல நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்க வீட்டுல இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்துல என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்க மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்க நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்துல இருந்ததையே நீங்க நினைச்சு, இந்த காலம் இப்படி இருக்க இப்படி இருக்க, இனி எப்படி இருக்கும், இனி வரப்போ, இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படிதான் அதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்ப ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்சம் ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்சம் ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன்? அந்த காலம் போல இல்லையே என்றெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள், அது பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்க என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 40th chapter, The book of Isaiah, chapter 40, verse 31.
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ,
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
1: புது பலன் அடைந்து,
0: புது பலன் அடைந்து
1: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து,
0: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
0: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
1: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்,
0: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமான, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல, தமிழ் அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் இழந்த பலனை மறுபடியும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார்.
2: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த பலன் எனக்கு இல்ல. அந்த காலத்தில் இருந்தது போல என்னால உற்சாகமா வேலைகளை செய்ய முடியல. அப்போது போன வருஷம் இந்த பலன் எனக்கு இன்றைக்கு இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்றேன். பொதுவா நம்ம ஊர்ல 40 வயசு ஆயிடுச்சுனால உனக்கு வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சு. நல்ல வேலை செய்யறனும் கூட வேலை செய்ய விடாம ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு வயசாகி போச்சு. ஆனால் தான் நேற்று சொன்னது இன்னைக்கு சொல்றீங்க, உங்களால் முடியாது, உட்காருங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், காலைப்புக்கு 40 வயதில் இருந்த பலனை கர்த்தர் 80 வயதிலும் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. இன்னை கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்கள் பலனை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கிற பணத்தை ஏதோ இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நேபாளில் மக்கள் வீடு இல்லாம, வாசல் இல்லாம, பிரெட் வாங்க கூட வழி இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யணும்னு இங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் போன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் ஊழியம் செய்யும்போது கூட அங்கேயும் சொன்னேன், சும்மா வீணா மருந்து மாத்திரையெல்லாம் போய் டாக்டர் செலவழிக்கிறத விட அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு. அங்க பாத்தீங்கன்னா, அங்க ரெண்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர் கிட்ட, வருமானமே இல்ல டாக்டர்ஸ், ஜோம் அனுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. எப்போது ஆண்டவர் புது பலனை தருகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. நல்ல கவனிங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மணவாளனோடு பிரவேசித்தார்கள்? 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க, 10 பேர் காத்திருந்தாங்க. ஆனா மணவாளனை கண்டு மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போனது யாரு? 5 பேர். மற்ற 5 பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 பேருடைய தீவெட்டி அணைந்து போச்சு. தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்து, மழை மழை மழை எரிஞ்ச தீவெட்டி. மணவாளன் வர லேட் ஆனவன இருந்த எண்ணெய் எல்லாம் ஊத்தி ஊத்தி பார்த்தாலும் எல்லா எண்ணெயும் காலியா போய் அது கருகி போச்சு தீ. அப்போ ஒன்று, மணவாளன் வரும்போது அவங்களால ஆயத்தமா நிக்க முடியல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், இழந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென். ஹல்லேலூயா. எப்ப வேணா காத்திருக்கலாம் பைபிள் சொல்லல. காலையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது காலையில கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். யாராவது ஒரு மனுஷன் இங்க வெயிட் பண்ணுங்கன்னா, அவர் சொன்னாரு, மனுஷனுக்காக காத்திருப்போம். ஒரு அதிகாரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு வரனா 8 மணிக்கு காத்திருப்போம். இன்னைக்கு நாமத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பீர். இன்னைக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், நான் காலையில போய் என்னுடைய ஆபீஸை திறக்கணும், அதுக்கு முன்பாக உன்னுடைய பாதத்துல நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா.
0: இருக்கிறதுலயே மிக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க. இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னா வந்துடுறேன்னு போறார், எப்ப வருவாரோ தெரியாது. சிலர் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இப்பதான் போனேன் அப்படின்றவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். 103 சங்கீதம் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 103 சங்கீதம் 5 வசனம்.
1: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
0: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
1: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது.
0: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து நல்ல கவனிங்க, என்ன பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து வேதம் சொல்லும் போது ஏசையா 40:30-31 வசனங்களிலே நீங்கள் பார்த்தாலும், இப்போது வாசித்த 103 சங்கீதத்தில 5 வசனத்தில வாசித்தாலும் அங்கு எந்த பறவை சொல்லப்படுகிறது? கழுகைத்தான் சொல்லப்படுகிறது. நல்ல கவனமாய் கேளுங்க, இந்த மாதத்தில கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கத்தான் போகிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்கன்னு நான் சொல்லும் போது ஒரு சிலரால புரிந்து கொள்ள முடியாது. அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற என்ற அந்த வார்த்தையில ஆவியானவர் கழுகை எழுதி வைத்திருக்கிறார். இந்த கழுகு உலகத்திலேயே மிக மிக மிக மிக மிக உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு முக்கியமான பறவை. என்ன பறவை? கழுகுதான். ஆனா இந்த கழுகு ஒரு காலகட்டத்தில் தனக்கு வயதாகும் போது அது ஒரு மலைகளோ குன்றுகளிலோ போய் அமர்ந்து அந்த பழைய சிறகுகள் எல்லாவற்றையும் உதிர்த்து அது கொஞ்ச நாள் அப்படி அமைதியா உட்கார்ந்திருக்கும், அமைதியா காத்திருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா புதிய இறகுகள், புதிய சிறகுகள் அதுல முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது உதிர்ந்த இடத்துல எல்லாம் புது புது புது புது அழகான சிறகுகள் முளைக்க ஆரம்பிச்ச உடனே அது மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உயர எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து ஏதாயும் ஒரு காரியத்துக்காக நீங்க விடாம ஜெபம் நேரம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயர்த்தி ஆகிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில ஆண்டவர் 1 உயர்த்தக்கூடும், சில நாட்கள்ல 2 உயர்த்தக்கூடும், சில நேரத்தில் 3 கூட உங்களை நம்மை உயர்த்துவதற்கு காலதாமதமாகும். ஒன்னு புரிஞ்சுக்கிடணும், எந்த அளவுக்கு காலதாமதமாகுகிறதோ, எந்த அளவுக்கு காலதாமதமாகிறதோ அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்து ஜெபம் பண்ணு. 1 கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி, வாய்களை திறந்து ஜெபமனும். அப்படி ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்க பலவீனத்தையே நீங்க பெருசா எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க பிளட் ப்ரெஷரோ, உங்கள் சரீரத்தில் இருக்கிற சர்க்கரை வியாதியோ, அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஏதாயிலும் போராட்டங்களோ, ஒருவேளை உங்க கண்கள்ல மங்கி இருக்கலாம், பார்வை மங்கி இருக்கலாம், உங்க கையை காலெல்லாம் தூக்க முடியாம மடக்க முடியாம இருக்கலாம், படிக்கட்டு ஏற முடியும் ஏறும்போது மூச்சு வாங்கலாம், அல்லது உங்களால வீட்டு வேலைகளை சரியா செய்ய முடியாம இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தில் அடிக்கடி ஒரு பல்பட்டேஷன், ஒரு படபடபடபா இருக்கலாம், அல்லது உங்க உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் அல்லவா.
2: இயேசுவின் நாமத்தினால உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. நரம்பு எலும்பு மண்டலங்கள் தசை நார்கள் ஆண்டவரே, செவிகளில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே, காது கேட்க முடியாத சூழ்நிலைகள் மங்கி போன கண் பார்வைகள் இயேசுவின் நாமத்தினால இப்போது புதுபலன் அடைவதாக, புதுபலன் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இடுப்பில் இருக்கிற தீராத வலிகள் ஆண்டவர், நீண்ட நேரம் உட்கார முடியாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில முடிவுக்கு வருவதாக. நரம்பு மண்டலங்கள் ஹாலேலூயா ஆண்டவரே, முதுகு எலும்பில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது சுகமாகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் புது பலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, புது பலனால் நிரப்புகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்போது இறங்கி கொண்டிருப்பதற்காக க்ளோரி, புது பலன். ஓ மகாலாபா, எல்லா இரத்த கட்டுகள், எல்லா இரத்த சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு ஆண்டவரே, சரீரங்கள் வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. ஒரு புது பலனை சரீரத்திலே கொடுக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே.

0: கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கைகள் கால்களிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்து விட்டார். வேதத்தை திருப்புங்கள், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் கெழுதன் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனத்தை சகோதரன் வாசிப்பாங்க, நீங்க அதை கவனமாய் கேட்க வேண்டும்.
1: ரோமர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
0: உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நம்முடைய சரீரத்தில் ஒரு புது பலனை ஆண்டவர் தருகிறார். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். உங்கள் மனது புதிதாகுகிறதுனாலே, மனது புதிதாக வேண்டும். என்னுடைய மனது என்றால் மைண்ட், என்னுடைய மனதில், என்னுடைய மனது அதாவது மன சிந்தை என்று தமிழில் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சரீரத்துல நல்ல உற்சாகமா ஊழியத்துக்கு போவாங்க வருவாங்க, தொழிலுக்கு போவாங்க வருவாங்க, கூட்டங்களுக்கு வருவாங்க போவாங்க, ஆனா அவங்க சிந்தையில ஒரு விடுதலையே இருக்காது. நல்ல உட்கார்ந்து சிலர் பிரசங்கம் கேட்பாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, சொல்ல போனா ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுடைய சிந்தையில எப்போதும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய சிந்தையில ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா வருமா வராதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா. ஏனென்றால் கடந்த கால தோல்விகள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால துக்கங்கள், கடந்த கால உபத்திரவங்கள், கடந்த காலத்தில் அவள் கடந்து வந்த நெருக்கமான பாதைகள் அவருடைய சிந்தையிலே போராடிக்கிட்டே இருக்கும். சிந்தை ஒரு போர்க்களம் என்று கூட சொல்லலாம். சிந்தையில் எப்போ பார்த்தாலும் அவிசுவாச எண்ணங்கள், பயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் அடிக்கடி சிலருடைய வாழ்க்கையை அதிகமாய் பாதிக்கிறது. அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியல. பிரசங்கம் கேட்க வரைக்கும் நல்லாதான் இருக்கு, பிரசங்கம் கேட்டுட்டு போன உடனே பழையபடி என் சிந்தையில ஒரே போராட்டமா இருக்கு. இங்க இருக்கும்போது ஒரு எண்ணத்தோடு நான் போகிறேன், ஆனால் வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய சிந்தனையில வேறு எண்ணங்கள் வருகிறது. என் சிந்தனையில ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். ஆமென். நம்முடைய மனதை என் ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனார் காலத்துல ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், அதே கஷ்டம் தான் இப்ப இருக்கும், அதே போராட்டம் தான் இருக்கும், அது மாற்றம் இருக்காது, அதே பிரச்சனை தான் இருக்கும். போன வருஷம் இருந்தது போலதான் இந்த வருஷம் இருப்பேன், போன மாதம் ஏப்ரல் மாதம் இருந்தது போலதான் இந்த மாதம் இருக்க

స్తోత్రం పతరాయేసుక శ్రీనామధినాలు సంగమానులు కూడా మాలి నీరి నిత్య ఒలిచతి నేరడి ఒలిపర ప్రియ ஒளிநான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இதனால் உங்கள் நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இதனால் தேவன் பாரண கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். 6 மாதங்களை தந்து இமட்டும் உங்களை நடத்தி வர்ற தகப்பனுக்கு ஸ்தோத்ரம். இதனாலும் மீண்டுமாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி மாலை ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். என்னாலும் நாங்கள் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் எங்கள் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி செபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, அப்பா மடத்திற்கு கருத்துக்குள்ளாய் இந்த மாலை நேரடி ஒளிபரப்பு யாவையும் விட கருத்து தருகிறோம். 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் கத்தாவே இந்த நிகழ்ச்சிகள் யாவற்றை ஆசிரியர் திரும்படியாய் உம்முடைய திருக்கருத்துக்குள்ளாய் தருகிறோம். தகப்பனி, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக உம்முடைய ஆளுகை கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, துதி பாடல் ஜெபங்கள் வார்த்தையின் வெளிச்சங்கள் எல்லாவற்றிலும் கூட இருங்க. முடிவு ஜெபமா நன்றி ஜெபத்தோடு எங்களை நன்றி உணர்வோடு செபிக்க, ஆவியோடு உண்மையோடு உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்கப்பா. மறு ஒழிப்பையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிரியர் தாங்க ஆண்டவரின் நாளிலும் அவர்களை முன்குறித்தவர்களை அழைத்து வரும்படியா இவங்க வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையின் பாத்திரங்களாக நீங்க வழிபடும்படியா செபிக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இணைப்புகளையும் கருத்துக்களை தருகிறோம். அப்பா, எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையும் செய்து முடிக்க கிருபை தாங்காட்டு. என்னாலும் கத்தாவே, அப்பா இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துவோம். அந்த ஊழியத்தை மட்டுமாய் நீர் ஆசிரியர் கிருபைகளுக்காக நன்றி. காலை நேர விடுதலை வெளிச்சத்தை நேரத்தை ஆசிரியர் தந்தீர். மாலை நேர தகப்பனை ஸ்கைப் மினிஸ்டர் ஊழியங்களை ஆசிரியர் தந்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த மாலை வேலை நித்திரை வெளிச்சத்தை ஆசிரியத்தை நீர் தருவீர் அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும். அப்படியாக நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்தி அடியாளையும் கருத்தை தருகோம். தொகுத்து உணர்ந்து வேலனை சத்துவத்தையும் தாங்க வல்லமையை தாங்க. தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். மகப்பெரிய இந்த மாலை நீர் நித்திய வெளிச்சத்தை ஆசிரியத்திற்கு கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்க வல்லக்கரத்துக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செவங்கிறன் செபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதனாலும் தகப்பன் எனக்கு கொடுத்த வார்த்தை, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களையும் விரித்து நானே பூமியை பரப்பினவர். நிச்சயமாக அவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அது மாத்திரம்ல, அவரே இந்த வானங்களை விரித்திருக்கிறார். அவர் வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாதப்படி. அந்த பாதத்திலே நாங்கள் நிற்கின்றோம். விரித்த வானத்துக்குள் நாங்களும் நீங்களும் அடங்கி நிற்கின்றோம். அப்படியாக அந்த தேவன் பெரிய தேவன். இந்த வார்த்தையானது ஏசாயா புஸ்தகம் 44:24 பின் பகுதி இப்படி சொல்கிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினேன். நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இதனாலும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும். 7 மணியில இருந்து நாங்கள் 7:30 வரைக்கும் தூதி பாடல் செபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். 7:30 இருந்து நாங்கள் வார்த்தை வெளிச்சத்து கூட கடந்து செல்ல போறோம். இந்த நாள்ல முதலாவது தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் மகேந்திரன் அவர்கள், மூத்த ஊழியர். இரண்டாவது தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். மூன்றாவதாக வார்த்தையை வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார் சுபாலங்கோவர்கள், உங்கள் சகோதரி. நான்காவதாக வார்த்தை வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் அன்டன் ராசநாயகம் அவர்கள். முடிவாக நாங்கள் முடிவு ஜெபம் நன்றி ஜெப தேர்தெடுத்து மறு ஒழிப்போடு நாங்கள் இணைவோம். இதனாலும் இந்த நிகழ்ச்சிகளில் இணைந்து கொள்ள உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையுங்கள், அலையுங்கள். சங்க வானொலிக்கு ஒன்றாக நாங்கள் சங்கமிப்போம். கத்தப்பார எல்லா கிருபைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி துதிப்போம், ஜெபிப்போம். கத்திரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை சோசரிக்கிறோம். நீர் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கத்தாவே. இதுவரை நடத்தின எபினேசரே மக்கு நன்றி. எல் ரோய் என்னை காண்பவரே சோஸ்ரம், அப்பாங்களை கைவிடாதவரே யெகோவா, நிசிய வெற்றி தர தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி. பரிசுத்தரே, பரிசுத்தரே, இந்த நாளிலும் பரிகாரியே உமை சோசரிக்கிறோம், வல்லவரே உமை சோசரிக்கிறோம், நல்லவரே உமை சோசரிக்கிறோம், மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே உமை சோசரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே உமை சோசரிக்கிறோம். ஐயா, அச்சாரமானவரே, அதிசயமானவரே, யோசனை பெரியவரே, செயல மகத்துவம் உள்ளவரே, அப்பாதவரே, சகலம் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்பா, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர்.
உங்கள் பாராட்டின ரத்தனத்துக்காய் சோஸ்ரம் சிறந்த வாசலுக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. அந்த அலங்கார வாசலில அப்பா நாங்கள் கிருபையாய் நுழைய தக்கதாக கிருபை கூர்ந்தீரே, எங்களை கண்டு கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, சோஸ்ரம் சோஸ்ரம். நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஆராதனைக்குரியவரே. உமை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் ஐயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே பாவன் கண்களில் கிருபை.

Hallelujah, hallelujah, me. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, me. அப்பா சோஸ்ரோ, நன்றியோடு உமை சோஸ்தரிக்கிறோம். அப்பா உண்மையானோடு ஆராதனை தாங்களை கிருபை தாங்க, அவையோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ள கிருபை தாங்க, புத்தி உள்ள ஆராதனை செய்ய கிருபை தாங்க, உடைய நாமத்தை உயர்த்தும் பாத்திரங்களா எப்பொழுதும் விளங்க கிருபை தாங்க, பலன் தாங்க. அப்பா நீங்க தானே சோர்ந்து போறனுக்கு பலனை கொடுத்து சத்துவமையான சத்துவத்தை தெரிய செய்யற தேவனாண்ட, நானும் உமக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லுவோம் ஐயா.

தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, இந்த கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும்

கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே பேச்சுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே ஏற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். எந்தக்கோ நிரந்தர துணையாளரே, தாகம் தீர்க்கும்

0: അമീൻ, അല്ലാത്തു ദിഹനമഗ്നിമൊക്കെ തരുന്നു. മിനിയാന പകുതികളെയും പുറപ്പെടുത്തുവാളി നടത്തും യേശുവി നാമത്തിൽ നല്ല പിതാവേ. അമീൻ. ഞങ്ങൾ അടുത്ത സംഗീതത്തെ ആണത്തുക്കളായിക്കണം സെൽവോം. ഇതിനാലൊരു സംഗീതമാണ്, എട്ടാം സംഗീതത്തെ വാസിപ്പോം. ഒന്று தொடக்கம் ஒன்று வசனங்கள் இருக்கிறது. எட்டாம் சங்கீதத்தை வாசித்து தியானத்துக்கென ஊர்வார்த்தை எடுத்துக்கொள்வோம். வாசிப்போம் சங்கீதம் 8:1-9. எங்கள் ஆண்டவராய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பள்ளிகாரனையும் அடக்கி போட தேவரீர். உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். உம்மது விரல்களின் கிரியைகளாய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூரம் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து ஸ்தகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. ஆமென். இந்த இந்த இந்த சங்கீதக்காரர் நமக்கு ஒரு பாடத்தை நல்லா கற்றுக் கொடுக்கிறான். எப்படி என்று சொன்னா, நீர் அவனை தேவதூரம் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நிச்சயமாக நம்மை அழைத்த தேவன் இந்த நாளிலும் இன்றைக்கு எங்களுக்கு என்ன சொல்றன்னு சொன்னால், அவர் எங்களை எப்படி உருவாக்கினார், எதற்காக உருவாக்கினார், எப்படி எங்களை எந்த ஸ்தானத்தில் அவர் எங்களை வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படி ஆதாம் ஏவாளுக்கு அங்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து எல்லாவற்றுக்கும் என்ன பேரானோ அதே பேர் என்று சொல்லி அது மாத்திரம் அதிகாரத்தை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில கல்வார் சிவத்தானே காலுக்குள்ள மிதித்து விட்டு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்து விட்டார். அது தள்ளுக்கா 10:19 சொல்றது, சர்ப்பங்களின் தேல்களை மிதிக்கவும் சத்துரு சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தி நீங்கள் புறப்பட்டு போய் சீசராக்கு பிரயாணத்தை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்து அப்ப அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர், அதிகாரத்தை கொடுத்த இயேசப்பா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அந்த அதிகாரத்தோடு நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு கீழ்படுத்தி விட்டார். அப்படியாக மகிமையினால் கிணத்தினால் எங்களை முடிசூட்டி விட்டார். மகிமைக்குரிய பாத்திரத்தை, கிணத்துக்குரிய பாத்திரத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போமா? துதிப்போம், செபிப்போம், இணையுங்கள், அழையுங்கள். ஆமேன். கர்த்தனா ஒன்றே மயப்படுவதா எங்களோட துதிப்பாடல் பாட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எடுத்து வாருங்கள் உங்கள் துதிப்பாடலை நாங்களோடு ஒருமனப்படுகிறேன்.
1: தேங்க்யூ சிஸ்டர். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே, உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி. ஆண்டவரே, இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவர் ஆண்டவரே எங்களோடு கூட எங்களுக்குள்ளாக வாசம் பண்ற தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துற சத்தியபரனான தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி, நன்றி. உம்முடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிற கர்த்தருடைய சாட்சி சத்தியமும், பேதியை ஞானி ஆக்குறதுமாயிருக்கிற கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிற கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது ஆண்டவரே. இந்த உள்ளான கண்கள் தெளிவிக்கப்பட, ஆண்டவரே பிரகாசமாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படும் போது தேவனோடு இணைந்து நாங்கள் பாட துதிக்க வார்த்தைகளை கேட்க நீர் கிருப செய்யறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஹாலேலூயா. அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரே, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எந்த

இருதயமொரு மிட்டல் அவன் நடுவில் இருப்பேன் என்றவன் நமது தேவன். இரு கரம் தட்டி வாழ்த்திடுவோம் இரண்டு மூன்று பேத்து எந்த நாமத்தில். இருதயம் ஒரு மிட்டல் அவன் நடுவில் இருப்பேன் என்றவன் நமது தேவன். இரு கரம் தட்டி வாழ்த்துவோம் அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள

ஆண்டவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல யாருல்லையே, என் போல யாரும் இல்லையே, என்னை நேசிக்க உம்மை போல

ஜீவனை கொடுப்பதிலும் மேலானதோர் அன்பை நான் எங்கே காண்பேன். ஜீவனை கொடுப்பதிலும் மேலானதோர் அன்பை நான் எங்கே காண்பேன். அப்பா என்று அழைக்கும் உரிமை தந்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர். அப்பா என்று அழைக்கும் உரிமை

ஜீவனை கொடுப்பதிலும் மேலானதோ அன்பை நான் எங்கே காண்பேன், அப்பா என்று அழைக்கும் உரிமை தந்தி.

நிதிமானாய் மாத்தியதுங்க கிருபை, பாவியாயிருந்த என்னை நீதிமானாய் மாத்தியதுங்க.

0: கெத்தருண்ணின் நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு அமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய வல்லமுள்ள நாமம், உம்முடைய நாமத்தை ஆண்டவரே இந்த இடத்துல உயர்த்த தந்த தயவுக்காக நன்றி செலுத்தி, துதி என மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி, இயேசுவின் நாமத்துல துதி ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமே. நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையாக துதித்து பாடினீர்கள். சபையின் முறையில எடுத்து பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கள். ஆனாலும் கத்திர நாமமாய் ஏற்படுவதாக கத்திர அப்படியே உயர்த்தி துதித்து உங்களையும் எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கத்திர நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்திர நாமத்தை நாங்கள் ஒன்றாக மையப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர்.
0: நன்றி நன்றி. தேங்க்யூ.
1: ஆமே ஆமே. எங்களோடு மேகலா சிஸ்டர் அனுப்பி இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர் மேகலா, சிஸ்டர் பிரைஸ் லார்ட் மேகலா, பாட போறீர்களா, கேட்டுக்கொண்டிருக்க போறீர்களா, இல்லை ஜெபிக்க போறீர்களா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் மேகலா, சிஸ்டர் பிரைஸ் லார்ட் இணைப்பில் இருக்கிறீங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். மேகலா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஓகே சிஸ்டர், நீ மியூட் எடுத்துட்டு மைக் எடுத்துட்டு சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட். இணைந்து இருக்கிறீங்க சிஸ்டர். என்ன பாட போறீங்களா, இல்ல ஜெபிக்க போறீங்களா, இல்ல கேட்டுக்கொண்டிக்க போறீங்களா?
2: அன்பான தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சிறந்தவரும் பெரியவரும் உன்னதருமாய் இருக்கிறவனாலே சோத்திரம். காலை தோறும் உம்முடைய ஆண்டவரே கிருபை பெரிதாயிருக்கிறது. இந்த வேளை முழுவதையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வானொலியை உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் மூடுகிறோம் தகப்பனே. இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது பல்கி பெருகத்தக்கதாகவும் உம்முடைய நாமம் உயரத்தக்கதாகவும் ஆண்டவரே அநேகர் ரட்சிக்கப்படும்படியாகவும் அநேகர் கத்தாவை விழுந்து போகிறவர்கள் எழுந்திருக்கும்படியாகவும் ஆண்டவரே கத்தாவை பயன்படுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் அல்லவோ, அதற்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே வார்த்தை கொடுக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், ஜபிக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அதிசயமான கிருபை இறங்கினபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை துதிக்கிற மகிமைப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் இருந்து வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் தலைமையிலும் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆண்டவரே கர்த்தாவை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த உம்முடைய வாக்கு தத்தம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கினபடினாலும் உமக்கு நன்றி தகப்பனே. நீர் அற்புதமான தேவன், அதிசயமான தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அல்லவோ, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளை உம்முடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா.
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். பாடப்பட்டு செபித்தீர்கள், வானொலி ஆசீர்வதித்தீர்கள். அப்படியாக ஆசீர்வதித்து செபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம். தேவசமாய்த்து கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமேன். எங்களிடத்துதாக எங்களோட ஊழியருக்கான செபத்தீர் எடுக்கோம் துதிக்கோம். உங்களோட சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பில் இருக்கிறார்கள். சௌரிய அழைப்பில் கொண்டு வருவோம். சிஸ்டர் டோலி.
3: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துல எங்க ஒளியாக வந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. நீங்க நேற்று மின்று மாறாதவரே. உங்களை கிருபை ஒரு போதும் எங்களை குறைந்து போனதில்லை. அது காணி நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலை மாலை நேரத்திலே ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உங்களை கிருபையினால முடிசூட்டி ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி உங்களுக்கு ஏற்ற உகந்தவர்களாக மாற்றி உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு அப்பா யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற யாவரும் ஆண்டவரே உங்களோட வார்த்தையில் கொண்டு வந்து பயந்து கொடுத்து உங்களோட நாமமே இனிந்தான நாமம் என்று புரிந்து கொள்ள தக்கதாக அநேகர் அப்பா பாவத்தில் மூழ்ந்து கொண்டிருக்க மக்கள் உங்களது நாமத்தை விட இந்த உலகத்தில் ஒரு வேறு விதமான நாமங்கள் இல்லை. அதுக்காவன்றி உங்களோட நாமத்தை மட்டுமே ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அப்பா நீங்கள் எடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கூட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறப்பா, அந்த மாலை நேரம் அநேகருக்கு ஆண்டவரே உங்களுடைய ஒளியை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். கண்மலையை நீர் பிளந்து உந்த ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிறவரே, உம் நான் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திருவிறையா அப்பா. இன்னும் எத்தனையோ பேர் சுகவீனமாக கவலையில மூழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ரட்சிக்க வந்த தகப்பனே, இவர்கள் உங்களுக்கு கருவியாக இருந்து இவர்களை அதிகமாக உங்களோட பரிசுத்தமான ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி யாவரையும் ஆசீர்வதித்து யாவரோட வார்த்தையை கேட்கும் பொழுதாண்டவரே உங்களோட வல்லமை அவங்களுக்குள்ள தென்படுவதற்கு காணப்படுவதற்காண்டவரே உங்களோட கிருபையின் சத்தியத்தையும் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க இப்பொழுது ஆண்டவரே உங்கள் சுத்த கிருபை கிருபை கிருபை கிருபை உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக நீங்க அழைத்த இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாரையும் ஆசீர்வதிங்க, ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்தி நீங்களே பெரியவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தேவ பயத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தேவ பயத்தோடு அப்பா தாழ்மையோடு எங்களுக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை அதிகமாக கொடுத்து அந்த வல்லமையை அன்னகர் தெரிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் உங்களோட வார்த்தையின் மூலமாக அப்பா தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களே மகிமைப்படுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். போற்றி துதிப்போமென் தேவதேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்மாவின்

நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகளின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்த நெத்தை அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்த நெத்தை அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நான்

ட்ரிப்புகள் நதி போன்ற சோதனையிலும் மாளாதே, ஆத்தின் ஜெயம் தோணியோ டே பாதுகாத்த என் என்றும் பாடுவே, ஆத்தின் ஜெய தோணியோ டே காது காத்த என்

0: மகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாழ்த்தியம்மை அவர் கையில் தந்த ஜீவப்பா என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்த ஜீவப்பா என்று மூடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமே. நன்றி அப்பா. உங்களை நாங்கள் உங்களுக்கு மகிழ்ந்து மகிழ்ந்து எப்பொழுதும் ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அகெய்ன் ஐ சே ரிஜாய்ஸ் என்று சொன்னபடி உங்களுக்குள்ள நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்து இருப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். உங்களை அறிந்து மாண்டவரை அறியாதவர் போல் நடவாமைக்கு நான் அதிகமாக உங்களுடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு யாவரையும் உங்களுடைய அன்பை ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்த்து ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அமேன், அமேன், அமேன். நன்றி சிஸ்டர், ஊழியர்கான ஜெபத்தை ஏறெடுத்து அருமையான பாடல் அழகாக பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களை எங்கள் குடும்பத்து ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தேவசமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். அமேன். உங்களோடு சிஸ்டர் அவர்கள் ரெட்மி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ்டோர் ரெட்மி பைசோ சிஸ்டர் ரெட்மி மேக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. பைசலாட் பைசலா ரெட்மி மேக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. பைசலாட் பாட போறீங்களா, ஜபிக்க போறீங்களா, இல்லை கேட்டுக்கொண்டு நிக்க போறீங்களா? பைசலாட் பைசலாட் ஆர்வன் யாரு ஆர்வன் நிக்கிறீங்க ரெட்மி என்று சொல்லி பைசலாட் மைக் எடுத்துட்டு பேசுங்க சிஸ்டர். பிரைஸ்லோ ரெட்மி பிரைஸ்லோ சிஸ்டர் பிரைஸ்லோ சாமுவேல் பிரைஸ்லோட் பிரைஸ்லோ சாமுவேல் Praise the Lord. Praise the Lord, Samuel. Yaninga Samuel. Praise the Lord, brother. Praise the Lord.
2: Praise the Lord, sister. Praise the Lord, sister Subha.
1: Praise the Lord, sister.
2: Ninga maindrane aata kudungo. God bless
1: okay.
2: you. God bless you,
1: sister. Okay. Okay. Thank you so much. ஆமேன். நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாடலுக்குடாய் கடன் சென்றோம். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் வெளிச்சத்தை காணப்போகிறோம். யாழும் வெளிச்சத்தின் தேவன் நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சத்தோடு நம்மோடு பேச போறார். நம்முடைய பிரகாசமான மெனக்கண்கள் திறக்கவும் அந்த வார்த்தையை நாங்கள் இதே பல எளிதமும் கஷ்டங்களுக்கு உதவி செய்வாராக. அவையான ஒரு வழிபாடுகளை கற்றுத்தருவாராக. இந்த நாள் முதலாவது செய்தி எடுத்து வருவதாக தங்களோட மூத்த ஊழியர் மகேந்திரன் அவர்கள் இணைப்பிருக்கும் ஊழியரை அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காணப்போகிறோம். நித்திய வெளிச்சத்தில் அமே நித்திய வெளிச்சத்தை காணப்போம். நாமத்தினால நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம் ஐயா, எடுத்து வாருங்கள்.
3: ஆமே. ஜபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நித்திய வளர்ச்சி நேரத்திலே ஒரு முதலாவது செய்தியை கொடுக்க கிருபை செய்தவரே அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. நான் கொடுக்கும் இந்த செய்தியை என்ன மரத்து நீர் பேச வேண்டுமாக செப்பு. ஆவியானவரே உமது பிரசத்தால் என்னை நிரப்ப வேண்டுமாக செப்பு. ஒரு அக்னி அபிஷேகத்தால் என்னை நிரப்ப மாண்டவரே ஐயா. அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது எந்த வித தடைகள் வராதபடி சுவாமி பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தவன் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே என்னுடைய தேவ செய்யும் தலைப்பு, நீ எங்கே ஓடுகிறாய், நீ எங்கே ஓடுகிறாய் என்ற கேள்வியோடு இந்த செய்தி தொடர்கின்றது. 1 கொரிந்தியர் 9:24 சொல்லுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவர் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஒப்பிட்டு சொன்ன அப்போஸ்தலர் பவுல், மல்யுத்தத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார், மட்டுமல்ல ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரனே சகோதரியே, உலக பிரமாண ஓட்டத்திலே முதலாவது இரண்டாவது ஓடி வருவதற்கு மட்டுமே பரிசு உண்டு. ஆனால் ஆவிக்குரிய ஓட்டத்திலே முந்தினவர்கள் பிந்தினவர்களாகவும், பிந்தினவர்கள் முந்தினர்களாகவும் விளங்குகிறது மட்டுமல்ல, யார் யார் தங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கிறார்களோ அத்தனை பேரும் கர்த்தரிடத்தில் பரிசை பெறுவார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலநிற்கிற அனைவரும் இரட்சிப்பாய பரிசை சுரந்திக்க கொள்வார்கள். மரண பரியந்த முன்னோர்களாக இருக்கிறவர்கள் ஜீவர்களத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூடவே எழுதுகிறார், எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசனத்தை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துருவாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நாம் முதலாவது வருவோனோ இரண்டாவது வருவோனோ என்பதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும், கடைசி வரையிலே நிலைநிற்க வேண்டும். அதுவே நம்முடைய தரிசனம். ஏக்கமும் இருக்க வேண்டும். ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கிற அத்தனை பரிசுத்தாளர்களையும் கௌரவப்படி கர்த்தர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு முன்பாக நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பாதையில் தான் ஓடினார். நாம் ஓடி வரும்படியும் மாதிரியை காண்பித்து அவர் பின்பற்றும்படியான அடிச்சுவல்களை வைத்து போயிருக்கிறார். நாம் அந்த அடிச்சுவல்களை பின்பற்றி ஓடுவோமானால் நாம் பேதைகளாய் இருந்தாலும் ஒருபோது திசைகட்டு போவதில்லை, தேர்த்துடன் ஓடத முடிப்போம். பாருங்கள், அநேக பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவர்கள் வெற்றியோடு ஓடத முடித்திருக்கிறார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போடவும், அநேகரை நீதிக்குறிப்பிட்டவர்களாக நட்சத்திரங்களைப் போடவும் இன்றைக்கும் சதாகாலம் பிரார்த்திப்பார்கள். இங்கே பிலிப்பியர்களில் வசனம் இருக்கு, 3:13, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப்பொருட்க இலக்கிய நோக்கி ஓடுகிறேன். அருமையான வசனம். இதை மீண்டும் ஒருவர் தருகிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப்பொருள் இலக்கிய நோக்கி தொடர வேண்டும். ஆதியாகமம் 19:17 வாசித்து பாருங்கள், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியும் அங்கே நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பாருங்கள், இந்த உலக தத்துவ ஞானிகள் வாழ்க்கையை பலவற்று ஒப்பிட்டு பேசினார். சிலர் வாய்க்கும் வயிற்றுக்கும் நடக்கும் போராட்டம் என்றார்கள், சிலர் என்பது பொய் என்றார்கள், காட்டெடுத்த ஒரு பை என்றார்கள், திருவள்ளுவர் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நீந்தி செல்லும் முயற்சி என்ற, ஆனால் வேதமோ அதை ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. அந்த ஓட்டத்தில் நாம் எப்படி ஓட வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு தருகிறது. எந்த இடத்தை நோக்கி ஓடுவது என்பதை லோத்து தீர்மானிக்க வேண்டியிருந்தது. அவருடைய கண்கள் சோதோம் குமாரரை நோக்கி ஓடியது. செழிப்பான அந்த பகுதியின் மேல் வரப்போகிற கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பிற்கு அவர்கள் காணவில்லை. சோதோமை நோக்கி கண் நீர்வளவும் நிலவளவும் நிறைந்த தேவனை போல் இருக்கிறதை கண்டது. சோதோமை விட்டு ஒரு நாள் லோத்து ஓட வேண்டியதாயிற்று. தேவதூதன் துரியப்படுத்தி, உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே என்றார். ஓடி போகாவிட்டால் அழிவுதான். என்ன நடந்தது? சங்காரம் காத்துக்கொண்டிருந்தது, வானத்திலிருந்து அக்னியும் எரிய இருக்கிற நேரம் வருவதற்கு முன்னால் ஓடி தப்பித்துக் கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இவள் என்ன செய்தால், லோத்து மனைவி கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் தன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு சோதோம் குமாரை திரும்பி பார்த்தாள். சோதோம் குமாரை திரும்பி பார்க்க உப்பு தூணானால், இங்கே ஒரு கேள்வி, ஏன் அவள் உப்பு தூணானால் ஒரு கேள்வி ஒன்று இருக்கிற காரணம், இந்த வேறு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த லோத்தின் மனைவி அங்கே ஒரு உப்பு ஃபேக்டரி வச்சிருந்தவளாம், நல்லொரு வருமானம் வந்ததாம், இந்த வருமானத்தை நல்ல கொடி கட்டி பறந்தாளாம். ஆனால் இவள் வந்து சோதோம் குமாரை பார்க்கவில்லை, தன்னுடைய ஃபேக்டரி எரியுதான்னு பின்னிட்டு பார்த்தாள். ஆனால் அந்த ஃபேக்டரி சோதோம் குமாரிலே தான் இருந்தது. உப்பு தூணானார் பரிதாபத்துக்குரிய காரணம், தேவன் ஓடிப்போ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராது என்று வசனம் வரைக்கும் ஓடிப்போக வேணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். விசுவாசத்தை துறக்கிறவர் முடிக்கிறமாய் இயேசு நோக்கி நமக்கு நியமித்துக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். 2 தீமோத்தேயு 2:22 வாசித்து பாருங்கள். அன்றியும் பாழியத்துக்குற இச்சைகளை நீ விலகி ஓடு, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொடர்ந்துடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் வழி நாடு. பாருங்கள், நாம் ஓடும் போது இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும், வேசித்தனத்துக்கு விலகி ஓட வேண்டும். அந்த கொடிய பாவத்தில் இடறி விழுந்தால் எழுந்திருப்பது மிக மிக கடினம். இந்த பிசாசு பாருங்கோ அநேக காரியங்களை கொண்டு வர, ஒரு வாலிபன் ஒரு ரோட்டை தன்னுடைய ஓட்டத்தை ஓடும் பொழுது பிசாசு என்ன செய்யும், ஒரு அழகிய பெண்ணை முன்னே கொண்டு வருவான். அவன் இந்த பெண்ணை பார்க்கிறான், பார்க்கறது தப்பில்லை, கண்ணிற்கு பார்க்கலாம். ஆனால் இந்த பெண் போன பிறகு பிசாசு சொல்லும், மகனே முன்னலையை பார்த்து ரசித்த நீ பின்னலையும் பார்த்து ரசிக்க கூடாதான்னு சொன்னேக்க இந்த வாலிப பையன் திரும்பி பார்ப்பார், அவனுடைய ஓட்டம் சோர்வடைந்து போகிறது. கவனமாக இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் சாத்தான் கட்டவழ்த்து விடுகிற மிகப்பெரிய சோதனைக்காரன் விபச்சாரம், வேசித்தனம், இச்சையின் ஆவியில் எங்கும் அலைமோதி கொண்டிருக்கின்றன. இலங்கை, இந்தியா நாட்டிலே, கனடா நாட்டிலேயும் கூட கடைசி நாட்களில் ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் துணியரம் உள்ளவர்களாகவும் சுகமுகப்பிரியாகவும் இருப்பார்கள். ஆமென், ஆமென். பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள், வேசித்தனத்துக்கோ விலகி கொடுங்கள். பாருங்கள், யோசேப்புக்கு அப்படிப்பட்ட சோதனை வந்தபோது அவனை சோதித்த எஜமாட்டி கையில் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று வேசித்தனத்துக்கு விலகி ஓடினான். பாலியத்துக்குரிய ஆசை இச்சையில் அவருக்குள்ள இருந்துக்க கூடும், ஆனால் அவர் உள்ளமோ கர்த்தரை துக்கப்படுத்த கூடாது என்பதுடைய இருந்தார். ஆதியாகமம் 39:9 வாசித்து பாருங்கள். நான் இத்தனை பெரிய பொல்லாங்க உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி விபச்சாரத்துக்கு சம்மதியமாக விலகி ஓடினார். பாருங்கள், பபிலோன் தேசத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள தானியல் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்தார். ராஜா அவன் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை துணிப்படுத்தவில்லை. 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்று உங்களுக்கு தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறேன்னு சொன்னேன். ஆனபடியினால் நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அந்த மாதத்தை தொடர்ந்து கத்த சொல்லுகிறார். ஒன்று பார்த்தால் 1 கொரிந்தியர் 10:16, எனக்கு பிரியமானவர்களே, விக்கிற ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், விக்கிற ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிறம் என்று சொல்லுவது பல வேளையில் நாம் நிற்கிறபடி சில மட்டுமில்ல, பொருளாசை ஒரு விக்கிரம் தான், பண ஆசை பொருளாசையும் விக்கிரம், ஆராதனைக்கு சமமாக வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாய தீமோத்துக்கு எழுதும் போது தேவனுடைய மனுஷனே இவைகளை பண ஆசை பலரீச்சை பொருளாசை விக்கிரானை விட்டு ஓடிப்போ. பழைய ஏற்பாட்டிலே ஆகானுடைய நிலைமையை நோக்கி பாருங்கள். எரிகோவிலுள்ள சாபத்தீடான பொருளை எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தும் அங்குள்ள பொற்பாலத்தை பபிலோன் சாவுடைய இச்சத்தை எடுத்தான். நடந்தது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதுபோலவே எலியா தீக்கசனுடைய உடன் வேலைக்காரனுடைய கேயாசி, ஒரு தீக்கசரிசியுடைய உடனுடைய கேயாசி நிலைமை அப்படியே முடிந்த பொருளாசையினால் நாகமான் இரத்தத்துக்கு பின்னாலே ஓடினான், வெகு வேகமா ஓடினான். காரணம் என்ன? பொருளாசை. முடிவிலே அவனுக்கு கிடைத்தது தலைமுறை தலைமையா குஷ்டரோகம். வேதம் நம்ம எச்சரித்து சொல்லுகிறது, பந்தயத்துக்கு போராட யாரும் எல்லாவற்றையும் இச்சரேக்கமா இருப்பார்கள், அவர்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பாருங்கள், இந்த எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடக்கடவோம். இங்கே பாரமான யாவற்றையும் என்றால் என்ன? ஒரு கேள்வி. அதாவது பாவங்களிலே கொடிய பாரம் பாவம். ஒரு ஊழியக்காரன் சொன்னார், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவியல். களத்திலே பெரிய பாரங்களை தூக்கி வைத்துக்கொண்டு எந்த மனிதனாலும் வேகமாக ஓட முடியாது. அந்த பழவின் பாரம் கீழே. அது போலவே ஆத்மாவிலுள்ள பாவ பாரம் பாதாளத்துக்கு இழுத்து சென்று வரும். பாருங்கள், ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் ரெண்டு காரணம் செய்வார்கள். முதலாவது, தங்களுடைய சரீரத்தில் அதிகபட்சமாக இருக்க இடைய குறைப்பார்கள். அதே நேரத்தில் வலிமை தரும் உணவு வாயிலை கொண்டு சரீரத்தை பெருநேற்றுக் கொள்வார்கள். எந்த ஓட்ட பத்தினாவது யாராவது கோட்டும் ஷூட்டும் டையும் போட்டுக்கொண்டு ஓடுவதை பார்த்துருக்கீங்களா இல்லையா? பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு வெறும் பனியனோடும் அரைக்கால் சட்டையோடும் ஓடுவார்கள். ஆமென், ஆமென். பாருங்கள், தேவ பிள்ளைகளே, பாவத்தை பாம்பை பார்த்து பார்ப்பது போல பார்த்து வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் மேல் பாரமா இருக்காது, எச்சரிக்கையா இருங்கள். பாருங்கள், இந்த சங்கமா வானொலியும் கூட உலகத்திலே நல்ல ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதா? சங்கமா கவனமாக கேளுங்கள். அநேக நாடுகளுக்குள், அநேக தேசங்களுக்குள், பின்தங்கிய கிராமத்துக்குள், வானத்துக்குள், இருளான குடும்பங்களுக்குள் ஊடுருவி செல்கின்றது இந்த சங்கம வானொலி. வெகு விரைவாக ஓடுவதன் காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? கவனமாக கேளுங்கள். இந்த சங்கம வானொலி வெகு விரைவாக ஓடுவதன் காரணம் என்ன பாருங்கள். சங்கம வானொலி உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. வடிவா கவனிங்கோ, கற்பனையை பாருங்கோ. சங்கம வானொலி உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. வலதுபுறமும் இடதுபுறமும் இரண்டு ஒளிகள் சேர்ந்து செயல்படுகின்றன. அதாவது சங்கம வானொலி உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது சுவிசேஷத்துக்காக. வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு ஒளிகள் அதோடு செல்கின்றன. அந்த ஒளிகள் உற்சாகத்தை கொடுக்கின்றன. சங்கம வானொலியே நீ ஓடு, நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், தடைபடாதபடி பார்த்துக்கொள்வோம், ஜாஸ்தி தடை பண்ணாது, இங்கே உற்சாகமாக ஓடுண்டு. இந்த வலது பக்கத்தோடும் இது பக்கத்து ஒளியும் சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. பாருங்கள், அதே நேரத்தில் இலங்கையில் ஜிப ஒளியும் அது பின்தொடர்ந்து போன்றது. இவராலும் தடுத்த முடியாது, பிசாசு கெட்ட நெருங்க முடியாது சங்கம வானொலி ஓட்டத்திலே. கேட்டுக்கொண்டிரு சகோதரி சகோதரியே, வலதுபுறமும் இடதுபுறமும் அருகில் ஓடிக்கொண்டிருக்க அந்த ஒளி என்ன? ஒரு கேள்விகள் கேட்கலாம் தானே. வலதுபுறமும் இடதுபுறமும் அருகில் ஓடிக்கொண்டிருக்க அந்த ஒளி என்ன என்று கேட்டால், வலதுபுறத்தில் நித்திய வெளிச்சத்தின் ஒளி, இடதுபுறத்தில் வார்த்தை வெளிச்சத்தின் ஒளி. இடவு பாலாக 24 மணி நேரம் இந்த ஓட்டத்தை ஓடுகிறது. நித்திய வெளிச்சம் வலது பக்கம், இடது பக்கம் வார்த்தையின் வெளிச்சம். இந்த சங்கமானியை பாதுகாத்து ஓடிக்கொண்டிருக்க கிருபை செய்கிறது. அடுத்த இரண்டாவது கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்தின் ஒளியும் வார்த்தையின் வெளிச்சத்தினும் யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் கேட்கிற கேள்வி, நித்திய வெளிச்சத்தின் ஒளியும் வார்த்தையின் வெளிச்சத்த ஒளியும் தான் பாதுகாத்து போன்றால் அவர்கள் யார்? நீங்கள் தான். அதாவது வார்த்தையை கொடுக்கும் தாசர்கள், துதி ஆராதனை சோஸ்திர பாடல் எடுக்கும் தேவ பிள்ளைகள், கவிதை வாய்க்கும் சகோதரிகள், பாட்டு பாடுற சகோதரிகள், நிகழ்ச்சி நடந்த சகோதரிகள், இவர்கள் தான் ஒன்று சேர்ந்து அந்த சங்கம வானொலியை உலகத்துக்கு வேகமாக ஓரச் செய்கிறார்கள். அதாவது இந்த வார்த்தை தாசர்கள் தாழ்ந்த கூட பிள்ளைகளால் சங்கம வானொலி சோர்ந்துவோம், சோர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் பாதுகாப்பது வார்த்தையின் வெளிச்சம் நித்திய வச்சா நீங்கள் தான். கவனமா காச்சு, அப்படியா? நீங்க உங்களுடைய ஊழியம் தான் எங்களுக்கு தேவை. சரி, அடுத்தது எபிரேயர் 12:1, நீங்கள் நியமித்துக்கிற இடத்தில் பொறுமையோடு ஓடக்கிறோம். பொறுமையோடு ஓடுறது, இப்போ தான் ஓடுவாங்க. பாருங்க, கர்த்தர் நாம் ஒவ்வொருக்கென்று ஒவ்வொரு வகையான திட்டத்தை நியமித்திருக்கிறார். நமக்கு நியமித்துக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட வைக்க வேண்டும். சில பேர் தலைதறிக்கு ஓடுவார்கள், சிலர் உணர்ச்சி பட்டு திருடு வேகமாக ஓடுவார்கள், சிலர் ஆரம்பத்தில் முயலப்போல் ஓடி பாதையில் தூங்கி விடுகிறார்கள், சிலர் பகட்டாக ஓடி முருகளை விலாசம் தெரியாமல் போகிறார்கள். எனவே நீ நீடிய பொறுமை என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று மட்டுமல்ல, கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களில் ஒன்று. இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை நமக்கு முன்மாதிரியானது மட்டுமல்ல, நம்மை ஆச்சரியப்படுத்துகிறாம இருக்கிறது. சிலுவை எவ்வளவு பொறுமையாக சாய்த்து அறிவித்து பாருங்கள். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் ஓட்டத்தை நான் சீர்தூக்கும் பார்க்கும் போது அவர்கள் எவ்வளவு பொறுமையோடு ஓடினார் என்பது அறியலாம். யோபுவின் பாடுகள் மத்தியிலும் அவருடைய பொறுமை நம்மை மெலிசிக்க வைக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க சதிகள் துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இயேசுவை நோக்கி நியமித்துக்கிற உலகத்தில் பொறுமையா ஓட கடவோம். பாருங்கள், இந்த பொறுமையா ஓட கடவோம் உடனுக்கு ஒரு சிந்தனை வந்தது இருந்தால், 2 தீமோத்தேயு 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாச ஓட்டம் ஆவிக்குரிய ஓட்டம், ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றிணைந்து ஓட்டத்தை ஓடும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஓட்டம் ஓடலாம். ஆமேன். அதாவது அடுத்த எனக்கு ஒரு கேள்வி, வேதத்திலே நல்ல ஓட்டம் ஓடணும்னா தாவீது ஓடவில்லை. தாவீது பல்கனையில் நின்றான், அழகிய வண்ணாத்தி பூச்சியை கண்டான், பாவம் செய்தான், அவன் தான் செய்த பாவத்துக்காக அரண்மனையை விட்டு ஓடவில்லை. பவுல் நல்ல ஓட்டத்து ஓடினார், ஆனா தாவீது பொறுமையோடு, நல்லா கவனிங்கோல், அவன் செய்த புள்ளதான் ஒத்துக்கொண்டான், பொறுமையோடு அறைக்குள் சென்றான், முழங்கால் படியிட்டு கதறினான், தேவனை நோக்கி 51 சங்கீதத்தை மனதோடு பாடி போராடினான். என்ன பாடு, அந்த வசனங்களை பாருங்கள். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அடுத்த வசனத்திலே, என் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் என்று ஒரு பாவை அறிக்கை பாடினான். தேவன் அவரை மன்னித்தார். ஆமென். சில விசுவாசிகள் நல்ல போராட்டத்துக்கு ஓடுகிறார்கள். ஆம், ஆனால் விசுவாசத்தோடு ஓடும் பொழுது அந்த ஓட்டத்திலே 3 மாளிகைகள் கண்ணுக்கு தோன்றும். 3 மாளிகை பிசாசு கொண்டு வருவான். 1 மாளிகை பணம், 2 மாளிகை அழகிய வடிவழகி, 3 மாளிகை பெருமை. பவுலோடு ஓட தேமா இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்ததினால் ஓட்டத்தை இடையிலே நிறுத்தி விட்டான். கானானுக்கு போகும் வழியிலே இஸ்ரவேலர் 23,000 பேர் ஒரே நாளில் பாவத்தில் விழுந்தபடியால் ஓட்டத்தை முடிக்க இயலாமல் போனார்கள். கிறிஸ்தவ ஓட்டத்தை தொடர் ஓட்டத்து கூப்பிடலாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் முதல் பாதையை ஓடினார்கள் என்றும் நாம் இறுதி பாதையை ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லலாம். பாருங்கள், நாம் இவ்வுலகில் ஓடும்போது தேவன் பரத்திருந்து வழி நடத்துகிறார். அவரது சத்தம் நம் வலதிடப்புறம் சாதபடி நம்மை காக்கிறார். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் நமது ஓட்டப்பாதையில் வெளிச்சம் இராது. தேவனுடைய வார்த்தைக்கு விருப்பத்தோடு கீழ்ப்படுவோமானால் பாதையில இடரல மாட்டோம். இயேசு சொன்னார், இயேசு கிறிஸ்துவே தவறு தலைவரும் பயிற்சியாளருமாயிருக்கிறார். அவர் நடந்தது போல நாமும் நடப்போம், அவர் ஓடுவது போல நானும் ஓடுவோம். அவர் தாமே முதலில் ஓடியிருப்பதால் நமது ஓட்டத்துக்கு சந்திக்கும் சகல பிரச்சனை அவர் நன்கறிவார். அவர் வெற்றியால் ஓட்டத்தை முடித்து வீரமாக சிலுவையிலே சிறந்தார். நாம் ஓட்டத்திலே விழுந்து அப்படி புது பிறன் அழித்து உருட்டு எங்களை குத்துவார். கிறிஸ்தவ ஓட்டம் கிருபையிலே தொடர்ந்து கிருபையிலே முடிகிறது. எல்லாம் கிருபையினாலே. தேவன் தினம் புதிய போதுமான கிருபையை தருகிறார். அது காலைதோறும் புதியது. கிறிஸ்து ஓட்டத்தை குறித்து பேசும் பொழுது பாவல், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், தேவன் அளித்துள்ள உதவிகளால் நம் தடைகளை தாண்டி தொடர்ந்து ஓடுவோமா என்று சொல்லியிருக்கிறார். கேட்டுக்கொண்ட சகோதரியே, நேரம் கடந்து சொல்வது முடிவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஓட்டத்திலே முடிவிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டு நம்மிடத்தில் ஒப்பிக்கொண்ட நல்ல பிள்ளை அந்த ஆத்மா அவருடைய கரத்திலே ஒப்புவிக்க வேண்டும். ஸ்தேவான் கர்த்தருக்காக ஓடினார். பக்தி வைராக்கியமாக நின்று ஓடினார். கொடிய யூதர்கள் அவரை கல்லெறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. அவர் தன் கண்களால் அங்குமிங்கும் திரும்பவில்லை. பரலோகத்துக்கு நேராக எடுத்தார். முழங்கால் பாட்டி இயேசுவை நோக்கி பார்த்தார். கர்த்தரே இயேசுவின் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்படைத்து ஜெபித்தார். பூமியின் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடிவிடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஓடினார். அவருடைய இலக்கு கிறிஸ்து இயேசுதான். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் அவரை பிரிக்க முடியவில்லை. ரோமாபுரி சிறைச்சாலையில் சிறைச்சேதம் பண்ணும் நேரம் வந்தபோது அவர் தன் இலக்கை தவறவில்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்பதுதான் அவருடைய கீதம். நாம் ஓடுகிற பாதையிலே கிறிஸ்துவும் ஓடினார். நம்ம போலவே மாமிசம் எடுத்து முடியவர். அவர் ஓடுறதுக்கு நமக்கு நல்ல முன்மாதிரியை காண்பித்தார். இந்த கடைசி அவர் கேள்வி எங்களை கேட்கலாம். இயேசு எப்படி ஓடினார் என்பதை கவனித்து பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சுவிசேஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தம்முடைய கிருபாசனத்தில் வீற்றிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உலகத்திலே உபத்திரம் உண்டு. நம் அநேக உபத்திரம் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். ஆனாலும் நம்முடைய கண்கள் அவையை நோக்காமல் உலகத்தை ஜெயித்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும். ஆமே. கடைசி ஒரு கேள்விங்களை கேட்கலாம். ஐயா, நான் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுகிறோம், எங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் என்று கேட்டிருக்கலாம். கவனமா கவனங்கள். நாம் அக்கறைக்கு சேரும் பொழுது அங்கே நமது விசுவாசத்தை முடிக்கிறோமாய் இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியை முகமுகமாய் காண்போம். நமது ஓட்டத்தை துவக்கியவர் இப்போது நம்மை வரவேற்க விருத்து கரங்களில் அங்கே காத்திருக்கிறார். நாம் எஜமானுடைய மவுலுக்குள் புழைவோம். ஓட்டத்தின் முடிவு நித்திய மகிழ்ச்சி. இனி கண்ணீருமில்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றே மகிழ்ச்சி. தேவனுடைய சிங்காசத்தின் வலது பக்கத்திலே இயேசு வீற்றிருக்கிறார். அப்படியே நாமும் அவரது சிங்காசத்திலே வீற்றிருப்போம். நமது நித்திய பணி ஆராதனையாக இருக்கும். ஜபமில்லை, பிரசங்கமில்லை, துதி